0: ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், அது தங்களின் பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியன குறித்து வளைகுடா நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள நட்பு நாடுகளுக்கு திரு ரூபியோவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. வளைகுடா தலைவர்களுடன் வெளிப்படையாய் கலந்துரையாடியதாக திரு ரூபியோ கூறினார். நட்பு நாடுகளின் நலன்கள் கட்டிக்காக்கப்படும் என்று அமெரிக்கா மறு உறுதிப்படுத்த முயல்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசு, குவைத் ஆகிய நாடுகளை தொடர்ந்து திரு ரூபியோ கடைசியாக பஹ்ரைன் சென்றிருக்கிறார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள், குவைத், பஹ்ரைன் ஆகிய மூன்று நாடுகளையும் ஈரான் தாக்கியது. ஹொர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் அந்நாடுகளின் எண்ணெய் எரிவாயு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. ஹொர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்க முயலும் ஈரானுக்கு பரவலான எதிர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ரூபியோ கூறினார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் கவலைப்படுகின்றன. ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வரம்பு விதிக்கப்படவில்லை. மறுசீரமைப்புக்கு வழங்கப்படும் $300 பில்லியன் நிதியை ஈரான் இராணுவத்துக்கு பயன்படுத்துமோ என்பன உள்ளிட்ட கவலை வளைகுடா நாடுகளிடம் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்திடம் சுமார் $88 பில்லியன் நிதி கோருகிறார். அதில் பெரும்பகுதி ஈரானுடனான போர் தொடர்பான செலவுக்கும் மீதி விவசாயிகள், உலகளாவிய சுகாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கும் ஒதுக்கப்படும். ஈரானில் இனி இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்காவின் இரு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் வெள்ளை மாளிகை நாடாளுமன்றத்திடம் நிதி கோருகிறது. அமெரிக்காவின் போர் நடவடிக்கைகளுக்கு சுமார் $200 பில்லியன் நிதியை கேட்டுப்பெற இராணுவம் திட்டமிடுவதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டு விலையை குறைக்க வழியமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இரு கட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். நாடாளுமன்ற கட்டடத்தில் கையெழுத்துச் சடங்கு நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் திரு டிரம்ப் அதை ரத்து செய்தார். 21ஆம் நூற்றாண்டு வீட்டு வசதி சட்டத்துக்கான பாதை எனும் மசோதா இரண்டு அம்சங்களை முன்வைக்கிறது. ஒன்று, வீட்டு விலையை குறைப்பது. மற்றொன்று, அதிக அளவில் வீடுகளை கட்டிக் கொடுப்பது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தன. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அமெரிக்க வாக்காளர்களுக்கு வீடு ஒரு முக்கியமான பிரச்சினை என்பதை அது பிரதிபலிக்கிறது. ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம். வட்டாரத்தின் பெரும்பாலான இடங்களில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடல் நலம், போக்குவரத்து கட்டமைப்பு, பொதுச்சேவை ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று முன்னுரைக்கப்படுகிறது. பிரிட்டனில் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. ஜூன் மாதத்தில் முன்னெப்போதும் வெப்பம் இந்த அளவு உயர்ந்ததில்லை. பிரிட்டனின் பெரும்பாலான இடங்களில் இரண்டாவது நாளாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்படுகின்றனர். 1947க்கு பிறகு பிரான்சில் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாள்தோறும் சராசரி வெப்பம் 30 டிகிரி செல்சியஸை தொட்டுவிட்டது. நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் உச்சபட்ச வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மேற்கு பகுதியில் 1000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. கடுமையான வெயிலால் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் சிலர் உயிரிழந்தனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பி பிரிவில் கனடாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதி ஆட்டத்தில் விறுவிறுப்பு இல்லை. பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய 39ஆம் வினாடியில் முதல் கோலை புகுத்தியது சுவிட்சர்லாந்து. 10 நிமிடத்தில் அடுத்த கோல் 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது சுவிட்சர்லாந்து. விழித்துக் கொண்ட கனடா 76ஆம் நிமிடத்தில் ஒரு கோலை புகுத்தியது. 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. பி பிரிவில் மற்றோர் ஆட்டம். கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. தொடக்கத்திலிருந்தே களத்தில் போஸ்னியாவின் ஆதிக்கம். 29ஆம் நிமிடத்தில் அதன் முதல் கோல், அடுத்த 5 நிமிடத்தில் இரண்டாவது கோல். சுதாரித்துக் கொண்டது கத்தார். 42ஆம் நிமிடத்தில் அதன் முதல் கோல். பிற்பாதையில் மீண்டும் ஒரு கோலை புகுத்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. சி பிரிவு ஆட்டம். பிரேசில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியிருக்கிறது. 7 நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தியது பிரேசில். 48 நிமிடத்தில் இரண்டாவது கோல். 60 நிமிடத்தில் பிரேசிலின் 3வது கோல். ஸ்காட்லாந்து கோல் எதுவும் புகுத்தவில்லை. வெற்றி பெற்றது பிரேசில். சி பிரிவின் மற்றொரு ஆட்டம் மொரோக்கோ ஹைட்டியை வீழ்த்தியது. 10வது நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தியது ஹைட்டி. அரை மணி நேரத்தில் பதிலடி கொடுத்து கோல் புகுத்தியது மொரோக்கோ. 43 நிமிடத்தில் இரண்டாவது கோல் போட்டது ஹைத்தி. அடுத்த 3 நிமிடத்தில் மறு கோல் போட்டு ஈடு செய்தது மொரோக்கோ. 78 நிமிடத்தில் மற்றொரு கோல். 89 நிமிடத்தில் 4வது கோல். 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது மொரோக்கோ.
1: சொல்லும் பொருளும் டியூஷன் துணைப்பாடம். பிள்ளைகளின் கற்றல் திறனை மேம்படுத்துவதில் துணைப்பாட வகுப்புகள் கை கொடுக்கும் என்று பல பெற்றோர் நம்புகின்றனர். டியூஷன் துணைப்பாடம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
5: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
4: ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கைய மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
6: 101 எல்லா நாளும் நல்ல நாள்.
7: சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்த மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
8: 9778132 செல்லுங்கள் msrinteriordesign.com.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தோம்.
10: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க
9: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
11: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
12: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
13: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: அசுரன் பட்ல இருந்து அந்த பாடல கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில பாடல் உங்களுக்கு இடம்பெற்றது. ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் மற்றும் வேல்முருகன் கொண்டு வந்தாங்க அந்த பாடல உங்களுக்காக. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன். என்னோட இளையராறு அமெரிக்காவில இருந்து நேர் ஸ்ரீகாந்த். இவரு உலக கண்ண கார்பந்து போட்டிகளுக்கு மத்தியில எவ்வளவு பரபரப்பா உற்சாகமா இருக்காரு அப்படிங்கறத நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வானொலியில கேட்கிற அதே நேரத்துல நீங்க பேஸ்புக் லைவ் பக்கமா வந்து நேர் ஸ்ரீகாந்துக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, சிங்கப்பூர்ல அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை காலை இரவு மதியம்னு நாள் முழுவதும் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தால். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 70 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்

0: பிஃபா உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இப்ப நம்மோட இணையறாரு அமெரிக்காவில இருக்கிற ஒலி 968 உற்றநேயர் ஸ்ரீகாந்த். வணக்கம் சார்.
1: ஹலோ சார். ஹலோ சார் ரவி ஜி. ஜி அது என்ன மிஸ்டீரியஸ் ஜி? நீங்க ஹிந்தியில நாங்க எல்லாருமே ஜின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு ரவி ஜி, பியூட்டிஃபுல் நேம்.
0: இது அந்த ஜி கிடையாது, இது அப்பா பேரு சமைக்க வச்சுக்கிட்டு ஸ்டைலா மாத்திர ஜி. இது வேற, அது வேற.
1: உங்களுடைய நேரான சிகரம் ராத்திரி 11 மணிக்கு உங்களுடைய ஷோஸ் எல்லாம் வைண்ட் டவுன் பண்ணுவீங்க, அப்போது ஆரம்பிச்சேன், தொடர்ந்து கேட்டு வரணும்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடல் கடந்து நீங்க வாழ்ந்தாலும் சிங்கப்பூரோட குறிப்பா ஒலி 968 ஒரு அற்புதமான இணைப்பை நீங்க கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய அன்பான அந்த ஆதரவு தான் நாங்க இவ்வளவு வெற்றிகரமா ஆண்டுகள் கடந்தோம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். அதுக்கு காரணம் உங்களுடைய உங்களை போலவே அற்புதமான நேர்களின் அன்பும் ஆதரவும் தான். நேர்களே, அவரை நீங்க பார்க்கணும், கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக்ல பக்கமா நீங்க வந்துருங்க. சரி சார், இப்ப ஃபிஃபா உலக கால்பந்து போட்டிகள் பக்கமா வந்துருவோம். உங்களுடைய நாட்டுல நடக்குது, எப்படி இருக்கு? நீங்க குறிப்பிட்டு வந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்கீங்க இல்லையா?
1: அங்க சான் பிரான்சிஸ்கோ ஏரியால இருக்கேன். உங்ககிட்ட நான் பிரீஃபா சொன்னபோது, இப்ப அமெரிக்கால நடக்கிற ஒரே காரணத்தால கனடா மேல இருக்கு, நாங்க இங்க இருக்கோம், சென்ட்ரல் பசிபிக் எல்லாம் கீழே மெக்சிகோ.

0: மூணு இந்த கண்ட்ரில நடக்கிறதுனால என்னமோ தெரியல, நான் எல்லாரையும் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்ட, கொஞ்சம் சாக்கர் நாலேஜ் இப்பதான் டெவலப் பண்ணிருக்கேன் லாஸ்ட் 1 மந்தா, எப்படி அமெரிக்கால இவ்வளவு இது நடக்க சார், அது வந்து 42 கண்ட்ரி கிடையாது சார், எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க சார், இங்க பல பேர் ஆட் பண்ணிருக்காங்க சார், அமெரிக்கா ஹோஸ்ட் கண்ட்ரி, கனடா ஹோஸ்ட் கண்ட்ரி, மெக்சிகோ ஹோஸ்ட் கண்ட்ரி, எல்லாருமே சேர்க்கணும். அதனால ஒரு அமக்கல படுறது, நீங்க உங்க டென்னிஸ்லயே உட்காந்துருக்காதீங்க, கொஞ்சம் வெளில வந்து பாருங்க. அப்பதான் நான் வந்து எங்க வீட்டுல இருந்து 45 நிமிஷம் அந்த இது எவ்ரி டைம் ஆபீஸ் போறதே மெசேஜ் வரும், ஃபிஃபா ஈவெண்ட், பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல். இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தான், இன்னைக்கு ஏதா ஃபிஃபா ஈவெண்ட் நாளைக்குன்னு நினைக்கிறேன், பேரியால எங்க ஊர்ல சான் பிரான்சிஸ்கோல முதல் முதல்ல பெருகு யூஎஸ்ஏ, அதையும் பார்த்தோம் டிவில. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு சார், அவங்க வந்து இன்ஃபோசிஸ் பேரு, அவங்க ஆக்சுவலி டென்னிஸ் ஆஸ்திரேலியன் ஓபன்ல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் போட்டிருப்பாங்க. ஆனா
1: இருக்க முடியுமா பிரதமர் ரிஷி சுனக்
0: எக்ஸாக்ட்லி
1: நிறுவனமாச்சு
0: அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அவர் வந்து ப்ரமோஷன் டிக்கெட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவன் சொன்னான், நீ வந்து உனக்கு சாக்கருக்கும் புரியாதா இருந்தா கூட நிறைய கிரேசி இன்ட்ரெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உனக்கு பிடிக்கும், ஐ வில் டேக் யூ டுடே, நீ வா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நீ பைசா கொடுக்க வேணாம், ஏன்னா அக்கௌண்ட் வந்துருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க, நான் சொன்னேன் என் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், யூ ஷுட் டேக் யுவர் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட். அதுல என்ன கேள்விப்பட்டேன்னா, நீ நான் உங்களோட பேசிட்டு இருந்த போதுதான் ரேட்ஸ் எல்லாம் விசாரிச்சேன், சொல்றேன் ஐயா வி ஹேவ் சம் சீட்ஸ் அவைலபிள் $16,500 தான், அது எப்படி கோல் பின்னாடியா, அப்புறம் வந்து உங்களுக்கு ஆர்டினரி டிக்கெட் வேணும்னா நான் $500 தரேன், அதான் லீஸ்ட். அப்புறம் நடுவுல இந்த ஸ்டேடியம் நடுவுல இருக்குமா, அது ஒரு $6,000 அவைலபிள், எது வேணும்னு கேட்டாங்க சார்.
1: என்ன சொல்றீங்க, டிக்கெட் வாங்கிட்டா குதிரை வேலை சொல்றாங்க.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் லாஸ்ட் மினிட், ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கும் போது. ஆனா என் ஃப்ரெண்டு வந்து அவன் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னால அவன் எப்படியோ 2 VP வந்து எக்ஸிக்யூட்டிவ் விபி போகல, எனக்கு கொடுத்தாங்க, அவங்க லாஸ்ட் 4 hours தான் கொடுப்பாங்க, நீ வரியான்னு கேட்ட. அப்புறம் ஒய்ஃபும் ஆமான்னு சொல்லிட்டான்னு சொல்லி, சாரி ஒன்னு ஐச்சு மேம் இல்லை, கலப்படாதா, நமக்கு வந்து நான் அட்டெண்டன்ஸ் குரூப்ல இருக்காங்க, பட் தட்ஸ் ஓகேன்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன் ரவி இதை பத்தி, இந்த 12 கண்ட்ரி. இன்னைக்கு கூட நம்ம பிரேசில் ஸ்காட்லாண்ட் மேட்ச் எனக்கு பிடிச்சிருந்து, ஏன்னா ஐ வாண்டட் பிரேசில் டு கம் பேக் டு லைஃப், 32ல எப்படியாவது அவங்க வரணும்னு ஒன்னு, அது ஒரு நல்ல நியூஸ் பார்த்தேன்னா மேட்ச் ஐ வாஸ் ஃபாலோயிங். தென் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஹோல் இதுல வந்து நான் யூஎஸ்ஏ மறந்தே போயிட்டேன், சடன்லி நான் பாக்குறேன் யூஎஸ்ஏ டாப் 7, எப்படி எல்லா மேட்சும் வின் பண்ணாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன ரொனால்டுல இருந்து எல்லாமே நான் சேஸ் பண்ணேன், 3 பேர் ரொனால்டு, இந்த எம்பாப்பேன்னு ஒரு ஆளு நல்லாதான் பண்றாரு, ஏன் அவர் நாடு வின் பண்ணலாமா, அவர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அர்ஜென்டினா விட பிரான்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எல்லாரும் விளையாடல. ஆனா எனக்கு தெரிஞ்ச நாடு சிங்கப்பூர், நீங்க சிங்கப்பூர் விளையாடுனா நான் அர்த்தப்படுறேன், நமக்கு தெரியும் சிங்கப்பூர் இல்லையா, யாரெல்லாம் அவங்க நாடு விளையாட்ட கூட பக்கம் பக்கம் இருக்கு, எந்த நாட்டுக்கோ எல்லாரும் ஜெய போடுவாங்க, கிரேசி க்ரௌட், சோ ஃப்ரெண்ட்லி. ஈரான் வாஸ் தேர், ஈரான் அடுத்தர வந்து 2-3 நாள் தங்கி எல்லாம் சைட் சீங் எல்லாம் பாக்கலாம், ட்ரம்ப் அனுமதி போடுங்க சொல்லிருக்காரு, லாஸ்ட் டைம் அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க, 1 hourல போயிட்டாங்க. இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ரவி. அப்புறம் வந்து எவ்ரிடே நீங்க, நான் வந்து எங்க ஆபீஸ் 4 மணிக்கு முடிப்பேன் வேலையெல்லாம், உங்களுக்கு கரெக்டா நீங்க 7 AM மார்னிங் கரெக்டா சொல்லுவீங்க, இந்த கோல்ல 3-0 போறது, இதுல பிரேசில் இஸ் லீடிங், ஸ்காட்லாந்து பண்ணாங்களா இல்லையா சார், ஸ்காட்லாந்து ஏதாவது கோல் போட்டாங்களா,
1: இல்ல சார் இல்ல சார், 3-0 அப்படியே முடிஞ்சிருச்சு இப்பதான் முடிஞ்சது.
0: ஆமா, அது இவங்க நல்லா விளையாடுறாங்க, இந்த 3-2 என்னது, சாரி 100 கண்ட்ரி,
1: மொரோக்கோ ஹைட்டி,
0: மொரக்கோ ஐடியா, மொரக்கோ ரொம்ப மேல வந்தாதான் பிரச்சனை ஆகும்னு பா, மொரக்கோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இப்ப, அவங்களோட க்ளோஸ் ரேங்கிங்
1: முடிஞ்சிருச்சு, அதுவும் ஜெயிச்சாங்க மொரக்கோ,
0: அவங்க 32, சோ ரவுண்ட் ஆஃப் 32 சார், அதுவும் நான் லேர்ன் பண்ணேன். நம்ம வந்து 12 டீம், 4 48, அப்புறம் எங்க இருந்து 24 பேர் தானே, எங்க இருந்து 8-2 வந்து, நீங்க அழகா சொன்னீங்க 8, அதாவது ஸ்பெஷல் வைல்ட் கார்டு.
1: ஆமா,
0: எப்படி செரீனா வில்லியம்ஸ் எல்லாம் வந்து விம்பிள்டன்ல வராங்க பாத்தீங்களா, நான் டென்னிஸ் பிளேயர், சோ 8 கண்ட்ரிய பாயிண்ட்ஸ் படி பண்ணுவாங்க, அதனால எனக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு சார், அதாவது நீ விளையாண்டே இருங்க, தோக்கல எண்டு வரைக்கும் விளையாடுங்க, கோல் கடைசி நிமிஷத்துல கூட கோல் போட்டா வறுமையா பார்த்தேன், லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல கூட போடுறாங்க இல்லையா, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபேசினேட்டிங். அப்புறம் பிரீஃப் ஹிஸ்டரி, எனக்கு என்ன நாலேஜ் ஆக்கறேன்னா, ஹை ஸ்கூல்ல சார் நான் நியூ டெல்லியில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். ரப்பர் பால் சார், ரப்பர் பால். எனக்கு டென்னிஸ் பால் கூட வாங்க வசதி கிடையாது, ஃபாதர் கவர்மெண்ட் சார். அதை வச்சு விளையாடி பயங்கர இன்ட்ரெஸ்ட் தான். ஹோனஸ்ட்லி ஃபுட்பால் ஏன்னா சீப்பஸ்ட் கேம், நிறைய பேர் விளையாடலாம். நாங்க வந்து ஆனா இந்தியா தோத்து போயிடுத்து ரொம்ப வருத்தம் சார், கட்டாரோட. அதுக்கு ஒரு தனி ஃபைட் போயிட்டு இருக்கு நம்ம தனி குரூப்ல. அது ராங் கால் ஆச்சு. டெட் பால் எப்படி அலோவ் பண்ணாங்க இல்லையா, 2-1 அது. அது மாதிரி தீஸ் ஆர் மை இன்ட்ரெஸ்ட் சார், அகாடமிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ரைட் நவ் ஐம் நாட் அ பிளேயர் ஆஃப் சாக்கர், பட் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டட். நான் விளையாடுற டென்னிஸ்ல வந்து கோர்ட்ல வந்து 10 ஃபுட்பால் கோர்ட் இருக்கு சார், 10 ஃபுட்பால் கோர்ட்டு. அவங்களுக்கு எனக்கும் சண்டை. நாங்க இன்னைக்கெல்லாம் டென்னிஸ் முக்கியமான மேட்ச் இருக்கும், எங்களுக்கு ஸ்பாட் கிடைக்காது, பார்க்கிங் கார் பார்க் பண்ண. ஏன்னா 10 சென்டர் 10 பிஸியா இருக்கும், 10 × 11 பேரு. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ், மை காட், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் சார். இங்க அமேசிங் டென்னிஸ் ஃபேன்ஸ், ஐ மீன் ஃபுட்பால் ஃபேன் நிறைய இருக்காங்க யுஎஸ்ல. சாக்கர்
1: சாக்கர் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து ரொம்ப இனிமே இருக்கும் குரல், நீங்க பாடுவீங்களோ?
0: நான் வந்து பாட்டும் பாடுவேன், கரோக்கி சிங்கர் ஆல்சோ. ஐ அம் எ ரேடியோ ஜாக்கி லைக் யூ. ஆனா தமிழை விட நான் ஹிந்தி தான் பேசுவேன் நிறைய. ஆனாலும் தமிழ்ல வந்து ஆர்வம் இருக்கிறதுனால ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வழங்கும் 90.1 பண்பலை நிகழ்ச்சி சொல்லி நிறைய எஃப்எம்க்கு என்னன்னு கத்து அதையும் பண்ணிருக்கேன் சார். 4 வருஷம் பண்ணேன், தமிழ்லயே பண்ணிருக்கேன். எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணாங்க, பரவாயில்ல முயற்சி செஞ்சு ஆங்கில வார்த்தையில கலக்காம தமிழ்ல பேசுறீங்க. சோ தமிழ் ஹிந்தி ரெண்டுமே பண்ணுவேன், இங்கிலீஷ் இங்க இருக்கிறதுனால கத்துண்டது. ஆனா இனிமையா இருக்கு, நீங்க சொல்லிதான் கேக்குறேன்.
1: காலங்களில்
0: அவள் வசந்தம் கலைகளிலே அவள் மார்கழி, சாரி மார்கழி, சாரி சாரி கலைகளிலே. இப்போ தமிழ் பாட்டு ஒன்று பாடினேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எண்ட் அப் சிங்கிங் ஹிந்தி சாங்ஸ். ஓகே, ரெண்டு வரி பாட்டா
1: பாடுங்க, பரவாயில்ல.
0: தமிழ் எழுதி வச்சுனா தான் ஞாபகம் வரும் வரிகள் எனக்கு.
1: புரியுது புரியுது.
0: நீ பாருங்க, கவுண்ட் பண்ணு.

0: பிரமாதம் பிரமாதம்.
1: அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியர் சாங், அழகின் காலடியில் லலலலாரா, இது ஃபேமஸ் இந்தி பாட்டு சார். நிலே ககனக்கு தலே தசிகா பியார் பலே.
0: ரஜினிகாந்த், நான் சொல்லியே ஆகணும், உங்க குரல் கேக்குறதுக்கு பி ஜே சந்திரன் தெரியுமா உங்களுக்கு பாடக?
1: அவரோட பாட்டு அடிக்கடி இந்த வானொலியில எங்கெல்லாம் என்னோட எல்லாம் தமிழ் நிகழ்ச்சி பண்ணுவாங்க சார். அப்ப வந்து என்ன கூடுவாங்க, நிறைய பேர் பெரிய சிங்கர் எல்லாம் இருக்காங்க, இங்க செல்ஃப் ஸ்டைல் சிங்கர் இருக்காரு, பாடு வராது தெரியல. உடனே நான் கால் பண்ணி

0: மனசே இல்ல
1: ஆனா எல்லாம்
0: சொல்ல
1: எல்லாமே
0: இல்ல எனக்கு
1: எல்லாம் ஒரு ஒரு நாலு வரி பாடுவேன் சார். நான் வந்து அரைகுறை சிங்கர் தான், ஒண்ணும்
0: இந்த அறகுறையும் கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு குறையே இல்ல சொல்றதுக்கு அப்படிங்கறது தான் உண்மை. சரி, மறுபடியும் இப்ப கார்பந்து பக்கமா வந்துரும். டென்னிஸ்ல இருக்கிற உங்க ஆர்வத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது நமக்கு வயசு ஆக ஆக ஆக ஓ இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு தள்ளி இருக்கிறவங்களுக்கு மத்தியில என்ன வயசானா என்ன, எனக்கு எல்லா பொருளையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கை பாக்குறீங்க தெரியுமா, அந்த ஆர்வத்தின் நேரத்துல பாராட்டே ஆகணும். நீங்க கார்பந்து விளையாட வேண்டிய அவசியமே இல்லை, ஆர்வம் இருந்தாலே போதும், அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த நுணுக்கங்களை பத்தி நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே புரியந்துச்சு, அட கார்பந்து இவ்வளவு அழகான ஒரு போட்டியில நீங்க சொல்லி எனக்கு தெரியுது. ஏன்னா அதிகமா இருக்கு, ஆனா தெரியுமா நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்களே இதெல்லாம் நல்லா இருக்கும் வீட்டுல அப்படின்னு, அப்பதான் நமக்கு தெரிய வரும் இவ்வளவு அழகான வீடு நடந்து இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரிதான் சார் இருக்கு எனக்கு.
1: ஆமா சார், பெலையை பத்திலாம் இப்பதான் சார் நான் படிக்கிறேன். அவரை பத்தி எல்லாம் எவரு ட்ரிப்ளிங் எல்லாம் பண்ணுவாருன்னு ஒரு சினிமால கத்துட்டேன் சார். அவர் பேர் எனக்கு தெரியாது, பிரேசில் பிளேயர் பெலேங்கிறது. இந்த கோல் பால் ஒரு ஹிந்தி படம், அது தமிழ்ல தில்முலும் வந்தது இல்லையா, அதுல இவங்க வந்து வேற ஏமாத்திட்டு ஃபுட்பால் பார்க்க போவார் இல்லையா, தமிழ்ல ரஜினிகாந்த் அதுல இவரு இந்த மோகன் பகான் உங்களுக்கு தெரியுங்களா சார், பங்கால் கிரேசி ஃபெலோஸ் சார். அவங்க கிரிக்கெட் சாரி இந்த இதுல ஃபுட்பால்ல சொல்லுவார் சொல்லுவார் மோகன் பகான் பார்க்க போயிருந்தா அதுல கேட்பாரு என்ன
0: ஒரு இந்திய வம்சாவளி குறிப்பா ஒரு தமிழர் இருக்காரு முத்துசாமி அவர் பேரு. போட்டிகள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க பலர் இருக்காங்க. முதல் முறையா சிங் நியூசிலாந்துக்கு களமிறங்கியிருக்காரு. வேலுப்பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஆஸ்திரேலியா, இப்ப நான் சொன்ன முத்துசாமி, டிஆர் காங்கோ, அதுக்கப்புறம் கத்தார்லயோ கேரளாவை சேர்ந்த ஒரு ஆட்டக்காரர் இருந்தாரு.
1: அதனாலதான் சார் ஓசிஐ, இப்ப நாங்கெல்லாம் ஓசிஐ இல்லையா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓசிஐயும் சான்ஸ் கொடுங்க, இந்தியா மேல வரும் ஃபுட்பால்ல, இல்லட்டா எல்லாரையும் சிட்டிசன் தான் விளையாடலாம் சொல்றீங்க, எப்படி அது தனி போராட்டம் நடந்துருக்கு.
0: கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரியே இந்தியர்கள் இன்னும் ஆர்வத்தோட செயல்பட்டாங்கன்னா இத புரிஞ்சுக்க ரொம்ப நாள் இல்ல, அடுத்த வேர்ல்ட் கப்ல கூட இந்தியா வரலாம், நாளே ஆண்டுகள் தானே.
1: I will sponsor that. நம்மால் வர முடியாது, பட் I will sponsor. யாருக்கெல்லாம் வரமோ டெஃபினெட்லி அது ரொம்ப வந்தே ஆகணும் சார். அப்புறம் சிங்கப்பூரை பத்தி நல்ல பல இனிமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கால் பந்து பேசிட்டு இருக்கோம், நான் அடிக்கடி இந்தியா போகும்போது சிங்கப்பூர் தான் போவேன். ஒய்ஃப் வந்து மத்த ஏர்லைன்ஸ் பேன் பண்ணிட்டாங்க, ஒன்லி சிங்கப்பூர் சாங்கில தான் இருப்பேன். ரெண்டு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, சாங்கி ஏர்போர்ட் விட்டு வெளியே வர மாட்டேன். அவ்வளவு தீவிரமா எங்க ஃபேமிலி வந்து வி ஓன்லி கோ சிங்கப்பூர் ஏர்லைன். நடுவுல ஈரான் ஈரான் வார் போயிட்டு இருக்கு, துபாய் கட்டார் டிக்கெட் சீப்பரா கிடையாது, வயசு அதெல்லாம் வேணாம் வேலைக்கு ஆகாது எங்களுக்கு, அந்த சிங்கப்பூர் ஏர்லைன் ஓடணும். சிங்கப்பூர் ஃபேவரட் கண்ட்ரி, தவறவில்லை.
0: மகிழ்ச்சியா இருக்கு, நான் சொன்னது போல உங்க வாயிலிருந்து அதை கேட்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு எங்களுக்கு. அடுத்த முறை சிங்கப்பூர் வரும்போது நீங்க ஒளி ஒளி அறிவிப்பாருக்கு வரணும், ஏன்னா பல முறை நீங்க பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல.
1: ஆமா சார், 100% ரஃபீடியும் சொல்லியிருக்கேன். உங்க படம் எல்லாருமே சார், அந்த ரவுடி பேபிஸ் இருப்பாங்களே அவங்க பேர் அடிக்கடி விமலா கமலாவா என்ன சார்,
0: எல்லாருமே
1: காதர்ல இருந்து சாரி காதர் வருவாரு, அப்புறம் இவங்க
0: ஹலீமா
1: எல்லா அத்துப்படி சார் இவன் கிஸ்மி தான் இருக்காங்க யாராவது அவங்க கூட வீட்டுல
0: பண்ணுவாங்க, யாருன்னு இருக்காங்க
1: அப்புறம். ஆமா அப்புறம் வந்து pretty much I try to remember everybody's name. அங்க ப்ரோக்ராம் போது கரெக்டா கேட்பேன். எக்ஸ்ட் என்னோட ராத்திரி வந்து நீங்க 11 மணிக்கு மேல காலம் மணி 5 வரைக்கும் கேட்க மாட்டேன். ஒலி மொத்த நேரத்தில்
0: ஏன்னா உங்க நேரம் அப்படி நீங்க 13 மணி பின்னால இருக்கீங்க கணக்குக்கு. நாங்க வியாழக்கிழமைக்கு வந்துட்டோம், நீங்க என்ன புதன்கிழமை தான் இருக்கீங்க.
1: 15 hours we are behind sir. 15 hours. India is ahead of us by 12.5 hours. You are ahead of India by 2.5 hours.
0: அம்மா
1: சரிங்களா?
0: அம்மா
1: அது மாதிரி கணக்கு நான் இப்ப இங்க பல ஆண்டு இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பை ஹார்ட்
0: மனப்பாடமா தெரியும். புரியுது புரியுது. மறுபடியும் வந்துடுற கால்பந்து பக்கமா. இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் ஏன்னா நீங்க வந்து பார்வையாளரா இருக்கீங்க, அது மட்டும் உங்களுக்கு தெரியுது பல நுணுக்கமான தகவல்கள். நீங்க பார்த்த வரைக்கும் யாரு ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க?
1: வெரி குட் க்வெஸ்சன் சார். பொதுவா ஸ்கோர் படி பார்த்தா, பெட்டிங் படி பார்த்தா பிரான்ஸ் அர்ஜென்டினா லீட்ல இருக்காங்க சார். எனக்கு வந்து இந்த ஆட் பெட்டிங்லயே இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். இந்த போர்ச்சுகல், வை நாட் ஈவன் யூஎஸ்ஏ வைல்டு, அது வர முடியாது. போர்ச்சுகல்
0: நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க என் வார்த்தைய. நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன், அமெரிக்காவுடைய ஆட்டம் அபாரமா இருக்கு. அதுக்கு காரணம்
1: எனக்கு
0: அதுக்கு காரணம் பயிற்சியாளர் போச்சடினோ. நீங்களும் பாத்திருப்பீங்க.
1: கரெக்ட். இன்ஃபேக்ட் அது அப்புறம் தான் சார் பார்த்தேன் எல்லா ஹைலைட்ஸையும். அமெரிக்காவில் ஒரு மேட்ச் தான் பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் வந்து பெருகு மேட்ச் மட்டும் பார்த்தேன் இனாகுரேஷன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். இந்த இவங்களெல்லாம் சேஸ் பண்ணியிருந்தேன், இந்த மெஸ்ஸி, இந்த ரொனால்டோ, இவங்களெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க. அதை கடைசியில் கோட்டை விட்ட இன்னைக்கு தான் பார்க்கறேன். 7 எனக்கு ரொம்ப, அதாவது நான் லாஸ்ட் இயரே எல்லாட்டும் சொன்னேன், யூஎஸ்ஏ வந்து ஃபுட்பால்ல கொஞ்சம் ஃபேக்காவே ப்ரமோட் பண்ணுங்க சார். உலக எக்கானமியை பயங்கரமா பணம் செலவழிப்பாங்க சார் எல்லாத்தையும். ஆனா யோசிச்சுனே இருந்தேன், பரவாயில்ல இந்த பண்ணிருக்காங்க. கிரேட் ஸ்போர்ட், யூஎஸ்ஏ மஸ்ட் கேட்ச் ஆன் டு தட் ஃபீவர். ஏன் தெரியுமா, இங்க வந்து நிறைய ஹேப்பனிங் சார். டென்னிஸ் எடுத்துக்கங்க, பயங்கர பணம் இருக்கு, எல்லா கவலைப்பட மாட்டேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த லீவை ஸ்டேடியம்ங்கிறது எங்க சான் பிரான்சிஸ்கோ பேரியா ஸ்டேடியம் போடுவாங்க, அதை லீவைன்னு போட மாட்டாங்க. ஏன்னாக்க சாக்கர் ரூல்ஸ் தான், ஃபிஃபாவோட ரூல்ஸ். இதெல்லாம் பாருங்க, ஷேர் பண்றேன். லீவைங்கிறது பிராண்ட் நேம், இது ப்ரமோஷன். எங்களுக்கு உங்க ஜீன்ஸுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாது, இது இன்டர்நேஷனல் ரூல் படி உங்க சான் பிரான்சிஸ்கோ சிட்டிக்கு தான் நான் ப்ரமோஷன் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இதை லீவைன்னு மீடியால பண்ணக்கூடாது. நான் உங்கள்ட்ட சொல்றேன், திஸ் ஆல்சோ மீடியா, பட் லெட் மீ நாட் யூஸ் லீவை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொன்னா நாங்க வந்து அந்த 49ers ஒரு டீம் இருக்கு சார், அது அமெரிக்கன் ஃபுட்பால் டீம், எங்க ஃபுட்பால் டீமுடைய ஹோம் டவுன் அது. எங்க இருக்கிற இங்க 40 நிமிஷம் சான் பிரான்சிஸ்கோ 49ers உடைய ஹோம் பேஸ் வந்து இந்த லீவை ஸ்டேடியம், சாரி பெரியா. அதுல அவர் என்ன சொல்றாரு, 65,000 கெபாசிட்டியா சார், ஆனா சாக்கர் வந்து சோ இம்பார்ட்டன் சொல்லி 70,000 ஆகிட்டாங்க. அது பிலீவ் இட்
0: உலகக்கிண கார்பந்து போட்டிகளுக்காகவே இந்த திடலை மறு சீரமைச்சு கார்பந்துக்கு ஏற்ற மாதிரியும் பல அரங்கங்களை மாத்திருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த லீவாய்ஸ் அரங்கம் இருக்குல்ல, அதுல பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்றேன். இந்த லீவாய்ஸ காட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, ஃபிஃபா இருக்கட்டும் யுஎஃப்ஆவும் அதுதான். இப்ப சாம்பியன்ஸ் லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக ஊடகத்துல உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் முடிகிற வரைக்கும் இதுதான் எங்களுடைய புது சின்னம் அறிவிச்சிருக்காங்க.
1: இதுதான் அவங்களும் ஒரு கிரேசி ஸ்போர்ட்ஸ் பத்தி நியூஸ் படிச்சேன் சார். இன்னும் 65,000-70,000 சொல்றேன்னு சொல்லி இந்த ஏஐ சாட் பாட்டை கேட்டேன் சார். அவர் சொல்றாங்க ஒரு இல்லீகலா 195,000 வரைக்கும் கூட போயிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அதை கண்டுபிடிக்கணும் நம்ம நேர்களா, யாரா கண்டுபிடிக்கணும். 195,000 வரைக்கும் இல்லீகலா, இல்லீகலா எங்கன்னு தெரியல, பிரேசில்லையா, அர்ஜென்டினாயா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவ்வளவு போலீஸ் வந்து பர்மிஷனே தரலையா, அது வரைக்கும் கூட போயிருக்குறாங்க சார். ஸோ இட்ஸ் அமேசிங். அது இந்த லீவாயில நான் வந்து பிடிஎஸ் பார்த்துருக்கேன், சவுத் கொரியா பிடிஎஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து எங்களுடைய இனாகுரேஷன் போது இந்த ஒரு ஃபேமஸ் இது சார், இவங்க விளாடுவாங்கல்ல பேஸ்பால், சாரி இந்த ஃபுட்பால் எல்லாமே, அதுல ஒரு இனாகுரேஷன்ல பன்னின்னு தந்திருந்தார், சிங்கர், ஸ்பானிஷ் சிங்கர் பன்னி. அது வெரி பாப்புலர் ஆனதுனால எல்லாமே வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால வி கெட் டு நோ தட் பிளேஸ் வெரி வெல். அங்க ஒரு ஹிக்கப் ஆனா எங்களுக்கு எல்லாம் இங்க வந்து இதுவாகும், அந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆயிடும்.
0: பக்கத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல சார், ஆனா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே வரீங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்ரீகாந்த் உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுல பாருங்க நேரம் போனதே எனக்கு தெரியல, 20 நிமிஷம் ஓடிடுச்சு. 5 நிமிஷம் பேசலாம்னு கூப்பிட்டேன் உங்களை, 20 நிமிஷம் அப்படி கிடக்கிற பேசி முடிச்சிட்டோம். நீங்க நிறைவா எதிர்பார்க்கறது பிரான்ஸ் அர்ஜென்டினா ரெண்டு பேர்ல ஒரு ஆளு ஜெயிப்பாங்கன்னு?
1: இல்ல சார், பிரான்ஸ் அர்ஜென்டினா இருக்காங்க, எனக்கு இந்த போர்ச்சுகல் அண்டர் டாக் தான் சார் வின் பண்ணுறதா பிடிக்கும். போர்ச்சுகல் வரலாம், ஸ்பெயின் கூட ரொம்ப குறைச்சிதான் இருக்காங்க. இந்த அதுல வந்து இங்கிலாந்து அப்கோர்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதாவது குருட்டு திருஷ்டம் வரலாம், ரன்னர் அப்பா வரலாம், அது வரலாம் ஆசை எனக்கு. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் யூ ஆர் ரைட், பிரான்ஸ் அண்ட் அர்ஜென்டினா எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க சார். கடைசி ஒரு விஷயம் சொல்லியான சார், நான் ஒரு ஸ்டடி பண்ண உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு வெரி இன்ட்ரெஸ்ட் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். அம்மே ஜாஸ்தி ரெட் பிளாக் எல்லோ பிளாக் இதை சொல்லியான சார், எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா விளாண்டு சார், இன்ஜுரியை ஃபேக் பண்றது லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெட் பிளாக் யாரு தருமா, அந்த பிரேசிலும் அர்ஜென்டினாவும் தான், எல்லோ பிளாகும் அவங்க தான். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு டவுட், இப்ப நாங்களாம் டென்னிஸ் விளாடும் போது கூட அவன் அவுட்டும்பாங்க இன்னும்பாங்க இல்லையா, பரவாயில்ல விட்டுருவோம், ஆனா ஒரு சிலர் அப்படி அடிச்சு எம்பையரே தீவிரமா இருக்கும். ஆனா எல்லாரும் சொல்றாங்க சார் அந்த தீவிரம் இருந்தாதான் சார் ஜெயிக்க முடியும், நம்ம மிஸ்டர் நைஸா இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அதனால ஒருவேளை இந்தியா வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம். பட் சோ இது சொன்னாங்க எல்லாம் ரெட்டு ரெட்டு ரொம்ப தப்பு சார், அது அஃபென்ஸ் சார் ரெட்டு இல்லையா, அது எனக்கு பிடிக்கல. இந்த ரெட்டு பிளாக் வரது போதெல்லாம் எனக்கு ஸ்போர்ட்ஸோட இதை ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மதிப்பு குறையிறது அந்த கண்ட்ரில. ஆனா அவன் சொல்றான் நோ நோ சார் இட்ஸ் அவர் அக்ரஸிவ் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க,
0: இடைவெளி விடுறாங்களே உங்க கருத்து என்ன சார்? நீங்க
1: ஹைட்ரேஷன் பிரேக் ரொம்ப அவசியம் சார், ஏன்னா ஐ எம் பர்சனலி இன்வால்வ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கண்ணா மண்ணானது ட்ரை ஏரியா சார், எங்க ஏரியா எஸ்பெஷலி இந்த ஏரியா எல்லாம் மாய்ஸ்சரே இருக்காது, அந்த மாதிரி ஓடினீங்கன்னா அதனால ஐ லைக் இட். அப்புறம் சப்ஸ்டிட் பண்றாங்க, அதுவும் பிடிச்சிருக்கு எனக்கு, ஏன்னா ஒரு விருப்பா திருவாரூர் யாரோ ரொம்ப டயர்டாயி அவங்க இது பண்றாங்க, ஏதோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஹைட்ரேஷன் வந்து நீங்க கேட்ட கேள்வி காரணம் என்ன, நீங்க ஒரு ஒரு விசித்திரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா கேட்டீங்களா?
0: எங்களுக்கு கால்பந்து வந்து சார் 40 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்கணும் ஒரு ஃப்ளோல, எனக்கும் குறிப்பிட்டு இந்த 25 நிமிஷத்தை நிறுத்துறது அவ்வளோ உடன்பாடு இல்ல. ஆனா அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க அங்க இருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும்.
1: ஓகே, இப்போ நீங்க சொன்னது புரியுது சார் எனக்கு, நான் வந்து கிளைமேட்டை வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் ஹியர் இஸ் அ ட்ரை லேண்ட் சார், சக்கப்பரோட வாட்டர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேகம் குறைஞ்சிருங்கிறீங்க, அதை ஒத்துக்க வேண்டியதான் ஆகும், ஏன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் வேற அலௌடு வேற பிளேயரை சப்ஸ்டியூட் பண்ணி அவங்களை டீஹைட்ரேட் பண்ணுங்களேன். ஐ லைக் யுவர் ஐடியா ஆக்சுவலி. அப்போ நான் வந்து பாத்தீங்களா ஏன் தெரியுமா அந்த கவனத்தை பாக்கலன்னா, நீங்க தொடர்ந்து ஒரு மேட்சை வேற எப்ப ஃபுல்லா பாப்பீங்க இல்லையா, நான் என்ன பண்ண தெரியுமா ஒரு பிரில்லியன்ட் மூமெண்ட் வரும்போது தான் சார் அதை பார்ப்பேன், அதை அதை வந்து ரீவைண்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணுவோம் யாராவது சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அதுலதான் இப்படி இங்கேயோ வந்து எங்கேயோ அடிச்சாரு திடீர்னு கனெக்ட் பண்ணாரு எங்கேயோ போயிடுது, அந்த ஆளு பிளான் பண்ணிட்டே இருக்கான், 60% ஆஃப் த டைம் பால கையில் வச்சிருக்கான், ஆனா கோல் ஒண்ணுமே இல்ல, இந்த ஆளு 27% ஆஃப் த டைம் ஒன்லி அதெல்லாம் தான் அந்த மூமெண்ட்ஸ் அதாவது செஸ்
0: பண்ணிட்டேன். நம்பவே மாட்டேன், நல்லா விளையாடுற சில நேரத்துல தோத்துருவாங்க, சரியாவே விளையாடுறவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, அதுதான் கார்ப்பந்து, அதுதான் வாழ்க்கை, எடுத்துட்டு போயிட்டு வேற வழியே இல்ல. உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவா நமக்காக இன்னும் ஒரு பாட்டு, ஏன்னா முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டே இருக்காங்க குரல் இதுமா இருக்கு பாட்டு பிரமாதமா இருக்கு அப்படின்ட்டு, ஒரே ஒரு பாட்டு ஒரு 2 வரி நீங்க பாடினா கூட சம்மந்தம் தான், தமிழ் பாட்டா இருக்கணும்.
1: நான் வந்து இந்த பாட்டை இங்க ஒரு இதுல வந்து எனக்கு இங்க யூடியூப்ல ஒரு கெரியோக்கியே போடுறேன், எனக்கு சௌரியமா இருக்கும் பாட, இல்லாட்டா அந்த பீட்ஸ் இல்லாட்டா நல்லா பாட முடியாது. இது எப்படி எப்படி வருதுன்னு பாக்குறேன். இப்ப சமீபத்துல நிலவே என்னிடம் நெருங்காதேன்னு நான் வந்து இவருடைய பிபி சுனாஸ் பாட்டை ரொம்ப விரும்பி பாடுவேன். சாருடைய பாட்டு வந்து
0: அடிக்கடி பயிற்சி எடுப்பீங்களோ?
1: ஆமா சார், நான் வந்து 2 வருஷம் கத்துண்டேன். என்னாச்சுன்னா ஒரு குருஜி சொன்னாரு, நீ ரொம்ப என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன், ரொம்ப நாலேஜபிள் வச்சுக்கல உடனே அவரு சொன்னாரு, சின்ன டக்குன்னு புரிஞ்சுக்கணுமே என் டாக்டர் கூட வருவாங்க கேட்ச் பாருங்க
0: பாடுங்க கேப்போம்.
1: இடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இடம் நெருங்காதே, நினைக்கும் இடத்தில் நான் மலரே. என்னிடம் நெருங்காதே, நீ மயங்கும் வகையில் நான்
0: பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உங்க நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படி சரளமா எங்களோட கார்பந்து பத்தி உரையாடி தகவல்களை பகிர்ந்து கொண்ட ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். அமெரிக்காவிலிருந்து நீங்க இணைந்திருக்கீங்க எங்களுக்கு, அதுக்கும் நன்றி சொல்லி ஆகணும் சார். நிறைவா ஊழியர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஒளி நேயர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சிங்கப்பூர் மாதிரி டை ஹார்டு ஃபேன்ஸ் கிடையாது, ரேடியோவையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ராத்திரி 3 மணியா இருந்தா, ஒரு காலத்து 3 மணிக்கெல்லாம் லைவ் கால் வச்சிருந்தீங்க. இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, 3-5 எங்களை மாதிரி ஆளுக்கு எல்லாம் இரவின் மடியில் அருமையான பாடல் எல்லாம் போடுறீங்க. 1 மணிக்கு அப்புறம் உங்க லைவ் இது ஸ்டாப் ஆயிடுறது, எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா தமிழ்ல பேசணும்னு அழகா நீங்க கொண்டு வரது வந்து, சில நேரங்கள்ல நீங்க சொல்ற வார்த்தை செயலிங்கிறது தெரியாது சார் எனக்கு. செல்போன் தான் சார், இது நிறைய விஷயங்கள்ட்ட கத்துட்டேன் நான் இங்க சிங்கப்பூர்ல. வெரி சின்சியர் பீப்புள், ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். இன்னொரு விஷயம், சிங்கப்பூர் பெருமையா சொல்லி, இத்தினோண்டு நாடு ஃபைனான்சியல் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், டிசிப்ளின் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், சிங்கப்பூர் வந்து எவ்ரிபடி இஸ் ப்ரௌட் ஆஃப் சிங்கப்பூர். அதனால வந்து யுவர் ஆல் இன் த ரைட் பிளேஸ். தமிழை விடாத அருமையா மற்ற மொழிகளுக்கும் அன்பு கொடுக்குறோம், அது தப்பு கிடையாது. ஆனா தமிழ் நல்லா, அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சார். சிங்கப்பூர்ல மியூசிக் லவர்ஸ் ஆர் தேர், அது உங்க டீம் இருக்கு, உங்க படைப்பாளர்கள் குரூப் எல்லாருமே சோ டேலண்டட், எனர்ஜெட்டிக், அதுதான் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சொன்னதுல ஒரு கருத்து சொல்லி ஆகணும், தமிழ் என்பது கண்களை போன்றது, மற்ற மொழிகள் என்பது கண்ணாடி போல, இப்ப போயிடுவோம் கடை எடுத்து மாட்டிக்கலாம், ஆனா கண்ணு இன்னைக்குமே நம்ம கிட்ட ஒத்துக்கிறீங்களா?
1: ரொம்ப வைட்டல், கண்ணு ரொம்ப வைட்டல். ரவி நீங்க இதெல்லாம் சொல்லணும், இந்த கூற்றுன்னு சொல்றீங்க இல்லையா, அதை நீங்க அதை கம்பைல் பண்ணி சொல்லுவீங்க, நீங்களும் அழகா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இதுவா ஒரு மொழியில வந்து எந்த தயக்கமும் இல்லாத நீங்க எல்லாம் சரளமா பேசுறீங்க, அது எல்லாம் பிளஸ் பாயிண்ட். ஆனா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நான் இந்தியாலையும் கேட்பேன், விவித் பாரதி எல்லாம் கேட்பேன் சார், டை ஹார்ட் லிசனர்ஸ் இங்க டக்குனு எந்த கேள்வி கேட்டாலும் எது கேட்டாலும் பார்ட்டிசிப் பண்றாங்க இல்லையா, அங்க கொஞ்சம் கல்ச்சர் வேற சார். இப்ப எல்லாம் லைவிங் கால் வந்து அவ்வளவு அலோவ் பண்றது இல்ல, அவ்வளவு வாட்ஸ்அப் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றாங்க. சோ அங்க டிஃபரெண்ட் லெவல் பிகாஸ் சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் தேர் பாலிவுட்ல. அதனால சிங்கப்பூருடைய மக்கள் எல்லாம் வந்து எங்க ஹார்ட்ல சார், நான் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். யூனோ நான் வந்து 1961 ஐ வாஸ் போர்ன், யுவர் கண்ட்ரி காட் ஃப்ரீடம் இன் 65 ஐ திங்க், பிரிட்டிஷர்ஸ் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க அதை. அப்புறம் எப்ப போனாலும் யூஎஸ்ல 88 வந்து, யூஎஸ்ஏல இருந்து நான் 88 சார் இந்தியால யூஎஸ்ஏ வந்தேன், 88ல இருந்து வரையும் பாருங்க, சோ மெனி ட்ரிப்ஸ் வயா சிங்கப்பூர் நிறைய தங்கியிருக்கேன். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லணும் சார், சுவாமி சிங்கப்பூர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க, யூஎஸ்ஏ விட எக்ஸ்பென்சிவா இருக்கு சார். அதான் ஒரு எனக்கு ஹோட்டல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எங்க ஸ்டாண்டர்டுக்கு, அது ஆமா அதுதான் எனக்கு வந்து இன்னும் நிறைய நாள் தங்குவேன், இட்ஸ் எ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அஸ்.
0: புரியுது. அடுத்த முறை உங்களை இங்க நேரடியா சந்திக்க நாங்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையானதுக்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: அமெரிக்காவிலிருந்து நேயர் ஸ்ரீகாந்த் அவருடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு, உலகக்கண கார்பந்து போட்டிகளை பொறுத்தவரை. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா ஓலி 9-6 பத்தி சொன்னாரு, விளையாட்டுகளை பத்தி சொன்னாரு. அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் கத்துப்போம் அப்படின்னு சொன்னாரு தெரியுமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்ப பேஸ்புக் வாசிகளுக்கு டாடா சொல்லிப்போம், தொடர்ந்து வானொலியோட இணைந்திருங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
2: 9-6 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:43 ஆகிவிட்டது. PIE நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவ்க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB 1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்கி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mericop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mericop.sg/ready-set-go.
7: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
8: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் ECP தஞ்சோங் காத்தோங்க்கு பிறகு 3 தடத்தில் சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது.
9: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
5: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
4: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: 8:55 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE செல்லும் வழியில் PIEKJE exit அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. KJEPIE செல்லும் வழியில் சுவாட்ருகாங் டிரைவ் எக்ஸிட்க்கு பிறகும் TPEPIE செல்லும் வழியில் பொங்கல் சாலை பகுதிக்கு பிறகும்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குக, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.lg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
5: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
6: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
5: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
6: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
5: ஒலி 968
6: கேட்டாலே பரவசம்.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

12B பர்த்ல இருந்து பாடலை கேட்டீங்க. ஹாரிஸ் ராஜோட இசையில கே கே பிரசாந்தி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. ரட்சகன் பர்த்ல இருந்து பாட்டு வரப்போகுது ஏ ஆர் ரஹமானோட இசையில. அவள் வருவாளா பர்த்ல இருந்து பாடல் வரப்போகுது எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில. நேரம் இப்பொழுது 9:03 ஆகிவிட்டது. அடுத்து சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க போறோம். அது மட்டும் கிடையாது, சினிமா செய்தியும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. வாழ்நாள் பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை.

0: பெற இப்போதே UOB1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:16 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ECP சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் தஞ்சோங் காத்தோங் அந்த பகுதிக்கு பிறகு 3rd தடத்தில் காரணம் அங்கே தடை ஏற்பட்டுள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: நாடாக அறிவிக்கப்பட்டது குரேஷியா. தென்கிழக்கு ஐரோப்பால அமைந்திருக்கிற இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 4 மில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. உலக புகழ் பெற்ற டால்மேஷன் வகையான நாய்களுக்கு குரேஷியல இருந்தா பேர் கிடைச்சதான். அதாவது குரேஷியாவில டால்மேஷன் அப்படிங்கிற பகுதி இருக்கு, அந்த பேரை எடுத்துதான் இந்த இனத்துக்கு வச்சாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இப்ப குரேஷியாவில யூரோ நாணயத்தை பயன்படுத்துறாங்க, ஆனா அதுக்கு முன்னால குனா அப்படிங்கிற நாணயத்தை பயன்படுத்துறாங்களா, அதுக்கு பொருள் மால்டன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான எலி இனத்தை சேர்ந்த விலங்கினம். குரேஷியாவை சுத்தி பல தீவுகள் இருக்கு, அதுல மறக்க முடியாத ஆக பிரபலமான தீவுன்னு சொன்னா அது கெலஸ்னாக். இது இயற்கையாவே இதய வடிவத்தில் அமைந்திருக்கும் ஒரு தீவு. இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: ராஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055
2: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-1888 மின்னஞ்சல் முகவரி
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: உன்னை தேடி இவரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் பாடியிருந்தார் பாடலை. தேனிசை தென்றல் தேவாவுடைய சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்ததா இசை ஞானி இளையராஜாவுடைய சில இரண்டு பாடல்கள் காத்திருக்கு. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இருந்தும் தெரியல எதுக்கு அப்படின்னு ஒதுங்காம என்னதான் அதுல இருக்குன்னு ஆர்வத்தோட இறங்கி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற தெரியுமா? அந்த அற்புதமான பண்பை நம்ம பாராட்டியே ஆகணும். காணொலிய பாருங்க, அதுக்கு கீழே அவருக்கு ஆக்கப்பூர்வமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நேரம் சரியா 9:30 ஆகிவிட்டது. ஒலி 9:30 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூபிஐ ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேருந்தாடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூபிஐ ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூபிஐ கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: 9:42 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE துவாஸ் எக்ஸிட்க்கு பிறகு 5ஆம் தடத்தில் காரணமாக வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஏழா படத்துல வந்த இந்த பாடல நம்ம மறக்க முடியுமா? தமன்னா இந்த பாட்டுல மட்டும் இல்ல, ஒரு சில காட்சிகளை நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். சமீபத்துல தமன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட பாடல்களை ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு அழைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம், அது பெண்களை நம்ம மதிக்காத மாதிரி இருக்கு. இரண்டாவது, இப்படிப்பட்ட பாடல்களுக்கு பின்னால எழுத்தாளர், அதுக்கப்புறம் இசையமைப்பாளர், பாடகர், அதை படமாக்குற இயக்குனர், நடனத்தை சொல்லிக் கொடுக்குற நடன இயக்குனர், பல பேருடைய உழைப்பு இருக்கு. சும்மா சர்வசாதாரணமா ஐட்டம் அப்படின்னு நீங்க கூப்பிடுறதுனால அதுக்கு தரம் குறையுது. அது மட்டும் இல்ல, அது ஒழுக்கமான செயலும் இல்ல என்ன பொறுத்தவரை அப்படின்னு தமன்னா சமீபத்துல அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. கொஞ்சம் சிந்தனை.

0: போராட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ், World's favorite jeweler.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகளும் நேர்ந்துள்ளன. CTE SLE செல்லும் வழியில் ஆற்றம் சாலைக்கு பிறகு
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை சுகாதார விழா 2026 ஜூலை 19 தேதி நடக்க போகுது. இந்த விழாவில நீங்க கலந்துகிட்டு பல தகவல்களை பெற்றுக்கொள்ளணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே பல முயற்சிகள் எடுக்கப்படுது. தயவு செய்து இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணையப்பக்க முகவரி registration.heb.org.sg. இந்த தகவலோட நான் விடைபெறேன். நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர், புஷ்

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜப்பானின் வடப்பகுதியை 6.9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. அந்த வட்டாரத்தில் அதிவேக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயிருடற் சேதம் குறித்து உடனடியாக தகவல் ஏதும் இல்லை என்று ஜப்பானிய அரசாங்கம் கூறியது. அதிகாரிகள் சேதத்தை மதிப்பிடவும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும் பிரதமர் சனாயி தக்காய்ச்சி உத்தரவிட்டிருக்கிறார். கடல் மட்டத்தில் சிறிய அளவில் மாற்றம் காணப்பட்டது, சுனாமி அபாயம் ஏதும் இல்லை என்று ஜப்பானிய வானிலை ஆய்வகம் தெரிவித்தது. அணுசக்தி நிலையங்களில் வழக்கத்துக்கு மாறாக ஏதும் காணப்படவில்லை என்று ஜப்பானின் தொகுக்கு நிறுவனம் கூறியது. வெனிசுவேலாவை அடுத்தடுத்து 2 வலுவான நிலநடுக்கங்கள் உலுக்கியிருக்கின்றன. வட மத்திய வட்டாரத்தின் சில பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. 7.2, 7.5 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் பதிவானது. தலைநகர் கராக்காஸில் சில கட்டடங்கள் சேதமடைந்தன என்று வெனிசுவேலா அதிகாரிகள் கூறினர். ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்ற நாளை குறிக்க வெனிசுவேலாவில் இன்று பொது விடுமுறை. மக்கள் சுதந்திர கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிர்வை உணர்ந்ததும் வீடுகளில் இருந்த மக்கள் தெருக்களுக்கு ஓடினர். உயிருடற் சேதம் குறித்து தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டு விலையை குறைக்க வழியமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இரு கட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். நாடாளுமன்ற கட்டடத்தில் கையெழுத்து சடங்கு நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் திரு டிரம்ப் அதை ரத்து செய்தார். 21st century வீட்டு வசதி சட்டத்துக்கான பாதை எனும் மசோதா 2 அம்சங்களை முன்வைக்கிறது. 1, வீட்டு விலையை குறைப்பது. மற்றொன்று, அதிக அளவில் வீடுகளை கட்டிக் கொடுப்பது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தன. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அமெரிக்க வாக்காளர்களுக்கு வீடு ஒரு முக்கியமான பிரச்சினை என்பதை அது பிரதிபலிக்கிறது. மத்திய கிழக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. February 28th அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. சென்ற வாரம் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 4 நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட அமெரிக்காவும் ஈரானும் இணங்கியிருக்கின்றன. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் என்று ஈரானின் முக்கிய பேச்சாளர் மஹமது பாகிர் ஹலிஃபாஃப் கூறினார். மத்திய கிழக்கின் பாதுகாப்பை அந்த வட்டார நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி தளங்களில் விரைவான சோதனை நடத்தப்படும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரைசி கூறியிருந்தார். ஆனால் அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்வதன் தொடர்பில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தினார். ஆஸ்திரேலியா பறவை காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியை தீவிரமாக்குகிறது. அங்குள்ள 2 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தற்போது பறவை காய்ச்சலால் மனிதர்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் முதலில் பறவை காய்ச்சல் அடையாளம் காணப்பட்டது. அடுத்த சில நாளில் தென் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயரும் கடல் பறவைகளிடம் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. புலம்பெயரும் பறவைகளிடம் மட்டுமே பறவை காய்ச்சல் உள்ளது. மனிதர்களிடமோ பிற உயிரினங்களிடமோ அது பரவியதற்கான அறிகுறி இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். பிரான்சில் முதன்முறையாக ஒருவருக்கு இபோலா கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதன்முறை அந்த நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளது. காங்கோ குடியரசிலிருந்து பிரான்சுக்கு திரும்பிய மருத்துவர் ஒருவருக்கு லேசான தலைவலி இருந்தது. பரிசோதனைக்கு பிறகு அவருக்கு இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மருத்துவரின் உடல்நிலை சீராக இருக்கிறது. அவர் ஏர் பிரான்ஸ் விமானத்தில் காங்கோவிலிருந்து பிரான்ஸ் திரும்பினார். அந்த விமானத்திலிருந்த பயணிகள் விவரம் அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து பி பிரிவு ஆட்டங்கள். கனடாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதி ஆட்டத்தில் விறுவிறுப்பு இல்லை. பிற்பாதியில் 2 கோல் புகுத்தியது சுவிட்சர்லாந்து. 1 கோல் மட்டுமே அடித்தது கனடா.
இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. அந்த இரண்டு அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றன. பி பிரிவில் மற்றொரு ஆட்டம் 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. சி பிரிவு ஆட்டம் பிரேசில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியது. தொடக்கத்திலிருந்தே களத்தில் பிரேசிலின் ஆதிக்கம். 7 முதல் கோலை புகுத்தியது பிரேசில். 48 இரண்டாவது கோல். 60 பிரேசிலின் 3வது கோல். 3-0 என்ற கணக்கில் தோல்வியை தழுவியது ஸ்காட்லாந்து. வெற்றியின் மூலம் சி பிரிவில் முதலிடம் பிடித்திருக்கிறது பிரேசில். சி பிரிவின் மற்றொரு ஆட்டம் ஹெய்டியை வீழ்த்தியது மொரோக்கோ. துடிப்புடன் ஆடத் தொடங்கியது ஹெய்டி. 10 அந்த அணியின் முதல் கோல். அரை மணி நேரத்துக்குள் பதிலடி கொடுத்தது மொரோக்கோ. 43 இரண்டாவது கோல் போட்டது ஹெய்டி. அடுத்த 3 மறு கோல் போட்டு ஈடு செய்தது மொரோக்கோ. 78 மற்றொரு கோல். 89 4வது கோல். 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது மொரோக்கோ. ஏ பிரிவில் 2 ஆட்டங்கள். செக் குடியரசை எதிர்த்து ஆடுகிறது மெக்சிகோ. மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து களம் காண்கிறது தென்கொரியா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123434.
2: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவை ஒட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
6: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

ஏன் இந்த பாடலோட நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நேற்று நிகழ்ச்சியை முடிக்கும் போது நம்ம பார்ட்னர் காதர் என்ன சொல்லியிருந்தாரு, ஹலிமா தயவு செய்து நாளைக்கு நீங்க எம்சில போயிடாதீங்க அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு அவர் எம்சில போயிட்டாரு. ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நல்லபடியாக குணமடைந்து அவர் திரும்ப நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு வந்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கு தன்னந்தனியா உங்களுக்காகவே அடுத்த 4 மணி நேரம் ஆனது மாறும் நிகழ்ச்சி நான் வழங்க போறேன். ஆனா இந்த ஒரு குறை இருக்க போகிறது கிடையாது. நல்ல நல்ல பாடல்கள், தகவல்கள், உற்சாகத்தோட உங்களுக்காகவே 4 மணி நேரம் கண்டிப்பாக இருக்க போகுது. தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பதிவு, ஏதாவது ஒரு படத்தை நம்ம பார்க்கும் போது அதை நம்மளை சிந்திக்க வைக்கணும், ஒரு புது விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த வரிசையில நேற்று ஜப்பான்ல அறியப்படுற ஒரு வார்த்தை ஹிகிகோமோரி, இது ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆவண தொடரை நான் பார்த்திருந்தேன். அது நம்முடைய ஆங்கில செய்தி பிரிவான சேனல் நியூஸ் ஏஷியா எடுத்திருந்தாங்க. அந்த ஆவண படமே சிங்கப்பூர்ல எடுக்கப்பட்ட ஒண்ணுதான். சிஎன்இ இணையதளத்துல தான் நான் பார்த்திருந்தேன். இந்த ஆவண படத்தின் பெயர் ஷட் டவுன். ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. அதாவது 13 வயதினர்கள் வெளி உலகத்தை பாக்குறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுறாங்க, தயங்குறாங்க. அந்த ஆவண படத்துல இடம்பெற்ற ஒரு தந்தை அவர் பகிர்ந்து கொண்டாரு, ரொம்ப கவலையா இருந்துச்சுங்க. என்னுடைய மகன் 1.5 வருஷமா வெளியவே வரல, வெளியே தலை காட்டல, அவருடைய அறையிலே ரூம்லே அடைஞ்சு கிடக்குறாரு. அவரை பார்த்தே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆக்க போகுது. 13 வயசுல அறைக்குள் போனாரு, 15 வயசு வரைக்கும் அவர் வெளியே வரலையா. அவரு எல்லாரும் தூங்கின பிறகுதான் வெளியே வருவாராம். ஆங்கிலத்துல இத பேத்தலாஜிக்கல் சோஷியல் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 13 வயதினர் அவங்க பள்ளிக்கு போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்களுடைய முடிய வைத்து முகத்தை மறைக்கிறது, மற்றவர்களை பார்க்க மாட்டாங்க, கண்ணுக்கு நேரா பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. குடும்பத்தினருடன் பேசுறதே கொஞ்சம் அரிதா இருக்கும். அவங்களுடைய அறையில இருப்பாங்க, பூட்டிப்பாங்க. வெளியதான் நீங்க சாப்பாடு எல்லாமே வைக்கணும். யாருமே பார்க்காத நேரத்துல கதவை திறந்து வந்து சாப்பாடை எடுத்துட்டு அதன் பிறகு அவங்க உள்ளதான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சில பேர் சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்படின்னு இந்த ஆவண படம் மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சுங்க. அதை இன்னும் நான் பார்த்து முடிக்கல. ஆனா நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சிஎன்இ இணையதளத்துக்கு போகலாம். ஷட் டவுன் என்ற தலைப்புல இருக்குது. சரி, வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காகவே நிறைய தகவல்கள், 100 வழி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பற்றுச்சீட்டும் காத்துட்டு இருக்கு. 12 மணிக்கு மேல ஒரு கேள்வியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு அந்த பற்றுச்சீட்டு கிடைக்கும். இப்ப வாங்க நியூ படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பிக்கலாமா?

0: இனிப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
3: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
0: காலை 10 பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம்.

நீங்க வெளியே சென்று ஆகாயத்தை பாருங்க. ஆகாயத்தை ஒரு 60 வினாடிகள், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நீங்க பாருங்க. பார்த்த பிறகு கண்களை மூடுங்க, மூச்சை இழுத்து விடுங்க. அந்த சூரியனுடைய ஒளி உங்களுடைய முகத்துல படட்டும், உங்களுடைய சருமத்தை தொடட்டும். உங்க உடல் புரிந்து கொள்ளுமா, சூரிய ஒளி உங்களுடைய முகத்திலையும் சருமத்திலையும் படும் போது உங்களுடைய மூளைக்கு ஒரு அறிகுறி மாதிரி செல்லுது. இப்போ நான் நிதானமாகணும், சாந்தமாகணும் அப்படின்னு ஒரு அறிகுறியா உங்களுடைய மூளைக்கு போய் சிக்னல் அனுப்புதா. சிறிய ஒரு இடைவேளை எடுத்த பிறகு நீங்க தொடர்ந்து உங்க வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களால இன்னும் நிதானமா செயல்பட முடியும், உங்க உடலும் இன்னும் நல்ல ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு எளிமையான ஒரு செயல்னு பாருங்களே, வெளியே சென்று சூரிய ஒளிய பார்க்குமாறு நிற்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தலான்னு. சில பேர் ஒவ்வொரு நாளும் நீங்க இதை செய்யறீங்க, நடைப்பயிற்சியில ஈடுபடுறீங்க, வெளியே போகிறீங்க, பேருந்து எடுக்கிறதுக்கு இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறதுக்கு சில பேர் நடந்து போவாங்க, ரயில் நிலையத்துக்கு கூட நடந்து போவாங்க. அப்படி நடந்து போகும்போது கூட உங்களுக்கு சூரிய ஒளி முகத்துல படலாம். இப்படி செஞ்சுதான் பாருங்களேன்.

சுகமாக ஆனந்தம் ஆரம்பம். தலைமுறை தலைமுறையா சில பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றிட்டு வரோம், ஆனா சில பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுட்டோம். உதாரணத்துக்கு இப்ப பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய பெற்றோர் இப்போ தாத்தா பாட்டியா ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம சில விஷயங்கள் சொல்லும் போது, என் பிள்ளைக்கு நான் இதை செய்ய மாட்டேன்வா, இல்ல இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ இப்படிலாம் நீங்க செய்யறீங்களா, உங்களுடைய காலகட்டத்துல இதெல்லாம் நான் செய்யல, கடைபிடிக்கல, பின்பற்றல அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த வெந்நீர் அருந்துறது, முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு வெந்நீர் தேவைப்படாது, பாலையே அந்த தண்ணீர் இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியா நம்ம வெந்நீர் கொடுக்க தேவையில்லைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதைதான் நானும் பின்பற்றிட்டு வந்தேன். இதை முதல் முறையா நான் என்னுடைய அம்மா கிட்ட சொன்ன போது அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆகினாங்க, அதிர்ச்சி ஆனாங்க. வெந்நீர் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா, ஏன்னா அவங்களுடைய பாலே ஏற்கனவே அந்த தாய்ப்பாலையும் சரி அந்த ஃபார்முலா அதுல போதுமான அளவு தண்ணீர் இருக்கிறதுனால தனியா நம்ம வெந்நீர் கொடுக்க தேவையில்லை, அதிகமா நம்ம தண்ணீர் கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு பாதகமா அமையும் அப்படின்னு சொன்ன கையோட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சில பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் குடிச்சதுன்னா நீங்க வளர்ந்தீங்க, நீங்க நல்லா வளரலையா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சத இப்ப உங்க பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது உங்க பேர பிள்ளைகளுக்கு செய்யறது கிடையாது, அல்லது செய்யறாங்க, இது உங்களை அதிர்ச்சி படுத்திருக்கலாம், அல்லது ஏய் இதெல்லாம் நம்ம செய்யாம விட்டுருவோமேப்பா அப்படின்னு நினைக்க வச்சிருக்கலாம். பகிர்ந்து கொள்ளுங்க, கேப்போம் வாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க போகுது, நான் கொஞ்சம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். உங்களுடைய குரல் பதிவுகளுக்கு கருத்துக்களுக்கு அனுப்பி வைங்க மக்களை. 9 6 7 8 8 9 6 8 பேசுவோம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: குற்ற கண்காணிப்பில்
6: புதிய வரவுல 4 காணல, உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
5: 3 குற்றவாளிகள் கடையில் திருடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
6: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
5: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
7: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
5: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
0: சில பேருடைய வீடு 3வது மாடி, 4வது மாடி, 5வது மாடியில இருக்கலாம், ஆனா அதற்கு கூட அவங்க மின் தூக்கியை தான் பயன்படுத்துவாங்க. புரியுது, கால் வலிலாம் இருந்துச்சுன்னா, முட்டி வலிலாம் இருந்துச்சுன்னா மின் தூக்கி எடுத்துதான் ஆகணும்னு நீங்க சொல்றீங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல ஆரோக்கியமா தெம்பா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த படிக்கற்களை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், அதை ஒரு பழக்கமா ஆகிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம நல்லா நடக்கிறோம், புத்துணர்ச்சியா உற்சாகமா செயல்படுவதற்கு அது ஒரு நல்ல முனைப்பாகவும் அமையுங்க. மாடியில இருக்காங்க, முதல் 2 மாடிகள் நடக்கிறதுக்கு படிக்கர்களை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. 3வது மாடியில இருந்து மின் தூக்கி எடுக்கிறத நான் பார்த்திருக்கேன், அதை நானும் செஞ்சிருக்கேன். ஆனா என்ன, என்னுடைய முன்னாள் வீட்டுல பாத்தீங்கன்னா 33வது மாடியில இருந்தேன். 33வது மாடி வரைக்கும் படிக்கர்கள் எடுக்கணும்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிருவேன், அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, படிக்கர்களையும் எடுத்து மேல போகலாம், கீழே வரலாம். அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகும்போது ரொம்ப சுலபமா இருக்குதுங்க, அதே நேரத்துல ஒரு விதமான உற்சாகமும் எனக்கு பிறக்குது. என்ன போல நீங்களும் செய்யற ஒரு நபரா இருக்கலாம், செய்யலனா செய்ய ஆரம்பிங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
8: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: குரல் பதிவு வந்திருக்கு, திறப்போம் வாங்க.
1: ஹலோ, வணக்கம் அலிமா, நந்தினி பேசுறேன். ஓகே, ஒரு டிஃபரன்ஸ் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்றேன். எங்க வந்து நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தப்ப எங்க அம்மா வந்து முடிக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு அந்த முடியை வந்து நீட்டமா வளர, எங்க அக்கா தங்கச்சி நாலு பேரு நாங்க, எங்க எல்லாருக்குமே வந்து முடி வந்து இடுப்புக்கு கீழே தான் இருக்கும் முடி. எங்க அம்மா கொஞ்சம் கூட வெட்ட விட மாட்டாங்க, அந்த ஹேண்ட் மட்டும் தான் விட்டுவோம். அதுவும் வந்து சமயத்துல எங்க அம்மாவுக்கு தெரியாம விட்டுவோம். ஆனா வந்து பிள்ளைங்க வந்து பேர பிள்ளைங்க வந்தோடனே வந்து அந்த முடி இது வந்து நாங்க என்னால ஃபாலோ பண்ண முடியல, அதை கரெக்டா எண்ணெய் வச்சு வளர விட்டு பிள்ளைங்களே வந்து சொந்தமா வந்து அந்த மாஸ்க் இந்த மாஸ்க்னு போட்டு முடி வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் பண்றது அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா ஏசுவாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் செய்ய விடுற, முடி வந்து பாத்துக்கணும் அப்படின்னு. சோ நான் எங்க அம்மாட்ட என்ன திரும்ப சொல்லுவேன், சாம நீங்க என் கூட வந்து இறங்கம்மா, என் கூட இருந்து பிள்ளைங்களை வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். சோ அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபாலோ பண்ண முடியாம போறது. தேங்க்ஸ் அலிமா.
0: நன்றி நன்றி நந்தினி. நேயர் சுமதி என்ன சொல்லிருக்காங்க, குறிஞ்செய்தி வாயிலா, இந்த வசம்பை இருக்குது இல்லையா, இந்த கண்மைக்கு பயன்படுத்துவாங்க, கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு இந்த நெற்றியில ஒரு பொட்டு மாதிரி வைக்கிறது, சில பேர் அதை புருவத்துக்கும் பயன்படுத்துவாங்க, புருவம் நல்லா வளரணும் அப்படின்னு. அதை நான் பயன்படுத்தல, ஆனா என்னுடைய அம்மா எனக்கு பயன்படுத்தி இருந்தாங்க நான் சின்ன வயசா இருக்கும் போது, ஆனா என்னுடைய பிள்ளைக்கு நான் பயன்படுத்தல. ஆனா இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஒரு வயசு ஆக போகுது, நல்ல புருவம் வளர்ந்துருக்கு, நல்ல கருமையா இருக்கு, வசம்பையெல்லாம் நான் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிருக்காங்க சுமதி. அவங்களுடைய காலகட்டத்தில் பயன்படுத்தி இருந்தாங்க, ஆனா இவங்க இவங்களுடைய பிள்ளைக்கு பயன்படுத்தல. இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இல்ல பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வளர்ப்பு முறையிலேயே நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கும். அதுல நீங்க பார்த்தது, ஓ இப்ப இதெல்லாம் செய்யறது கிடையாதா அப்படின்னு ஆச்சரியப்பட வைத்த ஒன்றுனா அது என்ன? இப்ப ஒரு தாத்தாவா பாட்டியா நீங்க இருக்கும் போது நீங்க பார்க்கும் போது உங்க கண்ணோட்டத்துல இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? உதாரணங்களும் நீங்க கொடுக்கலாங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: தேசத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏடுபி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏடுபியின் சுவை சுண்டி எடுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை, முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏடுபி சைவ உணவகம்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: கேட்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். உங்களுக்காகவே பழைய பாடல்கள் அங்கம் காத்துட்டு அவள் படத்துல இருந்தும் உறவு சொல்ல ஒருவன் படத்துல இருந்தும் முதல் 2 பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால தலைப்பு தொட்டு பேசுறதுக்கு சாண்ட்ரா வந்திருக்காங்க. அவங்க குரல் பதிவு
1: வெயில் அடிக்கிற நேரத்தை கொஞ்சம் எண்ணெய் வைப்பாங்க. அப்புறம் வந்து பச்சை பேர்லாம் அரைச்சி கை காலெல்லாம் உருவி குளிப்பாட்டுவாங்க. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இல்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் லோஷன் தடவுறாங்க, முந்திலாம் அதெல்லாம் இல்ல, ஒரு எண்ணெய்தான் தடுவாங்க. அதனால இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்க்கு போகுது பிள்ளைங்க. முந்தி காலத்துல எல்லாம் நம்ம கிராமத்துல இருந்ததுனால நம்ம வந்து கை வைத்தியம் செஞ்சுதான் பிள்ளைங்களை வளர்த்தோம். நல்ல பலமாவும் ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. இந்த காலம்லாம் உருவி குளிப்பாட்டுறதுனால இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் டிஃபரெண்டா பிறக்கிறாங்க. இது என்னோட கருத்து அலிமா. தேங்க்யூ.
0: நன்றி அம்மா, நன்றி. ஆமா, இப்ப எல்லாம் பாஃப்டா பயன்படுத்துறாங்க. கால குழந்தைய வச்சு குளிப்பாடுறதை விட பாஃப்டா தான் அதிகமா பயன்படுத்துறாங்க பல இடங்கள்ல. சரி, தொடர்ந்து நீங்க பேசலாம். நிறைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் தலைமுறை தலைமுறையா நம்ம பிள்ளைய வளர்க்கும் போது, குறிப்பா குழந்தைகளை வளர்க்கும் போது, அதுல நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடியுது. நீங்க பார்த்த ஒரு வேறுபாடு, நீங்க பார்த்த ஒரு வித்தியாசம் உங்களை அப்படி தூக்கி வாரி போட்டிருக்கலாம், இல்ல அதிர்ச்சி படுத்திருக்கலாம், இல்ல ஓ இப்படிதான் இப்ப செய்யறாங்களா தெரியாம போச்சேப்பா, இல்ல சில விஷயங்கள் இப்ப செய்யறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆமா, இது ஒரு நல்ல செயல். இப்ப உதாரணத்துக்கு 4 மாதங்கள் இருந்து குழந்தைகளை இந்த வாட்டர் ஸ்பாக்கு அனுப்புறாங்க, நீச்சல் கத்து கொடுக்கிறதுக்கு, பிள்ளைகள் நல்லபடியாக அவங்களுடைய கை காலை ஆட்டுவதற்கு, இன்னும் சுறுசுறுப்பா செயல்படுவதற்கு இந்த வாட்டர் ஸ்பா தண்ணீர் சார்ந்த நடவடிக்கைகள்ல பிள்ளைகளை ஈடுபட வைக்கிறாங்க. அது அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி செயல்கள் கூட இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களுடைய பேர பிள்ளைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயம் அலிமானு கூட நீங்க சொல்லலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 1.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
3: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கே அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
3: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
5: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
6: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
5: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: 2026
1: மீண்டும் வந்து விட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026 காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். சின்னசாமி அவர் என்ன சொல்றாரு, வணக்கம் ஹாலிவா. அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் நாங்க பால் குடிச்சவுடன் எங்களை குப்புற படுக்க வச்சு முதுகின் மேல தட்டுவாங்க. காரணம், ஏப்பம் வரும், பால் தொண்டையில இருக்காது. ஆனா இப்ப அப்படி செய்யறது கிடையாது, வேறு விதமா ஏப்பம் விட வைக்கிறாங்க. அதாவது தூக்கி வச்சிருப்பாங்க, ஆனா குப்புற படுக்க விட மாட்டாங்க, ஏன்னா பால் அவங்க எல்லாமே வாந்தி எடுத்துருவாங்க.
4: வணக்கம் மாலிமா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
4: மூக்கு ஒரு பக்கம் ஊச்சிட்டு ஊதுவாங்க, வாயில வச்சு ஊதுவாங்க சளி வெளியாக்கணும். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா அவங்க நல்லா செய்வாங்க. பாட்டி எந்த காலத்துல சளி பிடிச்சா மருந்து குடுக்குறாங்க, மூக்குல மருந்து குடுத்துறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க.
0: இப்ப இந்த நேசல் இரிகேஷன் இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்துறாங்க. அதற்குன்னு சில கருவிகள் இருக்கின்றன, அதை பயன்படுத்துறாங்க.
5: வணக்கம், என் பேரு வந்து அனிசா.
0: அனிசா,
5: நான் வந்து ஒரு இளம் பெற்றோர் தான், ஆனா இப்ப வந்து

0: பல ஆண்டுகளா வந்து ஜென்டில் பேரண்டிங்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்போ வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணாக்கா அவங்க கிட்ட அழகா எடுத்து சொல்லணும், அவங்க கிட்ட பேசணும், இது பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் வந்து ஜென்டில் பேரண்டிங் நிச்சயமா முயற்சி பண்ணியிருக்கிறேன். நான் நம்புறேன் அது வந்து ஒர்க் பண்ணாதுன்னு. பிகாஸ் நீங்க அந்த வயசுல வந்து நீங்க அப்போதான் நீங்க வந்து எதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்களோ என்னதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வந்து அவங்க கேட்கற வந்து தருண வயதுல அவங்க இல்ல. நீங்க என்னத்த சொல்றது, நான் என்னத்த கேக்குறது, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சோ ஜென்டில் பேரண்டிங் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒர்க் பண்ணாதுதான் நான் நம்புறேன். யாருமே எனக்கு தெரிஞ்சவங்களும் ஜென்டில் பேரண்டிங் யூஸ் பண்ணி அவங்க பிள்ளைக வந்து ரொம்ப அவங்க சொல்ற பேச்சை கேட்கிற பிள்ளைங்களாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல்ட் மெத்தட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எந்த காலகட்டத்திலையுமே இந்த ஃபர்மா வந்து எடுத்து சொல்றது, அதுட்டுறது, ஏசுறது, இதுதான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நீ செஞ்சாக்கா இது வந்து சரியா தான் அமையாது, இதுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு இன்ஸ்டில் பண்றது தான் பிள்ளைங்களுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு நான் பிலீவ் பண்றேன். நம்மளோட பெற்றோர் காலத்துல வந்து வந்து மெந்திலாம் வந்து ஈஸி தான், என்ன தான் நீங்க தப்பு பண்ணாலும் ஒரு திட்டு, ஒரு அதட்டல், அப்புறம் வந்து ரோத்தா நடி தான் உங்களுக்கு. ஸோ இப்ப வந்து நம்ம அந்த ரோத்தா நடியில இருந்து கொஞ்சம் குறைஞ்சி நம்ம வந்து ஃபர்மா அவங்க கிட்ட வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதட்டல் அதட்டும் போது தான் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இது வந்து தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க.
1: சரியா சொன்னீங்க. இப்ப அந்த காலத்துல அப்பா அம்மா முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி முடியாதுன்னு விட்டுருவோம். ஆனா இப்ப பிள்ளைகள் ஏன் முடியாது அப்படிங்கிற காரணத்தை கேக்குறாங்க. எல்லாரும் கேள்வி நாயகர்கள், கேள்வி நாயகிகளை மாறிட்டாங்க. அதனால நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும், அதாவது அந்த காரணத்தை சொல்லணும், நியாயப்படுத்தணும், ஏன் அதை நான் உன்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லணும். ஏன்னா காலமே மாறி போச்சுப்பா. இப்ப பல பேரும் வெளியே போகிறாங்க, பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட பேசுறாங்க, பழகுறாங்க, அதனால அவங்களுடைய அந்த புத்தி கூர்மையும் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப வேகமா அதிகமாகுது. அவங்களோட நம்ம ஈடுகட்டுறதுக்கு, பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு பேங்க் ஆஃப் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே நம்ம கைவசமா வச்சுக்கணும்ப்பா. கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும்.

0: ஐயப்போட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கைய மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
4: ஆமா, வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
3: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போறேன்.
5: வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294960 அல்லது 6294960
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
6: நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கே, வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமான்னு பாக்குறேன்.
7: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
6: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
8: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்ட விரோதமாக யூ-டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். என்னென்னலாம் செய்தாங்களோ அது என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய குழந்தைக்கு எல்லாமே நான் செய்யறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிலவற்றை நான் செய்யறேன், சிலவற்றை நான் செய்யறது கிடையாது. அதே போல மற்ற பிள்ளைகள் இருக்கலாம், தாத்தா பாட்டி அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்கும் போது உன்னுடைய அப்பாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனா உனக்கு என்ன செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அவங்க அந்த நேரத்துல என்ன யோசிப்பாங்க, எப்படி இருந்தாலும் இது என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை இல்லையா, அதனால நான் அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ண முடியாது, ஒரு வரம்பு இருக்கு, அதை என்னால அந்த கோட்டை என்னால தாண்ட முடியாதுன்னுக்காக அவங்க பேசாம இருந்துருவாங்க. எல்லாமே பிள்ளையுடைய ஆரோக்கியத்துக்கு தான். வணக்கம் ஹலிமா, எனக்கு 2 வயது பேர இருக்காரு, என் பிள்ளைகளை வளர்த்த மாதிரி பேரனை வளர்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா பல மருத்துவ காரணங்களை இப்ப சொல்றாங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பிறந்த குழந்தைக்கு பாயில்தான் நம்ம படுக்க வைப்போம், ஆனா இப்ப பாயில படுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாயில படுத்தாதான் ஹலிமா குழந்தைகளுக்கு ரவுண்ட் ஹே தலை நல்லா உருண்டா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். ஆனா எங்க இப்ப அதெல்லாம் செய்யறதே கிடையாது. இது எப்படியோப்பா குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்தா போதும் அப்படின்னு பாசிர்குடங் ஜோஹர்ல இருந்து பரமேஸ்வரி குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க.

0: ஒரு அமெரிக்கா டாலர் ஒரு வள்ளி 30 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ்.

0: பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்ம வாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட். எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student. உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷசாலி நேர்கள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சிட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். உங்களுக்கு தெரியுமா, நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க. தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் உதவ சொந்த பெற்றோரின் ஆதரவு கொண்ட தாய்மார்கள் அவங்களுடைய ஆதரவு இருக்கும்போது அவங்க இன்னும் மென்மையான முறையில அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாங்களா, அதாவது ஜென்டல் பேரண்டிங்க கடைபிடிக்கிறாங்களா. நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் நல்லா செல்லம் கொடுப்பாங்க, சாயாங் பண்ணுவாங்க, ஆனா நம்ம காலத்துல அடிப்பாங்க. இப்போ அதே ஒரு செயலை நம்முடைய பிள்ளை செய்யும் போது, அதாவது அவங்களுடைய பேர பிள்ளை செய்யும் போது கொஞ்சி பேசுவாங்க, ஆசையா பேசுவாங்க, மென்மையா பேசுவாங்க. ஆனா நம்ம காலத்துல அதெல்லாம் கிடைக்கல. பங்கெடுத்த 615 தாய் செய் ஜோடிகள்ல 4.5 வயதுடைய குழந்தைகளின் தாய்மார்கள் குழந்தையின் தாய் வழி பாட்டி தாத்தாக்களின் உதவியை பெறும்போது கடுமையான மற்றும் கட்டுப்பாடான வளர்ப்பு முறைகளை கையாள்வது குறைவு அப்படின்னு தெரிய வந்திருக்கான். குழந்தைகள் 6 வயதை எட்டும் போது தங்கள் சொந்த பெற்றோரின் ஆதரவை பெற்ற தாய்மார்கள் நேர்மறையான வளர்ப்பு முறைகளை அதிகம் பின்பற்றுவதாக NTU ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அப்படிங்கப்பா, ஆனா பல பேரும் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜென்டல் பேரண்டிங் கடைபிடிக்கிறது உண்மையிலே சொல்லணும்னா ஹலிமா ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதற்கு நிறைய பொறுமையும் நமக்கு தேவைன்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஹேமா அவங்களுடைய கசனுக்கு 40 வயது ஆகுதா, அவங்களுடைய மகனுக்கு 8 வயது ஆகுது. அவர் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு முறை கூட கத்தனதே கிடையாது, அடிச்சதே கிடையாது. ஆனா இந்த பையன் பள்ளியில ரொம்ப நல்லா சிறந்து விளங்குறாரு, ஒழுக்கமான பையன், நல்லா படிக்கிறாரு, பள்ளி ஆசிரியர்கள் அவரை ரொம்பவே பாராட்டுவாங்களா, வகுப்புலயும் ஒரு சட்டம் பிள்ளையா இருக்காரு. இந்த ஜென்டல் பேரண்டிங் மென்மையான முறையில வளர்க்கறதுல என்னுடைய காசன் ரொம்ப நல்லா சிறந்து விளங்குறாங்கன்னு ஹேமா சொல்லிருக்காங்க. காடி இவங்களும் குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க, நல்ல ஒரு தலைப்பு. ஆமா, ரொம்ப கஷ்டம் இந்த ஜென்டல் பேரண்டிங் மென்மையான தன்மையான முறைய நம்ம பின்பற்றுவது, ஆனா செஞ்சுக்கிட்டு தான் நான் வரேன், வேற வழி இல்ல. ஆனா இந்த பொறுமையான முறையில இந்த ஒரு மென்மையான தன்மையான வளர்ப்பு முறைய பெற்றோர் வழிமுறையை நான் பின்பற்றிட்டு வர்றதுனால எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமா வயசான மாதிரி ஒரு உணர்வு ஹலிமான்னு குறிப்பிட்டு இருக்காங்க. காடி பரவாயில்ல, இன்னும் 7 வருஷம் தான் இருக்கு, அவங்களுக்கு 18 வயசு ஆயிரும், அதன் பிறகு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு பெற்றோரா ஒரு தாயா என்னுடைய கடமையை என்னுடைய பொறுப்பை நான் சிறப்பான முறையில செய்வேன், அவங்களுக்கு ஆதரவை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே ஒரு சிறந்த பெற்றோருக்கான அழகு இல்லையா? நீங்க ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு தான் வரீங்க.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
7: பல நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இன்றைக்கு பெற்றோர் வளர்ப்பு முறை தலைப்புல பேசியிருந்தீங்க, பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. முத்தாப்பா முடிச்சு வைக்கிறதுக்காக நம்ம தீபா உரிய குரல் பதிவு காத்துக்கிட்டு இருக்குது, கேட்போம் வாங்க.
8: ஹலீமா, குட் மார்னிங். ஹலீமா,
7: வணக்கம். அம்மா,
8: ஜென்டில் பேரண்டிங் டாபிக் இப்பதான் கேட்டேன். கோயின்சிடென்ட்ல அதை பத்தி நான் இன்னொருத்தட்ட பேசுறதுனால இப்ப பேசுறேன். என் பேரு தீபா. ஆக்சுவலி நிறைய யங் பேரண்ட்ஸ் வந்து ஜென்டில் பேரண்டிங் சொல்றாங்க. ஓகே, தப்பு இல்ல, இது சரி எது தப்புன்னா உங்க குழந்தைக்கு எது சூட்டபிளோ அதுதான்
7: உண்மைதான்.
8: பட் ஒரு வெளி இடத்துக்கு வர்றப்ப உங்க குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணுதுன்னா அந்த நேரத்திலயும் திட்ட மாட்டீங்க. அண்ட் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயும் அந்த குழந்தை வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கண்டிக்கவும் மாட்டாங்க. ஹலீமா, அதை புரிய வைக்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சில சமயம் ஒரு 3 குழந்தைகிட்ட பண்ணாதன்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னா புரியற அளவுக்கு அதோடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்றப்ப அந்த 3-4 குழந்தைக்கு புரியாது. சோ என்ன ஆகுதுன்னா, நான் எல்லா குழந்தைங்களும் பத்தி சொல்றேன், பட் ஜென்ரலா சொல்றது திட்ட வேண்டிய இடத்துல சில சமயம் திட்டாம விட்டுட்டா கிளாஸ்க்கு வர்றப்பயோ இல்ல இன்னொரு இடத்துக்கு போறப்ப அந்த குழந்தை மிஸ்பிஹேவ் பண்றப்ப உங்க கை மீறி போறப்ப நீங்க அப்ப குரல உயர்த்தினா டூ லேட் ஆயிடுது.
7: ஏன்னா
8: வேற யாராவது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆசிரியரே திட்டினா கூட எங்க வீட்டுல யாரும் என்ன திட்டினது இல்லைன்னு அதுங்க குழந்தைங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. சோ நான் அதுக்காக அடிக்கணும், கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. பட் உங்க குழந்தை தப்பு பண்றப்ப குரலை உயர்த்தி திட்ட வேண்டிய இடத்துல திட்டினாதான் அந்த குழந்தைக்கு அதோடைய கான்சிக்வன்சஸ் தெரியுங்கிறது என் கருத்து.
7: அருமையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க தீபா, ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. எந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும், எந்த நேரத்துல கண்டிப்பா இருக்கணும்னு ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு பெற்றோரா நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ங்க. ஏன்னா இடம் பொருளேவள் அதை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும். அது தெரியாம அவங்க நடந்துக்கும் போது பொது இடத்துல அது நமக்கு தான் ஒரு பெரிய அவமானமா போய் முடியுது இல்லையா. அதனால சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கறது நம்முடைய கடமையாக இருக்குது. ஏன்னா அப்ப ஒரு காலத்துல தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நம்மளால அடிக்க முடியாது, கண்டிக்கவும் முடியாது, அவங்க செவியும் சாய்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம அழுது எந்த புண்ணியமும் இல்லை. ரொம்ப நன்றி தீபா, உங்க குரல். பதிவுக்கு. இந்த அங்கத்தை ரொம்ப அழகான ஒரு பாடலோட முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுற பழைய பாடல், உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் கொண்டு வராரு. அந்த பாடலுக்கு பிறகு செய்திகள், உங்களை 12 மணி செய்திகளுக்கு பிறகு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். ஹலீமா அஸ்மான்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியாக்கா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜப்பானை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை ஜப்பானின் வடக்கு கரையோரம் 7.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்ய அங்குள்ள அதிகாரிகளுடன் அரசாங்கம் அணுக்கமாய் செயல்படுவதாக ஜப்பானிய பிரதமர் சொனாகி தக்காய்ச்சி கூறினார். பெரிய அளவிலான சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. பல்வேறு இடங்களில் உள்ள உயர்மாடி கட்டடங்களில் வலுவான அதிர்வுகளை உணர முடிந்தது. முன்னதாக ரத்து செய்யப்பட்டிருந்த சில ரயில்கள் மீண்டும் சேவையை தொடங்கியிருக்கின்றன. ஆய்வுக்காக சில விரைவு பாதைகளை அதிகாரிகள் மூடி வைத்திருக்கின்றனர். அணுசக்தி நிலையங்களில் வழக்கத்துக்கு மாறான பாதிப்பு ஏதும் இல்லை என்று நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. வெனிசுவேலா இடைக்கால அதிபர் நாட்டில் அவசர நிலையை பிறப்பித்திருக்கிறார். வெனிசுவேலாவின் வடக்கு மத்திய வட்டாரங்களை 2 வலுவான நிலநடுக்கங்கள் உருக்கியிருக்கின்றன. மீட்பு பணி மும்முரமாய் தொடர்கிறது. மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும்படி வெனிசுவேலா இடைக்கால அதிபர் கேட்டுக்கொண்டார். எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது பற்றிய உறுதியான தகவல் ஏதும் தற்போது இல்லை. நகர சீரமைப்பு ஆணையம் 2 இடங்களில் வீடு கட்டுவதற்கான நிலத்தை விற்பனைக்கு விடுகிறது. அரசாங்க நில விற்பனை திட்டத்தின் கீழ் லோரோங் பொத்தோங், சிங்மிங் அவென்யூ, கிச்னர்லிங் ஆகிய இடங்களில் நிலங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. பிரைட் ஹில் MRT நிலையத்துக்கு அருகே அமைந்துள்ள இடம் லோரோங் பொந்தோங், சிங்மிங் அவென்யூ. அங்கு 140 வீடுகளை கட்ட முடியும். ஃபேரபாக் MRT நிலையம் அருகே கிச்னர்லிங்கில் 145 வீடுகளை கட்டலாம். நகர சீரமைப்பு ஆணையத்தின் இணைய பக்கத்தில் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா தலைவர்களுடன் வெளிப்படையாய் கலந்துரையாடியதாக தெரிவித்திருக்கிறார். அவர் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், அது தங்களின் பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியன குறித்து வளைகுடா நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன. இந்நிலையில் திரு ரூபியோவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நட்பு நாடுகளின் நலன்கள் கட்டிக்காக்கப்படும் என்று அமெரிக்கா மறு உறுதிப்படுத்த முயல்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுகள், குவைத் ஆகிய நாடுகளை தொடர்ந்து திரு ரூபியோ கடைசியாக பஹ்ரைன் சென்றிருக்கிறார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள், குவைத், பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகளையும் ஈரான் தாக்கியது. ஹோர்முஸ் நீரணையை ஈரான் மூடியதால் அந்நாடுகளின் எண்ணெய் எரிவாயு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. ஹோர்முஸ் நீரணையை கடக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்க முயலும் ஈரானுக்கு பரவலான எதிர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ரூபியோ கூறினார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் கவலைப்படுகின்றன. ஆஸ்திரேலியா பறவை காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியை தீவிரமாக்குகிறது. அங்குள்ள 2 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தற்போது பறவை காய்ச்சலால் மனிதர்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் முதலில் பறவை காய்ச்சல் அடையாளம் காணப்பட்டது. அடுத்த சில நாளில் தென் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயரும் கடல் பறவைகளிடம் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. புலம்பெயரும் பறவைகளிடம் மட்டுமே பறவை காய்ச்சல் உள்ளது. மனிதர்களிடமோ பிற உயிரினங்களிடமோ அது பரவியதற்கான அறிகுறிகள் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து பி பிரிவு ஆட்டங்கள். கனடாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதி ஆட்டத்தில் விறுவிறுப்பு இல்லை. பிற்பாதையில் 2 கோல் புகுத்தியது சுவிட்சர்லாந்து. 1 கோல் மட்டுமே அடித்தது கனடா. 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. பி பிரிவில் மற்றொரு ஆட்டம் 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. சி பிரிவு ஆட்டம் பிரேசில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியது. தொடக்கத்திலிருந்தே களத்தில் பிரேசிலின் ஆதிக்கம். 7:48-60 நிமிடங்களில் முறையே கோல் புகுத்தியது பிரேசில். 3-0 என்ற கணக்கில் தோல்வியை தழுவியது ஸ்காட்லாந்து. வெற்றியின் மூலம் சி பிரிவில் முதலிடம் பிடித்திருக்கிறது பிரேசில். சி பிரிவின் மற்றொரு ஆட்டம் ஹெய்டியை வீழ்த்தியது மொரோக்கோ. துடிப்புடன் ஆடியது ஹெய்டி. 10வது நிமிடத்தில் அந்த அணியின் முதல் கோல். அரை மணி நேரத்துக்குள் பதிலடி கொடுத்தது மொரோக்கோ. 43வது நிமிடத்தில் ஹெய்டி 2வது கோல். அடுத்த 3 நிமிடத்தில் மீண்டும் கோல் போட்டு ஈடு செய்தது மொரோக்கோ. 78வது நிமிடத்தில் மற்றொரு கோல். 89வது நிமிடத்தில் 4வது கோல். 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது மொரோக்கோ. ஏ பிரிவு ஆட்டம் செக் குடியரசை வீழ்த்தியது மெக்சிகோ. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் போடவில்லை. பிற்பாதியில் 10வது நிமிடத்தில் மெக்சிகோவின் முதல் கோல். அடுத்த 6வது நிமிடத்தில் 2வது கோல். 94வது நிமிடத்தில் 3வது கோல். 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது மெக்சிகோ. ஏ பிரிவில் அந்த அணிக்கு முதலிடம். நாக் அவுட் சுற்றில் மெக்சிகோ ஸ்காட்லாந்தை எதிர்த்து விளையாடும். ஏ பிரிவின் மற்றொரு ஆட்டம் தென்கொரியாவை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. தொடக்கத்திலிருந்தே களத்தில் விறுவிறுப்பு. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் போடவில்லை. 63வது நிமிடத்தில் பந்தை வலை புகுத்தியது தென்னாப்பிரிக்கா. 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது தென்னாப்பிரிக்கா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இந்த அங்கத்துக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். 100 மணி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கான கேள்வியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கேட்க போறேன். ஆனா அதற்கு முன்னால எப்படிப்பட்ட பாடல்களை நீங்க இந்த அங்கத்துல எதிர்பார்க்கலாம்? இதோ

மென்மையான பாடல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்காக தித்திக்குதே படத்துல இருந்து சுஜாதா கொண்டு வரும் பாடல் இதோ. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சந்தோஷமான ஒரு செய்திங்க, இந்த செய்தி கேட்டா நீங்களே ரொம்ப உற்சாகம் ஆயிருவீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் இந்த செய்தி எனக்கு அனுப்பி வச்ச போது நானே உற்சாகம் ஆயிட்டேன். அப்ப நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல 1000 வெள்ளிக்கிட்ட செலவழிச்சீங்கன்னா, இல்ல அதுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா, நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸின் அதிர்ஷ்ட குலுக்கு தகுதி பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். பரிசுகளை சொல்றேன் கேளுங்க, மெர்சல் ஆயிருவீங்க. 6வதுல இருந்து 10வது பரிசு வரைக்கும் உங்களுக்கு இலவச கைத்திறன் பேசி கிடைக்கும். 6வதுல இருந்து 10வது பரிசே கைத்திறன் பேசினா முதல் 5 பரிசுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயாரா? முதல் 5 பரிசுகள், எல்லா பரிசுகளுமே உங்களுக்கு ஒரு 999.9 ஸ்விஸ் கோல் பா தங்க கட்டி கிடைக்குங்க. அடிங்கப்பா! ஆனா என்ன, இடையிலதான் கொஞ்சம் வித்தியாசம். 5வது பரிசுல இருக்கிறது 2 கிராம், 4வது பரிசு 5 கிராம், 3வது பரிசு 10 கிராம், 2வது பரிசு 20 கிராம். முதல் பரிசு எவ்வளவு கனமான ஒரு தங்க கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 கிராம் எடை உள்ள ஸ்விஸ் கோல் பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தங்க கட்டியும் ஸ்விஸ் கோல் தங்க கட்டி 999.9 ஸ்விஸ் தங்க கட்டியை தான் வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தங்க கட்டி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. 48 ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: பரணி படத்துல இருந்து ஹரிஹரன் பவதாரணி கொண்டு வந்த பாடல கேட்டோம். இப்ப
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCE நோக்கி செல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. PRE நோக்கி செல்லும் BKESLE பிறகு வாகனம் பழுதாக இருக்குது. AYE நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை கீன் ஹில் சர்க்கிள் எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

தகவல் ஒலிபரப்பானது அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்றுட்டே இருக்குதுங்க. 100 மதிப்புள்ள பட்டுச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த கேள்விக்கு சரியான பதில நீங்க முதல் நேரா கொடுக்கணும். நேற்று காலிக்கு மற்ற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா இரவு வர்ணிக்கிறதுக்கே பல வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கு நெருப்பு. ஆமாங்க, நெருப்பை வர்ணிக்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன. மற்ற வார்த்தைகளை வைத்தும் நீங்க நெருப்பை சுட்டி காட்டலாம். என்னென்ன வார்த்தைகள் அவை? யார் அதிகமான வார்த்தைகளை முதல் நேரா எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லாம கொடுக்கறீங்களோ உங்களுக்கு தாங்க 100 வழி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்லர்ஸ். குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைக்க, அதுதான் சிறப்பா இருக்கும். 9 6 7 8 8 9 6 8

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த ஆங்கம் படைக்கப்படுதுங்க. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் திரு செந்தில்குமரன் நம்மோட நிகழ்ச்சி அணிகிறாரு. இந்த வாரம் என்னென்ன சிறப்பான சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம்னு பகிர்ந்து கொள்றாரு.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்ல எல்லாமே நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். அது இல்லாம எல்லாமே நம்ம தரம் பிரிச்சு தரம் பார்த்துதான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி அப்புறம் அதை ரிங்கா ஜுவல்லரியா செட் பண்ணி விற்பனைக்கு வைப்போம். அப்படி இருக்கிறப்ப எல்லா நவரத்தினங்களும் நல்ல ஹை குவாலிட்டியான நவரத்தினங்களா இருக்கும் நம்ம கடையில. அது இல்லாம இப்ப வந்து நம்ம நவரத்தினங்களுக்கு எல்லாமே 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். சோ அது ஒரு சலுகை இருக்கு. அது இல்லாம நம்மள்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷனும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் நோஸ் பின் நிறைய வந்திருக்கு, அழகான நோஸ் பின் லேடிஸ்க்கு. சோ அதுலயும் டைமண்ட்ஸ்லயும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். அது இல்லாம இப்ப வந்து நம்ம லக்கி ட்ரா அந்த கோல்ட் பா லக்கி ட்ரா நல்லா சூட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கு. சோ 1000 வலிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கொடுப்போம். சோ அதுலயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கோல்ட் பார் வின் பண்ண.
0: பயன்படுத்துவதற்கு 48 ஸ்ட்ரெங்கன் ரோட் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையோ இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எடுப்போம். அந்த சிஸ்டரும் நல்ல சர்வீஸ், ஸோ அங்கே இருக்கிற மற்ற பேரும் நல்லா பேசுவாங்க அன்பா. ஸோ வந்துட்டு நகை விலையெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா நீங்களும் அச்சியா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
2: தரமான நகைகள், நல்ல சேவை, பலதரப்பட்ட அம்சங்களுக்கு செல்லுங்க 48 ஸ்ரங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கே.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: நட்புறவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சற்று முன்பு ஒரு கேள்வி நான் கேட்டு இருந்தேன், ஃபயர் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்ல நெருப்புன்னு சொல்றோம், ஆனா ஃபயர் என்கிற வார்த்தைக்கே பல தமிழ் சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்கள் உங்களுக்கு தெரியுமா? யார் அதிகமான வார்த்தைகளை சரியான முறையில குரல் பதிவை எடுத்து முதல் நேரம் அனுப்பி வைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அந்த 100 வள்ளி பற்றுச்சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்த. பல நேரங்கள் சில பேர் நீங்க குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்கீங்க, சில பேர் குரல் பதிவா எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. தீ, அனல், கனல், தழல், சுடர், தனல், அக்கினி அப்படின்னு கவிக்குமார் குறிஞ்சதி வாயிலா தெரிவிச்சிருக்காரு. ஹரிணி என்ன சொல்றாங்க?
1: நெருப்பு தமிழ்ல வந்து தீ, அக்னி, அழல், அனல், கனல், தழல், எரி, சுடர், அங்கி, வன்னி, தனல், காட்டு தீ, தீப்பொறி, தீப்பந்தம், புகை, சாம்பல், தீப்பெட்டி.
2: ஹாய் ஹலீமா, நெருப்புக்கு தீ, அழல், கனல், எரி, அழல், அக்னி, தழல், தனல், சுவாலை, அனலி, அக்கி.
3: தமிழ்ல வந்து தீ, அதுக்கப்புறம் அழல், கனல், சுடர், எரி, திகை, அழலியல், அக்னி.
0: இன்னொரு குரல் பதிவு வந்திருக்கு.
4: நெருப்பு தமிழ்ல வந்து தீ, அக்னி, அழல், அனல், கனல், தழல், எரி, சுடர், அங்கி, வன்னி, தனல், காட்டு தீ, தீ பொறி, தீ பந்தம்.
0: எல்லாருமே நிறைய வார்த்தைகளை அனுப்பி வச்சிருக்கீங்க, நீங்க சும்மா சொல்ல கூடாது.
5: ஹலோ ஹலிமா, எப்படி இருக்கீங்க? இதுதான் தீக்கான வார்த்தை, நெருப்பு, தீ, அனல், அக்னி.
0: 100 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசைதான், உங்களுடைய முயற்சிக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே தாங்க இருக்கு, அதனால ஒரே ஒரு பற்றுச்சீட்டு மட்டும் தான் கொடுக்க முடியும். சரியான பதில்களை முதல் நேரம் கொடுத்தவங்க ஹரிணி. ஆமா, நிறைய வார்த்தைகளை, நெருப்புக்கான வார்த்தைகளை அவங்க தெரிவிச்சு இருந்தாங்க. வாழ்த்துக்கள் ஹரிணி, உங்களுக்கு தான் 100 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க.
6: ஐஸ்கிரீம் சிலையே நீ.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். பிற்பகல் மணி 1. மீடியா கோபம்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலிவலிருப்பான வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலியில் முதலே மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

சிங்கள வாத்தியை இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியுறப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே வளமை போல் என்றும் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக எஸ்பி பாலசுப்ரமணியம்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இதை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பல்குளம் அஜித்குமார் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பல்குளம் அஜித் குமார் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறியன்பன் குத்தூஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. திருமுருகன் புகழ் மாலையுடன் எஸ் பாலச்சந்தர் குழுவினர்.

திருமுருகன் புகழ் மாலியாக நீங்கள் கேட்டது எஸ் பாலச்சந்தர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில். பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஏவா ஹென்றி ஜோன் சுரேஷ்குமார் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஏவா ஹென்றி ஜோன் சுரேஷ்குமார் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக மனோ குழுவினர் பாடிய நாகூர் ஆண்டவன் பாமாலை.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் ஆண்டவன் பாமாலை மனு குழுவினரது குரல். தொடர்கின்றது மாதகல் முனசை முருகன் புகழ் மாலையுடன் கீர்த்தி அவர்கள்.

கேட்டது மாதகள் நுணசை முருகன் புகழ் மாலை கீர்த்தி அவர்களது குரலில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக மகாலிங்கம் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மகாலிங்கம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்தூஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

0: இஸ்லாமிய கீதமாக ரியன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிப்பான வணக்கம் தமிழொலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாபம், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாபம், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நிலையில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நேரத்தில் நற்சிந்தனை நேரத்தை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: என்னாண்டவருக்கும் இறைவா போச்சு. எல்லாம் இறைவன் கொடுத்த வரவினமும் இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். இளமையிலிருந்து முதுவ வரை இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டால் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். வாழும் வாழ்க்கையில் பொறுமை அனைவருக்கும் அவசியமானது. பொறுமை அமைதி பிரிந்துணர்வோடு வாழும் போது இறையாசியுடன் வாழலாம். இறைவன் அருளும் ஆசையும் பெற்று வாழ முதல் அடையாளம் அமைதி பொறுமை, இரண்டாவது ஆணம் இல்லாத தன்மை. முதுமை ஆகிவிட்டால் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோடு இருக்கின்றோம் என்பதை அனுபவித்து அனுபவமாக சொல்லிவிட வேண்டும். மக்கள் நலமாக வாழ வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழ்ந்து இருக்கின்றோமா? வாழ்க்கை நல்லதை செய்தோமா? நம்மால் இயன்ற தானம் தர்மம் புண்ணியம் செய்தோமா? யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இறைவனை முழுமையாக சரணடைந்து இறை நம்பிக்கோடும் தன் நம்பிக்கோடும் வாழும் போதும் இறைவனே நல்வழி நடத்தி செல்வார். இறைவன் எல்லாவற்றுக்கும் தலையாட்டும் பொறுமையாக ஆக செயல்பட மாட்டார். இறைவன் அனைத்தையும் அதுதான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இறைவன் வாழும் வாழ்க்கையில் துன்பம் வேதனை சோதனை எல்லாமே வரும் போகும். அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. இடைவிடாமல் இறைவனை சிந்திப்பது மனமொன்றி வழிபாடு செய்யவும் வேண்டும். வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொண்டால் எது உண்மை எது உண்மை அற்றது என்பதை உணர்ந்து வாழலாம். இன்றிருப்பார் நாளை இல்லை என ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது. வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை. அன்போடும் பண்போடும் அமைதியோடும் பொறுமையோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழ்ந்தால் எதையும் சாதிக்கும் வல்லமையை இறைவன் தருவார். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நம் செயல்பாடுகள் சரியாக இருந்தால் இறையாசியுடன் முழுமையாக வாழலாம். தூற்றுவார் தூற்றட்டும், குறை சொல்வார் குறை சொல்லட்டும். அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயபக்தியோடு வாழ்ந்தாலே போதும். தீய சக்திகள் அடையாமல் இறைவன் பாதுகாப்பார். வாழும் காலம் வரை இறைவனும் சரணிந்து வாழ்வோம். இறையாற்றுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு நல்ல அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள். பொங்கையூர் ராஜாவை தொடர்ந்து வானிலையில் வைபரோடாக இணைந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜா. ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்கள் உட்பட கதை உறவோட எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. சாருங்கள் உங்கள் நட்சத்திரையே.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லோரும் குடும்பத்தினருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அனைத்து குடும்பங்களுக்கும் எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாகமத்தில் புரிதல் புதிய ஏற்பாட்டில புரிதல் லூக்கா ஆளுநர் சுவிசேஷம் 10 இறை வார்த்தைகள் 1-11 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் பொருட்கள் வேண்டுவதற்கான சாப்பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் நீங்கள் தங்கி அங்கிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள நோயாளிகளை குணமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தில் தூசியையும் உங்களுக்கு விருப்பமாக துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். கத்தர் அமைத்தியாட்டி என்ற ஆசீர்வதித்து வந்துவார். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:13. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோசிரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசிரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் சிந்தனையை.
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 126 நிறை அழிதல். காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தால் வீழ்த்த கதவு. நாணம் என்னும் தாழ்பால் விரும்பிய நிறை என்னும் கதவை காமம் என்னும் கோடரி உடைத்து விடுகின்றது. காமம் என ஒன்றோ கண் இன்று என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். காமம் என்ற பொருளுக்கு இரக்கம் என்பதே இல்லை. இரவிலும் அது என் உள்ளத்தை காதலிடம் அனுப்பி இயங்க வைக்கிறது. மரப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும். காமத்தை உள்ளத்திலேயே அடக்கி வைக்க முயல்கிறேன், ஆனால் அது என் முயற்சியை அழித்து தும்மல் போல் வெளிப்படுகின்றது. நிறைவுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும். நான் இதுவரையில் நிறைவோடு இருப்பதாகவே எண்ணியிருந்தேன், ஆனால் என் காமம் எல்லையை கடந்து சபைக்கு வந்து நிற்கிறது. செற்றார்கள்

0: காமத்தால் பேணியார் பெற்ற செயல். நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு வேண்டியவற்றை செய்தாரானால் நாணத்தையும் அறியாமல் இருப்போம். பன்மாய கல்வன் பனிமொழி அன்பே நம் அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. பல மாயங்களையும் அறிந்த கல்வனாகிய காதலரின் பணிவான மொழி நம் பெண்மை என்னும் அரணை உடைக்கும் படையாய் உள்ளது. புலம்பல் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் கடத்தல் உருவது கண்டு. ஊறுவேன் என்று நினைத்து சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை விட்டு அவரோடு கூடுவதைக் கண்டு தழுவினேன். நிணம் தீயில் இட்டென்ன நெஞ்சினாற்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்போம் எனல். தீயில் கொழுப்பை விட்டாற் போல உருகும் நெஞ்சை உடையவரான மகளிருக்கு இசைந்து ஊடி நிற்போம் என்று ஊடும் தன்மை உண்டோ. நன்றி. பிறவாவண்ணம் தடுத்தாற் கொள்ள வேண்டுதல். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பிறவன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெரியாயேகமாகி பெண்ணுமாயி ஆணுமாகி போதியா நிற்கும் பிள்ளை பொது நடம் போற்றி போற்றி. திருச்சி தம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ராஜா அண்ணா.
1: வணக்கம் ராணி சம்பந்தம். நலமா இருக்கீங்களா?
2: ஆமாம் அண்ணா, நலமாக இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமில்லை, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவசனங்கள் 21-29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாள்களில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத இவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தது, ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் செய்து. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு பாறை மீது கட்டப்படும் பலன் தருவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பாடு போடுவதால் எந்த பயனும் இல்லை. அதே போன்று இறைவாக்கு உரைத்தோம், பேய்களை ஓட்டினோம், வெள்ள செயல்கள் செய்தோம் என்று மார் தட்டுவதிலும் எந்த பெருமையும் இல்லை. இவையில் மார்பு தட்டுவதில் எந்த பெருமையும் இல்லை. இவையெல்லாம் வெறும் வாய்ஜாலம். இதில் கடவுள் மயங்கிவிட மாட்டார். மாறாக இறைவாத்தியை கேட்டு அதன்படி வாழ்ந்து வானக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே மிகுந்த பலன் கொடுப்பர். அவர்கள் பாறை மீது தமது வாழ்வை கட்டியெழுப்பும் அறிவாளிகள். இந்த பாறை இயேசுதான். அவரில் நம் வாழ்வு கட்டப்பட்டால் எப்படிப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வந்தாலும் நாம் நிலைகுலைந்து விட மாட்டோம். ஏனெனில் பாறையில் நமது அடித்தளம் அமைக்கப்பட்டு உள்ளது. மாறாக நமது ஆசைகளின் மேல் நாம் அடித்தளம் அமைத்தோம் எனில் அது மணலின் மேல் கட்டிய வீடு போன்றது. காற்று மழைக்கு அது ஈடு கொடுக்காது. நமது ஆசைகளின் அடிப்படையில் நாம் முடிவுகள் எடுக்காமல் கடவுளின் திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ

0: செல்வோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்ட சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம் ஷன், நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையே.
2: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பர பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவின் பாருங்கள் வணிகம் எல்லாம் வல்ல கத்தி தாய் பகவான் தெய்வீக எல்லாம் வியாழக்கிழமை குறைவான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்வின் அனைத்து செயல்களில் ஒழுக்கம் ஏன் அவசியம்? பகவான் வந்து நமக்கு அன்புடன் விளக்குகிறார். உணவு சுவையாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிடுகிறீர்கள். அப்போது உங்கள் வயிற்றில் இருக்கும் வைஷவ சக்தி செரிமான இருப்பாய் தெய்வம் கவனமாக இரு, கவனமாக இரு, இயக்குமேல் எதையும் போடாது என்று உங்களை மீண்டும் மீண்டும் வச்சிருக்க தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் அதை கேட்பதில்லை. மீண்டும் அந்த உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்தபடியே சுவையான உணவுப் பொருட்களை கொண்டு உங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். இறுதியில் வயிறு பலவீனமடைந்து நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். எனவே நீங்கள் சாப்பிடுவது சரியான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்றாவிட்டால் அஜீரணத்தால் அவதிப்படுவீர்கள். பல நோய்கள் நோய்களுக்கு அஜீரணமே மூலமாகும். எல்லா நோய்களும் ஒரு மோசமான வயிற்றிலிருந்துதான் உருவாகின. உங்கள் வயிற்றின் முக்கால் பகுதியை மற்றும் இரண்டு கால் பகுதி உணவு மற்றும் ஒரு கால் பகுதி நீர் நிரப்பி கால் பகுதியை காலியாக விடவன். அவ்வாறு செய்தால் நீங்கள் சாப்பிடுவதில் சரியான ஒழுக்கத்தை பின்பற்றுகிறீர்கள். இந்த ஒழுக்கத்தை நீங்கள் தினமும் பின்பற்ற வேண்டும். விடியல் முதல் அந்தி வரை நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் சேரத்தையும் சரியான ஒழுக்கத்துடன் செய்யுங்கள். அது வழிபாடாக இருந்தாலும் நடப்பதாக இருந்தாலும் அமர்வதாக இருந்தாலும் அல்லது சாப்பிடுவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒழுக்கமான முறை செய்ய வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை முன் மாதிரியாக மாறும். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதே கர்மயோகமாகும். இந்த கர்மயோகம் இவர்களை பரிபூர்ணத்துக்கு வழிவாகும். மனிதனுக்கும் சமூகத்திற்கும் ஒரு சமூகத்திற்கும் மற்றொரு சமூகத்திற்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஒழுக்கமே. எனவே ஒழுக்கமே மனித வாழ்வின் அடையாளமாகும். வந்து பகவான் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு மற்றவர்கள் நச்சினே நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்களை எம்புடன் நேசிக்கும் ஜென்மன் தாக்கு நபுரான். வணக்கம் நேரில் வணக்கம் தான்.
1: நன்றி சண்முகநாதன், சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: இனிய காலை சுவாமிநாதன் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் உறவுகள் குடும்பங்கள் கிராமத்தில் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய கொண்டு வந்து ஜானடேசன் இன்றைக்கு பொதுப்பாளத்தின் 12 பாரதி நான்காம் வியாழக்கிழமை கிறிஸ்து விசுவாசம் என்பது எந்த இலக்கை நோக்கி செல்லும் தொடர் பயணம். எவ்வாறு ஒரு குழந்தை பருவங்களை தாண்டி படிப்படியாக முதிர்ச்சியை நோக்கி வளர்கின்றதோ அதே போன்றுதான் நமது விசுவாசம் சிறுசிறுவாக வளர்ந்து இறைவனில் சங்கமாக வேண்டும். இந்த விசுவாச வளர்ச்சி பாதையில் பல குண்டு குழிகள் வேக தடைகள் மாறி மாறி வரலாம். ஆனாலும் இந்த விசுவாச வளர்ச்சி பாதை இலக்கை மறந்து விடக்கூடாது. குண்டு குழியிலே சிக்கி தடுமாறும் பொழுது பேசும் ஆண்டவருக்கு சுவைமெடுக்க செயல்பட்டால் காரை மீது தன் வீட்டை கட்டி அறிவாளி என்று ஆண்டவர் தம்மை அழைப்பார் என்று மனம் தளராமல் விசுவாசத்தில் ஊண்டியிருப்போம். நிலைவாழ்வை பெறுவோம். கிறிஸ்துவ இறைவாக்கு உரைப்பது, பேய் ஓட்டுவது, புதுமை செய்வது இவைகளில் அல்ல. கிறிஸ்துவ வாழ்வு மாறாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு உள்ளத்திலே பதித்து அவற்றின்படி செயல்படுதான் கிறிஸ்துவ வாழ்வு. ஆபிரகாம், ஜோபு, அன்னமரியால் இவர்களைப் போல ஆழமான விசுவாசத்தை உள்ளத்திலே பதித்து வாழ்வார்கள். பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாவார்கள். இன்பத்திற்கு ஆசைப்பட்ட தாவீது, பணத்திற்கு விலை போன யூதாஸ், பதவிக்கு அடிமையான ஏரோது, இவர்களெல்லாம் மணல் போல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவர்கள். ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் விசுவாசத்தோடு செயல்பட்டு நாங்களும் வாழ்வில் நிறைவடுவோம். இறைவன் ஆசீரை பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மநாபன், என்னமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நிறம் நீங்கள் எவ்வாறு இருக்கணும் வேண்டிக்கொண்டு பட்டினத்தை பல ஊர்களுக்கும் யாத்திரை சென்ற பட்டினத்தை ஒரு ஊரில் தங்கினேன். அவ்வூர் பணக்காரர் ஒருவர் பட்டினத்தாரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட அழைத்தேன். அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் நான் தான். இனத்தலை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று பெருமையுடன் தன்னை அறிமுகப்படுத்தினேன். சற்று யோசித்த பட்டினத்தார், ரொம்ப நல்லது, அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டேன். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார் பணக்காரர். தன் கையில் இந்த ஊசி ஒன்றை எடுத்த பட்டினத்தார் அதை பணக்காரரிடம் நீட்டினேன். இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றார் பணக்காரர். இதை பத்திரமாக வைத்திருங்கள், நாம் இருவரும் இறந்த பிறகு மேல் உலகத்தில் சந்திக்கும் போது திருப்பி கொடுத்தால் போதும் என்றார் பட்டினத்தார். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த பட்டினத்தை, உலகை விட்டு போனால் புது ஊசியை கூட கொண்டு போக முடியாது என நீங்களே ஒப்புக்கொள்கின்றீர்கள், ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை இருப்பதாக பெருமை நற்பெருமை பேசுகிறீர்களே. ஒருவன் செய்த தீமை நன்மை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும். செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை. இதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி தரும் என்று அறிவுரை கூறினார் பட்டினத்தார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாகாமே இறைவனையும் வேண்டி விடவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜா, நேவிஸ்பிலி.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல், உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே, எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம், எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரலும், உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தரலும், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 79. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, பாறை மீது நண்பர்களே உங்கள் வீட்டை கட்டுங்கள், இதை நான் சொல்லாமலே செய்திருப்பீர்கள். இங்கே கொடுக்கப்படும் அழைப்பு உங்கள் வாழ்க்கையை பாறை மீது கட்டுவதற்கு, இந்த அழைப்புக்கு எத்தனை பேர் எவ்வளவு ஆர்வத்தோடு செயல்படுத்துகின்றோம் என்பது அவரவர் வாழ்க்கைக்கு மிக முக்கியம். பாறை மீது கட்டுவதற்கு திருத்தூதர்கள் மன்னிப்புடன் மிகவும் முக்கியம். திருத்தூதர்கள் இறை வாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட வாழ்வாக நம் வாழ்வு அமைய வேண்டும் என புனித பவுலடியார் கேட்டுக்கொள்கின்றார். கடவுள் என்ற பாதை மீது உள்ள நம்பிக்கையில் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் அலையும் அவரே. என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் என்கின்றது திருப்பாடல் 18. உண்மையாகவே என் கற்பாறையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். நம் கத்தோலிக்க திருச்சபை ஒரு பாறை. அதன் வழிகாட்டுதலிலும் தோழமையிலும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். உங்கள் வாழ்வில் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. திருப்பலியிலும் சுபத்திலும் உங்கள் குடும்பத்தை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும். சுழல் காற்றுக்கு பின் பொல்லார் இராமல் போவார். கடவுளுக்கு அங்கி நடப்பவர்களோ என்றுமுள்ள அடித்தளம் போய் நிற்பார்கள் என்று இந்த நீதிமொழிகளின் ஆகமத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இறை வார்த்தையில் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ நாங்கள் எல்லோரையும் வாழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் இந்த யுத்தங்கள் ஓய வேண்டும், மக்கள் அமைதியில் வாழ வேண்டும், உலக தலைவர்கள் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும், இறைவன் எங்கள் மன்றாட்டை கேட்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு நல்ல வழிகாட்டலாக அமைந்து வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பாக விடை பெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த நேவிஸ் பிலிப்புக்கு நன்றி. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து வானிலையில் வலம் வருகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி?
5: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்றைய 25 ஜூன் மாதம் வியாழக்கிழமைக்கே உரியது.
1: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் பொதுவாக யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு பல நேரங்களில் நம்மளுடைய மனசை நாமளே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துருக்கோம். என்னடா இப்படி யோசிக்கிற முந்தி இவ்வளோ யோசிக்க மாட்டோமே, ஒய் வாட் ஆப்பன் அப்படின்னு பல நேரங்களில் சிந்திப்பீங்க. அதெல்லாம் மாறிடும். கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம், சின்ன கல்லை கூட பாறாங்கல் மாதிரி தெரியும். கிரகங்கள் சாதகமாக இருந்ததுன்னா பாறாங்கல் சின்ன கடுகு கல் மாதிரி தெரியும். அதனால் இன்றைய தினத்தில் சின்ன கல் பெருசாக தெரியும். நமக்கு 4 நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு இல்லாதங்காட்டி ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃபை கழிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறுதல் வரும். கவலைப்பட வேண்டாம். எதுலேயும் நம்ம வந்து கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கலந்துக்காமன்னா பிரச்சனைகளில் சொல்கிறேன், மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து அதில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பகவான் சொன்ன கருத்து என்றைக்கும் மாறாது. நீங்கள் கடமையை செய்யுங்க, பலனை உங்களுக்கு கடல் கடலாக உங்களுக்கு கடவுள் கொட்டுவார், கவலைப்பட வேண்டாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி படக்கூடிய துன்பம் பெரிய துன்பமெல்லாம் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் கடந்து வருவீங்க, இதெல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. இவங்க பேசலை, அவங்க பேசலை, இவங்க இப்படி அவங்க இப்படி எல்லாமே இருக்க தான் செய்யும். நம்ம பிறக்கும் போது தனியாக தான் பிறந்தோம், ஏன் இந்த கவலை? தைரியமாக இருங்க, படிச்சுருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க, விடாமுயற்சி பண்ணுறீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கை கால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், இது எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தினமாக பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அம்சத்தை தரும். ரிஷபராசி நண்பர்களே, ரொம்ப நல்ல நாள். திருமண காரியம் கூடி வரும். நினச்ச காரியம் கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமாக பேசுவேல் அந்த யதார்த்த விஷயங்கள்னால பல அர்த்தங்கள் உள்ளே இருக்கும். ரிவெஞ்செல்லாம் எடுப்பா, அதெல்லாம் நம்ம முந்தி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது சார், இப்போல்லாம் அப்படியே தொலைச்சிட்டு போயிடுறது, என்ன வேணால் ஆகட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் தோணும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கணும். பணத்தை போட்டாச்சு, கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்கணும். ஒரு சில பேர் வேலையே செய்ய மாட்டேங்கிற, நாம் அந்த இடத்துல இருந்து வேலை வாங்கணும். நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் வேலை பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை அப்படி ஃபாலோ பண்ணி வச்சோம்னா சக்ஸஸ் ஆகும். வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டாக்டராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி வருவீங்க. பெருசாக எத்தனையோ பார்த்தாச்சு, இது என்ன பெரிய விஷயமாங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். கடன் தொல்லை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாக தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக பணம் பேங்க் சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க. தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுனராசி நண்பர்களே, நல்ல நாள். ஒரு சில பேர் உங்களை குறை சொல்லுவா, ஒரு சில பேர் உங்களை தப்பு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் உங்களை இப்படி எப்படின்னு பேசுவாங்க. சில நேரம் பேசாமல் இருந்துட்டு இருப்பா, என்னடாது அவா மூடு ஸ்விங்க்கும் அவளுடைய மன விஷயத்துக்கும் நான் ஆளா, போ இன்னைக்கு எங்கேயா வெளில போயிட்டு வரலான்ற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு காரியத்தை பார்த்தோன்னா மனசு எடை போட்டுரும், இது தப்பு இது சரின்னு. சரி இதெல்லாம் விட்டு கொடுத்து போயினது, பெருசாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறையா சம்பாதிக்கும் பொழுது, நிறையா காசு இருக்கும் பொழுது பேர் புகழ் அந்தஸ்து கூட இருக்கிறவாள்லாம் மதிப்பு தருவா, எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு 4 பாராட்டு பாராட்டு வைப்போம். அப்படி கிடையாது, சரி இதுவும் கடந்து வருவோங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். நிறையா முன்னேற்றம் முயற்சி இதுக்குண்டான செயல்பாடுகளை எடுத்து செயல்படுவீங்க. நல்ல அன்பானவர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சின்ன சின்ன வெறுப்புகள் மனசில் தோணும், அதெல்லாம் பெருசாக நினைக்கப்படாது. இதுவும் தாண்டி வருவோம். பிஸ்னஸ் ரீதியாக இன்றைக்கி நிறைய யோசனைகள் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா மனசுக்குள்ளே தோணும், அந்த மனசுக்குள்ளே தோன்ற செயல்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றியும் லாபங்களும் கூடி வரும். வேலையாட்கள் மூலமான நன்மைகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன துளிகள் அது ஒரு பெரிய வெள்ளமாக மாறுங்கிற மாதிரி, சின்ன சின்ன முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் பின்னாடி ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னலான பல விஷயங்கள் எடுத்து பண்ணி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வர வழிபாடு, மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், லாப பிராணமாக மாறும். ரொம்ப நாள் அடிபட்ட கால் கை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். நல்ல மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை சந்திக்கும்போது பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற இவா பிரச்சனை அவா பிரச்சனை மற்றவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறதோட நமக்கு என்ன காரியம் நம்ம யோசிக்கணும். காலையிலேருந்து வெளில போடணும், திருப்பி சாயந்தரம் தான் வரணும். அது வரைக்கும் நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சால் போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும். கடனுக்கு மேலே கடன் இருந்த விஷயங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், நர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல விதத்தில் இடம் சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த தொல்லைகள் தீரும். நம்மக்கிட்ட இந்த கெட்ட விஷயம் இருக்குது, இனிமேல் இது இருக்கக்கூடாதுன்னு பல நேரங்களில் மனக்குத்துதலும் மன தோன்றல்களும் இருக்கிறவங்க அதை இன்னையிலேருந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். தூக்க சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி கால் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மனதில் கவலையை மட்டும் போட்டுக்காதீங்க. ஒரு பெரிய பலூனை, அந்த பலூனில் தண்ணி நிறைச்சிட்டோம்னா பலூன் வெயிட்டாக மாறும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசில் வந்து நிறைய சிந்தனைகளை வச்சுட்டோம்னா, பண்டில் ஆஃப் தாட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய கனமாக மாறும். அது தூக்கி எறிஞ்சிருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தொழிலுக்குண்டான முதலீடு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரம் பெரியவங்க தெரியாமல் பேசிட்டோ திருப்பி பேசிட்டு, இது அப்படியாகும் இப்படியாகும், உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி வலுப்படுத்தின்றே இருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ எத்தனை நாள் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவங்க கடமை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் எமையுமே நம்ம வந்து நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அஷ்டம சனியில் பல நேரங்களில் இந்த மாதிரி நெகட்டிவாக தோண வைக்கும், அதனால் நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசுவேல் பல பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. பிடிக்காட்டி போகட்டும், பிடிச்ச என்னத்தாகப்போகுது, பிடிக்காட்டி என்னத்தாகப்போகுதுன்னு யதார்த்தமாக பேசுவேல். ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிற, 50 வயசு மாதிரி, 60 வயசு மாதிரி, 70 வயசு மாதிரி, 25 வயசில் பேசுகிறியேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் இதெல்லாம் கடந்து போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், கரெக்டு தான். ஃபஸ்ட்டு லேர்ன், அதுக்கப்புறம் தான் ஏர்ன். அதுக்கப்புறம் அந்த எல் எடுத்துட்டோம்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்சூரன்ஸ் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள், மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய அழைச்சல்கள், ஒரு விஷயத்துக்காக 10 தடவை போகிறது, பா எவ்வளோ அலைய விடுறாங்க. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கடன் வாங்கிறதுக்கு எவ்வளோ அலைய விடுறாங்க, அப்போ கடன் வாங்க திருப்பி கேட்குறதுக்கு அவங்க எவ்வளோ அலைய விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவையாக சொன்னேன், ஆனால் அப்படி கிடையாது. நிறையா விஷயத்துக்காக இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், சேல்ஸில் இருந்துட்டு இருக்காங்க, உப்பு சம்மந்தமான வியாபாரம், மாவு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இருக்கும். கேமரா சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கேன் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலைகளையும் நான் வெளியில் சொல்கிறது இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்டவுடனே நம்ம படபடபடபடன்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுவீங்க, அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எடுத்தமாக கவுத்தமான ஒரு முடிவெடுக்கக்கூடாது, அது டேஞ்சராக முடிஞ்சிடும். அதனால் நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். கன்னிராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க. கெட்டியாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையாக சேர்ந்து முடிச்சுடுவேன். அதே சமயத்தில் பேசக்கூடாதுன்னு நினச்சது டக்கு டக்குன்னு பேச வந்துவிடும். ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணம். ஹேர் சம்மந்தமான பிரச்சனை, நகை சம்மந்தமான பிரச்சனை, தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் செலுத்தணும். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மனசில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூரில் வேலை செய்கிறவாளுக்கு அனுகூலம் தேடி வரும். திருமண காரியம் கைவரும், டமாடமான காரியங்கள்லாம் நடக்கும், ஆச்சரியப்படுவேல் நீங்களே. நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தை சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நான் இவாளை பார்ப்பேனா அவளை பார்ப்பேனான்னு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சில நேரங்களில் திருதிருன்னு முழிப்பா, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படிங்கிறது, கவலைப்படாதீங்க. நேரம் காலம் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யாராவது சொடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே மனசில் சிந்தனைகள் இருக்கும். எதையும் கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்கார், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அனுகூல்யமாகவும் வெற்றியாகவும் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு, அது நடக்கலைங்கிறது ஒரு விஷயம், அதை 100 பேர்கிட்ட சொன்னால் 100 நடக்கலை மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றம், பிரயாணம், கோயில் தரிசனம், இது போன்ற பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. உங்களுடைய பிரச்சனைக்கு மற்றவா மேலே கோபத்தை காமிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய வேலைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து வேலை செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். படிப்பு சம்பந்தமான விஷயம் வெற்றியை தரும், வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயம் வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துக்கம், ஒவ்வொரு துக்கமாகவும் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். 4 பேர் மத்தியில் பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், மறதி அப்பப்போ இருக்கும். ஒரு பொருளை வச்சதுக்கப்புறம் எங்கே வச்சேன், எங்கே வச்சேன், எங்கே வச்சேன்ற அப்பப்போ ஒரு உங்ககிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லுவாள், அவா எங்கிட்ட எங்கே கொடுத்தேள் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், மறதிகள் பல யோசனைகளில் மறதி வருது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருந்துக்கிறது நல்லது, எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பொருளை 100க்கு 100 மாதிரி யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விட்டுட்டோம்னா மற்றவாளுக்கு லாஸு கிடையாது, நமக்கு தான் லாஸ். 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதில் அதை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய பிரச்சனை நம்மளோடு இருக்கிறது நல்லது. நல்லவர்கள் கூட இருப்பா, கெட்டவர்கள் நம்மளை விட்டு போவா, இதுதான். இதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். சில நேரங்களில் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் மருந்து மாத்திரெல்லாம் எடுத்துக்கப்படாது. டாக்டர்கிட்ட பார்க்கணும், கேட்கணும். ஸ்கின் சம்மந்தமான விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படாது. 10 பேர் சொன்னான்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு நினைக்கப்படாது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மை. ஒவ்வொன்றையும் தீர விசாரித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய போர்க்களம் மாதிரி தெரியும், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஜெயிச்சு வந்துடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அப்பப்போ வந்து கொடுக்கும், செலவுகள் அப்பப்போ இருக்கும், இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய காலம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, நண்பர்கள் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், முந்தி இருந்தக்கூடிய பேச்சு திறமைகள் எல்லாமே மாறிடும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் தெய்வானுகிரகங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு. எங்கேயும் வெளியில் போக முடியலையே, அங்கே போக முடியலையே, இங்கே போக முடியலையேன்னு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, கனவுகள் மூலமாக சில விஷயங்கள் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறது, யோகா ரெகுலராக பண்ணுறது, சைக்கிளிங் ரெகுலராக பண்ணுறது, நீச்சலுக்கு ரெகுலராக போகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் நமக்கு காரியங்கள் தான் முக்கியம், அந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டோம்னா எல்லா காரியமும் வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கும். டிராயிங் வரையக்கூடிய ஆர்ட் தெரிஞ்சவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து நன்னாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் இருப்பீங்க, அதை சார்ந்த நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் குமியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தை தொழிலுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு காரியத்தை தொழில் ரீதியாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அனுகூல்யம். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நூல் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கடல் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கவங்க, மருந்து சம்மந்தமான துறைகளில், கார்பெண்டிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து பட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் குழந்தைகள் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் கவனம் செலுத்தினா மிகப்பெரிய மாற்றம் கூடி வரும். இங்கேன்னு வெளியில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும், இந்த பேப்பரில் அந்த பேப்பர்லாம் ஃபைன் கட்ட தான் வேணும். இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய தெய்வம் காமாஷம்பாள் வழிபாடு. ஐயோ சொன்னால் தீராது, அழுதா குறையாது, அந்த மாதிரி கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கு. எங்கேயாவது போய் ஆ ஊன்னு கத்தலான்னு தோணும், எங்கே போய் கத்துறது, கத்தி கத்தி தான் இந்த பிரச்சனை இருந்துட்டுருக்கு. இனிமேல் கத்தப்படாது, அது வீட்டில் கத்தி, வெளியில் போய் கத்தி இல்லை. அப்போது இந்த மாதிரி பலவிதமான துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள்லாம் தாண்டி போ ஒரு நிலையாக இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியம்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தங்கள் இருக்கும், அதையும் தாண்டி வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து வரக்கூடிய நிலையாக இன்றைய தினம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய அருளாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். வரக்கூடிய மாற்றங்கள் நாட்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முடிவுகளும் நீங்கள் யோசித்து எடுக்கிறது நல்ல பலன்களை. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தொழில் ரீதியான கவனம் செலுத்துதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. மூணாவது மனுஷனால ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல்.
0: அந்த உறவுகள் இதுவரை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:53 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:53. இந்த நேரத்தில்

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புறவர்களுக்கும் டிஆர்டி தமிழலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி தாருங்கள் உங்களுடைய தகவல்களை.
1: அன்னர் ஸ்ரீ ரங்கநாதன் 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன்.
0: 75 ஸ்ரீ ரங்கநாதனா?
1: மற்றும் மதுரநாயகி திருநாகரசு குணநாயகியின் அக்கா தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இதுவரையும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: பேர் அக்காக்கு
1: நன்றி.
0: அன்பு உறவுகளை, அதாவது எங்களுடைய சண்முகநாதனுடைய அன்பு சகோதரர் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்கள் லண்டன் ஐக்கிய ராஜ்யத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாறு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டோம். அதே போல் குணநாயகி வதனா சகோதரிகளுடைய அன்பு அக்கா மதுர நாயகி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வைபரோடாக வந்திருக்கின்றார் திருமதி
2: ரஜினி
0: நாயேந்திரன். உங்க பேர் வருது இல்ல சகோதரம், என்ன காரணம்? ரஜினி
2: நாயேந்திரன்.
0: இல்ல இல்ல, கஷ்டம் இல்ல, மறதி.
2: சரி சரியா,
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் திருமதி மதுரநாயகி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் ஹலா, நலமா இருக்கீங்களா?
3: ஓ, நலம் அண்ணா. நீங்க நலம் தானே அண்ணா?
0: நல்லா இருக்கிறோம் நன்றி. வரதராஜன் எப்படி இருக்கிறார்?
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் ரங்கநாதன் அண்ணாவும் மதுரநாயகி அக்காவும் சகல செல்வங்களும் பெற்று அருள் ஆரோக்கியத்தோடு பல நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி
0: அவர் திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் வாழ்த்தி விடைபெற்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, யோசரி குணராஜா வைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, சொல்லுங்கள்.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மதுரநாயகிக்கும் ஸ்ரீரங்கனுக்கும் எங்களுக்கு நிறைந்த பிறந்த
0: நாள். ஸ்ரீரங்கநாதன்,
4: ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதனுக்கும் எங்களுக்கு நாயகி நாயகி என்ன நாயகிட்டு பிள்ளைங்கிட்டு சொல்லிப்படும். நான் பிறந்த நாள் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் இதுவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி, நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா? நல்லா இருக்கிறோம் நன்றி.
5: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் அண்ணாவுக்கும் மதுரநாயகி அக்காவுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் ஒன்றும் சுகமாகவும் சந்தோஷமாக இன்னும் நின்று ஆயுளோடு வாழ்வனோடு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்கள் இருவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் பாமா ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் உங்களோட அன்போடு. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
6: நன்றி அண்ணா. அதே மாதிரி நீங்களும் நல்ல நிலத்தோடு இருக்க நான் கும்பலம் மலர்ச்சிய வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன். ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும்
0: மதுரநாயகி
6: மதுரநாயகி அவாவுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு விட விடுகிறோம். நன்றி வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் இருவரையும் பலம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்ற அன்பு உறவு திருமதி புஷ்பவதி அம்மாவை அன்போடு நலமா இருக்கிறீங்களா
7: சகோதரி? ஓம் ஓம் நலமா இருக்கிறேன். இணைப்பு கிடைச்சதுக்கு நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ஸ்ரீரங்கநாதன் அவர்களுக்கும் திருமதி மதுர நாயகி அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்ட ஆயின் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வரியம் சில சௌபாக்கியங்களோடு நிறைவாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ராஜா. என்ன பொங்கையூர்
0: பொங்கையூர் ராஜா நலமா இருக்கீங்களா? பொங்கையூர் ராஜா
8: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. எப்படி இருக்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம் சொல்லுங்கள்.
8: இங்கே பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்ரீ ரங்கநாதன் மதுரை நாயகி இருவருக்கும் நோய் நொடியின்றி முருகன் பாதித்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
8: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து மதுரை நாயகி திருநாவுக்கரசு அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளார். செம்மணி மனித புதகுழி விவகாரத்தில் உண்மை எப்போது வெளிவரும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வோம், அத்தோடு உண்மையை வெளிப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் மானியத்துக்காக 57 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அருண கர்ணதிலக இன்று பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். நேற்று கேப்பாப்பிலவு மக்கள் மீண்டும் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் மண்ணை எங்களிடமே ஒப்படை என்ற கோஷங்கள் அந்த பகுதியெங்கும் எதிரொலித்திருந்தது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதித்துறை வருமானம் நடப்பு 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையில் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வலிகாமம் கிழக்கு பிரேசபை தவிசாளர் தியாராஜ நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதுவர் சாரா கசல்பாத் அவர்களிடம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் வைத்து ஊடகவியலாளர்களால் அவரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகனான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்சாவும் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிற்போடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவைச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஒருபோதும் ஏற்படாதென்று விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா சபையிலே நேற்று தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய் வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கடகுட அத்தி ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனசித பெருமின கட்சியின் தலைவர் பத்திரமில சீலரட்ன தேரர் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலிக மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 4700 வீடுகளை உள்ளடக்கிய வீடமைப்பு திட்டத்தை இந்த ஆண்டு நிறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டத்துக்கான உதவித் தொகையை தெரிவு செய்யப்பட்ட 34 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. அஸ்வேஸ்ம நலன்பிடி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நலன்பிடி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கையை விடுத்திருக்கின்றன. கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை உணவகங்களுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால அட்டவணையில் எந்தவித மாற்றங்களிலும் இல்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். 2025 முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,554 கிலோ போதைப் பொருட்கள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். தெல்தெனியாவில் இயன்முறை சிகிச்சையாளர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தனவர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரெலியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அச்சம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6/3/2026 அன்று அடம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியிருக்கிறார்கள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 4ஆம் தினம் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் இட ஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படி என்றாலும் 1/3 பெரும்பான்மையை இட்ட அந்த கட்சி தீவிரம் காட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ரவ்னித் சிங் பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி நேற்று மன்னிப்பு கோரியிருந்தார். அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக அனைவரும் கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். நீர்முறை கேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என்று கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அரச கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டணத்தையே சுயநிதி கல்லூரிகளும் வசூலிக்க வேண்டும் என்று இவரும் கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுள் சீட்டு என்பது பயண ஆவணமே தவிர குடியுரிமை ஆவணம் அல்ல என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக காவல்துறையில் 15 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த பத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏனாவானா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதென்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்திய உச்சநீதிமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் மொஸ்கோ சென்றுள்ள இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஈகோர் கிறிஸ்னோவை நேற்று மொஸ்கோவில் உள்ள மார்பிள் ஹோலில் சந்தித்து விரிவாக உரையாடியிருக்கிறார். ஈரானிய மதகுரு அலி அயோத்தேலா கொமினியின் இறுதி சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூரில் 4 சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவியை அறிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு என்பது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாதென்று மத்திய அரசு மீண்டும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்கத்தாவின் தரதலா பகுதியில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட பத்தில் 5 உயிரிழந்தார்கள். நீலகிரி மாவட்டம் உதுகை அருகேயுள்ள மாயார் பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தையொன்று நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 குறைந்து 1,5,120 கிராமுக்கு 210 குறைந்து 1 13,140 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். மேற்கு ஐரோப்பா மேலும் ஒரு கடுமையான வெப்பம் நிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகிறது. இது வரையிருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவுக்கும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்

தொடர்பு அமைப்பில் நாடு தழுவிய அளவில் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அனைத்து தொடர்ந்துகளும் தொடர்ந்து நிலையங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கோர்முஸ் நீரிணியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ஈரானிய அரசு உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். தென்அமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளரான கெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதன் மூலம் பெருநாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்திருக்கிறார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5,000 டன் எடையுள்ள அதிநவீன சோகியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக தற்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவிலிருந்து இருநாட்டு எல்லையை கடந்த ராணுவ வீரரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறினார்கள். வடகொரியாவை துறக்க ராணுவ வீரர் முயற்சி செய்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சூடான், எரித்திரியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் தங்கள் எல்லைக்குள் நுழைவதற்கு லிபியாவின் கிழக்கு பகுதி அரசு தடை விதித்திருக்கிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஆயிரக்கணக்கானோருக்கு எபோலா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறது. வெனிசுலாவின் கடற்கரையோர பகுதியில் 7.1 மெக்னிஜூட் வலுவளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தவறாக நடந்து கொண்ட மலேசிய சுற்றுப்பயணிகளில் ஒருவர் மலேசிய காவல்துறையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது. தாய்லாந்தின் மைக்கேல் ஜாக்சன் என்று கூறப்படுகின்ற மனசாமின் நந்த சென்னுக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. டோக்கியோவின் புறநகரில் இருக்கும் ஹச்சியோஜி பகுதியில் பள்ளிகளுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் 700 கரடிகளை விரட்டும் தெளிப்பான்கள் வழங்கப்பட இருக்கிறது. அவற்றை பெற அவசர செலவு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 2 வாரங்களுக்குள் தொழிலதிபர் இலான் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்து போனார். சீனாவில் QR கோடு அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டையிட்டு பிச்சை கோரும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. சீனாவில் நாற்று நடும் போட்டி, ஆனால் வயல்வெளியில் அல்ல, கடைத்தொகுதி நடுவில் நிக்போ நகரில் உள்ள கடைத்தொகுதியில் அது நடத்தப்பட்டது. அதில் சுமார் 1,000 பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். உலகளாவிய சுகாதாரத்துறை எப்போதும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. தற்போது உலகின் மிக அதிகமாக விற்பனையாகும் புற்றுநோய் ஊசி மருந்து பிரிட்டன் முழுவதும் உள்ள 1,000 நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் கென்றி சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து வீரர் ஜோரூட் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார். இத்துடன் 12 முறையாக டெஸ்டில் முதலிடத்தை அவர் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் மகளிர் T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளது. கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேசியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என்று தோல்வியுற்றதால் கால்பந்து உலகக்கோப்பையிலிருந்து பனாமா அணி வெளியேறியிருக்கிறது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து உலக கிண்ட தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கத்தார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி தோற்கடித்திருக்கிறது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டினோ இத்தாலியாவின் ரவென்னா குழுவில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 இந்திய பெறுமதியில் 107.11 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.61 இந்திய பெறுமதியில் 94.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15 இந்திய பெறுமதியில் 116.20 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.75 இந்திய பெறுமதியில்
24 ரூபாய் 21 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 55 சதம், இந்திய பெறுமதியில் 66 ரூபாய் 21 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியோலிருப்பான வணக்கம்.

தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள். பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:24, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 8:24. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்சாகமாக கலப்பார்கள் அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்ட அல்லது பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
2: நல்லா இருக்கீங்களா?
3: ஜெர்மன் உலக பந்துக்கு மோதுது. அப்ப எங்களுக்கு எங்களை வாழ வைக்க நாடல்லு அதுக்கு விசுவாசமா இருக்கணும்.
1: கட்டாயம் அவன் தான் மனிதன்.
3: அவன் தான் மனிதன்.
1: அப்ப என்ன பாடுறது?
3: எல்லாத்தையும் பெற்று போட்டு நாங்கள் எங்களால இருந்தவையும் வாழ்ந்தவையும் இருக்கணும். எனக்கு தந்த இந்த பூமிக்கு நான் நன்றி செலுத்த வேணும்.
1: நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறீங்க.
3: ஆமா
1: நன்றி. அதான் வாத்தியார் சொன்னாரு, ஒரு வாயிலிருந்து ஒரு சிகரெட்டோ அல்லது ஒரு குடி வகையோ நான் பார்த்ததில்லை. நல்ல நேர்மையா கதைப்பார், அன்பாக கதைப்பார், பண்பாக கதைப்பார். தாப்பன் மாதிரி
3: என்ன
1: சரியான பாசம் இல்லை வானொலியிலும் சரியான பாசம் சௌரம்.
3: ரவீந்திர தேவன் வந்து அம்மாக்கு சொன்ன ஐயாக்கும் சொல்றா அப்பா அடிக்கன்னு சொல்ற இல்ல உனக்கு கடைசியும் படிக்கணும் அப்புறம் தட்டான்ட்டு.
1: அப்படித்தான் சொல்லணும், அப்பான்னு தான் சொல்லணும், ஐயான்னு சொல்லக்கூடாது. என்னண்டா சம்பந்தர் வந்து அம்மே, மாணிக்கவாசர் வந்து அம்மையே அப்பா ஒப்பிலா என்று தான் மாணிக்கவாசர் திருவாசகத்துல பாடுறேன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணி அன்புடன் விளைந்த ஆறுமுதி. அப்ப அப்பான்ற நல்ல சொல். நீங்க என்ன பாட்டு சௌர நீங்க கதைச்சா நல்லா சூப்பரா கதைச்சுட்டு இருப்பீங்க. என்ன பற்றி பேசுவார்கள்?
3: உங்களை பேசுறதுக்கு நீங்க யார் வர போயினும் நான் விட மாட்டேன்.
1: நீங்க விட மாட்டீங்களா?
3: நான் விட மாட்டேன்.
1: எனக்கு தெரியும் நீங்க லோலோன்ற பாசத்துல. அப்ப சொல்லுங்க.
3: போய் வா நதி அழகை இளம் பூமிக்கு நீர் கொண்டு வா.
1: இந்த பாட்டு தான் கேக்குறீங்க வாத்தியார்ட்ட?
3: வாத்தியார்ட்ட அது டி கே கலாவும் மற்றதார் இயேசுதாசுமே.
1: இயேசுதாஸ்குட்டி
3: இயேசுதாஸ்குட்டி
1: ரெண்டு பேரும் வாத்தியாருக்கு பாடி இருக்கணும்டா. இப்படி இருக்கட்டு பாருங்கள
3: தேவி மாதன் அதுல பாருங்க ராஜான.
1: அப்ப வாத்தியார் ஏன் இந்த தவறை எல்லாம் செய்தவர் சோதரம்? ஒருவனை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்கிறார். எம்ஜிஆர் பயந்துருந்துறான் பட்டு வாங்கலண்டு அந்த மனுஷன் தானே முற்கூட்டியை போய் கேட்டுட்டு வந்து வாத்தியார் நீங்க கவலைப்படாதீங்க அந்த பாடல் விட்ட மாட்டாங்கன்னு நான் போய் கதைச்சிட்டு பெரிய உச்சத்துக்கு போயிட்டு வாத்தியார்ட்ட இதுல. அப்படி கெட்டிக்காரங்களும் இருக்கிறாங்க, ஒன்றும் பேசாமல் ஊமாண்டி மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
3: காமராசன் உலா காதல் பாட்டுகள் எழுதினவர்
1: நாவன காமராஜன்.
3: நாவன காமராஜன் உலா காதல் பாட்டுகள் எழுதினர்.
1: அது எல்லாருக்கும் வந்த கை வந்த கலை தான்.
3: அப்படி உருவான பாடல் இதுல ஒரு இதொன்று வருது ராயணம். இதுகளோட நாங்கள் ரெண்டு பேரும் கதையத்தான் ஜனங்களுக்கும் விளங்கும். ஏழை பூமிக்கு நீ கொண்டு வாண்டா, அது அந்த பாட்டில வருது. ஏழை பூமிக்கு அப்பம் அந்த வாத்தியார் விரலின் என்ன முத்துலிங்கமா
1: முத்துலிங்கத்தார்.
3: ஏழை பூமிக்கு நீ கொண்டு வாண்ட, இவ்வளவு கஷ்டப்படுறது பூமியில ஜனங்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது, ஏழை பூமிக்கு நீ கொண்டு வாண்டு. அப்பவே அந்த காதல் பாட்டு எழுதினவர் அப்படி இருக்கும்.
1: அவர் நல்ல கட்டிக்காரன் வாத்தியார், நல்ல விசுவாசியா தான் வாத்தியார். ஆஸ்தான வாலிக்கு கூட கொடுக்காம வாலியுண்ட வெற்றி வாலியுண்ட பாடல்கள் எல்லாம் இவ்வளவு அந்த மனுஷன பாவங்கள் எல்லாரும் பழி வாங்கினதா. மட்டும் இருக்குது, அவன் அழிஞ்சே போயிருவான் அப்படியே மெல்ல மெல்ல மெல்ல. அவருக்கு இறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல.
3: அவங்களுக்கு ஒரு இது கூட உண்டு. ஒரு தரையும் கேட்டதும் இல்லை.
1: வாத்தியார்கிட்ட போய் தனக்கு ஏதாவது செய்தாங்க கூட கேட்டது இல்லையா? மற்றது கலைஞர்கிட்டையும் கேட்டது இல்லையா?
3: ஆமாம்.
1: ஓ சரி, தனக்கனை பிடிச்சவர். நன்றி
3: நன்றி பாடகபம்.
1: ஓகே, நீங்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி.

0: ஒழித்த பாடலை எங்களுடைய நிமல்சிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: அப்படியே எங்க அப்பா ஜெயந்திமாலா அன்றைக்கு முன்னுக்குதான் நிக்கிறீங்க.
1: எனக்கு
0: தெரியும் எங்க வீட்டுல வெயிலும் இல்ல, எங்க ரேடியோலும் வெயில் இல்ல. அம்மாவோட பூமிக்கு கொண்டு வந்து அதை விட ஜெர்மனிக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிற கடவுளை ஒரு 5 நிமிஷம் கும்பிடுறீங்கன்னா எப்படி கடவுள் உங்களை மன்னிப்பா?
1: கும்பிடக்கே கூப்பிடுறேன், அப்படித்தான் கும்பிடுறேன். கடவுளை இணைக்கிறது எந்த நேரம் இணைச்சு கொண்டுதானே இருக்கிறோம் எல்லாத்துக்கும்.
0: என்ன தெரியாது, உங்களோட லாபத்துக்கு அவனிங்க கடவுளை நினைப்பீங்க, அவரை ஒண்ணு செய்ய மாட்டார். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நீங்க நிலம் இருக்காரு வேண்டிக் கொண்டு நான்
0: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா.
1: இனி
0: கடவுளை நீங்க 1 மணித்தேலம் கும்பிடுங்க. உண்மையா தான் நான் சொல்றத, நான் சும்மா போய் 5 நிமிஷம் திமா திருநூறு அப்பச்சி போட்டு வார இல்ல. அதம்மா சொல்லி உங்களுக்கு தாய் பெற்ற தாய் உங்களுக்கு சொல்லி தருவணும் சௌரம். நீங்கள் வந்து உங்களோட இஷ்டப்படி வாழ்ந்து உங்களோட இஷ்டப்படி பழகிக்கணும், உங்களோட இஷ்டப்படி பாடசாலைக்கு போய் தலை இழுத்து அம்மா உங்களை 8 வயசு 10 வயசு மட்டும் தலை இழுத்துக்கு ஒரு கதை சொல்லுவா, சாப்பாடு தெரியக்க ஒரு கதை சொல்லுவா, அப்படியெல்லாம் சொல்லியிருக்க அது உங்களுக்கு நெஞ்சில் அப்படியே பசு மரத்து ஆணி போல தரும். தாய் சொல்கிறத தட்டமாடும் ஒரு பிள்ளையிலும் தட்டாதுகள். அம்மா வந்து மென்மையாக பிள்ளைக்கு அப்படி அடிக்கிற மாதிரி கொண்டு போவா ஐய, ஆனால் நோக அடிக்க மாட்டா. தாய் தாய் பாசம் உலகத்தில் இதுக்கும் வீடு இணை இல்லாத ஒன்று. அதே மாதிரி தாய் சொல்றதெல்லாம் எனக்கு என்ற அம்மா சொன்னதுகளைத்தான் வச்சு இப்பொழுது நான் இங்கே பஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லது எனக்கு ஒன்றுமே தெரியாது உலகத்தில்.
1: நன்றி,
0: உங்களுக்கு அந்த பாடல் வருகின்றது கேட்டு மகளுங்கள். நன்றி அம்மா. அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரப்போல் வருமான பாடல். தங்கியமரன் அவர்களுடைய

0: ஒலித்த பாடலை ஜெயந்திமாலா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து அடுத்த ஜெர்மனியிலிருந்து அடிக்குது ஹோல் ஜெர்மனி தானே. வணக்கம் மிஸ்டர் கணேஷ்.
1: எஸ் நான் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான்
0: வளர்க்கிறேன். எப்படி எப்படி ஃபுட்பால் நல்லா நிற்குதா அல்லது பின்னுக்கு நிற்குதா?
1: நீங்களும்
0: ரேடியோல பாட்டு கேக்குறத உண்ணங்களா தான் இருக்கிறீங்க. அது பாருங்க, மூன்று பேரும் வந்தா மூன்று பேரும் ஜேமன்காரர்.
1: என்ன
0: அடிச்சு லைனா வந்து
1: நன்றி
0: சௌரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுக்காக அந்த பாடல் தருகின்றேன். நன்றி
1: நன்றி.
0: அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன் என்ற பாடல். வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி, சந்திரபோஸ் அவர்களுடைய இசை.

0: ஒலித்து பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சகோதரர் பாடகர் கணேஷ் அவர்கள். நேரம் சரியாக 9:47, ஐக்கியராச்சியத்தில் 8:47. இந்த நேரத்தில் நின்ற நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். என்ன ரமேஷ், வெயில் கதிரிகிறது, கரத்து போனீங்க சரியா?
1: நேரத்துக்கு
0: கொண்டு வந்து நேரத்துக்கு பின்னேறம் நல்ல லேட்டா போக சரியா இருக்கும்.
1: என்ன
0: பாடல் சோதரோ?
1: நம்ம வந்து தாயக்காத்த சரியல்ல
0: கேவி மகாதவன் அவர்கள் இசையமைத்து நல்ல இதுல வந்ததோ
1: எம்ஜிஆர்
0: பிடிக்கும்.
1: எனக்கு பிடிக்கும் இல்ல, எல்லாரும் நடிப்பு நடிச்சா எல்லாரும் பிடிக்கும். எல்லாரும்
0: பிடிக்கும்,
1: பிடிக்கும், பிடிக்கும். சுனநிலம் இருக்குது, புதநிலம் இருக்குது. இவ்வளவு எடுக்கிறவன் காசு கொடுத்துட்டு போறான், இல்ல இருக்க இருக்க கொடுக்கான்னு விட்ட பதக்கி வச்சுக்கிறான் அவளா. சரி, எல்லாம் நினைச்சிட்டு போட்டும் இல்ல இருந்தவன் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போற சந்தோஷம். போய்க்க பிறகு ஒண்ணும் இல்ல, போய்க்க ஒண்ணு தான் போகணும். என்ன
0: ஒண்ணும் கொண்டு போற இல்ல,
1: போற இல்ல.
0: அப்ப என்னதுக்கு போல கஷ்டப்பட்டு அங்க சிலோ உள்ள 5 வீடு
1: நன்றி
0: சோரம், உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் எங்கள் ரமேஷ் அவர்கள் அவர்கள்

0: ஒலித்து பாடலை விரும்பிக் கொண்டிருந்த ரமேஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவு பைபருடாக. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா?
1: ஓ நான் நல்ல சுகமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க?
0: ஆங்க கண்ணால் குடல் கேட்காத மாதிரி இருக்கு மீனா.
1: திறமையான
0: கோயில் மேளத்தில் இருப்பார். அருமையான பாடல் இலக்கிய ரசனை உள்ள பாடல். சுசிலா அம்மாவோட ஒரு பைண்டா விட்டு அவரை விட்டுருவாள். அவருக்கு அந்த கோபத்துல இப்படி செய்தது. நீங்க சும்மா சும்மா பாட்டு கேட்டாலும் பாட்டு விஷயங்கள் அப்படியே அதை ஆறு பாடுறத மயக்கத்தில் கொண்டுருவோம் அப்படியே.
1: என்ன
0: சொல்றதுக்கு சொல்றது ஒன்றே முடியல உலகத்திலே. சொன்ன பிறகு உங்களுக்கு கோபம் பெறும்.
1: என்ன
0: செய்தவர் உலகத்துக்கா வேண்டி அதை முதல்
1: சொல்லுங்க.
0: ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அப்பா சிரிப்பு பிடிக்குது. ஒரு மனுஷன் உங்களோட சிரிப்பு பிடிக்குது.
1: சின்ன பிள்ளைகளோட பழகிறது
0: அதெல்லாம் டிராமா உங்களுக்கு தெரியாதா?
1: அப்படி சும்மா இருங்க ராஜா எல்லாரும்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸில் ஆட்சேபலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஜனாபதி ஆண்ட்ரோகுமார் திசநாயக்கா இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளார். செம்மணி மனித புதகுழி விவகாரத்தில் உண்மை எப்போது வெளிவரும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வோம், அத்தோடு உண்மையை வெளிப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் மானியத்துக்காக 57 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அருண கர்ணதிலக இன்று பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். நேற்று கேப்பாப்பிலவு மக்கள் மீண்டும் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் மண்ணை எங்களிடமே ஒப்படை என்ற கோஷங்கள் அந்த பகுதியெங்கும் எதிரொலித்திருந்தது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதித்துறை வருமானம் நடப்பு 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையில் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலிகாமன் கிழக்கு பிரேசபை தவிசாளர் தியாராஜா நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதுவர் சாரா கசல்பாத் அவர்களிடம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் வைத்து ஊடகவியலாளர்களால் அவரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதநேரத்தில் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்சாவும் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாபதி கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிற்போடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவைச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஒருபோதும் ஏற்படாது என்று விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா சபையிலே நேற்று தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய் வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கடகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலிக மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 4700 வீடுகளை உள்ளடக்கிய வீடமைப்பு திட்டத்தை இந்த ஆண்டு நிறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டத்துக்கான உதவித் தொகையை தெரிவு செய்யப்பட்ட 34 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. அஸ்வேஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது.
வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கையை விடுத்திருக்கின்றன. கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை உணவகங்களுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால அட்டவணையில் எந்தவித மாற்றங்களிலும் இல்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். 2025 ஆண்டு முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,554 கிலோ போதைப் பொருட்கள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். தெல்தெனியாவில் இயன்முறை சிகிச்சையாளர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தனவர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரெலியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அச்சம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6/3/2026 அன்று அடம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியிருக்கிறார்கள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படி என்றாலும் 1/3 பெரும்பான்மையை இட்ட அந்த கட்சி தீவிரம் காட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி நேற்று மன்னிப்பு கோரியிருந்தார். அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக அனைவரும் கருத வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். நீர்முறை கேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என்று கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அரச கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டணத்தையே சுயநிதி கல்லூரிகளும் வசூலிக்க வேண்டும் என்று எவரும் கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுள் சீட்டு என்பது பயண ஆவணமே தவிர குடியுரிமை ஆவணம் அல்ல என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக காவல்துறையில் 15 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த பத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏனாவானா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதென்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார்.
இந்திய உச்சநீதிமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் மாஸ்கோ சென்றுள்ள இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஈகோர் கிறிஸ்னோவை நேற்று மாஸ்கோவில் உள்ள மார்பிள் ஹாலில் சந்தித்து விரிவாக உரையாடியிருக்கிறார். ஈரானிய மதகுரு அலி அயோத்தேலா கொமினியின் இறுதி சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூரில் 4 மாதங்களாக சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவியை அறிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு என்பது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாது என்று மத்திய அரசு மீண்டும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்கத்தாவின் தரதலா பகுதியில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள். நீலகிரி மாவட்டம் உதுகி அருகேயுள்ள மாயார் பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தையொன்று நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாவுக்கும், கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,140 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். மேற்கு ஐரோப்பா மேலும் ஒரு கடுமையான வெப்பம் நிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகிறது. இது வரையிருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவுக்கும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறுகிறார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு தாங்கள் எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. காசா மீதான போரின் போது இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டே பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்துக் கொன்றதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வீட்டு விதியை குறைக்க வழிசமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இருகட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். ஜெர்மனியில் தொடர்ந்து நெட்வொர்க்கில் தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் ஜிஎஸ்எம்ஆர் டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்பில் நாடு தழுவிய அளவில் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அனைத்து தொடர்ந்துகளும் தொடர்ந்து நிலையங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கோர்முஸ் நீரிணியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ஈரானிய அரசு உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். தென் அமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளரான கெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதன் மூலம் பெருநாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்திருக்கிறார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5,000 டன் எடையுள்ள அதிநவீன சோ கியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக தற்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவிலிருந்து இருநாட்டு எல்லையை கடந்த ராணுவ வீரரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறினார்கள். வடகொரியாவை துறக்க ராணுவ வீரர் முயற்சி செய்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சூடான், எரித்திரியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் தங்கள் எல்லைக்குள் நுழைவதற்கு லிபியாவின் கிழக்கு பகுதி அரசு தடை விதித்திருக்கிறது. கொங்கோ ஜனநாய குடியரசில் 1,000கணக்கானோருக்கு எபோலா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறது. வெனிசுலாவின் கடற்கரையோர பகுதியில் 7.1 மெக்னிட்யூட் வலுவளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது.

பூமியை படைத்த இரண்டே வாரங்களுக்குள் தொழிலதிபர் இலான் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்து போனார். சீனாவில் கியூஆர் கோடு அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டையிட்டு பிச்சை கோரும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. சீனாவில் நாற்று நடும் போட்டி, ஆனால் வயல்வெளியில் அல்ல, கடை தொகுதி நடுவில் நிக்போ நகரில் உள்ள கடை தொகுதியில் அது நடத்தப்பட்டது. அதில் சுமார் 1000 பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். உலகளாவிய சுகாதாரத்துறை எப்போதும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. தற்போது உலகின் மிக அதிகமாக விற்பனையாகும் புற்றுநோய் ஊசி மருந்து பிரிட்டன் முழுவதும் உள்ள 1000கணக்கான நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார். இத்துடன் 12வது முறையாக டெஸ்டில் முதலிடத்தை அவர் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் மகளிர் டி20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளது. கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேசியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என்று தோல்வியுற்றதால் கால்பந்து உலகக்கோப்பையிலிருந்து பனாமா அணி வெளியேறியிருக்கிறது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து உலக கிண்ட தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கத்தார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி தோற்கடித்திருக்கிறது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டினோ இத்தாலியின் ரவென்னா குழுவில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 இந்திய பெறுமதியில் 107.11 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.61 இந்திய பெறுமதியில் 94.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15 இந்திய பெறுமதியில் 116.20 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.75 இந்திய பெறுமதியில் 124.21 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85 இந்திய பெறுமதியில் 66.21 கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஆசிரியை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை இப்பொழுது கேட்கலாம். நிம்மதியை நீங்கள் ஒருபோதும் இழக்காதீர்கள் அன்புறவுகளே.
1: எந்த குழந்தைக்கும் எந்த பெற்றோரும் வாக்குறுதியை தராதீர்கள். வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றுங்கள். நிறைய விட்டமின் எம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால நிறைய விட்டமின் கே வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ராத்திரி 10 மணில இருந்து விட்டமின் என் கொடுக்க ஆரம்பிங்க. விட்டமின் எம் என்பது மணி, அதனால் வளர்ந்திருப்பது கொழுப்பு. நீங்க கொடுக்க வேண்டியது நோ நோ. நாளைக்கு பாத்துக்கலாம். அப்பா செய்யறேன். ஆனா எப்போ எப்போ நான் செய்யணுமோ அப்ப செய்வேன். செய்வானா சொல்லிட்டு ஓடிடுவேன். யாராவது 100 நாளும் ஸ்கூலுக்கு வந்தா 100% அட்டெண்டன்ஸ் இருக்குதா? நான் கொடுக்க மாட்டேன் மேடம். 100 நாளும் வந்து என்ன பண்ண போகுது புள்ள? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு கர்மாதிக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல. உடம்பு சரியில்லை, சுடுதண்ணி வச்சு தர தெரியாது. 100 நாளும் வந்து இங்க நில்லுங்க. 95 நாள் வாங்கப்பா போதும். 5 நாள் கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சாவுக்கு, திருவிழாவுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா வீட்டுல இருந்து அம்மா அப்பாவை 1 நாள் 2 நாள் அது பாத்துக்கோங்க. ஒரு டீச்சரா இதை நான் சொல்றேன். நான் தங்கி இருந்த வீட்டுல ஒரு சின்ன பாப்பா சாப்பிட மாட்டேங்க. 8 மாசம் உங்க அம்மா வந்து அதுக்கு சோறு ஊட்டுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்க, அழுகுது. உங்க பாட்டியா சொன்னாங்க, நீ பாட்டு பண்ணா புள்ள திங்கும். பாட்டு அது போடுறதுக்கு போச்சு அந்த பிள்ளை. அப்புறமா அதுவே சொல்லி நானே பாடுறேனேன்னு அது ஒரு பாட்டு பாடிச்சிங்க. 3 நாளா நான் அந்த வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த பாட்டு அந்த அம்மா பண்ணா அந்த குழந்தை சிரிக்குது, சிரிச்சு வாயில அந்த சாப்பாடை வாங்கிக்குது. 3வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு கேட்டாலே போதும் அதை வாய் திறந்து சாப்பிடுது. அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த அம்மா பண்ண பாட்டு. காத்து மேல காத்து கீழே, காத்து லெப்ட்ல காத்து ரைட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்து அடிக்குது. குழந்தை சிரி. நான் எல்லாம் நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டை நீ பாடு நான் தோர்த்திங்கிறேன்னு? பாடி ரசனையை கெடுத்தது யார்? அதன் ரசனையை கெடுத்து விட்டு குழந்தை சரியாக படிக்கவில்லை, குழந்தை சரியாக முன்னேறவில்லை என்று சொல்லுகின்ற பெற்றோரை நான் எப்படி பார்ப்பது? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நல்ல ரசனையை அந்த குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுங்கள். சூழலை நல்லபடியாக வளர்த்துக் கொடுங்கள். உங்கள் குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக வரும். ஒழுக்கத்தை யார் போதிப்பது? என் குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்பது என் ஆசையாக இருக்கலாம், ஆனால் அதற்கான தகுதி என் பிள்ளையிடத்தில் இருக்கிறதா என்பதனை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பணியில் பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். பெற்றோர்களினுடைய பணி அவ்வளவு சாதாரணமான பணி இல்லை. ஆசிரியர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறோமோ அதை விட பன்மடங்கு மெனக்கெடுதலை நீங்கள் செய்ய வேண்டும். யாருங்க பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? ப்ரொஃபஸரா, சயின்டிஸ்டா, அரசியல்வாதியா, ஸ்கூல் நடத்துறவங்களா, போலீஸ்காரரா? யார் பெரியவங்க? யார் பெரியவங்க தெரியுமா? யாருடைய இருப்பினால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை கிடைக்கிறதோ அவன் பெரிய ஆளுங்க. அந்த பெரிய மனுஷ தன்மை மனசுக்குள்ள இருக்குதான்னு பாத்துக்கங்க. ஸ்கூல் வளர்த்து கொடுத்துரும், இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குதே, வளராம எங்க போறது? இவ்வளவு வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு ஒருவர் வளரவில்லை என்றால் தான் அவர்கள் கூர்ந்து கவனிக்கப்படத்தக்கவர்களை தவிர, இது வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸ். சூப்பரா இருக்கு, கவலையே பட வேண்டாம். என்னுடைய குழந்தை எல்கேஜி படிக்கும் போது நான் இப்படி ஜன்னல் இருந்து பாக்குறேன், கிரையான் கொடுத்து வரைய வச்சாங்க என் குழந்தைய. என் குழந்தைக்கு அழ தெரியாது, நான் அழ சொல்லி தரல. அவனுக்கு ஆக பெரிய ஒரு அழகு அழகற மாதிரி சூழல் வந்தாலும் இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல அழ தெரியாது அவனுக்கு. அப்படிதான் வளர்த்த நான். ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன், கிரையான் கொடுத்து வரைய சொல்றாங்க. அவன் வரைகிறான், ஏதோ பலூன் வரைகிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன், ஜன்னல் இருந்து பாக்குறதுக்கு அனுமதிச்சாங்க. பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்த ஒரு குழந்தை பேன அழுகுது. உடனே அவன் ஆச்சரியமா பாக்குறான், இப்படி அழுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைய பாக்குறான். அப்புறமா அவன் கையில இருக்கிற கிரையான, அவங்க அதுக்கு கிரையான தொலைச்சிருச்சு, கையில இருக்கிற கிரையான கொடுத்தான். அந்த பிள்ளை வேணான்னுச்சு, அவன் வரைய ஆரம்பிச்சிட்டான். உங்க அம்மா மின்னல் மாதிரி உள்ள நுழைஞ்சாங்க. எங்க போட்ட கிரையான்? எங்க கீழே தேடினாங்க, கிடைக்கல. என் பையன் கையில இருந்து புடுங்கி கொடுத்துட்டாங்க. அவன் கொடுக்கும் போது சந்தோஷமா தாங்க நீட்டனா, கையில இருந்து புடுங்கின உடனே அப்படின்ட்டான். நான் யோசிச்சு பாக்குறேன், எப்படி நாம் நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம்? நம் குழந்தைகள் நாம் பேசுவதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கின்றன என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள். நம்மை பார்த்து வளர்கின்றன நம் குழந்தைகள். என் பையன் 3வது பிரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஒரு நாள் 1st பிரைஸ் வாங்கல, இவ்வளவு பெரிய பேச்சாளருடைய பையன் 3rd பிரைஸ். ஏண்டா நல்லதானதான் ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சேன். அவன் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னான்? நல்லா வளர்த்திருக்கேங்கிறதுனால சொல்றேன். என்ன சொன்னான் தெரியுமா? என்னை விட ஆகாஷ் நல்லா பேசினாமா. அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லைங்க, அது உங்களை ராஜாவாக்கும். உலகத்தில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் அதற்கு அடுத்த நிலையில் முன்னேறுகின்ற அந்த பெரும் தெளிவு, அந்த ஆக்கத்தோடு அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கிறோமா? நான் இன்னும் ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன், ரொம்ப சூட்சுமமான விஷயம். பாருங்க, பொங்கல் விழா நடந்ததா? மாணவர்கள் இருந்தால் மாணவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான 10th+2 லாஸ்ட் எக்ஸாம் நேரத்தில் இருப்பீங்கல்ல, அந்த டைம்ல பேசுறதுக்கான பேச்சு இன்னைக்கு என்னால பேச முடியாது, அதுக்கு வேற நாள் நீங்க கூப்பிட்டு பேசுங்க, நான் அந்த குழந்தைகள் கிட்ட பேசுறேன். இன்னைக்கு ஜெனரலா தான் பேசுறேன். பொங்கல் விழாவில் உரி அடிக்கிற போட்டிங்க விருத்தாச்சலத்துல ஒரு 100 பேர் கலந்துகிட்டாங்க. 6 வயதிலிருந்து 18 வயசு வரைக்குமான பசங்க பொண்ணுங்க யார் வேணாலும் உரி அடிக்கலாம், இப்படி கையெடுத்து இப்படி அடிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு அடிதான், இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு முடிஞ்சது. அதுல 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க அந்த காம்படிஷன்ல. வந்து ஜெயிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தான், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லித்தரேன். எந்த துறையில வேணாலும் இருந்துக்கோங்க, பேச்சா, சயின்ஸா, பேட்டர்ன்ஸ் வாங்கணுமா, இனோவேட்டிவ் திங்ஸா, டிஸ்கவரியா, எதுவாக வேணும் இருந்துக்கோ, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துக்கொள். குவாலிட்டி பாரு, என்ன குவாலிட்டி இருந்தா அந்த துறையில் ஜெயிக்கலாம். பாருங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்தான், தம்பி உன் பேர் என்ன? ராஜராஜன் அப்படின்னா, சூப்பர் பேர்ல. ஆனா அது இல்ல, அவன் பேர் ஃபுல் பேர் வேற, ராஜராஜ சோழன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன் கேட்டேன். கத்தி மாதிரி இருந்தாங்க அவன், இந்த பில்லில இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான், ஷார்ப்னா ஷார்ப், அப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பேன்? என் தாத்தா பேர் அது ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு வேற பேர் வைப்பேன். உன் தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன் அப்படின்றான். இப்படி இருக்கிறான் அவன். ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் கேட்டேன், நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்தது, இப்போ நீங்க யாருமே உங்க பிள்ளைக்கு அந்த மாதிரியான பிராக்டிஸ் கொடுக்கறது இல்ல. வீட்டுல யாராவது விருந்தா நீங்க வந்தா எங்க அம்மா எங்க 5 பேரையும் நிறுத்தி வச்சிடும். சொல்ற பேச்சா கேட்க மாட்டேங்குது, ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. என் வாரத்துல எனக்கு 3 சித்தப்பா, 1 பெரியப்பா, 1 அத்தை, எல்லாரும் வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமா நிக்க வச்சு எங்களுக்கு அட்வைஸ். அதுல என்ன சோகம்னா, அதுல 1 சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனா அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. முக்கால் மணி நேரம் பண்ணுவோம், சோர்ஸ் ஆப்பன் நம்பர் அட்வைஸ் பண்ண வைப்பாங்க. கேட்கிற திறன், பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவுள், கேட்டுக்கணும், கேட்கிற திறன், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும், கேட்டுக்கிறது. அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அந்த குழந்தை அவ்வளவு கிளாரிட்டியா எனக்கு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சேன்னு. உங்களுக்கு வேணுமா அந்த பதில்? அந்த குழந்தை தந்த பதில சொல்றேனா, சின்ன போட்டி தான், உரியடிக்கிற போட்டி தான், எப்படி ஜெயிச்சான் பாருங்க. அவன் சொல்றான், இங்க பாக்குறீங்கல்ல 1000 பேர் ஆதரிப்பாங்களா? ஆமா, இந்த அந்த மாஸ்டர் இருந்தார் இருக்காருல, அவர் கையில வேற விசில் வச்சுக்கிட்டு இருந்தார், உயி உயின்னு காதல ஊறிக்கிட்டே இருந்தார், யாரும் சொல்றது கேட்க கூடாதுன்னு. அப்புறமா காதல தப்பு தப்பா வழிபட்டு சொல்லிட்டு இருந்தார், லெப்ட்ல போ, ரைட்ல போன்னு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. ஏ ரைட்டு ரைட்டு, லெப்ட் லெப்ட், நேராவா, பின்னால போ, இப்ப அடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன், அது என் அம்மாவின் குரல். ராஜா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். ஏ அப்பா, கண்ணுக்குள்ள மூடன, கண்ணுக்குள்ள அவன் மூடிக்கிட்டானா, தியானத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் உள்ள போயிட்டான். அம்மா குரல், ராஜா, அத்தனை பேர் சத்தம் போடுறாங்க, விசில் சத்தம் கேக்குது, எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அம்மாவுடைய குரல் மட்டுமே அவன் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு. கொஞ்சம் பின்னால போறான் கரெக்டா வரும்போது அம்மா சொன்னாங்க, கைய உயர்த்துடா, கைய உயர்த்தினான், அடராய்ப்பா நான் பாருங்க, அடிச்சான், உரி உடைஞ்சிச்சு. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், யார் குரலை கேட்கிறீர்கள்? அந்த குரலை கேட்கின்ற பொழுது 1008 டிஸ்ட்ராக்ஷன் வரும், அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் உதிர்த்துட்டு நீங்க போகணும்னு சொன்னா இந்த டீச்சரா ஒரு அம்மாவை உங்களுக்கு சொல்லித்தர, இந்த பிசாச நிறைய பயன்படுத்தாதீங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க. ஏ ஐ ஏன்னு உசுப்பேத்துவாங்க. ஐ எம் ஏ ரியல் டீச்சர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு. ஆரைய தூக்கி பிடி, ஏஐ உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஏஐக்கு அடிமையாகாத வாய்ப்புகள் வரும், அடிமையாவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் அதை தாண்டி மனிதன் நிற்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கிய பயணமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். கான்சென்ட்ரேஷன், உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது என்பதிலே நிதானம் கொள். ஃபர்ஸ்டா வர்றது பிரச்சனையே கிடையாது, ஃபர்ஸ்டாவே வந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. ஃபர்ஸ்டா எவன்லாம் வரானோ அவனெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. சைன் பண்ண என் குழந்தைய, பெற்றோர்களை சைன் பண்ண கத்து கொடுங்க. இங்க ஒரு பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டும் உங்க குழந்தைகளை தேடிட்டு இருக்கு. அந்த குழந்தை எதை பிடிக்குதோ அது அது கைக்குள் வந்துடும். ஃபைல் வந்துருச்சுன்னா கேபின் தட்டிட்டு போய் எவனாவது வச்சிருப்பான் பென், சைன் வாங்கணும். பெண்ணை பிடிச்சிட்டாங்கன்னா எவனாவது ஃபைல் எடுத்துட்டு உள்ள வரலாம், கையெழுத்து போடணும். ஆனா பிடிக்கிற பெண் கிரீன் பென்னா இருக்கட்டும். வா, எதுவாக இருந்தாலும் வைய தலைமை கொள். வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் சில குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும், சிலரை தியாகம் செய்யணும். இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, பெண்களும் இப்ப வந்துட்டாங்க, நான் அவ்வளவா இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள், குடும்பஸ்தர்கள், இந்த போனை நீங்க பயன்படுத்துற மாதிரி 8 மணிக்கு தானே வீட்டுக்கு வரீங்க, இதை சுவிட்ச் ஆஃப் பண்றது, கை தட்டினதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. பக்கத்துல ஹஸ்பண்டோட இருக்காங்க, சும்மா கம்முன்னு இருக்குதுங்க. கை தட்டினா தப்பா நினைச்சுக்குவாரோன்னு நான் கேட்டேன். மேடம், பாத்ரூம் போகும்போது கூட ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு அந்த சைக்கியாட்ரிக் சொன்னாங்க. பயமா மேடம், தனியா போறதுக்கு. நான் சோசியல் ஆக்டிவிஸ்ட், நான் சொல்லவா இதை தனியா விடுறதுக்கு பயம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ரொம்ப சூட்சமமான வார்த்தை சொல்றேன். நீங்க என்ன நல்ல வார்த்தைகள் சொல்லி தரீங்களோ உங்க குழந்தை அது கேட்கவே கேட்காது. நாம கேட்டோமா அது நமக்கு கேட்கறதுக்கு? ஆனாலும் கவலைப்படாமல் நல்லவற்றை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால அதை நீங்க சொல்லி தந்ததுபடி நடக்காது. ரொம்ப வார்த்தை சொல்ற முத்து நீர்த்துளி வந்து சேருது, முத்தான வார்த்தை. நீங்க இப்போ உங்க குழந்தைக்கு சொல்லுகின்ற நல்ல அறங்கள் உங்களுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு முன்னால் சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கும் அதை ஜெயிப்பதற்கும் நீங்கள் சொல்லித்தந்த அறம் பயன்படும், பயன்படும். அந்த சொற்களை மிக கவனமாக வையுங்கள். நான் இந்த கருத்தை சொல்லிட்டு போறோம் தான் நினைச்சு உட்கார்ந்திருந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல, சொல்லிட்டு போறேன். 2 நிமிஷம் ஆகும், கேட்டுட்டு போங்க. நாம் எல்லோரும் யார் தெரியுமா? ஒன்னால அந்த பிள்ளைங்க ஏன் கத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னால அந்த கேமராவை நகர்த்துறாங்க. அந்த குழந்தைகளுடைய முகம் வந்து அவங்களுக்கு தெரியும் திரையில, அதுக்கு சத்தம் போடுறாங்க. நான் வந்து நிறைய திரையில வர்றவன், நான் கீழே இறங்கி போனேன்னா நிறைய பேர் செல்போன்ல போட்டோ பிடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி செல்போன்ல போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நாம, திராவிட மண் இது, கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்க. எப்படி இருங்க தெரியுமா? போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, போட்டோல தோன்றுனீங்கன்னா புகழோடு தோன்றுங்க, இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, சுயமரியாதை சொல்லித்தாங்க. உங்க குழந்தைக்கு யாரையும் பார்த்து இப்படி பார்த்து வியக்காதன்னு சொல்லித்தாங்க. யாராவது இப்படி பார்த்து வியந்துட்டே இருந்தா நான் குழந்தை வியக்கிறவன் வளர்ந்துகிட்டே இருப்பான், இது கீழே பார்த்து கை தட்டிக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுக்க சொல்லுங்க. வியப்பது வீழ்ச்சின்னு சொல்லிக் கொடுங்க. புரிந்து கொள்ள வேண்டும், பணிவுட நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாணவர்களுடைய முதல் தகுதி என்பதனை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லியும் சொல்லாமலும் சொல்லியும் சொல்லாமலும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கோலோச்ச வேண்டும் என்றால் இந்த தகுதிகள் வர வேண்டும். நான் பைபிள் ரொம்ப இதுவா படிப்பேங்க. நான் ஏதோ கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். அது சொல்ற பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சும்மா கேட்டு நடந்தாலே போதும், நீங்க அதுக்கு கிறிஸ்துவரா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, திருக்குறளை படித்து திருக்குறளின் வழி நடப்பதற்கு தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அதை படித்துக் கொண்டு வரலாம். வேதங்கள் அப்படித்தான். நான் ஒரு பையனை உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க வயிற்றுல கடவுள் ஒரு ஒரு கருவை கொடுத்தா, அந்த கரு வந்து குழந்தையா நிக்கிறது இல்ல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்பாங்க குழந்தைகள், மேடம் உங்களை மாதிரி பேசணும். மேடம் என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி எதுக்கு நீ பேசணும்? நிதியமைச்சராக வாங்கன்னு சொல்லுங்க, அதே நிர்மலா சீதாராமன் மாதிரி வரணும். எனக்கு தெரியல, பக்கத்துல உட்காந்து இப்ப கேட்டுக்குவேன். ராஜசேகர் சார் கிட்ட, ராஜ்குமார் சார், அவர்கள் அவர்களாக வரட்டுமே. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி, இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் இன்சல்ட் ஃபார் யுவர் ஓன் ஹிட்லர். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப், யுவர் யூனிக். நீ ஒரு ஒரு செடியில ரெண்டு பூ இருந்தா கூட ரெண்டு பூவும் வேற வேற பூ தான், ஒரே பூ கிடையாது, ஒன்னே கிடையாது, வேறதான். உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் இந்த 800 கோடி மக்கள் கிட்ட யாருக்கிட்டயும் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. யுவர் யூனிக். நான் பைபிளை படிக்கிறேன், பைபிள்ல ஒரு கேரக்டர் வருது, சிம்சோன் அவனுக்கு பேரு. குழந்தைய வயித்துல கொடுத்த உடனே கடவுள் சொன்னாராம் அந்த அம்மாட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடி வெட்ட கூடாது குழந்தை பிறந்த உடனேன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு திராட்சை ரசம் ஆகாது, முடிதான் அந்த குழந்தையின் பலம். இது ரெண்டு மசிறீரி சொல்லிருச்சு. குழந்தை வளருது, ஷார்ட்டா முடிக்கிறனா, குழந்தை வளருது, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிப்பான், முடி இப்படி இருக்கும், ஹேண்ட்சம் ஃபெலோ. அவன் மனசுல ஒரு சின்ன வார்த்தை விழுந்துருச்சு, ஒரு பொண்ணு. எல்லாருமே ஏன் தெரியுமா தப்பு பண்றாங்க, சோகமா இருக்கிறதுனால. நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா, சோகம். யாரு இவனை லவ் பண்ணா, இவன் லவ் பண்ணானோ அந்த பொண்ணு சிம்சோனை லவ் பண்ணலையா, சோகமாயிட்டான். அந்த மாதிரி சோகமாறதுதான் சாத்தானின் கூடாரம். ஒருபோதும் குழந்தைகளை சோக வயப்படுத்தி விடாதீர்கள், அந்த சூழலை அனுமதிக்காதீர்கள். நீ தான்டா ராஜா என்று சொல்லி வளருங்கள், நீ தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வந்த குயின் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து பாருங்க. ஒருபோதும் உங்க குழந்தைய கீழே விழற அளவுக்கு செதச்சிடாதீங்க. அவன் மனசுக்குள்ள அவனுக்கு சோகம் வந்துருச்சு, என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தது அவனை சாவடிக்கிறதுக்கு. அவன் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அண்ட முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அவனை வெல்ல முடியல. அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு குடி பகை குடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தான் அவனோடு சேர்ந்து சுத்துறதுக்கு, அவ பேர் தெலிலாள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொன்னா புரியும், பெஸ்டி, நாட் லவர், நோ வைஃப், நோ கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி, கூட சுத்திக்கிட்டே இருக்கும், எந்த பொறுப்பும் கிடையாது. நான் இங்க நிறுத்துறேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், டோன்ட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட், ஹாவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட புருஷன் இருக்கா, உங்ககிட்ட பிள்ளை இருக்குதா, உங்ககிட்ட மனைவி இருக்கா, உங்ககிட்ட அம்மா அப்பா இருக்காங்களா, உங்ககிட்ட சொத்து இருக்கா, உங்ககிட்ட வண்டி இருக்கா, உங்ககிட்ட இளமை இருக்கா, டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட், ஹாவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட இருக்கிற பல விஷயங்கள் பல பேர்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு, பயப்படு.
0: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆற்றிய அருமையான உரையை கேட்டீர்கள். நிம்மதியை இழக்காதீர்கள், சந்தோஷமாக இருங்கள் அன்பு உறவுகளே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. இந்த நேரத்தில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம் இந்திய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக கலவலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காக முன் பிரார்த்தித்துக் கொண்டு வாரத்தின் ஒரு நாள் பிரதி வியாழக்கிழமை 10:40 11 மணி வரை கேட்டு மகிழலாம். நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானிலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்தை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சகோதரி ஹாலாந்திலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் இன்றைய நட்சத்திரத்துக்காக தெரிவு செய்யும் முதலாவது பாடல்

அழகான பாடல் வரிகளை பாடியவர் ஜி எம் சௌந்தரராஜன். பாடல் வரிகளை இயற்றியவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மில்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி ஆர் ராமமூர்த்தி அவர்கள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஹாலாந்து சீற்றாற்று நகரிலிருந்து திருமதி சரஸ்வதி சுவஞானம் அவர்கள். அன்பர்களே, நீங்களும் உங்களுடைய பாடல் தெரிவுகளை, அதாவது மிக மிக துல்லியமாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அன்பர்களே, எமது மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பலாம். TRTTamil@kodmail.fr என்ற மின்னஞ்சலுக்கும் எழுதலாம், அல்லது எங்களுடைய வைபருக்கும் நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடல் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில்

0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எழுத்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை பாடலை கொண்டு நீங்களே கண்டுபிடியுங்கள். அன்புடவர்களே, பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சிட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலித்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இந்த வேளையில் அவர்கள் தெரிவு செய்த அடுத்த பாடல்
1: சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்.

வயிறு வலி கெட்டிருப்பவர்கள் மனித ஜாதி.

போல வளைப்பதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள்

0: வலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள், பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியை வானொலிக்கு, அதாவது பாடல்களை துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். சீட்டாட்ட உள்ளாந்திலிருந்து அவர் தெரிவு செய்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும்
1: பாடல் இதோ. நான் பிறந்தது தனியா

பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞான இளையராஜா, பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள். ஆகவே இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவர் பழம்பெரும் பாடு கவிஞர் இசைஞானி இளையராஜாவை மன்னிக்கவும் வாலியை தெரிவு செய்து எங்களுக்காக பாடலை எழுதி அனுப்பியிருந்தார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதய பெருமான நன்றிகள் தொடர்கின்றது.

நேரம் சரியாக 11 மணி. அக்கியராட்சத்தில் 10 மணி. மணித்தியால செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக புதன்கிழமை நேற்று காலை 11:30 மணி அளவில் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அனல்குமார் தேசநாயகா இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்திற்கு சென்றுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மை எப்போது வெளிவரும் என்றே மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறை வருமானம் நடப்பு ஆண்டில் 2026 முதல் 5 மாதங்களுக்குள் ஜனவரி மே மாதத்துக்கு 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை புரிந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகிந்த ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கலகொட அத்துஞான தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டப்பூர்வ முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனசேத பெருமுனை கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் ஜனாதிபதி அனல்குமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2025-26 கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கான சான்றிதழ் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025 முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவிற்கு அதிகமான பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அட்டம்பேட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாலியல் பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய ஹாவியண்டா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயார் கடந்த 6 மார்ச் மாதம் அட்டம்பேட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாட்டில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுசுட்டான் தாண்டோன்றீஸ்வரர் ஆலய புதிய சித்திரத்தேர் வெள்ளோட்டமானது எதிர்வரும் சனிக்கிழமை கோலாகலமாக நடைபெறும். தொடரும் இந்திய செய்திகள். நாட்டின் இடஒதுக்கீடு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதாவின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படியேனும் 2/3 பெரும்பான்மையை எட்டு அக்கட்சி தீவிரம் காட்டுகின்றது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கவுன்சிலர்கள் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ரவீந்திர சிட்டு பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலினர் ஆணையர் முன்பு நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியுள்ளார்.
நீட்டு முறைகேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு கல்வி நிறுவனங்களுக்கு வசூலிக்கும் கட்டணத்தையே சுயநிதி கல்லூரிகளும் வசூலிக்க வேண்டும் என்று எவரும் கூற முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு என்பது பயணத்திற்கான ஆவணமே தவிர குடியுரிமை ஆவணம் அல்ல என மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் கொடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை 18 ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததன் விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 11 பேராக அதிகரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய உச்ச நீதிமன்ற நீதி பிரதிநிதிகள் குழுவுடன் மாஸ்கோ சென்றுள்ள இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இகோர் கிஸ்னோவை நேற்று மாஸ்கோவில் உள்ள மார்பிள் ஹாலில் சந்தித்து பேசியுள்ளார். பெட்ரோலில் 20% மேதோனில் காலப்பு என்பது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாது என்று மத்திய அரசு மீண்டும் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 குறைந்து 1,5120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 210 குறைந்து 1 கிராம் 13,140 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகின்றது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்படுகின்றார்கள். மேற்கு ஐரோப்பா மேலும் கடுமையான வெப்பம் நிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகின்றது. இது வர இருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவிற்கு பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளர் கெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றி அடைந்துள்ளார். வடகொரியாவின் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஊவணைகளை சுமந்து செல்லும் 500 டன் இடையுள்ள அதிநவீன சோக்கியோன் போர்க்கப்பல் அந்நாட்டு கடற்படையில் அதிகாரபூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக மையமான அட்டிலிபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றது. தாய்லாந்தின் மைக்கேல் ஜாக்சன் என்று கூறப்படும் மனசாவின் நான்சனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவின் புறநகரில் இருக்கும் ஹெச்இஓசி பகுதியில் பாடசாலைகளுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் 700 கரடிகளை விரட்டும் தெளிப்பான்களை வழங்கப்பட உள்ளன. சீனாவில் கியூஆர் கோடு அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டியிட்டு பிச்சை கோரும் வீடியோ வைரலாக பரவியுள்ளது. விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மார்க் ஹென்றி 34 வயது ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 38 ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளது. இந்த உலகக்கோப்பையில் தோல்வியை காணாத அணியாக ஆஸ்திரேலியா வெற்றியுடன் பயணித்து வருகின்றது.
கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டி கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேசியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என்ற தோல்வியிட்டதனால் கால்பந்து உலகக்கோப்பையிலிருந்து பனாமா அணி வெளியேறியுள்ளது. 2026 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரும் ஏம் பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரின் பி குழுவுக்கு லீக் போட்டியில் கட்டார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி தோற்கடித்துள்ளது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டோனி இத்தாலியின் ரவென்னா குழுவில் சேர்ந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் எமது வானொலியின் மறு ஒலிபரப்பையும் எமது வானொலியை நீங்கள் நேரடியாக கேட்கலாம் tamilolli.com இல். அத்தோடு உங்கள் அனுசரணை நிகழ்ச்சிகள் புகைப்படத்தோடு இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.68 ரூபா, இந்தியாவில் 107.11 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.61 ரூபா, இந்தியாவில் 94.22 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ராங் இலங்கையில் 415.15 ரூபா, இந்தியாவில் 116.20 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.75 ரூபா, இந்தியாவில் 124.21 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.55 ரூபா, இந்தியாவில் 66.21 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore Gare Lagonnaise Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும் கால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும் பல நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்ரஸ் ஆசிபூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிக்கைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலை.

0: திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போண்டு போண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போண்டு போண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayonne 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0541-55-35-58 அல்லது 0758-17-08-49. மறந்து விடாதீர்கள், போண்டு போண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போண்டு போண்டே மார்க்கெட்.
1: ஐக்கியராட்சியத்தில் 10 மணி 18 நிமிடம் இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பிரபல நடிகர் வில்லன் நடிகராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எஸ் ஏ அசோகன் அவர்கள். பாடலை ஆற்றவர் ஆலங்குடி சோமு. பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா அவர்கள். நேரம் சரியாக 11:21. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி.

0: சாப்பிட்டது காணும். உடனே விழுகிறப்ப பூவ மாசி பூசரி.
1: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 பரிஸ் பத்து. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 73 78.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலிப்பு பாடலை பாடியவர்கள் திப்புவோடு இணைந்து பிரியா அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம், இசை ராஜ்குமார் அவர்கள். மருதான திரையில் பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்தாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாட்ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: ஷெரிமஹாலில் அன்புறவிலே ரூய் கையில் அமைந்துள்ளது உங்கள் இல்லங்களில், அதாவது மூட்டை பூச்சியா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா அல்லது எலி தொல்லையா, இந்த மூன்றையும் ஒரு நாள் இரவிலே இல்லாமல் செய்வதற்கான சகல மருந்துகளையும் வைத்திருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், சென்று வாங்குங்கள் அன்புறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

சேர்மல நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊர் மாப்பிள்ளை. நேரம் சரியாக 11:34 ஐக்கியராட்சியத்தில் 10:34. இந்த நேர அறிக்கையை தந்தவர்கள் செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு. மறந்துவிடாதீர்கள் அன்பர்களே, இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். அதாவது கோடைகால வெயிலை தணிப்பதற்காக உங்கள் முகத்தை மிக மிருதுவாக வைத்திருப்பதற்கு ஸ்பெஷல் கண்ணாடிகள். போய் பாருங்கள் அன்பர்களே, நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், எங்கே படிப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அந்த கண்ணாடிகளுடைய டிசைன்கள், கண்ணாடியில் இருக்கிற தன்மைகள் எல்லாவற்றையும் புரிந்து உங்களுக்காக மலிவு விலையில் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது நீங்கள் தமிழிலும் பேசலாம், அல்லது பிரெஞ்சு மொழியிலும் பேசலாம், அல்லது இங்கிலீஷ் மொழியிலும் பேசலாம். மறந்து விடாதீர்கள், ஓடிப்போங்கள் அன்பு உறவுகளே. இந்த சலுகை கொஞ்ச காலம், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

0: தேனும் அந்த நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை அருண்மொழி அவர்கள் பாடியிருந்தார். நேரம் சரியாக 11:40 ஐக்கியராஜ்யத்தில் 10:40 இந்த நேரத்தில் டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0541-91-44-79-26. நேரம் சரியாக 11:42 ஐக்கியராஜ்யத்தில் 10:42 இந்த நேரத்தில் தேனும்பாலன் நிகழ்ச்சியில்

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்திருந்தார் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள் அன்புறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞர் பிரசூடன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த நேரத்தில் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் இருந்து வரும் பாடல்

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலை குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் இயற்றியிருக்கின்றார். சந்தத்தோடு பாடல் அப்படியே இணைந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு ஒரு திறமசாலி. வாக்கிய ராஜா கூப்பிட்ட பிறகு சங்கீதம் கற்றுக்கொண்டு வந்து அவருக்காக பாடலை எழுதியவர். அவருடைய திரைப்படங்களில் நிறைய பாடல்களை எழுதியிருக்கின்றார் இந்த குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் அடுத்த பாடல்

புலவர் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய இலக்கிய சாயலில் வந்த பாடல். மலையாளத்தில் பிரபல்யமான இசையமைப்பாளர் ரவீந்திரன் இசை பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் மலையாளத்தின் கடவுள் என்று சொல்லுவார்கள் கே ஜி ஜேசா.

வெளித்த பாலனுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தேனும் பாலும் தேனும் பால நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்தவர்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி புசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஜனாபதி ஆண்டோகுமார் திசநாயக்கா இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ளார். செம்மணி மனித புதகுழி விவகாரத்தில் உண்மை எப்போது வெளிவரும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வோம், அத்தோடு உண்மையை வெளிப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் மானியத்துக்காக 57 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அருண கர்ணதிலக இன்று பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். நேற்று கேப்பாப்பிலவு மக்கள் மீண்டும் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் மண்ணை எங்களிடமே ஒப்படை என்ற கோஷங்கள் அந்த பகுதியெங்கும் எதிரொலித்திருந்தது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதித்துறை வருமானம் நடப்பு 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரையில் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாராஜ நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதுவர் சாரா கசல்பாத் அவர்களிடம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் வைத்து ஊடகவியலாளர்களால் அவரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடத்தில் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்சாவும் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாபதி கொத்தபா ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிற்போடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவைச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 ஆண்டு அரிசிக்கான தட்டுப்பாடு ஒருபோதும் ஏற்படாது என்று விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா சபையிலே நேற்று தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய் வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கடகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனசேத பெருமன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலிக மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 4700 வீடுகளை உள்ளடக்கிய வீடமைப்பு திட்டத்தை இந்த ஆண்டு நிறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டத்துக்கான உதவித் தொகையை தெரிவு செய்யப்பட்ட 34 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றிருக்கிறது. அஸ்வேஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது.
வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கையை விடுத்திருக்கின்றன. கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை உணவகங்களுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால அட்டவடையில் எந்தவித மாற்றங்களிலும் இல்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருக்கிறார். 2025 ஆண்டு முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,554 கிலோ போதைப் பொருட்கள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். தெல்தெனியாவில் இயன்முறை சிகிச்சையாளர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தனவர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரெலியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அச்சம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6/3/2026 அன்று அடம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியிருக்கிறார்கள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,46,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படி என்றாலும் 1/3 பெரும்பான்மையை இட்ட அந்த கட்சி தீவிரம் காட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி நேற்று மன்னிப்பு கோரியிருந்தார். அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக அனைவரும் கருத வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார். நீர்முறை கேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என்று கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அரச கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டணத்தையே சுயநிதி கல்லூரிகளும் வசூலிக்க வேண்டும் என்று இவரும் கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு என்பது பயண ஆவணமே தவிர குடியுரிமை ஆவணம் அல்ல என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக காவல்துறையில் 15 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏனாவானா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதென்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார்.
இந்திய உச்சநீதிமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் மொஸ்கோ சென்றுள்ள இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஈகோர் கிறிஸ்னோவை நேற்று மொஸ்கோவில் உள்ள மார்பிள் ஹாலில் சந்தித்து விரிவாக உரையாடியிருக்கிறார். ஈரானிய மதகுரு அலி அயோத்தேலா கொமினியின் இறுதி சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூரில் 4 மாதங்களாக சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவியை அறிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பெட்ரோலில் 20% எத்தனோல் கலப்பு என்பது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாதென்று மத்திய அரசு மீண்டும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்கத்தாவின் தரதலா பகுதியில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தார்கள். நீலகிரி மாவட்டம் உதுகை அருகேயுள்ள மாயார் பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தையொன்று நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,5,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,140 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது, சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். மேற்கு ஐரோப்பா மேலும் ஒரு கடுமையான வெப்பம் நிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகிறது. இது வரையிருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவுக்கும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறுகிறார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு தாங்கள் எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. காசா மீதான போரின் போது இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டே பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்துக் கொன்றதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வீட்டு விதியை குறைக்க வழிசமைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க இருகட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். ஜெர்மனியில் தொடர்ந்து நெட்வொர்க்கில் தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் ESMR டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்பில் நாடு தழுவிய அளவில் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அனைத்து தொடர்ந்துகளும் தொடர்ந்து நிலையங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கோர்முஸ் நீரிணியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ஈரானிய அரசு உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். தென்அமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளரான கெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதன் மூலம் பெருநாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்திருக்கிறார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5,000 டன் எடையுள்ள அதிநவீன சோகியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக தற்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவிலிருந்து இருநாட்டு எல்லையை கடந்த ராணுவ வீரரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. ராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறினார்கள். வடகொரியாவை துறக்க ராணுவ வீரர் முயற்சி செய்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சூடான், எரித்திரியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் தங்கள் எல்லைக்குள் நுழைவதற்கு லிபியாவின் கிழக்கு பகுதி அரசு தடை விதித்திருக்கிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் 1,000க்கணக்கானோருக்கு எபோலா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறது. வெனிசுலாவின் கடற்கரையோர பகுதியில் 7.1 மெக்னிட்யூட் வலுவளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தவறாக நடந்து கொண்ட மலேசிய சுற்றுப்பயணிகளில் ஒருவர் மலேசிய காவல்துறையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது. தாய்லாந்தின் மைக்கேல் ஜாக்சன் என்று கூறப்படுகின்ற மனசாவின் நந்த செனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.
டோக்கியோவின் புறநகரில் இருக்கும் ஹச்சியோஜி பகுதியில் பள்ளிகளுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் 700 கரடிகளை விரட்டும் தெளிப்பான்கள் வழங்கப்பட இருக்கிறது. அவற்றை பெற அவசர செலவு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 2 வாரங்களுக்குள்

விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார். இத்துடன் 12வது முறையாக டெஸ்டில் முதலிடத்தை அவர் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் மகளிர் டி20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளது. கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேசியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என்று தோல்வியுற்றதால் கால்பந்து உலகக்கோப்பையிலிருந்து பனாமா அணி வெளியேறியிருக்கிறது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து உலக கிண்ட தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கத்தார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் பொஸ்னியா கெர்சோவிக்கினா அணி தோற்கடித்திருக்கிறது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டினோ இத்தாலியின் ரவென்னா குழுவில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 இந்திய பெறுமதியில் 107.11 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.61 இந்திய பெறுமதியில் 94.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15 இந்திய பெறுமதியில் 116.20 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.75 இந்திய பெறுமதியில் 124.21 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85 இந்திய பெறுமதியில் 66.21 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.
6: நேரம் சரியாக 12:22 மைக்கராட்சத்தில், 11:22. இந்த நேரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடை நிகழ்ச்சியை கேட்காத அன்பர்களுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம்.

0: விளையாட்டு தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி ஒலி.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை

0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதி

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது.

இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பான பார்வையோடு எமது ஆய்வாளர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பத்திரிகையாளர் துரத்னம் அவர்கள் தனது 69வது வயதை இன்று கொண்டாடுகின்றார். அதாவது அவர் தனிமையிலே இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களை எமது நேயர்கள் சார்பிலும் எமது ஆய்வாளர்கள் சார்பிலும் தெரிவித்து

0: முதல்ல எமது ஆய்வாளர்களில் ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்கள் வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை அன்புடன் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தர்சன். வணக்கம் நேர், நம்முடைய அபிமான நேயர்களே. இவர் சுவிஸ்ல இருக்கிற எங்களோட இரா துருடன் தானே?
0: ஆமாம், அவருக்கு தான் பிறந்த நாள். ஆனால் அவர் இப்பொழுது தனிமையில் தான் கொண்டாட வேண்டிய நிலையிலே இருக்கிறார்.
1: அவருடைய அந்த பிரச்சனைகளை நாங்கள் போக வேண்டாம். இருந்தாலும் அவரோட கருத்து முரண்பாடுகள் அது எங்களுக்கு இருக்குது. அது சாதாரணமாக கொள்கை ரீதியாக அல்லது நோக்கங்கள் ரீதியாக முரண்பாடுகள் வர்றது எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமாக அவர் தன்னுடைய
0: சில நூல்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றார். அந்த கிழக்கு மாகாணத்தில் முன்பு நூறாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விடயங்களை கூட ஒரு ஆவணமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்.
1: அதை விட அவர் ஒரு அதிலே எந்த விதமான நாங்கள் இப்ப இவர் தங்கவேலுவா இருந்தேன்னு துருட்டம் போன்றவர்களாக இருந்தேன்னு தங்கவேல யமனிக்கணும் இது துருணவர்களாக இருந்தேன்னு அவர்கள் தமிழ் மக்கள் பால் வச்சிருக்கிற பற்று அல்லது அவர்களுக்கு ஒரு விடுதலை வேணுமென்றா இல்ல அவர்களுடைய உரிமைகள் கிடைக்க வேணுமென்றதில் அப்பளுக்கற்ற சிந்தனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய
0: தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் துருணமையா அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அந்த காலத்திலே அவர் அங்கு தாயத்தில்
1: இந்த குவிப்பாக அந்த தமிழ் பிரதேசங்கள்ல இருந்து பிரதிநிதிகள் இல்லாமல் மற்றவர்கள் வந்து அதுக்கான அதுல நாங்கள் பலவீனப்பட்டு போற நிலைமை இருக்கக்கூடாதுன்றதுகளை விளங்கப்படுத்தி அந்த தமிழ் பிரதிநிதித்துவத்தை அது யார் வந்தார்களோ அல்லது சரியா செய்தார்களா என்றதில்லை. ஆனா அதே அந்த அதாவது தமிழ் மக்களின் அந்த உரிமைகள் சம்பந்தமாக பறி போகக்கூடாது அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அதுன்றதுக்கான நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டதுன்றதுகள் மறக்க முடியாது.
0: சர்வதேச ரீதியா வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைத்தது. பிற்காலத்திலான் சர்வதேச ரீதியாகவும் இப்படி முரண்படுவார்களா என்ற கேள்விகளை இலங்கை பிரச்சனையை கையாள்பவர்கள் மத்தியில் கூட அவ்வாறான கேள்விகள் எழுந்தன.
1: சொன்னான் சுருக்கமாக, அதாவது அவர்கள் வந்து என்ன அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றுவதற்கு கஷ்டப்பட்டவர்களுக்கான அந்த அவர்கள் திருப்பி அடையக்கூடியதாக இவர்கள் நடந்து கொண்டார்களா என்றதுதான் பெரிய
0: நடைமுறைக்கு நம்மவர்கள் மத்தியில வந்து சாத்தியம் இல்லாத விடயம். ஏனென்றால் இப்ப அந்த நாங்கள் ஒவ்வொரு வார வாரம் சங்கமத்தில் வந்து தேசிய தலைவற்றை வரலாறு வாய்ச்சி கொண்டு வரைக்குள்ள வந்து அதில் பல ரெண்டு பக்கத்தையும் அவர் உளவுக்கு எழுத்தாளர் நெடுமாறன் குறிப்பிட்டு தான் வந்திருக்கிறார். அப்போ அதில் எப்படி ஒரு போராட்டம் நடந்த நேரம் அந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இபிஆர் லவ் டெலோ போன்ற இயக்கங்களை பயன்படுத்தி அதை சாதித்தார்கள் என்றதை பார்க்கிற போது அந்த நிலைமை இன்றும் தொடர்கிறதா என்ற சந்தேகம் எழத்தான் செய்யுமா இருக்கும்.
1: இப்ப இப்ப பாருங்களேன், இது தனிய எங்களுக்கு மட்டும் இல்ல, இது ஈரான்ல என்ன நடந்தது மற்றும் அது தோல்வி அடைந்தாலும் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் அங்க உள்ளுக்குள்ளே தகவல்களின் அடிப்படையில தானே அந்த
0: அவர்கள் கொஞ்சம் உடனடியாவே கண் விழித்து அதற்கான எதிர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டார்கள்.
1: அந்த அந்த ரீதியில வந்து புலி இவர்கள் புலிகளும் வந்து அந்த ரீதியில வந்து என்ன மாதிரி அதை
0: அவர்கள் அப்படியான நடவடிக்கை அவர்களுக்கு போய் இப்ப கேபிஆர் உடைய விடயம் வந்து உலகத்துக்கு தெரிந்தது என்றா அவர் தான் கஷ்டப்பட்டு ஆயுதம் வாங்குறார் அவர் தான் இது செய்கிறார் என்றது. ஆனால் இங்கே உள்ள உளவுத்துறையினர் அவர்களுக்கு எல்லாம் அவருடைய இரட்டை விடம் தெரிந்து அந்த தகவலை வந்து அங்கே சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லியும் அவர்கள் அவரை வந்து கூப்பிட்டுருக்கலாம் இங்கே நான் பாராட்டன்ட்டு சொல்லி அதுக்கு பிறகு விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு அவர் இவ்வளவு பெரிய சக்தி படைத்தவராக கிளிநொச்சியில் தனித்துவமாக இராணுவத்தினருக்கு ஓர்டர் கொடுக்கிற அளவில் இருந்திருக்க மாட்டார்.
1: இதான் சொல்லி அந்த அரசியல் ரீதியாக அந்த கட்டமைப்புகள் வந்து அதை வந்து வலுப்படுத்தி அதுக்கான ஒரு நோக்கத்தை எப்படி செயல்படுத்துறதுன்றதுகளில வந்து இவர்கள் தவறுவிட்டதை இப்ப நாங்க அதை விமர்சிச்சு கொண்டுதான் பல விடயங்களுக்குள்ள நாங்க போக வேண்டி வரும். ஆனா இப்ப சமகால நிலைமையில வந்து இன்றைக்கு நீங்கள் உங்க இந்த செய்தியில தான் நான் இப்பொழுது நான் முதலும் பார்த்தினான் அந்த நினைவு அந்த எண்ணிக்கை அதுகள் எல்லாத்தையும் நீங்க துல்லியமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக என்னட்ட கேட்டிருந்தீர்கள் அந்த செய்திகள்ன்ற ரீதியில உண்மையிலேயே வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் தெரிவிச்சிருந்தார் வந்து டிஆர்டி தான் ஒழுங்காக செய்தியை சொல்லுவது ஒரு பக்க சார்பு இல்லாம அவர்களுக்கு என்ன ஒரு என்ன இப்பொழுது உள்ள ஊடகங்களுக்குள்ள வந்து செய்திகளை வந்து அப்படியே உண்மையை வெளிப்படுத்துகிற ரீதியிலும் அதை விவரமாக சொல்லுகிற ரீதியிலும் உடனுக்குடனே அந்த தகவல்களை சேகரித்து இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறதுன்ற ரீதியில வந்து டிஆர்டி தான் அந்த ஒரு நேர்மையான செய்திகளை வந்து வெளிப்படுத்துவதுன்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இதற்கு அவர் தொடர்ந்து டிஆர்டி கேட்கிறேன் இல்லை இருந்துட்டு நான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுன்ற ரீதியில வந்து அதுகளை கேட்கிறவர் அந்த ரீதியில வந்து அந்த செய்திகளை கேட்கும் பொழுது தனக்கு தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்க வேணும்ன்ற ஆர்வம் வந்து தனக்கு ஏற்பட்டிருக்குது.
0: எங்களுடைய செய்தி அறிக்கையினூடாக உடனுக்குடன் பல சர்வதேசமாக இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், அனைத்து தகவல்களையும் தாங்கள் வசதி இணையதளத்துக்கு செல்வதற்கு எல்லாருக்கும் வசதி இருக்காது, அப்ப தங்களாலே அதை கேட்கக்கூடியதா இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப சுரேசலை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை இப்ப நம்மோர்களும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். அவரை அந்த அடிப்படையில ஏன் கேட்கிறார்கள் இல்ல, அதான் கேபிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருந்து அவரை மலேசியாவில இருந்து அழைத்து வந்து கொத்தபாய வீட்டுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போனது சுரேசலே என்றது சிங்கள ஊடகவியலாளர்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இவருக்கும் அவருக்குமான உறவு தொடர்பாக ஏன் கேட்கின்றார்கள் இல்ல, அதையும் விசாரிக்க சொல்லி ஏன் கேட்கின்றார்கள் இல்ல?
1: இல்ல இதுல இது சொல்ல போனால் வந்து எங்களின் அரசியல் தலைவர்கள் அல்லது பாராளுமன்ற பிரதிகளின் பலவீனம் என்னன்றதை தான் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு ஏன் சுமந்திரன் பாராளுமன்றத்துக்கு தேவைன்றது இப்ப நான் சுமந்திரனுக்கு இதண்ட வேணும் அல்லது அவரை தூக்கி பிடிக்க வேணுமன்றதுக்கு இல்ல, தமிழ் அந்த பிரச்சனைகளை வந்து தெளிவாக கூறக்கூடிய அல்லது அந்த வல்லமையோட செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு நாங்க வலுவளிக்க வேணும்ன்றதுக்காகத்தான் நான் அந்த சொன்னேன். அவர் பாராளுமன்றத்துல தூத்துப்புற வேணும்னு சொல்லி அப்படி இன்றைக்குள்ள வந்து அந்த குரல் வந்து ஒரு ஆளுமை உள்ளதாகவும் அதே நேரத்துல பலர் கேட்கக்கூடியதாகவும் ஒரு மூன்று மொழி பேசக்கூடியவர்ன்ற ரீதியில ஒரு சர்வதேச ரீதியாக தொடர்புகளை கொண்டிருக்கிறவர் அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கைக்குள்ள வந்து அவரு அந்த நிலைமையில வச்சிருக்காமல் விட்டது வந்து தமிழ் சமூகம் வந்து தனக்கு தானே குழிய தோண்டிக்கொண்டதுன்றதான் அதன் முக்கியமான என்னண்டா ஒரு ஒரு பாராளுமன்றத்தில இண்டை ஜனநாயக இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்திலே வந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம்ன்றதுதான் அங்கு அவர்களாலே அங்கீகரிக்கப்படுது. எங்கே இவர் தேர்தலில் மக்களால் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு கருத்து வந்து எதுவாக இருந்தாலும் வந்து என்னதான் அவர் திறமசாலியாக இருந்தாலும் வந்து அது ஒரு அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ற அந்த ஒரு ஒரு என்னன்னு சொல்றது
0: அது வந்து திட்டமிட்ட சதி அடிப்படையில வெளிநாட்டில் இருந்தவர்கள் எல்லோருடைய திட்டமிட்ட சதி அடிப்படையில செய்த பிரச்சாரம் தான் குறிப்பாக
1: பொறுப்புகளுக்கு இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா தமிழ் சமூகம் வந்து சரியானவர்களை சரியான முறையில பிரயோசனப்படுத்துறதுக்கு கட தொடர்ச்சியாக தவறு இருக்கிறது. அதுல இந்த கடந்த காலத்துல விடுதலை இயக்கங்கள் நான் புலிக்கு மேல வச்சிருக்கிறேன் விமர்சனம் அதுதானே, நான் குற்றச்சாட்டு சொல்ல இல்லை, சரியானவர்களை சரியான முறையில பாவிக்காததுதான் அவர்கள் தப்பிள்ளைன்றது வந்து நான் அடிக்கடி சுட்டி காட்டுறேன். அது தனியா அவர்களுக்கு இல்லை எல்லோருக்குமே அது அமைஞ்சது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அதுகளின் தாக்கம் தான் இந்த இந்த என்ன அந்நிய நாட்டு உளவு சக்திகளுக்கு பாதுகாப்பு தேட வேண்டியதா இல்ல அவர்களுடைய துணையை தேடி அதிகாரத்துக்கு தாங்க தப்பு வைக்கிறதுக்குன்ற நிலைமைகள் எல்லாம் உருவாக்குற அந்த பலவீனத்தை வந்து அவர்கள் சேர்ந்த பலவீனத்தை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தினதுன்றதுகளும் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா நீங்க சொன்னீங்க யாரு சுரேஷாலையின் விசாரிக்கிறதுக்கு வேணும் சொல்லி சொல்லுகிறவர்கள்
0: சுரேஷலே வந்து இவருடைய கேபியருடைய நீண்டகால தொடர்பு மலேசியாவில தாய்லாந்திலே எல்லாம் இந்தோனேஷியா சந்திச்சு பல்வேறு விட தொடர்புகளோட இருந்தது. அந்த அடிப்படையில தான் அவர்கள் கடைசி யுத்தத்திலே என்ன செய்தார்ன்றதை எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது.
1: இதை வந்து சொல்லியக்குள்ள வந்து தமிழ் பிரதிநிதிகள் வந்து பாராளுமன்றத்திலே அதுகளில் இப்ப பாராளுமன்றத்தில குரல் எழுப்பிக்கள் தான் இது முக்கியமாக தென்னிலங்கையில் உள்ள சிங்கள பேப்பர்கள் அதுகளில் அவண்டைக்கு சுரேசாலே வந்து ஒரு விடுதலை வீரன் என்று சொல்லியும் அவர் வந்து நாட்டை பாதுகாத்தன்றதும் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அவருக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு தங்களுடைய அரசியலை அதுக்கு கூடாக செய்கிறதுக்கும் வந்து நாட்டை மீட்டவர் என்ற ரீதியில அவர் வந்து ஒரு பெரிய தியாகி என்ற ரீதியில வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வந்து ஒரு தமிழ் பகுதியிலிருந்து சரி இவருக்கும் இந்த கேபி வந்து இங்க கூட்டிக் கொண்டு வந்ததுக்கும் அல்லது அவரை கொண்டு வந்து இவ்வளவு கோத்தபாயாவோட அவரை சந்திக்க வச்சு அவருக்கு ஒரு இவ்வளவு கௌரவத்தை கொடுத்து அவரை
0: அவருடைய நாடகத்தை பாருங்கள், அவரை கைது செய்து சிங்கள மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒருவரை கைது செய்த மாதிரி தானே நாடகம் போட்டு சிங்கள மக்களை நம்ப வைத்தார்கள்.
1: அமைதியா இருங்க, நான் சொல்லி வந்தது புறம் வளர்ந்துருவேன். என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ப இத வந்து பாராளுமன்றத்துல இந்த இவர்கள் எப்படி எப்படி எல்லாம் வந்து கோத்தபாயாவோட போய் சந்திச்ச உடனே அவரை வந்து இன்றைக்கு ஒரு சுதந்திரமான மனிதனாக நடமாட விட்டு இன்றைக்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லி இந்த கருத்துக்களை சொல்லிட்டுள்ள வந்து சிங்கள மக்களுக்கு மத்தியில அதை யோசிப்பார்கள். இதோட இவ்வளவு பிரச்சனைக்கு எல்லாம் துணையா இருந்தவன் வந்து இன்றைக்கு தியாகி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி, அதாவது புலிகளையே இவர் போஷித்து கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார் என்றதுகளை சொல்றது. ஆனா இதுல எங்கடைய ஆக்களுக்கு பயம் என்ன என்று சொல்லி சொன்னா, சொல்ல வழிக்கிட்டு இதை சொல்ல வழிக்கிட்டா பிறகு கணக்க இதுக்குள்ளால இருந்து வேறு ஆக்கள் வந்து ஏன் நீ இதுக்குள்ள புலிகளுக்கு அல்லது இது அதனால வேற சில பிரச்சனையால் தங்களுக்கு வந்துருமோ, அல்லது தாங்கள் தங்களின் அரசியலை இந்த புலிகளின் பேரை சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிருக்கின்ற பயம், அதை துணிச்சலோட இவர்கள் சொல்ல வேண்டியது இன்றைக்கு சொன்னால், இன்றைக்கு இந்த நீங்க சொன்ன இந்த தொடர்புகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் நினைக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்க இதை திருப்பி சில வழியில ஒரு சில வாரங்களில் தவற விட்டாலும் வந்து தொடர்ச்சியாக இந்த இதை வந்து நாங்க நீங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. நான்
0: வெளிநாட்டுகளை போராட்டத்துக்கு கண்டு கொடுத்த பெரும்பகுதி பணம் வந்து அவரிடம் தான் இருந்தது. அந்த பணம் வந்து யாருக்கு கைமாறப்பட்டது என்பதெல்லாம் சிங்கள மக்களுக்கு தெரிய வேண்டும் தானே.
1: அப்ப நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிற விஷயம் வந்து இந்த தமிழ் தலைவர்களுக்கு தெரியாதா? ஆனா ஏன் இவர்கள் அதை கதைக்க பிறகு இவ்வளவு தூரத்துக்கு பயப்படுகிறார்கள்? இவர்கள் தமிழ் மக்களுக்கு விடுதலைக்காக குரல் கொடுத்து துணிச்சலாக போராடுகிறவர்களாக இருக்க முடியுமா? இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை சுரேசாலையை போக்கு விசாரிக்க வேணும், உயிர்த்த ஞாயிறுண்டெல்லாம் இந்த ஓலமிட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஓலமிட்டுதான் சொல்ல வேணும். ஏனென்றா வேறு இவர்களால் எதையும் சாதிக்க முடியாமல் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனையை வந்து இதிலே இவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி இவர் இவருக்கும் உள்ள தொடர்பு என்னன்றதுகள் எல்லாத்தையும் விசாரிக்க இது ஒரு புது கோணத்தில் போகும். ஒரு ஒரு அர்ச்சனா வந்து புலிகளின் ஆயுதமும் வந்து கடத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லிவிட இந்த அளவுக்கு சிங்கள பத்திரிகைகள் அதுகளை எல்லாம் செய்திகள் வந்து அது ஒரு முக்கியமாக பிரகடனப்படுத்த அதை சொல்லி வச்சது வந்து வேறையாக்கள், அது இவர் இவர் சார்ந்திருக்கிற வேறையாக்கள் தான் அதை சொல்லி அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தண்டிச்சது. அங்கே ஆயுதம் வந்தது இந்த இதுக்குள்ள அது வேற விஷயம். அது ஆனா அதுல வந்து அந்த இது என்ன அதுகளை இன்றைக்கு பிமல் ரட்நாயக்காவுக்கு மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இது அதை சோதிக்காமல் வந்து அவர்கள் சில சலுகைகளை செய்திருக்கிறார்கள், அதன் மூலம் லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள் என்றது இது இதுவரைக்கும் அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் எதுவும் அவர்களால் கொடுக்க முடியாம தான் இருக்கணும். அப்ப இது இப்படியான பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் இவர்கள் ஒரு திடீரென்று இப்படியான ஒரு பிரச்சனை இன்றைக்குள்ள வந்து இது இதுவரைக்கும் வெளிவராத விஷயத்தை வந்து அல்லது பேசாத விஷயத்தை வந்து பேசுகிறார்கள் இன்றைக்குள்ள அந்த தென்னிலங்கையில் அதை பற்றிய யோசனை உள்ளவரும் இந்த சுரேசாலையை ஆதரிக்கிறவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு போவார்கள். அந்த நிலைமைகளை உருவாக்க வேண்டிய அதே மாதிரி தான் இந்த என்ன 405 பேர் என்று சொல்லி தானே சொன்னீங்க, அந்த எண்ணிக்கை அன்றைக்கு 405 ஆக இருக்கிறது என்று சொல்லி அந்த அதாவது புதவுளியில இருந்து எடுத்த எச்சங்கள். அப்ப அந்த 405 அளவுக்கு வந்து இது கூடிக்கொண்டிருக்குது. இன்னும் பலர் இன்றைக்குள்ள வந்து நீங்க அந்த இதை திருப்பி திருப்பி சொல்ற நீங்கள் எங்க மறியல்ல இருக்கிற ஒருவர் வந்து இன்னும் பல இடங்களை என்னால காட்ட முடியும் என்ற அளவுக்கு வந்து தனக்கு அதுக்கான சரியான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டால் வந்து தான் அந்த உண்மையை சொல்லுவேன் என்று சொல்லி அதாவது சர்வதேச ரீதியாக தனக்கான பாதுகாப்புகள் என்றதுகள் அளிக்கப்பட்டு தனக்கு தான் அதுக்கான வழிகள் ஏற்படுத்தப்பட்டால் சொல்றன்ற ரீதியில வந்து அவர் கருத்துக்களை வெளியிட்டதுன்றதுகள் வந்து நாங்க கடந்த காலத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வரோம். அப்படி இருக்க இவைகளை பற்றி ஏன் இவர்கள் பேசுகிறது இல்லை? இப்ப 405 பேர் என்று சொல்லி சொன்னால் அவர் நீதியமைச்சர் நீதியமைச்சர் இங்க வந்து பார்வையிட்டு போட்டு இதுக்கு நியாயம் வழங்கப்படும், இது இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து எங்க அதை கொண்டு போறாரு என்று சொல்லி சொன்னால் கடந்த காலத்தில் மாதிரி இல்லாமல் இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் சிங்கள மக்கள் எல்லாரும் வந்து சுதந்திரமாக எச்சமின்றி எந்த விதமான கடத்தலோ அது ஆட்கள் ஆள் கடத்தல் பாடுபடுவார்கள் அல்லது துன்புறுத்தப்படுவார்கள் என்ற அச்சம் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு தங்களுடைய என்ன சுதந்திரத்தை அனுபவிக்கிற நிலைமைகள் என்ற ரீதியில வந்து அதை என்ன ரீதியில கொண்டு போற இங்கே முக்கியமாக தெரிய வேண்டிய
0: என்னென்னா அண்மையில அவர் சோமரட்ன ராஜபக்சானுடைய மனைவி வந்து குறிப்பிட்டிருந்தார், தனது கணவர் வந்து வேற வேற இடங்களையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார், அவருக்கான பாதுகாப்பையும், அவர் உண்மையிலேயே அவர் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல, அவர் இந்த சாட்சியை சொல்ல முற்பட்டபடியினால்தான் அவருக்கு தண்டனை மரண தண்டனை கைதியாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பதை அடிக்கடி அவரது பாரியார் குறிப்பிட்டு வருகிறார், கடிதம் எழுதி ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். ஆனால் இப்பொழுது அண்மையில் கடிதம் ஜனாதிபதியிடமிருந்து இந்த ஒரு பதிலும் வரையில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
1: உண்மை அதுல உண்மையும் இருக்கலாம். என்னன்னு சொல்லிச்சுனா இவர்கள் அவர்கள் கொடுத்த பிணங்களை தாட்டவர்கள் தானே, இவர்கள் நேரடியாக அவையை வந்து கொலை செய்தார்கள் அதுன்றதுகள்ல இது வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது மேலிடத்து கட்டளைகள் என்ற என்னது எங்க புதைய என்ன இடத்துல வேண்டு சொல்லி அங்கங்க சுட்டு போட்டு கூப்பிட்டு அங்க கொண்டு போய் புதைச்சு விடுங்கன்னு சொல்லி சொல்ற வேலைகளை செய்தவர்களாக இருக்கலாம். ஏனென்றா இவர்கள் குறிப்பிட்ட காலம்தான் அந்த இராணுவத்துக்கு பணியாற்றவும் வந்து நினைக்கிறேன். அதுல சில உண்மைகளும் இருக்குன்றது நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது ஒரு ஊரம் இருக்கு. இந்த நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிச்சோம், இந்த இவைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த உண்மையை, அதாவது இதுக்கான உண்மையை நீங்கள் வந்து நியாயம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் வந்து இந்த இதுக்கான இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள்ன்ற ரீதியில வந்து இது இந்த காலகட்டத்திலே இங்கு இந்த இடங்கள்ல வந்து பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் யார், அதுக்கு பொறுப்பான அதிகாரி யார், இவர்கள் எல்லாரையும் ஏன் நீங்க விசாரிக்கவில்லை? இந்த பாராளுமன்றத்துல போயிருந்தோம், இந்த சங்கீதன விடுதலை செய்யாதுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்து கத்திக்கொண்டு அதுல பேரெடுத்து பத்திரிகைகள இது என்ன முன்பக்கத்துல கொட்டைகளத்துல இது செய்திகள் வர்றதுக்கு என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து இந்த ரீதியிலே யாராவது கேட்கிறார்களா?
0: நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப நேற்றும் கூட கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்ற படுகொலையில இறந்தவர்களுக்கான நினைவேந்தல் எல்லாம் நடைபெற்றது. அது பொதுமக்கள் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் இவர்கள் கேட்கலாம் தானே, இவ்வளவு பொதுமக்களை ஏன் கொலை செய்தீர்கள், காரணம் சொல்லுங்கள் என்று அடிக்கடி கேட்டு அதை அங்கே பதிவில கொண்டு வருகிற போது அதனுடைய மொழிபெயர்ப்புகள் இதை வந்து சர்வதேச ரீதியாகவும் தூதுராலயங்களுக்கு செல்லும். நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கள பத்திரிகைகள் கூட அதை தலைப்புச் செய்தியாக போடுகிற போது சிங்கள மக்களுக்கு தெரியவரும் இவ்வளவு மக்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள்.
1: இல்ல நீங்க இந்த ரெண்டு விஷயங்களை குறிப்பிடலாமா? என்ன பொருத்தமட்டில் என்னன்னு சொல்லிச்சுன்னா சுட்டி காட்டினதுக்கு நன்றி. என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க இந்த கல்முனையில கொல்லப்பட்டது சம்பந்தமாக செய்தியில நீங்க வாய்ச்சிருந்த நீங்க செய்திகளை வெளியிட்டு இருந்த நீங்கள் அந்த ரீதியில வந்து இந்த கொலைகள் நடந்தது என்று சொல்லி சொன்னா இதுக்கு பொறுப்பாக அந்த காலகட்டத்தில யார் யார் அங்க வந்து பொறுப்புகள்ல இருந்தார்கள் அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அல்லது அவர்களுக்கு மேல விசாரணைகள் நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா? அதே நேரத்தில் இதை சிங்கள மக்களுக்கு நோக்கி நாங்க கேட்கிறோம் வந்து உங்களுக்கு மேல ஊழல் உங்களை வந்து ஏமாற்றி கொள்ளையடித்து இன்றைக்கு தாங்கள் வந்து இந்த நாட்டை குட்டிச்சூராக்கி இன்றைக்கு பட்டினி நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் விட்ட இந்த இவர்களுக்கு எதிராக வந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து திரண்டு அதன் மூலம் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினவர்கள வந்து இதனை வந்து இப்படிப்பட்ட படுகொலைகளை செய்தவர்களை வந்து நீங்க இந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஊழலுக்கு எதிராக அவர்களுடைய என்ன அரசியல் பழிவாங்கல் என்ற ரீதியில இந்த ஊடகவியலாளர்களை கொலை செய்தது இவைகள் என்ற ரீதியில சந்தேகப்படுகிற சிங்கள மக்களை கூட கொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாத்துக்கும் எதிராக வந்து இந்த குரல் கொடுத்த இந்த நியாயமான மக்கள் வந்து நிச்சயமாக இது சம்பந்தமாக சிந்திக்க வேணும், இதுக்காக குரல் கொடுக்க வேணும், உண்மையை கொண்டறியறதுக்கு வந்து நீங்க துணை வைக்க வேணும் என்ற ரீதியில யாராவது பேசுகிறார்களா பாராளுமன்றத்திலே? அது வந்து அதுதான் சிங்கள மக்களுக்குள்ள போகும் அந்த செய்திகள். சும்மா இது 405 வந்துட்டு 407 வந்துட்டு சொல்லி எண்ணிக்கையை போட்டுக்கொண்டு செய்தியை போட்டுக்கொண்டு
0: அவர்கள் ஆறாருன்றதை அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க இல்லையே. 407 பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர் ஆர் ஆர் என்னென்ன பேர்ல உடையவர்கள் என்னென்ன அவர்களுடைய குடும்ப மரபணுவோ எதுவுமே சோதிக்கப்படவில்லையே.
1: இல்ல அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. உண்டு என்னன்னு சொல்லிச்சுனா அரசாங்கமா அந்த முடிவு நடவடிக்கை எடுக்க வேணும் அல்லது நாங்கள் வற்புறுத்த வேணும். அதாவது நாங்கள் நீங்க வந்து இந்த காணாமல் போனவர்கள் என்ற ரீதியில அல்லது கொல்லப்பட்டவர்கள் என்ற உறவினர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேணும். இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் இதை வந்து உங்களுடைய பிரதேசத்தில உள்ள இது போலீஸுக்கு போகணும் இல்ல இது என்ன சிவில் உத்தியோகத்தர்கள் அதாவது அங்க இது என்ன பிரதேச செயலகம் இவைகள்ல இவைகளில் வந்து உடமுறையிடல அந்த இதை கொடுத்து நீங்க இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸுக்கு போன அவர்கள் அக்கறை எடுக்கிறார்கள் தெரியல முனைமுண்டா குடிஞ்சா உட்காந்து போலீஸிலும் அதை கொடுக்கலாம் முறப்பாடு. ஆனால் அப்படியே என்னுடைய உறவு இந்த காலகட்டத்தில் வந்து காணாமல் போனவர் அல்லது இன்றைக்கு வந்து இந்த எலும்பு கூடுகளில் அவர் இருக்கான்றதை வந்து நீங்க அதுக்கான என்ன அதில் இருக்காண்டா நாங்கள் அவருக்கான இறுதி கடகமைகளாவது செய்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகுக்கணும்ன்ற ரீதியில வந்து அந்த நோக்கத்தோட அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லிச்சுனா அதுக்கடுத்ததாக நீதிமன்றத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இன்னார் காணாமல் போனவர்கள் இன்றைக்குள்ள வந்து இதுக்கான இவர்கள் இதுக்குள்ளே இருக்கிறார்களான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல வேணுமென்ற ரீதியில் அல்லது அதுக்கான உத்தரவை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேணுமென்ற ரீதியில் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போகலாம். என்னடா இந்த போலீஸிலேயோ அல்லது என்ன நிர்வாக உத்தியோகத்தர்கள்ட்டையோ அதுக்கான பதில்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிச்சுனா அதை என்ன செய்வினாம் அரசாங்கத்துக்கு அனுப்புவினாம் அல்லது மேல் போலீஸ் என்று சொல்லிச்சுனா தன் போலீஸ் உயர்மட்டத்துக்கு அனுப்பும் இவர்கள் என்று சொல்லி சொன்னா அத என்ன மாவட்ட செயலாளருக்கு ஜிஐக்கு அனுப்புவேன் ஜிஐ வந்து அதே செயலாளருக்கு அனுப்புவார் என்ன நிர்வாக செயலாளருக்கு அல்லது பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பினா அதுக்கு பதில் வரை இல்லை என்று சொல்லி சொன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் இப்படி எல்லாம் முறப்பாடுகள் செய்தாங்க. அடுத்தது இந்த நீதிமன்றத்தில் வந்து அது பெரிய அளவுக்கு செலவு பெறாது ஆட்கள்.
0: நீங்கள் சொன்ன மாதிரி சோமவன்ச வந்து அவருக்கு ஓரளவுக்கு வந்து ஆர்ஆர் என்பதை கூட தான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்
1: இதுகள் இன்றைக்கு நீங்க சொன்னீங்க தமிழ் தேசிய கூட்டமை என்ன தமிழர் கட்சிக்கும் என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பா
0: இதுக்கும் ஒப்பந்தம் செய்யறதுக்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள் என்று
1: அதுலயே என்ன அஞ்சு தலைவர்களாக்கும் அஞ்சு தலைவர்கள் இவை ஒரு ஆறு தலைவர்கள் இது இங்க அஞ்சு ஆறு தலைவர்கள் உண்டாச்சிருந்தா இங்க என்ன ஒரு கூட்டான முடிவுக்கு வருமா?
0: இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் வந்து அவர்களையே இன்னும் ஒற்றுமைப்படுத்த முடியல பிரயோஜனண்டு தமிழரசு கட்சியோடு நினைக்கிறது
1: அதுக்கிடையில ஒருவர் குற்றச்சாட்டுகள் அங்க ஒருவர்ல என்ன குற்றச்சாட்டு இதுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தா எங்களுடைய நாட்டம் எடுக்கும். அப்ப இந்த ரீதியில
0: இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக இருக்கக்கூடிய சிவஞானம் அவர்கள் தொடர்பாக இந்திய தளபதியாயிருந்த அந்த நேரத்துல தளபதியாயிருந்தவர் வந்து தன்னுடைய புத்தகத்துல எழுதுகின்றார். அதாவது அந்த நேரத்துல விடுதலை புலிகளுக்கும் தங்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை உருவாக்கியவர்கள்ல இவரும் ஒருவர். இவர் வந்து இந்திய தூதுவாலயத்தின் மாதாந்த பட்டியலில் இருந்ததுக்கான ஆதாரங்களை எல்லாம் தீட்சித் அவர்களோடு இணைந்து திட்டமிட்ட ரீதியில் பொய்யான பரப்புரைகளை செய்துதான் தங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலை உருவாக்கியவர்களில் இவர் ஒருவர். அதே நேரம் அவர் இந்திய தூதுவாலயத்தின் மாதாந்த சம்பளப்பட்டியலில் அவற்றை பேர் இருக்கிறது எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுதிய அந்த நூலில் வந்து வெளியிட்டிருக்கிறார். அப்ப இவர்களை எல்லாம் நம்பி நீங்கள் கட்சியை கொடுத்தா என்ன நடக்கும்?
1: கூட்டு வர்றது வந்து வரவேற்கத்தக்கது ஒற்றுமைப்பட வேணும்ன்றதுல வந்து ஆனா நீங்க ஒற்றுமைப்பட்டு நீங்கள் ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது 22 பேர் உங்களை நீங்க வந்து ஒரு காலத்துல தெரிவு செய்யப்பட்டு மிக பலமாக இருந்த அந்த இடத்துல நீங்க செய்த வேலை என்ன வெளிநாடுகளுக்கு வந்து உங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு பொங்கு தமிழ் நிகழ்ச்சிகளில் வந்து ஏதோ வானலாக புலிகளை புகழ்ந்து இது எல்லாம் இந்த கிடைக்குது எல்லா போராட்டம் நடத்துது எல்லாரும் காது கொடுங்கன்றதுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டதை தவிர இவர்கள் வேறு என்ன செய்தார்கள்?
0: நாங்கள் அடிக்கடி முன்னறிய அரசியல் சமூகம் இடையிலே அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யுங்கள் அதுக்கென்ற ஒரு ஜாப்பை எழுதுங்கள் இல்லாவிட்டால் இப்படியான உடைவுகள் ஏற்பட்டுவிடும் அந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெளியிலே போடுவதற்கான ஏற்பாடுகளை இந்தெந்த மாதிரி ஜாப்பிலே எழுதுங்கள் என்று எத்தனை முறை வலியுறுத்தி இருக்கிறோம். மாவசேனாதராஜா எல்லாம் இங்கே எங்களுடைய நிலைய கலையத்துக்கே வந்து போன உடனே செய்கிறேன் என்று எல்லாம் நல்ல விஷயம் போன உடனே செய்கிறேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு செய்ததே கிடையாது. அப்படி ஒரு ஜாப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்ட ஒரு ஜாப்பை எழுதி அதுக்கான தலைவர்கள் மாறி மாறி வரத்தக்க மாதிரி எல்லாம் செய்திருந்தா இந்த உடைவு வந்திருக்காதே.
1: இது இந்த மாற்றங்கள் வந்து எப்படி வரும் என்று சொல்லி சொன்னால் இப்ப ஜனநாயக ரீதியாக இப்ப தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் உதாரணத்துக்கு சொல்றேன் அதுக்காக அதுதான் சரி என்று சொல்லியோ அதுகள் இல்லை இன்றைக்கு வந்து இவர்கள் எதிர்பார்க்காத ரீதியில வந்து நான் உங்களுக்கு சொன்ன, நீங்க என்னோட சொன்னீங்க எப்படி இருந்தாலும் திமுக தான் வருமெண்டு, இல்ல நான் சொன்னதான் இதுல விஜயின்ற தாக்கம் வந்து நியாயமா இருக்குமெண்டு சொல்லி. ஆனா எனக்கு நான் முழுமையாக என்ன, நான் என்னது தீர்க்கதரிசியா கட்டாயம் வெல்லு வேற வேலைன்னு சொல்லி நான் முழுமையாக இந்தியாவுடைய அரசியலை பார்த்திருந்தா இல்ல அங்க இருந்திருந்தா அதை பற்றி ஓரளவுக்கு ஊகிச்சிருக்கலாம். ஆனா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மட்டும் நீங்க என்னோட கதை கேட்கல, நான் சொன்னேன் நான் இதுல வந்து. ஆனா ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது எனும் பொழுது இன்றைக்கு பார்க்கல, இப்ப நான் அதுக்குள்ள போயில மாற்றம் அதுன்றது இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல நாங்க மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய புதியவரே அது ஒரு சினிமாக்காரனாக இதுவா இருந்தாலும் ஆனா அதுக்கு அப்படி இருக்கே இல்லை, இந்த இந்த அளவுக்கு வாக்கு அவருக்கு இப்படி விழுந்தது அதுன்றதுகள் அது இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல பேசலாம். ஆனா இப்ப விஜய் என்றவர் வந்து முதலமைச்சராகின உடனே என்ன நடக்குது வாக்கையிலையா, எதிரில இருக்கிறது எல்லாரும் வந்து இன்றைக்கு மற்றவையெல்லாம் விட சரியளவு எல்லாரும் வந்து அவர்கள் எல்லாம் போனாலும் வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேருகிறது அல்லவா. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சில வேளைகளில் இது ஏற்படலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்னென்னா, பிரபாகரன் போன்ற ஒரு தலைவர் வந்து அதிகாரம் கொண்ட நிலைமையில இருக்கும் பொழுது இவ எல்லாரும் வந்து தாங்கள் எல்லாரும் வந்து தங்களுக்கு விருப்பமோ விருப்பமோ இல்லையோ சொன்னதுக்கு செய்தவிதானே, ஒற்றுமைன்ற ரீதியிலே எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுதானே. தாங்கள் தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம், குற்றத்தை மறைக்கிறதுக்காக எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஒற்றுமை கொண்ட உருவாக்கிறது அல்லது உருவாக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஒரு அதிகாரம் கொண்ட அல்லது தவிர்க்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கிற ஒரு தலைமைத்துவம் வந்து இருக்கும் பொழுது இவர்கள் அதுக்கு அடிபணிந்தவர்கள் தானே. அது மாதிரியான ஒரு நிலைமை திரும்ப ஏற்படுமாக இருந்தால் அதுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுறது என்னென்னா, இவர்கள் எந்த காலத்திலும் வந்து தென்னிலங்கை அரசியல்ல வந்து ஏதாவது ஒரு கட்சியை வந்து இந்த இது ரெண்டையும் அதாவது குறிப்பாக சுதந்திர கட்சி இல்லாவிட்டா ஐக்கிய தேசிய கட்சின்ற ரீதியில ஐக்கிய தேசிய கட்சியை கூடுதலாக இவர்கள் விரும்பினவர்கள் சஜி ரணில் விக்ரமசிங்காவோட இருந்த என்ன பிறகு என்ன சஜித் பிரேமதாசா இவர்களை ஆதரித்தது வந்து இவர்களுக்கு வந்து அங்கே உள்ளவர்களோட ஏதாவது ஒரு ஒரு சக்தியோட சேர்ந்து கொண்டு ஒரு பிரச்சனையை வந்து அணுகலாம் அதுன்றது இவைக்கு வேற வழி இல்லாமல் அப்படி சிந்திச்சது. இவைக்கு இப்ப ஆக மோசமாக இவை சிதறனதுக்கு கேண்டு இப்ப சிக்கல் பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஒரு மாற்றான சக்தி வந்துட்டுது. அதாவது இங்கேயும் ஒரு இதை எதிர்பார்க்காத விதத்துல வந்து இவை நம்பவே இல்லை வந்து ஜேவிபி. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தாங்க ஜேவிபிக்கு வந்து ஒரு நியாயமான அளவுக்கு செல்வாக்கு கூடி கொண்டு போகுதுன்ற ரீதியில வந்து, ஆனா அது நல்லதோ கெட்டதோன்றதுகளை பொறுத்திருந்தான் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து ஜேவிபி அவ இல்ல முழுமையான 50% இல்லாவிட்டாலும் வந்து ஜனாதிபதியாகி பின்னாலே அந்த பாப்புலாரிட்டியில வந்து அது 2/3 ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு 2/3 மெஜாரிட்டிக்கும் வந்துருது. இவைக்கு என்ன என்னத்தை பேசுறது, எங்க போறது, என்ன மாதிரி அரசியலை செய்யறதுன்ற ஒரு நோக்கத்தையோ அல்லது அதுக்கான தீர்க்கமான வழிகளையோ உருவாக்கி கொண்டிருக்காமல், கடந்த காலத்துல புலி இருக்கும் புலியின் அரசியல் இருந்து கொண்டிருக்கும் மட்டுக்கும் தாங்கள் அது மாதிரி அதோட துணை நின்று கொண்டு தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு புலி இல்லாமல் போன உடனே தமிழ் தேசியத்தை சொல்லிக்கொண்டு புலியின் போல பாடிக்கொண்டு வந்தவர்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக எதுவுமே செய்யறதுக்கான ஒரு திட்டமுடலோ அதுகள்ன்றது இல்லாததால வந்து இவர்களை திவலதி விலையாக இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சிகளிலேயே பெரிய குத்துவட்டு மற்ற ஏனையவர்களுக்கு வந்து ஏதோ தாங்கள் அதுக்கு பதிலாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதுல எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார்கள் தெரியவில்லை. இப்ப குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் வந்து இந்த மாகாண சபை தேர்தலையாவது ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு அரசாங்கத்தை வந்து வலியுறுத்த வேண்டிய எல்லாரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குத்தானே, அதை கூட இவர்கள் செய்கிறார்களா? முதல் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க விடும்டா, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நீங்க சொல்றது மாதிரி இன்றைக்கு நீங்க தான் சொன்னீங்க லண்டன்ல வந்து தமிழ் என்ன சுயநிர்ணய உரிமையாண்டு சொல்லி ஒரு 100 கணக்கானவர். ஆனா இது இன்றைக்கு நடைமுறையில யாராவது இதை கணக்கெடுக்க போறாங்களா? இப்ப நான் அதுக்காக தமிழ் மக்களின் சுயநிர்ணயம் விரும்ப இல்லையென்றோ அல்லது நானும் நீங்களோ விரும்பாம இருக்கிறோம். எங்களுக்கு தனிநாடு வந்தாலும் நல்ல சந்தோஷம் தானே, எங்களை விட யாரு சந்தோஷப்படுறவர்கள் வேறு யாரு இருக்க முடியும்? ஆனால் இது நடைமுறையில இது இன்றைக்கு சாத்தியம்ன்றதை சிந்திச்சு அதுக்கான ஒரு ஒரு வழியை தேடுகிற அளவுக்கு கூட இவர்கள் இல்லாமல் வந்து தமிழ் மக்களை தொடர்ந்து வந்து இன்றைக்கு உங்களின் என்ன நாடு தமிழ் தானங்களின் இறுதி மூச்சு அதனுடைய அதுக்கு போராடுவோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த இருக்கிறது இன்றைக்குள்ள தமிழ் இலங்கை தமிழ் மக்கள் வந்து நாட்டிலேருந்து வெளியேறி கொண்டு இளைஞர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டு இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மீண்டும் மீண்டும் பல சிக்கல்களை இன்றைக்கு இலங்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறதுன்றதில் அவர்கள் கவனம் செலுத்துவார்களா, அல்லது அதை பற்றிய சிந்தனையே இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து இன்றைக்கு தமிழ் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துறது என்ன மாதிரி தமிழ் மக்களை என்ன மாதிரி திருப்திப்படுத்தலாம்ன்றதுக்கான கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு வந்து நாங்கள் துணை வகிக்க கொண்டிருக்கிறோமான்றதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. அதனுடைய ஒரு தீர்க்கமான உறுதியான ஒரு அது இன்றைக்கு பலவீனமாக இருந்தாலும் வந்து இந்த என்ன ஒரு ஒரு என்ன ஒரு இந்த ஒட்டுண்ணி அரசியலை செய்து கொண்டிருக்கிற இந்த சக்திகள் வந்து அதுகளுக்கு பயப்படாமல் துணிச்சலான ரீதியில வந்து ஒரு தலைமைத்துவம் வந்து தன்னுடைய கருத்துக்களை சரியான முறையில சொல்லக்கூடியதாக பெற உடனே சில வழியில அது உடனடியாக தேர்தல்களில் அது வரா எதிரொலிக்காவிட்டாலும் அதுக்குரிய துணைகளை தேடிக்கொண்டு அதை வலுவான ஒரு கட்டமைப்பாக கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ள இருக்குது. அதைத்தான் நான் அப்படி செய்யக்கூடியவர்கள் யாராவது முன்வர வேணும். அதுக்காகத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சுமந்திரன் போன்றவர்கள் வந்து அப்படியான முயற்சியை மேற்கொள்ள வேணும், அதுக்கு துணையாக மற்றவர்களும் நிற்க வேணும்ன்றதுகளை நான் குறிப்பிடுறதுக்கு அதுதான் காரணம். தொடர்ந்து மற்ற பேசுறதுன்னு சொல்லி சொன்னா மட்டும் நான்
0: இல்ல, இதுல இன்னொரு கேள்வி என்ன ஒன்று சொல்லி சொன்னா, இப்ப எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல என்ன விடயம் தொடர்பாக முக்கியமாக தொடர்ந்து திருப்பி திருப்பி பேசிக்கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை திருப்பி திருப்பி பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்?
1: ஒவ்வொரு அதாவது இப்ப பிரச்சனைகள் இருக்குத்தானே, இன்றைக்கு இந்த செம்மணி இதுல வந்து நீங்கள் இது சம்பந்தமாக இந்த உடல் கூறு ஆய்வுகளை மேற்கொண்டு யார் யாருடையதுன்றதுகளை வந்து இதாண்ட வேணும் என்று பாராளுமன்றத்திலும் அதே நேரத்தில் பொதுமக்களிட்டையும் வந்து வேண்டுகோளை கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு காணாமல் போனவர்கள்ன்ற ரீதியில் அந்த முறைப்பாடுகளை செய்யுங்கோ அரசாங்கத்துக்கு அந்த முறைப்பாடுகளை செய்து அதை கேளுங்கோண்டு சொல்லி இன்றைக்கு திருப்பி ஒரு கதை ஒன்றை சொல்ல வழிகிட்டு இருக்கிற அரசாங்கம், அதாவது அவர்கள் திருப்தி அடையக்கூடிய ரீதியில் வந்து அவர்களுக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி காணாமல் போனவர்கள் சம்பந்தமான இதுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். அப்ப நஷ்டஈடு கொடுக்கறதுலான்னு கூட சிந்தனை இருக்கு, கதைகளை வாய மூட பண்றதுக்கு தான் நீங்க சிந்திக்கிறீங்களே தவிர உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கு அரசாங்கம் தயாரில்லைதானே. அப்ப அதை சொல்ல வேணும். மற்றது இரண்டாவது சிங்கள மக்களுக்கு மத்தியில இந்த பிரச்சனை நான் சொன்னேன், நீங்க இந்த கடந்த காலத்துல வந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு நேர்மையான போராட்டத்தை இலங்கையில வந்து நேர்மையான அரசியல் இருக்க வேணும் என்று சொல்லி எல்லாம் முன்னெடுத்த நீங்கள் வந்து இன்றைக்கு இவ்வளவு கொலை நடந்திருக்கிறது சம்பந்தமாக நீங்க குரல் கொடுக்க வேணும், இதுக்காகவும் தீர்வு காண்றதுக்கு அவர்களுக்கு சொல்லி அந்த குரல்களை எழுப்ப வேணும், இவைகள் பற்றி பேச வேணும். மற்றது நீங்க சொன்ன மாதிரி சுரேசாலை என்ற இவருக்கும் புலிகளின் முக்கியமான நபர் என்று சொல்லி கருதப்படுகிற இந்த என்ன கேபி போன்றவர்களுக்கும் இருந்து தொடர்புன்றது, அவர் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு சுதந்திர மனிதனாக நடமாடி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த சொத்துகள் அதுகள் எல்லாம் யார்கிட்ட கைக்கு போகிறது, இதெல்லாம் சிங்கள மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல்கள். பெருந்தொகையான அவருடைய புலிகளின் கோடிக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடியில வைத்திருந்த அந்த சொத்துகள் வந்து முழுவதும் வந்து யார்கிட்ட போனதுன்றதுகளுக்கான விசாரணைகள் எல்லாத்தையும் இது சுரேசாலைக்கும் தெரியும். அதனுடைய கேபியை விசாரித்தால் இது சம்பந்தமான உண்மைகள் வெளியே வரும் என்ற கருத்துக்கள் இவைகளை பற்றி பிரயோசனமான ரீதியில இவர்கள் பேசுவோம் என்றதுதான் நான் சொல்லக்கூடிய உடையவையா.
0: நன்றி. நாங்கள் தொடர்ந்து தங்குவேலையா அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்போம். வணக்கம் தங்குவேலையா அவர்களே.
2: வணக்கம். உங்களுக்கு
0: தந்தையர் தின வாழ்த்துக்கள். கனடாவில் இன்று தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தந்தையர் தினம் வந்து அது நாடுகளை பொறுத்து மாறித்தான் வருகிறது, எல்லா நாடுகளிலும் இன்றென்று இல்லை.
2: ஏதோ அந்த அதில் ஒழுமையாக பிள்ளைகள் வந்து தந்ததாய் இவ்வளவு நினைக்கிறது நல்லது தானே.
0: உங்களை நினைத்தார்களா நன்றாக?
2: இன்னைக்கு மத்தியான மதிய உணவு வந்து என்னுடைய மூத்த மகன் வீட்டில் ஏற்று மகள் கூப்பிட்டு மதிய உணவு வந்து ரெண்டையும் கூப்பிட்டு தந்தார்.
0: கூடுதலாக தந்தையர் தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது.
2: நீங்கள் இப்ப சற்று முன் நீங்கள் இந்த உரையாடி கொண்டிருந்த பொழுது நீங்கள் சொன்னீங்கள் இந்த எங்களுடைய பிரச்சனையை பற்றி தமிழர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை பற்றி யார் பேசுவார்கள் பாராளுமன்றத்தில் சரி வெளியிட சரி யார் பேசுவார்கள் சொன்னால் நாங்கள் மூன்று விஷயங்களை தமிழக கட்சி வந்து அழுத்தி பேசி வருது. ஒன்று வந்து இந்த மாகாண சபை தேர்தல் அது வைக்க வேண்டும் என்றது. ரெண்டு வந்து மக்களுடைய காணிகளை விடுவிக்கணும் என்றது, மக்களுடைய காணிகளை விடுவிக்கும். மூன்று, இந்த பயங்கர தலைச்சட்டத்தை முற்றாக கட்டவும். அது என்ன பேர்ல அது கொண்டு வர்றதுல புண்ணியம் இல்லை, அது முற்றாக. இதை நாங்கள் பாராளுமன்றத்து உள்ளேயும்படியே குறிப்பாக சாணக்கியன் பேசி வருகிறார். அதனுடைய என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் வந்து எண்ணிக்கையில் சிறுபான்மையினம், எங்களுடைய குரல் வந்து உள்நாட்டிலேயோ அல்லது உலகங்களிலேயோ ஒலிக்க வைப்பது வந்து ஒரு வில்லங்கமான காரியம். ஆனால் மக்கள் போராடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணி பிடிபட்டு 36 ஆண்டுகள் அந்த நினைவினால ஜப்பானத்தில் பரவலாக எதிர்ப்பாட்டங்களை தான் செய்தார்கள். இப்ப நேற்று முந்தைய நாள் ஜப்பானம் போன நீதி அமைச்சர் நாணயக்காரன் நினைக்கிறேன், அவருக்கு எதிராக அங்கே குரல் எழுப்பினார்கள், அவர் நேரே கேட்டார்கள். அப்படி அந்த ஆயுத போராட்டம் நின்றாலும் இந்த மற்றபடி அஹிம்சை வழியிலே அறவழியிலே இருக்க போராட்டங்களை மற்ற மக்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது எனக்கே பெரிய ஆச்சரியம் இருக்கு என்றால் மனம் கலைஞ்சு போயிடும். என்ன கல்லில் நேர் விரிக்கிற மாதிரி நாங்கள் என்னதான் கரடியாக கத்தினாலும் அரசாங்கம் சிறிசாய்க்கு இல்லை என்ற உணர்வு மனால் மக்கள் போராடுகிறார்கள். அது பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. அதனால எங்களால் எந்த அளவு போராடி கொண்டிருக்கிறோம், எங்களால் எந்த இல்லாவிட்டால் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கையெழுத்தி விட்டு போக வேண்டியதுதான். இல்லை, இதுக்கு இந்த மூன்று விஷயங்கள்லையும் இந்த காணி பிரச்சனை தான், இந்த காணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை.
0: அது சரி. இப்ப திரு ஜெகநாதன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த படுகொலைகள் நடந்ததை தொடர்பாக, இந்த படுகொலை அந்த நேரத்தில் நாங்கள் படுகொலைக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்துகிறோம், இந்த படுகொலையின் செய்தீர்கள், எதற்காக செய்தீர்கள் என்ற கேள்வியை அந்த நேரத்தில் யார் இதை செய்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் கேட்கிற போது வந்து அது தொடர்ச்சியாக சிங்கள மக்களுக்கு போய் சேருகிறது அல்லவா அந்த தகவல். தமிழர்கள் வந்து இவ்வாறு நூற்றுக்கணக்கில் வேண்டும் என்று படுகொலை, இப்ப சண்டையில ஆமி சாகிறதோ அல்லது போராளிகள் சாகிறதோ அது வேற விஷயம், ஆனா அப்பாவி உங்களால இயலாமையை காட்டுறதுக்கு அப்பாவிகளை கொண்டு சென்று படுகொலை செய்ததை வந்து இப்ப உள்ள அடுத்தடுத்த சந்ததியினர் அதை சரியான முறையிலே உற்று கவனிப்பார்களானால் இப்படி எல்லாம் தமிழர்களுக்கு கொடுமை செய்திருக்கிறார்களா என்று அவர்களுடைய மனதிலே பதியப்படலாம்.
2: அது சரி. ஆனால் இந்த அரசு கூட, அதாவது சோசியலிசம் பேசுகிற அரசு, மாற்றம் நாட்டுக்கள் நாங்கள் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தான் வந்து நாங்கள் வந்து சொல்ல அரசு, இந்த அரசே திட்டவட்டமாக சொல்லுது, போர்க்காலத்தில் நடந்த குற்றங்களை விட்டு நாங்கள் விசாரணை செய்ய மாட்டோம், இராணுவ தளபதியோ அல்லது வேறு அவர்களுக்கு உள்ள எந்த தொழிலோ நாங்கள் செய்ய மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள்.
0: அவர்கள் சொல்றது சரி, ஆனா இந்த ஒவ்வொரு இந்த இவ்வாறான படுகொலை சம்பவங்களை பாராளுமன்றத்தில் கேள்வியாக கேட்டு இதுல வந்து இவ்வளவு தமிழர்கள் சேர்த்திருக்கிறார்கள், இது என்ன காரணத்துக்காண்டி சாதாரண பொதுமக்களை படுகொலை செய்ய வேண்டி ஏற்பட்டது என்ற கேள்விகளை கேட்கிற போது அதற்கு அரசனுடைய பதில் கட்டாயமாக சொல்லப்படும் தானே?
2: அதைத்தானே நான் சொல்றேன். அவர்கள் வந்து போர்க்காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் அதுகளை பற்றி தாங்கள் விசாரிக்க மாட்டோம், எந்த ஒரு இராணுவத்தினரையும் நாங்கள் தண்டிக்க மாட்டோம்.
0: எங்களுக்கு அடுத்த கதவு எந்த அடிப்படையில நாங்கள் கொண்டு செல்லலாம்?
2: ஐக்கிய நாடுகள்
0: முதல்ல ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் எல்லாம் அவர்களை, அதாவது முதல் நாட்டுக்குள்ளே அதுக்கான பிரச்சனையை பாருங்கள் என்பதுதான் முதல் பதிலாக ஒவ்வொரு இலங்கை பிரச்சனையை கையாளுபவர்கள் சொல்ற ஆலோசனை. என்னென்றா, முதல் உங்களோட நாட்டுக்குள்ள அதுக்கான விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு பிறகுதான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனா உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
2: உண்மை என்ன சொன்னால், பூ அளவில் இந்த நாடுகளுக்கு வந்து இலங்கையை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. அது இலங்கையில் தமிழர்களுக்கு நடைபெற்ற கொலை கொள்ளை எல்லாத்தை பற்றியும் அவர்களுக்கு
0: இலங்கை பிரச்சனையை கையாள்ற அதிகாரிகள் வந்து கேட்கிற கேள்வி வந்து அவர்களோட நல்ல நெருங்கி பழகினீர்களானால் மனம் விட்டு பேசுகிற போது கேட்கிறது எங்களுக்கே இப்படி செய்வீங்கண்டா அங்கே என்னெல்லாம் செய்திருப்பீங்க என்ற கேள்வியை கேட்கிறார்கள். எங்களுக்கே இப்படி செய்வீங்களா இருந்தா எங்களுடைய ஆக்கள மோசடிகள் அது எழுது எழுது எல்லாத்தையும் பார்த்து அவர் கேட்பார் எங்களுக்கே இப்படி செய்வீங்கண்டா அங்க சிங்களாக்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்திருப்பீங்க.
2: இது வந்து இப்ப உண்மையை நாங்கள் பார்க்க போனால் அதனால சிங்களவர்கள் இப்ப இந்த
0: உதாரணத்துக்கு இப்ப நீங்களே பாருங்கள் கனடாவிலேயோ சரி எங்கேயோ வர தமிழர்கள் வந்த அரசியல்வாதிகள் இலங்கையிலும் சரி தமிழர்களுக்குள்ள தமிழர்கள் தான் ஒருதருக்கு ஒருதர் போராட வேண்டி இருக்கிறதே ஒழிய அதால எதிரி தப்பித்துக் கொள்றார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப கனடாவிலே எல்லாம் உங்க காரியாலயங்களுக்கு நெருப்பு வச்சு இதெல்லாம் செய்தது சிங்களவர்களா செய்தவர்கள்? அப்ப தமிழர்களுக்கு அழிவு தமிழர்களால தானே ஒழிய இன்னொருதரால தமிழர்களுக்கு அழிவு கிடையாது.
2: தமிழர்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லைன்றது எல்லாருக்குமே அது உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் பெரும்பான்மையான தமிழர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
0: போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தவர் கேபி சரியா? அப்ப கேபி வந்து செய்த வேலைகளுக்கு வந்து அவரை பாதுகாப்பாக அவரை அப்படியே வைத்திருப்பார் அவர்கள் அவர் தானே கோயில் கட்டி பூஜை செய்யற மாதிரி போய் வர மாதிரி எல்லாம் அப்படி ஒரு குற்றம் செய்தவரை அப்படி வைத்திருப்பார்களா? அப்ப ஏன் அவரை அப்படி வைத்திருக்கிறார்கள்? எங்களுக்கு நல்லது செய்து கொடுத்திருக்கிறாரா அங்கால நல்லது செய்து கொடுத்ததனால் நாங்கள் நடுரோட்டுக்கு வந்தோமா?
2: நான் அறிந்த கேபிஐர் வந்து எனக்கு முதல் முறை அறிமுகமானது நான் நைஜீரியாவில் இருந்தபொழுது நிதி சேர்க்கிறது வந்தவர்.
0: நாங்கள் அவரை வந்து எந்த காலத்திலேயோ கண்டுபிடித்து விட்டோம். அவருடைய என்ன செய்ய போறார் என்பதை முன்கூட்டியே கண்டுபிடித்திருக்கிறோம். உங்களுக்கு பதவியை தந்தபடியால நீங்க அவருக்கு நான் கதைக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. உங்களை விடுதலை என்ன கனடாவுக்கு பொறுப்பாளரா போட்டதா? நீங்க விடுதலை புலிகள் என்ற ஒரு குறிக்கப்பட்ட காலம் இன்பநாயகம் மாஸ்டர் வரம்பட்டும் இருந்த நீங்க
2: நெருக்கம் எனக்கும் அவருக்கும் என்ன விட அவருக்கு தான் கூட நெருக்கம். சரி அதெல்லாம் போயிட்டு பழங்களை
0: அடுத்த அடுத்தொரு அதாவது இவ்வளவு இனத்தினுடைய அழிவு இவ்வளவு கண்ணீர்களோட இவ்வளவு மக்கள் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுத்தையும் வந்து செய்தவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்க இருக்கிறார் என்றா அதையும் ஒருவரும் தட்டி கேட்கிறார்கள் இல்ல?
2: அது அது நல்ல கேள்விதான். நீங்க பாத்தீங்கன்னா சமூகம் வந்து பல விதமான ஆக்கள் இருக்கிறாங்க சமூகத்துல. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து ஏதோ ஒரு ஊர் ஊர் ஊரின் பேரை மறந்து போனேன் அவர் வந்து 3 கோடியில மஞ்சம் செய்திருக்கிறார்கள். 3 கோடியில இப்ப இன்றைக்கு தான் ஒரு செய்தி பார்த்தேன் அங்க உள்ள போராளி அவருக்கு வந்து கிட்னில பிரச்சனை அவருக்கு உதவி செய்ய சொல்லுமாறு வேண்டுகோள் வருகிறது. இதுதான் உலகம். இப்ப இவ்வளவு கோடி கோடியா செலவழிக்கிறார்கள் ஏன் இப்படியான நல்ல காரியங்களை செய்கிறார்கள் இல்ல? இதுல வந்து இந்த செல்லச்சென்னை கோயில் வந்து ஒரு அது விதிவிலக்கு.
0: நம்மவர்கள வந்து சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலை செய்யறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார்கள் ஆனா பிள்ளைங்க பேர்த்தி என்று சொன்னா பெரிய பெரிய அளவுல செலவழிச்சு
2: இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை. எத்த வாழ்க்கை எல்லாருமே வாழுகிறார்கள். இப்ப நீங்கள் ஆனா அதே நேரத்துல இங்க
0: அவர்களும் கொடுக்கிற மரியாதை உங்களுக்கு தருவார்களா?
2: அதே நேரத்துல வெளிநாட்டிலே வாழ்ற சுவிட்சர்லாந்து அல்லது கனடா அல்லது யூகே போன்ற நாடுகளை வாழுகிற சில வாழுகிற பணம் படத்த சில பேர் அங்க போய் இந்த பண்ணியில தொடங்கி 4 பேருக்கு வேலை கொடுத்து அதையும் செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பாராட்ட வேணும். நான் அடிக்கடி இந்த யூடியூப் பார்க்குறேன். சுவிஸ்லேருந்து உணவியல் மற்ற எழுதாரும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை உருவாக்கி அதில் ஒரு 40-50 பேருக்கு வேலை கொடுத்தார்கள். இதில் வந்து நான் இந்த விஷயத்தில் நான் பாஸ்கரனை கூட நான் பேரோட தயாராக இருக்கிறேன். அவர் வந்து இந்த ரீச்சாக ரீச்சானோட இது போய் அவர் அதுலேருந்து பணம் பண்ணுற அது வேறு விஷயம். ஆனால் அது இப்படியான ஒரு ஒன்றை வந்து திட்டமிட்டு அதை கொண்டு போய் நடைமுறைப்படுத்தி அதுக்கு தெரியாது. அவர் ஒன்று முன்னால் இங்கே லண்டனில் வேலைக்கு தாராக இருக்கலாம் தானே.
0: அங்க போய் வந்து நோக்கங்கள் உங்களுக்கு என்ன நோக்கங்கள் தெரியலையா உங்களுக்கு? அங்க போய் என்னென்ன மாதிரியான காயநகத்தில் நடந்தது, எப்படி நீங்கள் சொன்ன சுமந்திரன் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்கள், மற்றது அங்க துணிஞ்சி அவர்களை உள்ளுக்கு விடுகிறார்கள் என்றால், அதுவும் முத்திரவுத்தப்பட்டவர்களை உள்ளுக்கு விடுறார்கள், முத்திரவுத்தப்பட்ட வானொலியை உள்ளுக்கு விடுறார்கள் என்றால் என்ன நோக்கம்?
2: அது சரி, நீங்க
0: அதுல இதைத்தான் செய்து கொண்டுதான் அங்க எங்கட மக்களுக்குள்ள காலூண்டி கொண்டுதான் தங்களுடைய விடயத்தை கொண்டு செல்லலாம். அப்ப அதுவே வந்து கேபி செய்ததையும் பிள்ளை என்று சொல்ல முடியாது. என்னடா தமிழர்கள் இப்படித்தான் செய்ய வேணும் என்றா இப்படித்தான் அரசியலுக்குள்ளேயே பெறவான
2: அரசியல் நேரடியாக விதை இல்லை மறைமுக அதெல்லாம் செய்கிறார்கள்.
0: அவைகளுக்கு பெரிய பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பெரிய கண்காணிப்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்ப துபாய்க்கு போய் கொண்டிருக்கிறார்.
2: அப்ப அந்த இப்ப சென்னையை
0: பலரும் அவர்களை பலரும் ஏமாத்தி விட்டார்கள்.
2: அதாவது அந்த வள்ளுவர் சொல்றார், பொருள் செய்யணும் சொல்றாரு, நீங்க பொருளை நீங்க விட்டா போகணும், அதுவே எந்த விதமானது, ஆனால் நல்ல முறையில விட்ட போகணும்னு சொல்றாரு. நீங்கள் கொள்ளி அடிச்சு மற்றவன் பறிச்சு அப்படி செய்தால் அந்த பொருள் தங்காது. ஒரு ஒரு தலைமைக்கு தங்கினால் அது பெரிய காரியம், ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது தங்காது.
0: அவருக்கு நடந்த மாதிரி அவர் சொல்ற இப்படி இப்படி எல்லாம் சித்திரவதை செய்தா அதை மிக மிக மிக கொடுமையாக எத்தனை பேரை கையாண்டார்.
2: அதான் இப்ப தன்னை கொடுமைப்படுத்துறாரு சொல்லி சிறைச்சாலைகள் இருந்து கொண்டு அழுகிறார். இவர் எத்தனை பேருடைய கொலைக்கு இவர் காரணமா இருந்திருக்கிறார். அது குறிப்பாக தமிழ் மக்கள் இவரை வந்து அங்க இந்த பதவியெல்லாம் கொடுத்து அவரை பெரிய கொடுத்தது காரணம் வந்து இவருக்கு இவர் வந்து முஸ்லீம், இவருக்கு தமிழ் தெரியும்.
0: முஸ்லிம் அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தானே இப்ப இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி வைத்திருக்கிறார்.
2: மட்டுமல்ல அதை சேர்ந்த 35 பேருக்கு மாதம் மாதம் சம்பளம் போயிருக்குது இராணுவத்தினுடைய நிதியிலிருந்து. அதுவும் இவரே கொண்டு போயிருக்கிறார், மற்ற பிறப்பு கொண்டு போய் இவரே நேரடியாக எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப சகரான் ஆரண்டு
0: அவர் கட்டித்தனமாக கேபிஆர் இவர்களை எல்லாம் வைத்து விடுதலை புலி என்ற முக்கியமான ஆட்களை எல்லாம் இவர் தான் கையுக்குள்ள வைத்து அதற்கேற்ற மாதிரி காயகத்தில் செய்ததைய சுமார் ரணில் விக்ரமசிங்க ஆண்டு எல்லாம் சொல்வது பொய்க்கதை.
2: அதுக்காக இப்ப கொடுபாய ஜனாதிபதி வந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உடனே இவர் வந்து இவருக்கு பதவி உயர் கொடுத்து மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சீஃபாக உடனே அவரை பதவியில் அமர்த்தி போட்டார். அப்ப இன்றைக்கு அவருடைய இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி கண் முன்னால் நடக்கும்.

0: அர்ச்சுனா ராமநாதன் சொல்றாரு தானே, அவர் தான் உண்மையில இப்பவும் மன்னன் தான்.
1: அவருக்கு வந்து
0: அனைவரும் வந்து நாமல் ராஜபக்சாவை தான் எதிர்காலத்திலேயே ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்ல தொடங்கி
1: அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த மனுஷனுக்கு.
0: முதல் ஹைதர் அலி அந்த வருத்தம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்த
1: அப்படித்தான் நடப்பேன். அதுல எந்ததான வித்தியாசம் எதுவும் இல்லை. அன்றைக்கு அவருடைய பெரிய 12 உயர ஒரு கட் அவுட்டுக்கு செருப்பு மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இவரே போய் ராஜபக்ச குடும்பம் நினைச்சிருக்குமா தாங்கள் வந்து விசாரணைக்கு சிஐடிக்கு போக வேண்டி வரும், கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், கோர்ட்ல பிணைகளுக்கு வந்து இவரம் நினைச்சிருந்தார்களே. ஆனால் இன்று வரை வந்து அரசாங்கம் வந்து ராஜபக்சே வந்து அதுல என்ன கை வைக்க இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இப்பவும் அவருக்கு வந்து இந்த விடுதலைக்கு புலிகளுக்கு எதிரான போராட்டத்துல அவர் விடுதலை புலிகளை வென்ற போர்லயே தோற்கடிச்சு
0: அவர் வெள்ளையில விடுதலை புலிகளுக்குள்ள இருந்த சதியினால் தான் வெற்றி பெற்றதையுடைய
1: அது வேற. ஆனா அந்த பேர் அவருக்கு இருக்குது. அதனுடைய தான் அதில் கை வைக்கிறதுக்கு இந்த இந்திய அரசாங்கம் கூட தேங்குது. எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால், எங்களுடைய அங்கே இருக்கிற எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இருக்க வழி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கூட்டம் போராட்டம், காணாமல் போனவர்கள் போராட்டம், காணிகளை விடுவிக்க சொல்லி போராட்டம், விலைகளை இந்திய மீனவர்கள் வந்து அறுக்கிறார்கள் சொல்லி அதுக்கு எதிராக போராட்டம், இப்படி என்ன மக்கள் அங்கே நிம்மதியா இருக்க வழி இல்லையே. நீங்க இந்த கனடாங்கள பிரான்சும் அப்படிதான் இருக்க வேணும். இங்க வந்து நாளாந்த பிரச்சனை இல்லையே. இங்க இருக்க மக்களுக்கு ஊறி கொடுத்துவதோ தெருவில் போய்களை அடிக்கிறதோ அது ஏதோ ஒன்றுமே இல்லையே. நிம்மதியா இந்த நாட்டில் இருக்கலாம், அங்க இல்லையே. எங்களுக்கு அந்த சுதந்திரம், அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கு இல்லை. அதுதான் என்னுடைய கவலை. எப்ப பார்த்தாலும் போராட்டம்
0: அரசியல்வாதிகள். அந்த காலத்துல இருந்து அரசியல்வாதிகளும் அதுக்கு காரணம் என்னடா, போராட்டத்தை வைத்துத்தான் அவர்களால் வாக்கை கைப்பற்றக்கூடியதாக. போராட்டம் இல்லையா மக்கள் அவர்களை ஆதரிக்க
1: மாட்டார்கள்.
0: அவர்களுக்கு அந்த நேரத்துல அவர்களுக்கும் போராட்டம் தேவையா இருந்தது.
1: இல்ல இல்ல, அப்படி சொல்லிங்க போலதான். எங்களை பொறுத்தவரை இந்த போராட்டம் இல்ல, எங்கள் மீது திணிக்கப்பட்ட போராட்டங்கள். பிரபாகரன் சொன்னது போல இந்த இந்த ஆயுத போராட்டம் வந்து தண்ணீர் திணிக்கப்பட்ட போராட்டம் தான் நான் சொன்னவர். ஜெயாவர்தன நல்ல ஒரு பௌத்தனா இருந்து இருந்தால் நாங்கள் 47 நாங்கள் தோல்ல சுமந்து போக வேண்டிய தேவை இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்கிறேன். எங்க அதாவது நீங்கள் நீங்கள் அரசியல நீங்கள் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவர்கள் அரசியலுக்கு வந்து உழைத்தார்கள் பணம் பழஞ்சது அப்படி இங்கே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை இருந்ததுக்கு. எனக்கு வன்னியசிங்கம் அவர்களுக்கு தெரியும், அவருக்கு 6 ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தவர். அவரை தந்த பாஸ் சேவிங்ஸ் புக் அதை எனக்கு காட்டி சொன்னார், தம்பி என்னோட இருந்த பணம் எல்லாம் போயிட்டது, நான் ஜெயில இருக்கிற எந்த வழக்காளிகள் அதிகாரம் என்ன போயிட்டான் சரி அப்படி சொன்ன ஆட்களும் இருக்கணும். இப்ப நீங்க அமர்ந்து எடுத்துக்கொண்டால் அவர் கடல்ல தான் மூழ்கி இருந்தவர். அந்த 70 தேர்தலில் தோக்கடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் தன்னை தொழிலை செய்து சட்ட தொழிலை செய்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கடன்களை அழித்து குத்தையும் கட்டி முடிச்சவர். அது எனக்கு நேரடியாக தெரியும். ஏன்னா அவர் தொழில் செய்தது மற்ற குழப்பில், அப்புறம் மற்ற குழப்பமான சபையில் கணக்காளர் தான் அதுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்தோம். அங்க உள்ள அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம்

0: அவருக்கெல்லாம் எல்லா கவனிப்பை எல்லாம் செய்து கொடுத்தது. அப்படி எங்கெந்த அரசியல்வாதிகள், அதாவது குறிப்பாக தமிழ் அரசு கட்சியில இருந்த அரசியல்வாதிகள் யாருமே பணம் இந்த நாடாளுமன்றம் வந்து போய் கையூட்டு பெற்றோ இல்லை வேறு வழியிலேயோ அவர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தராக வந்து வாழ்ந்தார் அந்த சரித்திரமே இல்லை. நாங்கள் வரலாற்றை வரலாற்றாகவே நாங்கள் பதிய வேணும், ஒரு தடவை வச்சு மெட்டாக்களை சொல்ல முடியாது. உண்மையிலே அப்படின்னு டக்கு வளர்ந்த போன்றவர்கள் தான் சொல்லுவோம்.
1: அவதிலிங்கம் போன்றவர்கள் தொடர்பாக அந்த நேரத்தில் மாஜனா குளிச்சில முருகையா மாஸ்டர் ரெண்டு ஒருத்தர் படிப்பிச்சவர், உங்களுக்கு தெரியுமோ தெரியல, முருகையா மாஸ்டர் ரெண்டு அவர் எங்களுக்கு அந்த நேரத்தில் தெளிவாய் இவர்களுடைய இங்கே எப்படி பேசி போட்டு அங்கே இரவில் என்ன நடக்கிறது அரசியல்வாதிகளோடு அமைச்சர்களோடு என்பதை எல்லாம் ஆதாரத்தோடு சொன்னபோது அதை அந்த நேரத்தில் எங்களுடைய மண்டையிலே ஏற்ற முடியாமல் போயிட்டது. இவர்களுடைய வீர வசனங்கள் தான் எங்களுடைய மண்டைக்குள் மூளைக்குள் ஒலித்து கொண்டிருந்தபடியால் அப்போ நீங்கள் அவர் முருகையா மாஸ்டர் இருந்தால் இப்போ அவரை விட இணைத்து விட்டு அவர் உங்களுக்கு வடிவா விளக்கம் தருவார், இவர்கள் சொல்லிவிட்டு அங்கே போய் என்னென்ன செய்தார்கள் என்று.
0: இல்லை இல்லை, நாடாளுமன்றத்தில் போய் அரசாங்கத்தில் கண்டிச்சு பேசுறது, நாடாளுமன்றம் முடிஞ்சு தேநீர் விடுதலைக்கு அவர்கள்
1: முறைமை
0: அது எல்லா நாடாளுமன்றத்திலையும் அது இருக்குது. மூணு நாட்டிலையும் இருக்குது, இந்த எங்கெந்த நாட்டிலையும் இருக்குது, இங்கிலாந்துலையும் அது இருக்குது. அதை வச்சுக்கொண்டு அங்கே என்ன சண்டை பிடிக்குவா,
1: தங்களுக்கு தேவையானவர்களுக்கு எல்லா உதவியும் பெற்றுக் கொடுப்பார்கள்.
0: அமைச்சராக இருந்து நல்லாட்சி காலத்துல மாத்திரம் அந்த இடைவெளி இருந்தது, மற்றபடி நடுவுமே அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் சில பேர்
1: அவர் கண்ணுக்கு தெரிந்தவர்கள், இவர்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரியான ரகசிய விளையாட்டுகளில் மன்மதர்கள்.
0: இல்ல, நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் அது ஒரே வேறு வேறு அரசியல்வாதிகள் ஏலம்பலம் போன்ற அரசியல்வாதிகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கைவிட்டு வாங்கினது எல்லாம் இல்லை அது தெரியும். மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால்,
1: நீண்ட நேரமாக ஒரு நேயர் காத்துக் கொண்டிருக்கிறார், அவரை நினைக்கிறேன். அவர் சில நேரம் உங்கள்கிட்ட கேள்விகள் ஏதாவது கேட்க நினைக்கிறார். தேவன் அவர்கள் தொடருங்கள்.
2: ஓ வணக்கம் ஐயா, என்ன பேசல், வணக்கம் தங்குவே ஐயா. ஐயா அப்படி சும்மா இருக்கீங்களோ?
0: எப்படி
2: நீங்க சும்மா இருக்கணும்னு கேட்கிறேன்
0: நான்.
1: இன்றைக்கு நீங்க தந்தையர் தினம் கொண்டாடுறதாலே அவர் மகனாக உங்கள்கிட்ட சுகம் கேட்கிறார்.
2: இல்ல ஐயா, என்ன இங்க வந்து எங்களை வெப்பம் கூட
0: வெப்பம் என்ன நடக்குது, இந்த செடிகள் வளர்றது இல்ல, காய்கறி நட்ட இதுகள் ஒன்றும் வளர்றது இல்ல, கொஞ்சம் குளிர் கூட, அதனால வெளியில இதமாக இருக்குது காலநிலை.
2: மூக்கிற்கு
0: மட்டும் மூக்கு ஜலி இருக்கும், மனிதர்கள் இருக்கும் மட்டும் மனிதர்கள் எல்லாருமே ஒரு குடைக்கு வர மாட்டார்கள். அவரவர் தங்களுக்கு ரெண்டு கட்சியை வச்சு கொண்டுதான் இருப்பார்கள். எந்த கூட இப்ப பாருங்க, தெளிவா எடுத்து பாருங்க, அந்த கட்சியில எங்கண்ட சொல்ல நடக்குவேன் 36 ஆண்டுகள் இருக்கிறார் தலைவர்.
2: நான் நேற்று கிணறு போய் விடுது வாழன். இன்னைக்கு வந்து எத்தனையோ தமிழ் கட்சியில் இருந்தவ, இன்னைக்கு யார் என்ன யார் எங்க தமிழ் மக்கள் என்ன பிரச்சனை செஞ்சுவ, உலக ஆளவன் என்ன செஞ்சுவ சொல்லுங்க, ஒரு ஒன்றை சொல்லுங்க பாப்போம்.
0: அதாவது இந்த போராட்டத்தை வந்து வீட்டோடு வச்சு நீங்கள் ஒன்று நீங்கள் வீட்டு போகணும். 30 ஆண்டுகால ஆயுத போராட்ட காலத்தில் அரசியல்வாதிகள் இல்லை
2: தேவையில்லையா,
0: நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அரசியல்வாதிகளை மட்டும் நீங்கள் குறை சொல்லிடாது. அப்படி பார்த்தா நாங்கள் இந்த போராட்டம் ஆயுத போராட்டம் மமைக்கப்பட்டிருந்து சும்மா நாங்கள் சொல்ல முடியும். உண்மையில தோற்கடிக்கப்பட்டது தான். அப்படி தோற்கடிக்கப்பட்டதால் அந்த போராட்டம் அவசியம் இல்லை, போராடி இருக்கக்கூடாது என்றதான் நாங்கள் சொல்ல முடியாது. அந்த போராட்டம்
2: பதினெட்டு வருஷம் ஆக போகுது, அதுக்கு போக ஒன்று நடக்கல. ஒரு நல்ல விடியும் நடக்கல தான் ஐயா. பதினெட்டு வருஷம் வச்சு போய் கத்தினம் கத்தினம் கத்தினம் ஏதோ ஒன்று நடந்தா இல்லையே.
0: உங்களுக்கு தெரியும், நாட்டுல உங்களுக்கு தெரியும், மொத்தம் 22 மில்லியன் பேர்ல நாங்கள் வந்து 2 மில்லியன் தான்.
3: அந்த உறவுகள் இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினை கேட்டீர்கள். இதனை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.trttamiloli.com-ல் நீங்கள் முழுமையாக கேட்கலாம். அன்பு உறவுகளே, தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: படிப்பது போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaj.com.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
3: Mélodie et Tordre Brelec, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை பெற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சொந்த வீட்டு முற்றத்தில் நின்ற மாமரத்தின் நிழலில் அமர்ந்து காற்று ரசித்த நாட்கள் நேற்று போல இருக்கின்றன. ஆனால் 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்குமான தூரம் சில கிலோமீட்டர்களாக சுருங்கிவிட்ட போதிலும் மனதால் அது எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. காரணம், அவர்களின் பூர்வீக காணிகள் ராணுவ பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டு முள்வேலிகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றன. இலங்கையில் உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தை அடைந்த போது கேப்பாப்புலவு மக்கள் தங்கள் வீடுகளையும் விவசாய நிலங்களையும் விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. போர் முடிவடைந்ததும் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பலாம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அவர்களின் வளமான விவசாய நிலங்கள், வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார மூலங்கள் அனைத்தும் ராணுவ படை தலைமையகத்தின் தேவைகளுக்காக தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த பல வருடங்களாக மக்கள் தற்காலிக குடியிருப்புகளிலும் உறவினர்கள் வீடுகளிலும் அகதிகளாக வாழ நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பகுதி பகுதியாக சில காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னமும் பெருமளவிலான பூர்வீக நிலங்கள் ராணுவத்தின் வசமே இருக்கின்றன. இதன் காரணமாகவே நேற்று கேப்பாப்புலவு மக்கள் மீண்டும் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக ஒன்று கூடி கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் மண்ணை எங்களிடமே ஒப்படை என்ற கோஷங்கள் அந்த பகுதியெங்கும் எதிரொலித்தன. கைகளில் பதாய்களை ஏந்தியபடி வயதானவர்கள் முதல் சிறுவர்கள் வரை கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது வீதியில் அமர்ந்திருந்தார்கள். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தங்களின் விவசாய நிலங்களை மீட்பதன் மூலமே தங்களால் மீண்டும் கௌரவமான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று அவர்கள் கண்ணீருடன் குறிப்பிட்டார்கள். வடக்கில் இன்னமும் தீர்க்கப்படாத சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய மற்றொரு தீராத பிரச்சனையாக இந்த நில ஆக்கிரமிப்பு விவகாரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் வாக்குறுதிகள் பல வந்த போதிலும் கேப்பாப்புலவு மக்களின் சொந்த மண்ணுக்கான போராட்டம் இன்னும் ஒரு தொடர் கதையாகவே நகர்கிறது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறை வருமானம் நடப்பு 2026 முதல் 5 ஜனவரியிலிருந்து மே வரை 7.3 அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இலங்கை சுங்கத்திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக புள்ளிவிவரங்களின்படி கடந்த 2025 மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 மே மாதத்தில் மாத்திரம் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 18.34% என்ற பாரிய வளர்ச்சியினை பதிவு செய்து 1,570.64 டாலர்களாக உயர்ந்துவிட்டது. பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டு துறைகளையும் உள்ளடக்கிய இலங்கையின் ஒட்டுமொத்த கூட்டு ஏற்றுமதி வருமானம் 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் 7,393.39 அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.56% வளர்ச்சியாகும். இதில் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்ட ஒட்டுமொத்த வருமானம் 5,758.44 டாலர்கள். இது 7.63% வளர்ச்சி. அதேநேரம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட சேவைகள் ஏற்றுமதி துறை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணித்து 1,634.95 டாலர்களை 7.31% வளர்ச்சி இந்த நாட்டுக்கு ஈட்டிக் கொடுத்துள்ளது. கடந்த மே மாதத்தில் மாத்திரம் பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் 1223.49 மில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 18.25% வருடாந்த வளர்ச்சியை காட்டியுள்ளது. அதேபோன்று சேவைகள் ஏற்றுமதி துறை மே மாதத்தில் 347.15 மில்லியன் டாலர்களை பெற்று கடந்த ஆண்டை விட 18.67% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த அபார வளர்ச்சி குறித்து இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவரும் முதன்மை நிறைவேற்று அதிகாரியுமான மங்கள விஜயசிங்கே கருத்து தெரிவிக்கையில், முதல் 5 மாதங்களிலே 7 பில்லியன் டாலர் இலக்கை தாண்டியிருப்பது இலங்கை ஏற்றுமதியாளர்களின் பலம், புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் மற்றும் அவர்களின் விடாமுயற்சி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆடைத்துறை வழக்கம் போல நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் வருமானம் 6.66% அதிகரித்து 414.72 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. குறிப்பாக இலங்கையின் முக்கிய சந்தையான அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 14.51% என்ற கணிசமான வளர்ச்சியை கண்டு இந்த துறைக்கு பெரும் பக்கபலமாக அமைந்திருக்கிறது. சென்னை துறை 17.13% என்ற பலத்த வளர்ச்சியினை பதிவு செய்துள்ளது. இதில் தென்னை நார்பொருட்கள் 32.95% சிரட்டை உற்பத்திகள் 29.18% தென்னை முளை கருப்பொருட்கள் 6.13% சர்வதேச சந்தையில் நன்மதிப்பை பெற்று வளர்ச்சியேட்டியுள்ளன. அறிவு சார்ந்த சேவைகள் ஏற்றுமதி துறையில் தகவல் தொழில்நுட்பத்துறை தனது நிலையான வளர்ச்சியை தக்கவைத்துக் கொண்டு மே மாதத்தில் மாத்திரம் 158.21 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுக் கொடுத்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தேயிலை ஏற்றுமதி வருமானம் 1.12% என்ற சிறிய வீழ்ச்சியை கண்டு 130.33 மில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஏற்றுமதி 42.32% பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்ததே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாராஜா நிரோஷ் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய சுற்றுச்சூழல் சட்டமூலம் தொடர்பில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் சட்டமூலத்தின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிக குறைந்த அதிகாரங்களும் மத்திய அரசுக்கு மீண்டும் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக சுற்றுச்சூழல் விவகாரங்களில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையானது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு உள்ளூராட்சி மன்றங்களின் திண்மக் கழிவு முகாமைத்துவத்துக்கான ஆளுநரை நியமிக்க அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. கழிவகற்றும் வாகனங்களுக்கான அனுமதி வழங்கல்களும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பறிப்பதோடு மன்றங்களை செயலிழக்க செய்யும் வகையில் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட முற்படுவது கண்டிக்கத்தக்கது. இவ்வாறான அதிகார பறிப்பு செயற்பாடுகள் முன்னிய கால பகுதிகளில் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதுவர் சாரா கசல்பாத் அவர்களிடம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நேற்று மாலை மட்டக்களப்பு ஊடக மையத்துக்கு விஜயம் செய்த ஜெர்மன் துணை தூதுவருக்கும் மட்டக்களப்பு ஊடக நிர்வாகத்தினருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்ததோடு அரசாங்கத்தின் தற்கால செயற்பாடுகள், தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஜெர்மன் துணை தூதுவர் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், ஊடகவியலாளர்கள் மீது பிரயோகிக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கவும் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசியல் தீர்வை வழங்குவதற்கும் ஜெர்மன் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஊடகவியலாளர்கள் கோரிக்கையை அவரிடம் முன்வைத்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்சாவும் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். மிரிகான பகுதியில் அமைந்துள்ள இரண்டு நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமான முறையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவர் அங்கு சமூகம் அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபயசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரரான கோத்தபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஸ் டி சில்வா நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு, முன்னாள் நீதிபதி அல்விஸ் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் எந்தொரு அறிக்கையிலும் மனுதாரரான கோத்தபாய ராஜபக்சாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடமை தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைமுறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் வழங்கிய தீர்ப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச குறித்து ஒரு வார்த்தை என்றாலும் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சஹ்ரான் ஹாசிமின் தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து 2017 முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அத்தொடர்பான விசாரணை கோப்பு காவல்துறையினரால் சட்டமா அதிபர்த்தன கழகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் அதற்கு எதிராக எந்தொரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்த சட்டத்தரணி, அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்களே தற்போது கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்ய தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர் மனுதாரர்களால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலாவின் வாக்குமூல பிரதியுடன் சில படங்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிள்ளையான் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் கருணா விநாயமூர்த்தி முரளிதரன் ஆகியோருடன் கோத்தபாய ராஜபக்ச அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என்று குறிப்பிட்டார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவ்வாறான படங்களை எடுப்பது சாதாரணமான ஒன்று என்றும் அதன் மூலம் மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்க முடியாதென்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டமா அதிபர் திணைக்களம் முற்றிலும் பழிவாங்கும் நோக்கோடும் தீய நோக்கத்துடனுமே இந்த படங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சுவிட்சர்லாந்தில் அரசியல் போரிடம் கோரி வாழும் அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சனல்போ ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கையின் நீதித்துறை சிதைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கடத்தல்கள் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சாவினர் மீது சுமத்த அசாத் மௌலானா செயற்பட்டுள்ள நிலையில் அத்தகைய ஒருவரின் கூற்றை அடிப்படையாக கொண்டு தனது கட்சிக்காரரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பல குற்றங்களுடன் தொடர்புடையது என்று அசாத் மௌலா குறிப்பிட்டிருந்தாலும் அவரே அந்த கட்சியின் செயலாளராக பணியாற்றியவர் என்பதையும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை July 6 வரை ஒத்திவைக்க உத்தரவை பிறப்பித்தது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவுச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானபிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். மாநகர சபை மற்றும் நகரசபைகளை கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த ஆளுநர் சாவுச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானபிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகிய இருவரும் குறிப்பிட்ட பதவிகள் வகிக்க தகுதியற்றவர்கள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கமைய இந்த பதவி நீக்கம் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் இருவரும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாதென்று விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் கடந்த மாதம் 6 இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நிலையியல் கட்டளை 27(2) முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். 2025-2026 பெரும்போக விவசாயத்தில் 2.8 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது. தற்போதைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரத்தை கமநல அபிவிருத்தி மத்திய நிலையம் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பகுதிகளில் உர விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அவற்றுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுக்க நிறுவன மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் உற்பத்தி செலவுக்கு அமைய விலைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக உள்ளோம். அதற்குரிய நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரூபாய் வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் 1 ஆண்டிலே வர்த்தக பரிமாற்றம் 15% முதல் 20% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். இந்த புதிய இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய் வர்த்தக முயற்சியானது இரு நாடுகளிலும் பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழமாக்குவதற்கான ஒரு முற்போக்கான படியாகும் என்று விவரித்தார். இதன் முக்கிய நன்மைகளாக அவர் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வர்த்தகத்துக்காக அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கும் நிலை பெருமளவில் குறையும். இதன் மூலம் நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் டாலர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாணய மாற்றங்களினால் ஏற்படும் நஷ்டங்கள் தவிர்க்கப்படுவதோடு வர்த்தக கொடுக்கல் வாங்கல் செலவுகளும் குறைந்துவிடும். இந்த பொறிமுறையானது அமெரிக்க டாலருக்கான தேவையை குறைத்து உள்நாட்டு நாணய மாற்று வீதத்தின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்துவிடும். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் இந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருவதாக மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான நிதி பரிவர்த்தனைகளை வலுப்படுத்துவதற்காக இலங்கையின் மத்திய வங்கி இந்திய தரப்புடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோரின் தலைமையில் இலங்கை ரூபா முதல் இந்திய ரூபா வரை இந்திய இலங்கை வர்த்தக பெருவழியை வலுப்படுத்தல் என்ற உயர்மட்ட வட்டமேசை மாநாடு அண்மையில் கொழும்பில் நடத்தப்பட்டது. இதில் கொள்கை வகுப்பாளர்கள், வங்கியலாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். இனிவரும் காலங்களில் கொழும்பில் இயங்கும் இந்திய வங்கிகள் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் இலங்கை இறக்குமதியாளர்களுக்கு நேரடியாக இந்திய ரூபாவில் கடன் வழங்க முடியும். அதேபோன்று இலங்கை வங்கிகளும் டாலர் மாற்றீடு எதுவுமின்றி வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு நிதியளிப்பதற்காக இந்திய ரூபாவில் கடன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது இந்த புதிய திட்டத்தின் சிறப்பம்சமாகும். தற்போது பிரித்தானியாவை முந்திக் கொண்டு இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கான வருடாந்த ஏற்றுமதி 1 பில்லியன் டாலர்களை தாண்டியிருப்பதோடு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான இறக்குமதி 5 பில்லியன் டாலர்களை நெருங்கியுள்ளது. குறிப்பாக இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கான விநியோக சங்கிலியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. இலங்கையின் ஆடை உற்பத்திக்கு தேவையான சுமார் 2.6 பில்லியன் டாலர் பெறுமதியான மூலப்பொருட்கள் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே புதிய ரூபாய் வர்த்தக முறைமை இந்த துறைக்கு பெரும் நன்மை அளிக்கும். இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்தோலங்கா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் இந்தியா டெஸ்க் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு முகவரான கீதா மூலம் இயக்கப்படும் இந்த விசேட பிரிவு இலங்கை வர்த்தகர்கள் இந்திய சந்தையை எளிதாக அணுகுவதற்கும் அங்குள்ள ஒழுங்குமுறை வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்வதற்கும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலகொட அத்தி ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு ஜனசித பெருமன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனசித பெருமன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், கௌரவ ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் தான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுங்கள். மகா சங்கத்தினராகிய நாம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக ஒரே இடத்தில் ஒன்றிணைய வேண்டும். தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கான எந்தவித செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அரசியல் அமைப்பில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அதிகாரம் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான வழிமுறைகள் அமைய பெற்றுள்ளன. ஆனால் கடந்த காலங்களில் பதவியில் இருந்த ஜனாதிபதிகள் இந்த சட்டவிதிகளையும் நடைமுறைகளையும் சரியாக பின்பற்றி பொது மன்னிப்பை வழங்கவில்லை. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச துமிந்த செல்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய போது இந்த சட்டவிதிகளை முறையாக பரிசீலித்தாரா அல்லது அதற்கு தேவையான உரிய ஆவணங்களை உரிய இடங்களுக்கு அனுப்பி வைத்த பின்னரா அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது? முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்புக்கும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவின் செயற்பாடுகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இப்போது நன்றாக புரிகிறது. ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தனது அதிகாரங்களையும் சட்டத்தையும் சரியாக பயன்படுத்தி தவறு நடந்த இடங்களை ஆராய்ந்து அத்துமீறி பொது மன்னிப்பு பெற்றவர்களின் மன்னிப்பை ரத்து செய்து சட்டத்தை நின்றாட்டி வருகிறார். அதிகாரம் கிடைத்தவுடன் சிலர் அதனை தவறாக பயன்படுத்துகிறார்கள். பொது மன்னிப்பு வழங்கும் போது அதற்கு பொறுப்பான கீழ்மட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகளை பெற்று உரிய ஆவணங்களை மேலதிக பரிசீலனைக்கு கொண்டு வந்து அதில் கையொப்பமிட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அதிகாரம் கிடைத்தவுடன் சிலர் மதிமயங்கி கண்டபடி கையொப்பமிடுகிறார்கள். தற்போது கலகொட அத்தே ஞானசார தேரருக்கும் இந்த சட்ட பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி இந்த விடயத்தில் தலையிட்டு கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு முறையான ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசியல் அமைப்பை சரியாக பின்பற்றினால் எவராலும் எந்தவித பிரச்சனையும் இன்றி பணியாற்ற முடியும். அதனை மீறும் போதுதான் ஊழல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் உருவாகின்றன. அதிகாரம் கிடைத்தவுடன் அரசியல் அமைப்பை மறந்து தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பிரச்சனைகளை உருவாக்கி நாட்டை அழித்து பாழாக்குகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலேக மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 4700 வீடுகளை உள்ளடக்கிய வீடமைப்பு திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கலந்துரையாடலின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அனர்த்த அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 2026 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வீடுகள் வழங்கப்பட இருக்கிறது. மீதமுள்ள வீடுகள் பெருந்தோட்ட துறையில் பணியாற்றும் தகுதியான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 22 பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் தோட்டங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் அரச பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனம் ஜன வனவசம மற்றும் எல்கடுவ பெருந்தோட்டங்களின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கும் இந்த வீடுகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்திய அரசாங்கம் 2.8 மில்லியன் ரூபாவையும் இலங்கை அரசாங்கம் 400,000 ரூபாவையும் நிதி பங்களிப்பாக வழங்கியுள்ளன. இந்த நிலையில் வீடமைப்புக்காக அடையாளம் காணப்பட்ட காணிகளை தாமதமின்றி விடுவிக்குமாறும் பொருத்தமான ஏனைய காணிகளை அடையாளம் காண்பதற்கு தேவையான அறிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டத்துக்கான உதவித்தொகையை தெரிவு செய்யப்பட்ட 34 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது தலா ஒரு பயனாளிக்கு 3,50,000 ரூபாவுக்கான காசோலை என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். பயனாளிகளுக்கான இந்த உதவித்தொகையானது கிழக்கு மாகாண வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசிம நலன்புரி திட்டம் கடந்த 2023 ஆரம்பிக்கப்பட்டதோடு அதன் இரண்டாம் கட்டம் இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தரவுகளை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2023 நான்கு பிரிவுகளின் கீழ் சுமார் 16,00,000 பேருக்கு அஸ்வசிம கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. ஆனாலும் கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் அதன் நான்காவது பிரிவைச் சேர்ந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இதன் மூன்றாவது பிரிவைச் சேர்ந்த 4,25,000 பயனாளிகளுக்கான அஸ்வசிம கொடுப்பனவுகளும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த இரண்டு பிரிவுகளிலும் உள்ள குடும்பங்களில் ஏதேனும் குடும்பங்கள் ஈழநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் அஸ்வசிம நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் அசான் தர்சக தெரிவித்துள்ளார். வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. நேற்று இந்த கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்தார். இதன்படி அடுத்த ஐந்து நாட்களுக்குள் கட்டண திருத்தம் குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாத இறுதியில் டீசல் விலையை கருத்தில் கொண்டு வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை ஜூலை 5 அமல்படுத்துமாறு முன்னதாக அறிவித்திருந்தோம். ஆனாலும் அனைத்து சங்கங்களுடனும் கலந்துரையாடி அவர்களின் அனுமதியுடன் வழக்கம்போல் ஜூலை 1 முதல் வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தோம். அதேபோல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இந்த 5 இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. தங்களது கட்டண விவரங்கள் அனைத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். எப்படி இருந்தாலும் ஜூலை மாத கட்டண திருத்தத்தில் 15% அதிகமான சதவீத உயர்வு கிடைக்கும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய உயர்ஸ்தான நிகராலயம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் மற்றும் இலங்கை பிரதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது கொழும்பில் மின்சார பேருந்துகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்துவதற்கான வரைபடம் பிரதி உயர்ஸ்தானிகர் தெரசா ஒபகானியால் கையளிக்கப்பட்டது. அத்துடன் இலங்கையின் மின்சார போக்குவரத்து இலக்குகளை அடைவதற்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் ஆதரவு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய கொள்கைகளுக்கு அமைவாக நிலையான மற்றும் திறமையான எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக புதிய பஸ்கள் இலங்கையில் பயன்படுத்தப்பட இருக்கிறது.
1: அதிபர் நெடுஞ்சாலைகளுக்காக பயன்படுத்தப்படும் 200 சொகுசு பஸ்களும் சாதாரண வீதிகளில் பயணிக்கும் 400 பஸ்களும் இதில் அடங்குவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இந்த பஸ்கள் டிசம்பர் மாதத்துக்குள் நாட்டுக்கு கிடைக்க உள்ளது. இதே வழி கொள்வனவு செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பஸ்கள் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி நாட்டுக்கு கொண்டுவரப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பஸ்களில் அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் அவை சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை உணவகங்களுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான இலங்கை என்ற தேசிய திட்டத்தின் கீழ் இந்த புதிய உணவு பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை உணவகங்கள் தேசிய ஊட்டச்சத்து வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாக தெரிவிக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பிரதான உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகளின் விவரம். பிரதான உணவுகளாக காய்கறி கலந்த சோறு, பருப்புச்சோறு, சோள பால்ச்சோறு, தேங்காய்பால் பொங்கல், காய்கறி பிட்டு, ஊட்டச்சத்து ரொட்டி, பூசணிக்காய் தேங்காய் ரொட்டி, பலாப்பழ கொத்து, காய்கறி முட்டை ரொட்டி, தோசை மசாலா, தோசை இட்லி மற்றும் காய்கறி ஊத்தப்பம், தனி தாளித்த பயறு வகைகள் அதாவது தானியங்கள், முட்டை சலாட் சாண்ட்விச், மீன் சாண்ட்விச் மற்றும் காய்கறி சாண்ட்விச், காய்கறி சுருள், காய்கறி சலாட் மற்றும் சோள சலாட், முளைகட்டிய பயறு கறி, முட்டை மசாலா கறி மற்றும் முட்டை ஒம்லெட் சுருள், சிற்றுண்டிகள் மற்றும் பானங்களாக பழ குச்சுக்கள் மற்றும் பழக்கிண்ணங்கள், பழங்கள் சேர்த்த யோகட், வேக வைத்த சோளம், பென்கேக்ஸ், பலாக்கொட்டை உருண்டை, மரவள்ளி கிழங்கு, வற்றாழை வள்ளிக்கிழங்கு உருண்டை, கலப்பு பழச்சாறு, பயறு பால் கஞ்சி, காய்கறி சூப், சோள சூப் மற்றும் பூசணிக்காய் சூப். மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆரோக்கியமான உணவுகளை மாத்திரம் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே வெளியிட்டுள்ள அறிக்கையில் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக பரீட்சார்த்திகள் எந்த காரணம் கொண்டும் பரீட்சைகள் திணைக்களகத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. பரீட்சார்த்திகள் தமது சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக திணைக்களகத்துக்கு வருவதை தவிர்த்து இணையதள முகவரி ஊடாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையவழி முறைமையின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் சான்றிதழ்கள் அஞ்சல் சேவை மூலம் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது நேரத்தில் 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால அட்டவணையிலும் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான கால அவகாசத்தை முறையாக கருத்தில் கொண்ட பின்னரே இந்த பரீட்சை கால அட்டவணை தயாரிக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளின்படியே பரீட்சைகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டு முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,584 கிலோ போதைப் பொருட்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டத்தின் கீழ் 2025 ஆண்டில் மாத்திரம் சுமார் 54,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களிலும் தீவிரமாக தொடர்ந்ததால் மொத்த போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 226 பில்லியன் ரூபாவை அதாவது 22,600 கோடி ரூபாவை எட்டியுள்ளது. கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பெரும்பாலும் கடல் எல்லைகளிலே இவை முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் சான்றுப் பொருட்கள் வைப்பறையில் இருந்த 750 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்த அதிகாரியே திருடி விற்றுள்ளார். மேலும் கடந்த 2025 ஜூலை 28 அன்று அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கழகத்தின் அதிகாரியொருவர் அவரது சோதனையின் கீழ் தன்வசம் வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீண்டும் விற்பனைக்காக கடத்த முயன்ற போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப்பொருள் வலியமைப்பை ஒழிப்பதற்காக தகவலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடத்தக்காரர்கள் பற்றிய விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட போலீசார் கடற்படையினருக்கு 785 மில்லியன் ரூபாவுக்கு அதிக தொகை பணப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,554 கிலோ போதைப் பொருட்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உயர்நீதிமன்ற வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்றும் அவர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். தெல்தெனியாவில் இயன்முறை சிகிச்சையாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தனபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுரலியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தெல்தெனிய ஆதார மருத்துவமனை கருகில் கடந்த 17 கைவிடப்பட்டிருந்த சிற்றுந்தோன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர் அம்பாறை மருத்துவமனையில் இயன்முறை சிகிச்சையாளராக கடமையாற்றிய 34 வயது நம்பிய சம்யா தர்சினி என்பது விசாரணைகளில் தெரியவந்தது. நுவரலியாவில் உள்ள விடுதியொன்றில் வைத்து அந்த பெண் உயிரிழந்த நிலையில் உடலத்தை சந்த நபர் சிற்றுந்தில் கொண்டு சென்று தெல்தெனியாவில் கைவிட்டு சென்றிருக்கிறார். அவர் உடலத்தை எடுத்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் அறிவுறுத்தலின் பேரில் வலன மத்திய ஊழல் ஒழிப்பு படையணியின் படைப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோகான் ஒலுகுலவின் வழிகாட்டலில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் தொழில்நுட்ப உதவிகளுடன் சந்த நபர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிப்பது கண்டறியப்பட்டு சாவைச்சேரி கைதடி பகுதியில் வைத்து அவர் பயணித்த பேருந்து மறைக்கப்பட்டது. இதன்போது பிரதான சந்த நபர் அவரது மனைவி மற்றும் ஒரு பிள்ளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்படும் போது சந்த நபர் தொப்பி முகக்கவசம் மற்றும் போலி தலைமுடி அணிந்திருந்ததோடு அவரது மனைவி முஸ்லிம் பெண் போன்று மாறுவேடம் அணிந்திருந்தார். பிரதான சந்த நபர் தன்னை ஒரு தமிழர் என காட்டிக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைதான சந்த நபர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கும் அங்கிருந்து குருநாகல் சென்று அங்குள்ள தமது ஏனைய 2 பிள்ளைகளையும் பார்த்த பின்னர் சரண்டிய இருந்ததாக கூறினாலும் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவே திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். கொலை நடக்கும் போது தான் தியன பகுதியில் உள்ள வீட்டில் இருந்ததாக சந்த நபரின் மனைவி தெரிவித்துள்ளார். ஆனாலும் சந்த நபரால் ஏமாற்றப்பட்ட பெண்களிடம் தன்னை சந்த நபரின் மூத்த சகோதரி என்று அவர் அடையாளப்படுத்தி வந்திருக்கிறார் என்பதும் தமது 3 பிள்ளைகளில் இருவரை கடந்த 21 நாரம்மலவில் உள்ள வீட்டில் விட்டுச் சென்றதும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. தான் விடுதிக்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்ததால் பயந்து போய் சடலத்தை வாகனத்தில் கொண்டு வந்து விட்டதாக சந்த நபர் கூறினாலும் பிரீத பரிசோதனையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டதில் உயிரிழந்தார் என்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் அந்த பெண் தனக்கு பணம் கொடுத்திருந்தாலும் அது 1.5 கோடி ரூபாய் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சந்த நபருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து உதவிகளை வழங்கிய குண்டசாலை பிரதேசபை ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த தினத்தன்று மாலை உடலத்துடன் சந்த நபர் இந்த ஊழியரின் வீட்டுக்கு சென்று தங்கியிருக்கிறார். பின்னர் உடலத்தை கொண்டு செல்ல உந்துருளியில் பின்தொடர்ந்ததோடு சந்த நபரின் குடும்பத்தினரை மாத்தலையில் உள்ள தாயார் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த ஊழியரின் மனைவியிடமிருந்து சந்த நபர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார். முன்னதாக அம்பாறை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற போதே இந்த இயன்முறை சிகிச்சையாளருடன் சந்த நபர் காதல் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். சந்த நபர் 30 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களை இலக்கு வைத்தே இந்த மோசடிகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். கடுகஸ்தோட்டை பகுதியில் ஆடைக்கடை நடத்தியவர் அங்கு வேலை செய்த பெண்ணிடமிருந்து 2 லட்சம் ரூபாயை பெற திட்டமிட்டிருந்தார். பெண்களை ஏமாற்றி பெறும் பணத்தை கொண்டு இவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட சந்த நபர் அவரது மனைவி மற்றும் குண்டசாலை பிரதேசபை ஊழியர் ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரலியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள்.
1: சந்தேக நபரும் அவரது மனைவியும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது நேற்று கைது செய்யப்பட்டனர். நுவரெலிய போலீசார் வளான ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்து கூட்டு சுற்றுவழைப்பின் மூலம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பள்ளிகள பகுதியைச் சேர்ந்த 43 வயதான பிரதான சந்தேக நபரும் 35 வயதான அவரது மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே குறித்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் குண்டசாலையின் பிரதேச சபையின் சாரதி ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவழைப்பின் போது சந்தேக நபர் குண்டசாலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சாரதி பிரதான சந்தேக நபருக்கு போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர். இதற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் மோட்டார் சைக்கிளும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 17 மாலை தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்தே பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். விசாரணைகளில் உயிரிழந்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக கடமையாற்றிய வலிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதானவர் என போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து அச்சம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6/3/2026 அன்று அடம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அச்சம்பிட்டிய போலீசார் வெளிமடை நீதவான் நீதிமன்றத்துக்கு விவரங்களை சமர்ப்பித்ததோடு அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது பொதுமக்களின் உதவிகளை நாடியிருக்கிறார்கள். காணாமல் போயுள்ள இந்த இளம்பெண் சுமார் 5 அடி 6 அங்குல உயரமும் சாதாரண உடல் அமைப்பும் மானரமும் கொண்டவர் என்பதோடு இடுப்பு வரை நீண்ட தலைமுடியை கொண்டவர் என்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். எனவே இவரை பற்றிய ஏதேனும் விவரங்கள் அல்லது தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக அட்டம்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் இலக்கத்துக்கோ அல்லது போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டில் இதுவரை டெங்கு காய்ச்சல் காரணமாக 29 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு நாடு முழுவதும் இனங்காணப்பட்ட மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 48,287 உயர்வடைந்துள்ளது. மொத்த நோயாளர்களில் 25,167 பேர் மேல் மாகாணத்தில் மட்டும் பதிவாகியுள்ளார்கள். மாவட்ட ரீதியாக கொழும்பில் 10,085 பேரும், கம்பகாவில் 9,093 பேரும், மாத்தறையில் 3,451 பேரும் பாதிப்படைந்துள்ளார்கள். அத்துடன் களுத்துறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 3,000 அதிகமானோரும், காலி மற்றும் கண்டி மாவட்டங்களில் 2,700 அதிகமானோரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கமைய டெங்கு அதி அபாயகர வலயங்களாக 112 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இந்த ஜூன் மாதத்திலே பதிவாகியுள்ளது. ஜூன் மாதத்தின் கடந்த 24 நாட்களில் மட்டும் 14,446 புதிய நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். நோயாளர்களின் சடுதியான அதிகரிப்பால் களுபோவில போதனா மருத்துவமனை, IDH மருத்துவமனை, மாத்திரை மற்றும் கோமகம மருத்துவமனைகள் தங்களின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி செயலாளர் நந்திக குமாரநாயக்காவின் கையொப்பத்துடன் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜூன் 26 வரை 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
1: அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் தொழில்நுட்ப மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு செயல்பாடுகளுக்கான பங்களிப்பினை வழங்க உள்ளனர். நாட்டின் முதன்முறையாக கிராமிய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு திட்டமும் அது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதற்காக கிராம உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக சக்தி குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று முதல் டெங்கு பரவல் நிலைமை மற்றும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகின்றமை தொடர்பான அனைத்து தரவுகளும் கிராமிய மட்டத்தில் சேகரிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறினார். இதற்கு முன்னர் இத்தகைய தரவுகள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டத்திலேயே பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய கிராமிய மட்டத்தில் பெற்றுக் கொள்ளப்படும் தரவுகள் அந்தந்த வார இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளன. டெங்கு நோய் ஒழிப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு நிலையத்தின் முதலாம் நாளான நேற்றைய நாளில் மாத்திரம் 47 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் முழங்குடம்பிகள் காணப்படும் சுற்றுச்சூழல் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். சுகாதார அமைச்சினால் குறித்து செயற்பாட்டு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையான 12 மடத்தியாளங்களில் குறித்த 47 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இலங்கையில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகம வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுரிலியா மாவட்டங்களிலும் இன்று சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான

நேரம் சரியாக 2:19 அக்கராட்சத்தில் 1:19 தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். இந்திய செய்திகளுக்கு பரசலாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது இந்திய செய்திகள். நாட்டில் இடஒதுக்கீடுக்கு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதாவின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படியேனும் 1/3 பெரும்பான்மையை எட்ட அக்கட்சி தீவிரம் காட்டுகின்றது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திருவனந்தபுரம் மகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர்கள் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ராவ்னீத் சிங் பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலினர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியுள்ளார். அரச பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட்முறை கேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அரச கல்வி நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டணத்தையே சுயநிதி கல்லூரிகளும் வசூலிக்க வேண்டும் என்று எவரும் கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு என்பது பயண ஆவணமே தவிர குடியுரிமை ஆவணம் அல்ல என மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக காவல்துறையில் 15 உயர் அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் 5 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ASPக்கள் காவல் கண்காணிப்பாளராக SP பதவி உயர்வுடன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். அதேபோல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 4 காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை பதப்படுத்த ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததனால் பலி எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்திய அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி உள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகளுடன் டெல்லியில் நடத்திய 2 பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தகவலை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய உச்சநீதிமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் மாஸ்கோ சென்றுள்ள இந்திய உயர் நீதியமைச்சர் தலைமை நீதிபதி சூர்யா காந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இகோர் கிரஸ்கோனோவை நேற்று மஸ்கோவில் உள்ள மார்மிஸ்கோலில் சந்தித்து பேசியுள்ளார். ஈரானிய மதகுரு அலி அத்துல்லா கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி ஈரானுக்கு அதிபர் மசூத் பெசகிஷியான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரில் 4 மாதங்களாக சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவி அளித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலில் 20% மெதனோல் கலப்பு என்பது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாது என்று மத்திய அரசு மீண்டும் விளக்கம் அளித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு சட்டபூர்வமாக அதிகாரம் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்கத்தாவில் தரதாலா பகுதியில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 உயிரிழந்துள்ளார்கள். நீலகிரி

0: மாவட்டம் உதகை அருகேயுள்ள மாயர் பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தையொன்று நள்ளிரவு வீட்டிற்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 குறைந்து 105,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கும் 210 குறைந்து 1 கிராம் 13,140 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்.
1: வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
0: நேரம் சரியாக 2:27. உலக செய்திகள். பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகின்றது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்படுகின்றார்கள். மேற்கு ஐரோப்பா மேலும் ஒரு கடுமையான வெப்பம் நிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகின்றது. இது வர இருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவிற்கும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. காசா மீதான போரின் போது இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டே பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்து கொன்றதற்கு ஆதாரம் உள்ளது என ஐக்கிய நாடுகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டு வீலியை குறைக்க வழியமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இரு கட்சிகள் மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்துள்ளார். ஜெர்மனியில் தொடர்ந்து நெட்வொர்க்கில் தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் GSMR டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்பில் நாடு தழுவிய அளவில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து தொடர்புகளும் ரயில் நிலையங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரினையை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என ஈரானிய அரசு உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளரான ஹெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்துள்ளார். இதன் மூலம் பெரு நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5,000 டன் இடையுள்ள அதிநவீன சோகியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரபூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவிலிருந்து இருநாட்டு எல்லையை கடந்த இராணுவ வீரரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தென்கொரியா கூறியிருக்கின்றது. இராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறினார்கள். வடகொரியாவை துறக்க இராணுவ வீரர் முயற்சி செய்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகின்றனர். சூடான், எத்ரியா, எதோப்பியா, சோமாலியா ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் தங்கள் எல்லைகளுக்குள் நுழைவதற்கு லிபியாவின் கிழக்கு பகுதி அரசு தடை விதித்துள்ளது. ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் ஆயிரக்கணக்கானோருக்கு எபோலா நோய் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இதன் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு விசா அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றது. நிறுவனத்துக்கு சீன இராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்கா அதற்கு தடை விதித்துள்ளது. வெனிசுலாவில் கடற்கரையோர பகுதியில் 7.1 மெக்னியூட் வலுவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தவறாக நடந்து கொண்ட மலேசியா சுற்றுப்பயணிகளில் ஒருவர் மலேசிய காவல்துறையை சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. அவர் மீது விசாரணை நடத்துவதாக காவல்துறை அதிகாரி ஹாலித் இஸ்மாயில் கூறியுள்ளார். தாய்லாந்தின் மைக்கேல் ஜாக்சன் என்று கூறப்படும் மனாசாவின் லென்சனுக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 64 பாடகரான அவர் மதுபோதையில் காரை ஓட்டி நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதினார். 2024 அக்டோபரில் பேங்காக்கில் உள்ள ஒரு பாலத்தில் அந்த சம்பவம் நடந்தது. மோட்டார் சைக்கிளில் இருந்த 28 பெண் இறந்தார். அவரது 21 தம்பி பாலத்திலிருந்து விழுந்து கடுமையாக காயமுற்றார். அவர் மருத்துவமனையில் காயங்களால் உயிரிழந்தார். விபத்து நேர்ந்த இடத்தில் மனசாவின் மண்டியிடும் காணொளி தாய்லாந்து முழுவதும் பரப்பப்பட்டது. டிக்ஸ் ஹீரோ என்னும் அழைக்கப்படும் அவர் 1980-1990 தொப்பி மேல்சட்டை ஆகியவை அணிந்து ஆடியதனால் அவர் மைக்கேல் ஜாக்சனுடன் ஒப்பிடப்பட்டார். டோக்கியோவின் புறநகரில் இருக்கும் ஹச்சியோஷி பகுதியில் பாடசாலைகளுக்கு சமூக அமைப்புகளுக்கும் 700 கரடிகளை விரட்டும் தெளிப்பான்களை வழங்கப்பட்டுள்ளது. அவற்றை பெற அவசர செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 2 தொழிலதிபர் எலோன் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்துள்ளார். சீனாவில் கியூஆர் கோடு அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டியிட்டு பிச்சை கூறும் வீடியோ வைரலாக பரவி வருகின்றது. சீனாவில் நாட்டு நடும் போட்டி ஆனால் வயல்வெளிகளில் அல்ல, கடை தொகுதி நடுவில் நிங்போ நகரில் உள்ள கடை தொகுதியில் அது நடத்தப்பட்டது. அதில் சுமார் 1,000 பங்கெடுத்தனர். கடை தொகுதியின் முதல் மாடியில் நாற்று நடுவதற்காக தற்காலிக வயல் ஒன்றை உருவாக்கப்பட்டது. உலகளாவிய சுகாதாரத்துறை இப்போது முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகின்றது. தற்போது உலகின் மிக அதிகமாக விற்பனையாகும் புற்றுநோய் ஊசி மருந்து பிரித்தானியாவின் முழுவதும் உள்ள 1,000 நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது நீண்ட சிகிச்சைக்கான காலத்தை 90% வரை குறைக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் கன்றி 34 ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். இங்கிலாந்து வீரர் ரோ ரூட் 38 ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். இத்துடன் 12 முறையாக டெஸ்டில் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. இந்த உலகக்கோப்பையில் தோல்வியே காணாத அணியாக ஆஸ்திரேலியா வெற்றியுடன் பயணித்து வருகின்றது. தொடர்ந்து கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவிற்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணியை தோற்கடித்துள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என தோல்வியுற்றதனால் கால்பந்து உலக கோப்பையில் இருந்து பனாமா அணி வெளியேறுகின்றது. 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து உலகக்கிண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் ஹட்டார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெரசோகோவின் அணி தோற்கடித்துள்ளது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டினோ இத்தாலியில் ராவினா குழுவில் சேர்ந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் டிஆர்டி tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு மது அனுசரணை நிகழ்ச்சிகள் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.68 இந்தியாவில் 107.11 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.61 இந்தியாவில் 94.22 ஒரு சுவிஸ் பிராங் இலங்கையில் 415.15 இந்தியாவில் 116.20 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.75 இந்தியாவில் 124.21 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.55 இந்தியாவில் 66.21 இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்றுவரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸில் அமைந்திருக்கும் பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் அவது நன்றிகள். செய்திகளை செய்விமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புறவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: நேரம் சரியாக 2:37 மைக்கராட்சியத்தில் 1:37 தொடர்கின்றது. வானிலையில் சாயி அருளமுதம். சாயி அருளமுதம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கன்னிய தமிழ் ஒலிபரப்பு கூட்ட ஸ்தாபனத்தில் பணிபுரியும் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வழமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு இணைத்து கொண்டு வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, கரையான் எறும்புகள் முதலில் கொஞ்சம்தான் உள்ளன. அவை வெகு விரைவில் அதிகம் பரவி மரம் முழுவதையும் துளைத்து விடும். அதுபோல முதலில் சிறியதாக தொடங்கும் எந்த கெட்ட எண்ணமும் வளர்ந்து சான்றோரையும் பாழாக்கிவிடும். புகை இருந்தால் அதன் பின் நெருப்பு இருக்கும். ஓடும் ரயில் இருந்தால் அதன் பின் டிரைவர் இருப்பான். தானாக அணைந்து எரியும் விளக்குக்கு தனி இடம் உள்ளது. அதுபோல படைப்புக்கு காரணமானவரை கண்டுகொள்ள இயலாதா? காணும் இவ்வுலகனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களின் வெளிப்பாடும் பிரகாசமுமே இப்பிரபஞ்சம். பஞ்சபூதங்களின் முழுமையான மலர்ச்சியே இப்பிரபஞ்சம். இது விச்வம் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்றது. விச்வம் இறைவன் தன்னை கணக்கற்ற உருவங்களுடனும் பெயர்களுடனும் உணர்ச்சிகளுடனும் எண்ணங்களுடனும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதே இதன் பொருள். புருஷ சுக்தம். இவ்வுலகம் 1000 கண்கள் உடையது, 1000 கைகள் உடையது, 1000 கால்கள் உடையது. உலகம் விளைவு விஷ்ணு காரணம். இவ்வுலகம் காரிய காரண சம்பந்தமாகும். விளைவு என்ற தன்மையில் இறைவன் அளவற்ற வலிமையுள்ள வடிவமாக இருக்கின்றார். காரணம் என்ற தன்மையில் மிக சூக்குமமாக இருக்கின்றார். காரணம் காரியம் இரண்டு தன்மைகளும் தெய்வீகம். இறைவன் அணுவிற்கு அணுவானவர். அவர் அப்பாலுக்கு அப்பால் ஆனவர். சாட்சி பேரொளியாக திகழ்பவர். ஆத்மனே பிரம்மன், பிரம்மனே ஆத்மா. சூக்குமத்திலும் சூக்குமம் ஆனவர். கனமானவற்றை விட கனமானவர். அணுவாயினும் அண்டமாயினும் அளவற்ற ஆற்றல் ஒன்றே. அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்த தொடர்பு உள்ளவை, ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஆகவே நீங்கள் பிரகிருதி இயற்கையை வேண்டாம் என ஒதுக்கி தனியாக கருதல் ஆகாது. பிரகிருத்தியே பரமாத்மா, பரமாத்மாவே பிரகிருதி. இயற்கையின் பஞ்சபூதங்களும் இறைவனின் வடிவம். பூமியை பூதேவா என்பர். பூமியும் தேவதையே. தண்ணீரை கங்காதேவி என்று வழிபடுவது உண்டு. நீரையும் தெய்வம் என்று கருதுகின்றோம். காற்றை வருணதேவன் என்பர். ஆகாயத்தை சப்த பிரம்மன் என்பர். பஞ்சபூதங்களும் தெய்வ வடிவமாகும். பஞ்சபூதங்களை நாம் அலட்சியம் செய்து அவற்றை முறை தவறி பயன்படுத்தினால் இறைவனை அலட்சியம் செய்து முறை தவறி பயன்படுத்துவது ஆகும். பஞ்சபூதங்களை முறையாக புனித உணர்வுடன் பயன்படுத்தினால் மனதும் புனிதம் அடையும். கடவுளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. முன்பு இருந்தவை, இப்போது இருக்கின்றவை, இனிமேல் இருப்பவை, இவற்றை படைத்து காத்து அழிப்பவரே கடவுள். இந்த மூன்று தொழிலுக்கும் அவரே பிரபு, தலைவன் ஆவார். ஆகவே அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுக்கும் தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே தொடங்கும் புதிய ஆண்டு பிரபவ என்று அழைக்கப்படுகின்றது. இறைவனே பிரபு, தலைவர். இறைவனே தலைவர் என்ற முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனின் பிரபுத்தன்மையில் நம்பிக்கை கொண்டால் இயற்கையை நன்கு அனுபவிக்கலாம். நல்லவை தீயவை இவற்றிற்கிடையே இடைவிடாத போராட்டம் நிகழ்கின்றது. தர்மம் அதர்மம் இவற்றிற்கிடையே போராட்டம் நிகழ்கின்றது. இதை தவிர்க்க இயலாது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த போர், அதர்மத்துக்கும் தர்மத்திற்கும் இடையே நிகழ்ந்த போராகும். இவர்களின் உணர்ச்சிகள், அதாவது மனோபாவங்கள் வேறுபட்டவை. கௌரவர்கள் முதலில் நான் என்பதற்கு முதலிடம் கொடுத்து, அடுத்து உலகத்துக்கு இரண்டாம் இடம் கொடுத்து, கடைசியில் இறைவனுக்கு மூன்றாம் இடம் கொடுக்கின்றார்கள். இதுவே கௌரவர்கள் தருகின்ற வரிசை முறை. பாண்டவர்கள் அவ்வாறு அல்ல. முதலில் இறைவன், இரண்டாவது உலகம், கடைசியில் நான். பக்தனும் தர்மவானும் கடவுளுக்கு முதலிடம் தருகின்றார்கள். ஆகவே ஆண்டுகள் வரிசையில் பிரபவ, விபவ, சுக்ல, பிரஜோத், பக்தி என்று வருடங்களின் பெயர்கள் இறைவனின் பெயர்களாக உள்ளன. இவை வேறு எவற்றுடனும் குறிப்பாக சம்பந்தப்படவில்லை. இறைவனுக்கு அப்ரமேய என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. அவர் உங்களது அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்பது பொருள். அறியும் வகைகளில் மூன்று உண்டு. முதலில் பிரத்தியட்ச பிரமாணம், நேராக அறிதல். அடுத்தது அனுமான பிரமாணம், யூகித்து அறியும் அறிவு. அது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் சந்தேகம் உள்ள நிலை ஒன்று உண்டு. காண இயலாத காரணம் உண்டு. இவற்றிற்கு அப்பாற்பட்டவர் இறைவன். தெய்வத்துவத்தின் தன்மையை யாரும் தீர்மானிக்க இயலாது. இறைவனது தன்மைகள் இவை மட்டுமே, மற்றவை அல்ல என்று கூறுகின்றவன் அறிவிலி. காரணம் என்ன? மமாத்மா சர்வ பூதாந்தராத்மா, ஒரே ஆத்மா எல்லா இடத்திலும் உள்ளது. மின்குமிழில் செல்லும் மின்சக்தி ஒன்றே. இனிப்புக்கள் அனைத்திலும் இருக்கும் சர்க்கரை ஒன்றே. நகைகள் அனைத்திலும் இருக்கும் தங்கம் ஒன்றே. நகைகள் பல, தங்கம் ஒன்றே. பசுக்களின் நிறம் வேறு, பால் ஒன்றே. ஜீவர்கள் பல, உள் இருப்பது ஒன்றே. மலர்கள் பலவகை, வழிபாடு ஒன்றே. அறிவு கூர்மை இல்லாது அறிவிலியாக இருந்து வாழ்க்கையை நடத்தப் போராடுகின்றார்கள். ரோஜா, மல்லிகை, சம்பங்கி போன்ற பூக்களால் அர்ச்சித்தாலும் வழிபாடு ஒன்றே. வெறும் வாழ்க்கை நடத்த துன்பப்படுகின்றார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு வேறுபட்ட முறைகள் தேவைப்படுகின்றன. பல்வேறு நியமங்களை அனுஷ்டிப்பது உடற்கூற்றை பொறுத்தது. உலகியலை பொறுத்தது, வேறுபாடான மனோபாவங்களை பொறுத்தது. இது தற்காலிக இயல்பை கொண்டது. ஆனால் ஆத்ம தத்துவமோ என்றும் மாறாத ஆனந்த அமுத உண்மையாகும். தெய்வத்துவம் மனிதத்துவத்திற்குள் உறைந்து கிடக்கின்றது. அவரவர் தம் புத்தியை அனுசரித்து தெய்வத்துவம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பதாக கருதுகின்றார்கள். புத்தி கண்ணாடியைப் போன்றது. சூரியனையும் நட்சத்திரங்களையும் கூட ஒரு சிறு கண்ணாடியில் பார்க்கலாம். கண்ணாடியை சூரியனை நோக்கி திருப்பி வைத்தால் அதன் பிரதிபலிப்பை காணலாம். ஆனால் சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் குறுக்களவுள்ளது. அத்தகைய மாபெரும் சூரியன் ஒரு சிறு கண்ணாடியில் பிரதிபலிக்கின்றது. ஆகவே புத்தி என்னும் கண்ணாடியில் பிரபஞ்சம் முழுவதையும் காண்கின்றீர்கள். நீங்கள் காணும் பிரபஞ்சம் வேறு எங்கோ வெளியில் இருப்பது அல்ல, அனைத்தும் உள் இருப்பதன் பிரதிபலிப்பேயாகும். Everything is a reflection of the inner being. உங்களுக்குள் இருப்பதைத்தான் வெளியே நீங்கள் காண்கின்றீர்கள். எதுவுமே வெளியில் இல்லை. இங்கும் அங்கும் வேறு எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்ப்பது ஒரே உங்களுக்கு அருமையான ஆத்மாவைத்தான். காரணம் என்ன? பஞ்சபூதங்களும் ஒன்றே ஆகும். அன்பின் வடிவங்களே, அத்வைதம் மூன்று வகையானது. பாவாத்வைதம், கர்மாத்வைதம், வஸ்துவாத்வைதம். அத்வைதம் ஒரே தத்துவம் தானே, அதற்கு மூன்று நிலைகள் எதற்கு? ஆனால் நாம் உலகில் இவ்வாறு அனுபவிக்கின்றோம். பாவாத்வைதம் உணர்ச்சி நிலையில் அத்வைதம். இது என்ன? ஒரு துணி. இது துணி அல்ல, இது நூல்களால் ஆனது. இது நூல் அல்ல, இது பஞ்சு. பஞ்சு, நூல், துணி மூன்றும் ஒன்றே. பயன், பெயர், உருவம் இவை வேறுபடுகின்றன. பஞ்சு இல்லாது நூல் இல்லை, நூல் இல்லாது துணி இல்லை. இது பஞ்சு என்பது ஒரு பாவனை, நூல் என்பது ஒரு பாவனை, துணி என்பது ஒரு பாவனை. இதுவே பாவனை சம்பந்தப்பட்ட அத்வைதம். இதுவே பருப்பொருளின் அத்வைத நிலை. கிரியாத்வைதம் என்பது என்ன? எந்த வேலையை ஏற்றுக்கொண்டாலும், எந்த செயல் புரிந்தாலும், எந்த சேவை புரிந்தாலும் ஒரே பாவனையுடன் இருத்தல். சர்வ கர்ம பகவத் பிரீத்தியார்த்தம் அனைத்து செயல்களும் இறைவனை திருப்தி செய்யவே என்பதற்காக அர்ப்பணித்தல். இவ்வாறு இருந்தால் அனைத்து செயல்களும் ஒன்றாகின்றன. நீங்கள் இறைவனுக்கு உணவு படைக்கின்றீர்கள். இறைவனுக்கு படைப்பதற்கு முன் அது உணவு, இறைவனுக்கு படைத்த பின் அது பிரசாதம். பழத்தை இறைவனுக்கு படைக்கின்றீர்கள். முதலில் பழம், நிவேதனம் செய்த பிறகு அது பிரசாதம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை இவற்றை இறைவனுக்கு படைக்கும் போது அவை பிரசாதம் ஆகின்றன. படைப்பதற்கு முன் அவை உணவு. பழம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை என்று கருதப்படுகின்றன. நிவேதனம் செய்த பின்பு அவற்றிற்கு ஒரே பெயர்தான் உண்டு, அது பிரசாதம். இவ்வாறு எந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் அது கிரியாத்வைதம் ஆகின்றது. இரண்டு என்பதே இல்லை. ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா. இரண்டு அல்ல, ஒன்றுதான். ஒன்றே ஒன்றுதான். அதுவே கிரியாத்வைதம், செயல் வடிவில் அத்வைதம். மூன்றாவது பதார்த்த அத்வைதம். இது என்ன? இந்த உடல், அந்த உடல், இவற்றில் பஞ்சபூதங்கள் தான் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு வியக்தியிடமும், அதாவது தனி மனிதனிடமும் உள்ளன. இதுவே பதார்த்த அத்வைதம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடம் இல்லை என்றால் பிறரிடம் அதை கேட்கலாம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடமே இருக்கும்போது பிறரிடம் நீங்கள் ஏன் அதை கேட்க வேண்டும்? உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் தான் அவர்களிடமும் உள்ளன. பிறகு அவர்களிடமிருந்து ஏன் எதையும் எதிர்பார்க்கின்றீர்கள்? அது துவைதம், இரட்டை நிலை. உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் அவர்களிடமும் இருந்தால் இரண்டும் ஒன்றே ஆகும். ஆகவே வேறொன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எந்த மனிதரும் தேவை இல்லை, எனக்கு எந்த பொருளும் தேவை இல்லை. ஒன்றே ஒன்று, இரண்டு அல்ல. ஒன்றே பலவாயிற்று. ஒரே தங்கம் பல நகைகளாக மாறியது. பஞ்சபூதங்களில் உள்ள தெய்வத்துவம் எல்லாவற்றிலும் உள்ளது. எந்தவித வேறுபாடும் எங்கும் இல்லை. இதுவே பதார்த்த அத்வைதம். மனிதன் இவற்றை புரிந்து கொண்டு இவற்றின் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றால் அவனது வாழ்க்கை நிறைவு அடையும். மனதில் துவைத பாவனையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் அத்வைதம் கடைப்பிடித்தால் அமைதியின்மைதான் ஏற்படும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு வேலை எதுவும் இல்லை. உண்ணலும் கழித்தலுமாகவே காலம் கழித்தான். அதிகம் உண்டதால் அவனுக்கு அஜீரணம் ஏற்பட்டது. அவன் சிறந்த மருத்துவரிடம் சென்றான். அவன் என்ன மருந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டான். மருத்துவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஐயா, நீங்கள் ஒரு நயா பைசா செலவழிக்க வேண்டாம். அஜீரணத்திற்கு நீங்களே காரணம். உங்களது வயிறு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் என்று உங்களுக்கு தெரியாதா? பேராசையினால் அதிகம் உண்டதால் உங்களுக்கு வயிற்றில் கோளாறு ஏற்பட்டது. உங்களது ஜீரண சக்தி குறைந்துவிட்டது. ஆகவே அஜீரணம் ஏற்பட்டது. உங்களுக்கு நல்ல மருந்து எழுதி தருகின்றேன் என்றார். இங்கு உப்பு உருண்டைகள் இருக்கின்றன. உப்பு உருண்டை ஒன்றை எடுத்து வாயிலிட்டு இடைவிடாமல் மென்று கொண்டு இருங்கள். அஜீரண வியாதியால் துன்பப்படுகின்றவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அந்த செல்வந்தன் இடைவிடாமல் உப்பு உருண்டையை மென்று கொண்டு இருந்தார். சிறிது காலத்தில் அவனுக்கு குணம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் அவன் பிறந்த நாள் கொண்டாடினான். அப்போது எனக்கு அஜீரணம் இல்லை, இன்று எனது பிறந்த நாள் திருவிழா, நான் இனிப்பு பண்டங்கள் உண்பேன் என்று நினைத்தான். ஒவ்வொரு மிட்டாய் கடைக்கும் சென்றான். மிட்டாய் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்றேன் என்று ஒரு சிறிது மிட்டாய் எடுத்து சுவைத்தான். அது உப்பு கரித்தது. அங்கு இருந்த ஐந்து மிட்டாய் கடைகளுக்கும் சென்று சுவைத்து பார்த்தான். ஆறாவது கடைக்காரன் சூழ்நிலையை ஒருவாறு புரிந்து கொள்ள முடிந்தது. செல்வந்தன் அங்கு சென்று, உனது கடை மிட்டாயை சுவைத்து பார்க்கின்றேன் என்றபோது கடைக்காரன், அங்குள்ள குழாய் நீரில் உங்கள் வாயை கொப்புளித்துவிட்டு பிறகு இங்கு வாருங்கள், பிறகு உங்களுக்கு மிட்டாய் தருகின்றேன் என்றான். கூறியது போல செல்வந்தனும் வாயை நன்கு கொப்பளித்து விட்டு திரும்ப வந்தான். பிறகு லட்டை சுவைத்தான். இது இனிப்பாக இருக்கின்றது என்றான். கடைக்காரன் உப்பை மென்று தின்றால் அனைத்தும் உப்பாகத்தானே இருக்கும் என்றான். அதே விதமாக இன்று நாத்திகவாதம், கடவுள் இல்லை என்ற வாதம் தலை விரித்து ஆடுகின்றது. அத்தகையவரிடம் அனைத்து கசப்பும் உள்ளது, எந்த இனிப்பையும் அவர்களால் உணர முடிவது இல்லை. நல்ல எண்ணங்கள் செயல்கள் இவற்றை அவர்களால் ரசிக்க இயலாது. குறைபாடு அவற்றின் மீதா? இல்லை, குறைபாடு மனிதர்களிடம் உள்ளது. ஒரு நீரிழிவு நோயாளி ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தார். அனைவரும் விருந்துக்கு உட்கார்ந்தார்கள். லட்டு ஜிலேபி இவற்றை பரிமாறத் தொடங்கினார்கள். 5-6 பேர் வேண்டாம் என்று மறுத்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு சுவைக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் வியாதி இருக்கிறதே, நீரிழிவு நோய் காரணமாக வேண்டாம் என்கின்றார்களே தவிர அவர்களுக்கு உண்மையில் ஆசைதான். அதேபோல இவ்வுலகில் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஆத்திக நாத்திகர்கள் போன்ற பலவகை மனிதர்கள் உள்ளார்கள். ஆத்திகர்கள் என்ன உட்கொண்டாலும் அவற்றை சுவைத்து ரசிக்கின்றார்கள். நாத்திகர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன சுவைத்தாலும் அது கசப்பாகவே இருக்கும். எப்போதும் புனித எண்ணங்கள் கொண்டு இருக்கும் போது அனைத்தும் நல்லதாக தோன்றுகின்றது, அனைத்தும் இனிமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த புனிதம் விலகியதும் அவர்களுக்கு வியாதி பற்றிக் கொள்கின்றது. என்ன வியாதி? உலகியல் பற்றுதல் என்ற வியாதி அவர்களை தொற்றிக் கொள்கின்றது. இந்த வியாதி தொற்றிக் கொண்டதுமே அத்தியாத்மிகம், அதாவது ஆன்மீகம், அவர்களை விட்டு விலகிச் செல்கின்றது. பிறகு மனக்குழப்பம் அதிகரிக்கின்றது. அத்தகைய வியாதிக்கு குணம் ஏதும் இல்லை. கேன்சர் என்ற வியாதிக்கு நிவாரணம் உண்டு. ஆனால் பகவத்துவேஷம், அதாவது கடவுள் வெறுப்பு என்ற வியாதிக்கு நிவாரணம் இல்லை. தீய குணங்கள் உள்ளே நுழைகின்றன. இராவணன் 64 கலைகளையும் கற்றவன், செல்வம் மிகுந்தவன், நல்ல பண்புகள் பல நிறைய பெற்றவன், வலிமை மிகுந்தவன். அவனிடம் அனைத்தும் இருந்தன. ஆயினும் காமமும் குரோதமும், அதாவது ஆசையும் வெறுப்பும் அவன் உள்ளே புகுந்து விட்டதால் அவற்றிற்கு அவன் அடிமையானான். ஆசைக்கு அடிமையாகும் ஒருவன் உலகத்துக்கு அடிமையாகின்றான். ஆசையை வென்றவனுக்கு உலகம் முழுவதும் சேவை புரியும். கடவுளுக்கு அடிமையாகும் ஒருவனுக்கு உலகமே உதவி புரியும். ஆகவே நாம் இறைவனை மறத்தல் ஆகாது. 3 கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. வேதாந்தம் இரத்தினம் போன்றது. அது கூறுவது உலகத்தை நம்பாதே, இறைவனை மறவாதே, மரணத்தை மறவாதே. இவை 3 அவசியமானவை. இறைவனை மறத்தல் ஆகாது, உலகத்தை நம்புதல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது, மரணத்தில் இருந்து தப்ப இயலாது. இவை 3 முக்கியமானவை. உலகத்தை நம்பலாகாது. ஏன்? உலகம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இறைவனை மறத்தல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது, பயப்பட்டாலும் அதில் இருந்து தப்ப முடியாது. அதற்கு யாருடனும் உறவு இல்லை. அது எந்த உறவையும் இலட்சியம் செய்யாமல் தானே இயங்கக்கூடியது. வேதாந்த பரிபாஷையில் இவை மூன்றும் மிக மிக முக்கியமான கொள்கைகள் ஆகும். தெய்வத்துவத்தை குறிப்பிட்ட இடத்திலோ குறிப்பிட்ட சூழ்நிலையிலோ கட்டி வைத்தல் வெறும் மூடத்தனம். தெய்வத்துவம் எங்கும் எல்லாவிடத்திலும் உள்ளது. அது இல்லாத இடம் இல்லை. அது இல்லாத உருவம் இல்லை. அது இல்லாத பதார்த்தமே இல்லை. அசைவது அசையாதது அனைத்திலும் உள்ளது. விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றும் அணுவினால் ஆனது என்று கூறுகின்றார்கள். அணுவென்று அவர்கள் கூறுவது உலகம் முழுவதும் நிறைந்து உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மரம் அணுவினால் ஆனது, இந்த ஸ்பீக்கர் அணுவினால் ஆனது, அனைத்தும் அணுவின் ஆற்றல். இவ்வாறு அணுவை பற்றி கூறுகின்றார்கள். ஆன்மீகத்தினர் இதை ஆற்றல் என்கின்றார்கள். அதை எனர்ஜி ஆற்றல் சக்தி என்று கூறுகின்றார்கள். இரண்டும் வேறு பெயர்களே தவிர அவை ஒன்றையே குறிக்கின்றன. பரமாணு அதாவது மிகச் சிறிய அணு உள்ள இடங்களில் எல்லாம் தெய்வத்துவம் நிறைந்து உள்ளது. பரமாணுவுக்கு உருவம் உண்டு. உருவம் இல்லாத அணு இல்லை. நமக்கு இறைவனிடம் முழு நம்பிக்கை இருந்தால் இறைவன் நம் இதயத்தில் இருக்கின்றார் என்று அறிய வேண்டும். இறைவனுக்கு பல வடிவங்கள் உண்டு. இறைவன் பிரபஞ்சம் நிறைந்தவர், கணக்கற்ற வடிவம் கொண்டவர். நமக்கு உடல் இருக்கின்றது. கால் கை விரல்கள் கண் காது நாக்கு வயிறு இவை அனைத்தும் சேர்ந்ததே உடல். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறுபடுத்தினால் உடல் எங்கே? அதுபோல உலகத்தில் காண்பது அனைத்தும் இறைவனது உறுப்புகள், அங்கங்கள். மலை முழுவதும் பாறைகளால் ஆனது, பூமி முழுவதும் மண்ணால் ஆனது, மரம் முழுவதும் மரத்தால் ஆனது, உடல் முழுவதும் மாமிசத்தால் ஆனது, ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களால் ஆனது.
2: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.
0: நன்றி சகோதரி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அன்புறவர்கள், இதுவரை சாயர் முதல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கனடிய தொழில் தமிழ் ஒலிபரப்பு கூட்ட ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
3: பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன் நான்.
5: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ அப்படி என்ன, ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
7: வாழ்வை வசந்தம் வந்து
3: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர்த்திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:10, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வரிசையில் வானொலியில் பலம் பெறுகின்றது.

0: உங்கள் விருப்பம். விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இருமனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9541 48 47 71. அல்லது தூரதேசங்களில் இருப்பவர்கள் தொலைபேசி கட்டணம் அதிக கூடியவர்கள் பைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். பைபர் ஊடாக அழைப்பை ஏற்படுத்த நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 650 7 74 27. அண்டவையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவர் வேகமாக இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வைபருடாக இணைந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: ஓம், நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி. சாப்பிட்டீங்களா மேரி?
1: சாப்பிட்டேன்.
0: சரி, நன்றி. என்ன பாட்டை கேட்க போறீங்க?
1: காசு பண்ண வேண்டாம் போல விட்டுட்டீங்களோ
0: முதல் கேட்டு நீங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்ட பாடல். இந்த படம் பார்க்கல. ஓகே,
1: அருமையான
0: நல்ல பாடல், அருமையான படம். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு நாங்கள் சர்டிபிகேட் பண்றோம். அப்போ சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது எப்போது?
1: எனக்கு ஐயோ, நான் அப்படி நினைக்கல. எனக்கு சிவாஜி என்ற விருப்பம். கேஆர் விஜயா.
0: கேஆர் விஜயா, சிவாஜி என்ற விருப்பம். என்ன கிட்டப்பட்ட உங்களை மாதிரி இருப்பாவா கேஆர் விஜயா?
1: அறிவுக்கு விருந்தான பாடல்.
0: ஓ, அது சரி. கேஆர் விஜயா எப்படி உங்களை போல இருப்பாவா?
1: தெரிய உங்களுக்கு என்ன தெரியாதா?
0: இல்லையே, நான் அங்கே பார்த்துறேன் உங்களை.
1: வாங்கோ,
0: நீங்க விழாவுக்கு வந்துட்டே சொல்லாம ஓடிட்டீங்க. பிறகு என்ன செய்யறது? இவருக்கு எது கிடைக்குமோ அது அவரவருக்கு கிடைக்கும். நல்ல பாடல் கேட்டு பார்ப்போம். படிவா வந்து அந்த அதுக்கான கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு. நான் நாளைக்கு எப்போ வருவீங்க? வெள்ளிக்கிழமை வருவீங்க தானே?
1: உங்களுக்கு உங்களுடைய விஷயம் இருக்கு போல தான் உங்களுக்கு வந்து சொல்றீங்க.
0: என்னாச்சு?
1: உங்களுக்காக கேட்டு கேட்கிறேன்னு சொல்றீங்க, அதுல ஏதோ விஷயம் உண்டு இருக்கு போல ஒரு விடயம்.
0: என்ன என்ன என்னால உங்களால் இடம்பெற வேண்டிய ஒரு விஷயமோ
1: தெரியாது, கேட்டு பார்ப்போமே.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அதெல்லாம் 12:30
1: மிஷின் மேரேஜ் சொல்றீங்க?
0: ஆமா, 12:30 முடிச்சிருவீங்க.
1: ஒரிஜினல் முடிச்சிருவீங்க?
0: முடிச்சிருவீங்க.
1: உங்களுக்கு மரக்கறி விருப்பமா மச்சம் விருப்பமா?
0: மரக்கறி கொஞ்சம் விருப்பம்.
1: மரக்கறி கொஞ்சம் விருப்பம். பொறுப்பு
0: போறீங்க. பாடல் வந்து உணர்வு விழியில் எனது பார்வை உலகை
1: பாட்டுறீங்க. சூப்பர் பாட்டு,
0: சூப்பர் பாட்டு. நானே பிறந்தேன்,
1: திரைப்படம் நானே பிறந்தேன்.
0: பிறந்தேன் எம்ஜிஆர் கேர் விஜயாவில் நடிச்சிருக்காங்க.
1: கேர் விஜயாவோட 3-4 படம் நடிச்சுவார்.
0: அதுதான்
1: கேர் விஜயாக்கு எம்ஜிஆர் காணும்.
0: நல்ல நேரம் ஆகும்.
1: நல்ல நேரம்
0: வந்து விவசாயி,
1: விவசாயி பணம் படைத்தவன். நல்ல படங்கள் நடிச்சிருக்கிறார். நல்ல நடிகர்.
0: இப்பவும் வயது 75 மேல் ஆயிருக்கு.
1: அப்படியா? அப்ப உங்களுடைய அவன்டா படிச்சவா? இல்லையா?
0: பாட்டும் வந்தது இப்ப அம்மாவும் சொல்லி இருந்தா அதெல்லாம் வாழ்க்கை நடக்கிறது ராஜான்
1: நன்றி. சௌரம் உங்களுக்கான பாடல்.
0: நன்றி வணக்கம் தாஜா. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை புங்கை ராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:26 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:26 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் நெஞ்சங்களில் எழுகின்ற பாடல்களை இந்த நேரத்தில் வந்து இணைந்து கொண்டு விரும்பி கேட்கலாம். அன்புரவை அந்த விருப்பத்தோடு வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
1: எனக்கு
0: பசிக்குதம் இருக்கு போல.
1: எல்லாரும்
0: என்னென்ன போட்டு ஐட்டங்கள் போட்டீங்க?
1: நான் பயறும் இது என்ன பைத்தங்காயம் கொஞ்சம் வாழைக்காய், வாழைக்காயில கத்தரிக்காய்
0: கஞ்சி பால் கஞ்சிக்கோ.
1: ஓ, அது வெறுக்கு விருப்பம். எனக்கு தனியா தான், நான் வெறுக்கு விருப்பம்
0: சரி. தேங்காய் பால் விடுறீங்க?
1: அது தேங்காய் பால் விட்டா தானே டேஸ்டா இருக்கும். அதுதான், அது கூட கஞ்சி இல்லை.
0: உங்களுக்கு தேங்காய் பால் எங்க வாங்குறீங்க?
1: தேங்காய் பழம்
0: கடையில இருக்கு.
1: தேங்காய்
0: வாங்கி துருவுற இல்லையா?
1: தேங்காய் வேண்டி வேண்டிட்டு அது எல்லாம் தேங்காய் வேண்டியால அது சரியில்லை. அப்ப தேங்காய் பக்கெட்டு தான் கூட பூதான் வேண்டி
0: வைக்கிறது.
1: கூட வேண்டினதுக்கு அது இல்ல. நேற்று மூண்டு என்ன வேண்டி கண்டு மூண்டும்
0: சமஸ்பா. அப்ப கொண்டே குடுக்கல திருப்பி?
1: இனி திருப்பி எங்க கொண்டே குடுக்கறது?
0: அவர்கிட்ட வாங்கினோட தான்
1: பாட்டு பாட்டு வந்து சிவந்த மண் படத்துல இருந்து ஒரு ராஜா ராணியிடம் நாளாக ஆசை
0: கொண்டேன்.
1: இந்த பாட்டை கேட்டு கனாலும் இப்ப சரியா கேப்போம். இந்த வெயிலுக்கு அந்த சிவாசிஞ்சு வாணி வாணிசூரியமா இல்ல இவா காஞ்சனாவில அந்த படம் அப்படியே தண்ணிக்க போயிருக்கோம். அந்த காட்சி நல்லா இருக்கு.
0: திருப்பதி ஏழுமலையான கழுதி வச்சு போட்டு பாவம் வயசு போன கிளவியா தெரியுறா? குடுகுடு கிளவியா தெரியுறா? கடவுள் என்ற வேலையை பாத்தீங்களா? அந்த இளமையோட இந்த வாழ்க்கைய குடுத்துருக்கலாம்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்களமா உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி,
0: வணக்கம். அவர் சுவாசினி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் சித்திராலயா சிறுவனுடைய சித்திராலயா பிலிம்ஸில் வந்த வெளிநாட்டில் முதல் முதலாக எடுக்கப்பட்ட

0: ஒலித்து பாடலை ஜெர்மனியிலிருந்து திருமதி சுபாசரி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ஜீவசரியம்மா, நலமா? கருவாடு போட்டு காஞ்சினாலும்
1: பரவாயில்ல. என்ன பொறிஞ்சு போடுறாவோ, பச்சையா பண்ணி போடுறாவோ, ஒரு ஜெர்மனி
0: அஞ்சு மூணு ஒன்று அருகியா பொண்ணு கரைசமைப்பான்னு எங்க அம்மா சொல்லுவா.
1: அப்ப எல்லாத்தையும் பண்ணி
0: போட்டு கரியா வந்துரும்.
1: என்ன பொண்ணு காஞ்சி பொண்ணு வீட்டு கூட பண்ணியாரு, அதை பார்த்து நாலு பேர் போட்டா அவங்க ஜாதி போகும். புது புது சாப்பாடு ராஜினியே கக்குவாரு, கஞ்சி காஞ்சி தாருங்க ஒரு நாளைக்கு. ராஜா நீங்க நல்லா காய்ச்சி முடிஞ்ச போட்டு சொல்லுங்க, நாலு நிறைய காய்ச்ச போறாங்க. ஊட்டத்திரிக்கா வேணும் என்ன
0: என்ன பாட்டுக்கு போறீங்க?
1: காப்பாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து.
0: எவ்வளவு நேரம் காத்த வாங்க போனீங்க?
1: காத்து இல்லையா, இப்ப காத்து தானே தேவையா கிடக்குது. அதுதான் கடவுளுக்கு காத்து வேண்டா இல்லையா அப்படின்னு ஜலம் போட்டுப்படுத்தி அப்ப கடற்கரை காத்து வாரேன்.
0: காற்று வாங்க போறீங்களா? எங்க போய் வாங்க போறீங்க?
1: அதுதான் வலிக்கிட்டு போறாத்தானே தெரியும் வேண்டாம். அது வலிக்கிட்ட சுட்டு வாக்கல விழுத்தி போடுங்க போறது.
0: அது விழுத்தாது நீங்க யோசிக்காதீங்க.
1: ஐயோ
0: உங்களே நண்டு விழுத்து
1: எல்லாம் சண்டெல்லாம் உடாய் கிடக்குது. கத்தி போட்டு பல்கனியில பால் வைக்கவே அகோரமா இருக்குது. ஓடி திரும்பி அப்படி அகோரமா கிடக்குது.
0: நீங்க சின்ன பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கும், எங்களை மாதிரி வயசான ஆட்களுக்கும் அப்படி செய்யாது.
1: துள்ளி துள்ளி ஓடுவில வந்தேன்னா நின்ன பிள்ளை வேறே அது வேறு.
0: நீங்க
1: நாங்க
0: பாவம் இல்ல, நாங்க என்ன கண் தெரியாதா கால் தெரியாதா என்ன? நாங்க கை சுத்தியா
1: கால் தெரியாது
0: இல்லையா? நாங்க இங்கே கோகுல்ல எடுத்து போடுவோம்.
1: அது போட்டாலும் அது நாங்கள் வர வேணும் இல்லாட்டிக்கு அழகு இல்ல.
0: அப்ப சரி, அது உங்களோட ஆசைக்கு பாராட்டுகள்.
1: நன்றி எழுக்கொண்டு பாடல பாட்டெல்லாம் கேட்க போறேன்.
0: நன்றியம்மா, உங்களுக்கு சாரேன் கேட்டு மகளுங்கள். அவர் ஜீவசரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் வாலி அவர்களுடைய கவிதை வரி.

0: மெல்லிசை மாமன்னருடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் வாணி அவர்களின் கவிதை வரியில் பாடலை கேட்டீர்கள் அன்பர்களே. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அன்பு உறவுகளே, எமது வானொலியை ஆப்பிள் ஐபோன் மூலமாக கேட்பவர்களுக்கான எமது சேவை தற்பொழுது ஆப்பிள் ஸ்டோரில் உள்ளது. டேமிள் ஒலி பிரான்ஸ் என்று பதிவு செய்து தரவிறக்கம் செய்தால் எங்களுடைய வானொலிகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கேட்கலாம். ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று எங்களுடைய வானொலியை நீங்கள் கேட்கலாம் என்பதனை, அதாவது தமிழ் ஒலி ஃபிரான்ஸ் என்று பதிவு செய்து தரவிறக்கம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம் ஐபோனில் ஆப்பிள் ஸ்டோரில். மறந்து விடாதீர்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சோதி புஷ்பா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு? பாட்டு இல்ல, புதிய பாட்டு இல்ல, குரல் அப்பவே முடிய மாதிரி தானே இருக்கும். அது பழைய படம் உண்டு தெரியாது. நான் பாட்டு எல்லாம் முடிய மாதிரி தான்
1: பாக்குறேன்.
0: என்ன சாப்பிடுங்க மத்தியானம்?
1: தூங்காத
0: கண்ணொன்று. அந்த காலத்துல சுவிட்சர்லாந்து பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
1: அந்த காலத்துல முணுமுணுக்கறானா?
0: முணுமுணுப்பீங்க. கெட்டி கார்.
1: குங்குமம் படமாகும்
0: என்ன? குங்குமம் படம். போதீங்களா? ஞாபகத்துல கொண்டு வந்துட்டீங்க. கெட்டி காரையும் அந்த பாடலே தருகின்றேன். கேட்டு மழைகள் நன்றி.
1: நன்றி. என்ன நன்றி? வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடி எமக்கு அளித்தார்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கோம். நீங்க?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
1: அப்படி இருக்கணும், சூப்பரா தான். நான் பாட்டு வந்து நீயா படத்துல,
0: நீயா படத்துல
1: நான் கட்டில் மேலே கண்டேன் வண்ணிலா,
0: அந்த பாட்டை கேட்குறீங்க?
1: அந்த பாட்டை கேட்குறேன்.
0: என்ன காரணம் இந்த பாடல், திரைப்பட பாடலை கேட்கும் போது என்ன காரணத்தோடு
1: இந்த பாடல் வந்து? கண்ணாசன் எழுதினா இருக்கணும்.
0: இல்ல இல்ல இல்ல, வாலிக்குட்டி.
1: வாலியா?
0: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளந்தான் கண்ணதாசன்.
1: அதில் ஒரு பாட்டு அவருக்கு,
0: அவருக்கு ஒரு பாட்டு தான், எல்லாருக்கும் ஒரு பாட்டு தான். நாலு கவிஞருக்கு நாலு பாட்டு. ஒரே ஜீவன் தான் அது, ரெண்டு தரம் அந்த பாடல் பாடுகிறது.
1: ஒன்று
0: பாணிக்கும் எஸ்பிக்கும் இணைந்து பாடியது, பிடிஞ்சு பாடுறார்கள்.
1: தனியில்
0: இது வந்து என்ன ஒரு பாட்டு இருக்குது, புலவர் புலமைப்பித்தனன், அதுவும் ஒரு நல்ல பாட்டு அவருக்கு. உங்களுக்காக இந்த பாடலை தருகின்ற நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் பிரேமா கைலாயநாதன் விரும்பி கேட்ட பாடல்.

0: உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் என்ற பாடல் தான் புலவர் பிளமப்பித்தனுடைய பாடல். இது வாலிக்குட்டியினுடைய பாடல்.
1: வேளையில் நான் வர சீரது சிலுங்குதையே.

0: ஒலித்த பாடலை பிரேமா கைலாநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நீ அத்திரைப்படத்தில் கவிஞானி இவாலி அவர்கள் எழுதிய பாடல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க? சரியான முத்து குளிக்கலாம் தான் அந்த பாடல்கள், நல்ல பாடல். எல்லாரும் ஈஸ்வரியும் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பார்த்துருங்களா? அந்த பாடம் அனுபவி ராஜா, அனுபவி மனோரமா, மனோரமாவும் நாகேசுக்கும் பாடல். பாடல் வந்து ஹிந்தியிலேயே ஒளிப்பதிவு செய்ய போன பாடலுக்கு அப்படியே எல்லாரையும் சொல்லின்ற குரல் அவை ஹிந்தியில் இருக்கிற பாடகிகளால் எடுக்கவே முடியும் இல்லையா? அப்படியே நான் எடுத்து வச்சிருந்தா நீங்க எல்லாரும் ஓடிட்டீங்க. தான் கட்டுப்படு கட்டாகுது. ஓகே, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மழைகள். நன்றி.
1: நன்றி ராஜா.

பலிங் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேற்றப்படுகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வானொலியில்.

வணக்கம் நேர்களே, மணித்தியாலோ செய்திகள். மணித்தியாலோ செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்ட்லெஸ் கோனேசில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர். சாவல்கரை நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரின் பதவி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த போராட்டமானது முழு கடையெடுப்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. போலீஸ் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று வியாழக்கிழமை காலை வருகை தந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனான ரோஜித ராஜபக்ச பல மணி நேரம் வாக்குமூலத்தின் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். பொருட்களின் விலை உயர்வு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, மின்சார கட்டணம் அதிகரிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு ஆகியவற்றை கண்டித்து மக்கள் போராட்டம் இன்று வியாழக்கிழமை மருதானையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கிறிஸ்திட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் இரண்டு இந்திய சாட்சிகளுக்கு அழைப்பானை அனுப்புமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய ரீதியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமுள்ள 15 மாவட்டங்களில் ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் அவசர கூட்டு தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்குடன் பராமரிக்கப்படாத வெட்டுக்காணிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். வெளியேற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வடமாகாணத்தில் உள்ள இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பயிற்சிக்கான சான்றிதழை இணைய வழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அட்டபிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய ஹாவியந்தா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6 தேதி மார்ச் மாதம் அட்டபிட்டியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக கருத வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் 4 மாதங்களாக சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவி வழங்கியுள்ளது. உலக செய்திகள். பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகின்றது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்படுகின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டு விலையை குறைக்க வழியமைக்குமாறு வரலாற்று சிறப்புமிக்க இருகட்சி மசோதாக்களில் கையெழுத்திடுவதை ரத்து செய்துள்ளார். கங்கோ ஜனநாயக குடியரசில் ஆயிரக்கணக்கானோருக்கு எபலோ தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250 மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதன் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற வரலாற்று சாதனையை படைத்த 2 வாரங்களுக்குள் தொழிலதிபர் எலோன் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்துள்ளார். விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மேட் கென்ட்ரி வயது 34 ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட்
வயது 38 ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். இத்துடன் 12வது முறையாக டெஸ்ட் முதலிடத்தை பிடித்துள்ளது. கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 என்ற கால் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 என்ற தோல்வியுட்டதனால் கால்பந்தாட்ட உலகக்கோப்பையில் இருந்து பனாமா அணி வெளியேறி செல்கின்றது. கால்பந்து உலகக்கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கட்டார் அணியை 3-1 என்ற கால் கணக்கில் பொஸ்னியா அணி தோற்கடித்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டமிழொலி, இலங்கை, இந்திய உலக செய்திகளையும் இணைய வானொலியையும் வானொலிய மறு குறிப்பையும் மன்னிக்கவும் எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியிலேயாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்ற ஒரு ஹீரோ இலங்கையில் 382.68 இந்தியாவில் 107.11 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.61 இந்தியாவில் 94.22 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.15 இந்தியாவில் 116.20 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.75 இந்தியாவில் 124.21 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 136.55 இந்தியாவில் 66.21. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டிருக்கிறோம். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியர்கள் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
2: Mélodie et Tordrelaque VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராஷ்டிரத்தில், 3:10 சுவிஸ் நேரம், அதாவது திங்கட்கிழமையில் மாத்திரம் சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகிறோம். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களை நீங்கள் திரும்பவே நீங்கள் பேசிய பேச்சினை இப்பொழுது கேட்கலாம்.

0: சட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து எங்கள் குணமன்னா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். புலம்பெயர் நாடுகளுக்கு வந்த இங்க உள்ளவர்கள் தாயகத்தில் பரமக்கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்ப ஒரு சன சமூக நிலையங்கள் ஊடாக அந்த கிராமத்துல உள்ள தங்களது இவை அவர்களுக்கு எப்படி எப்படி ஆர் மிகவும் கஷ்டமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இங்குள்ள அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு ஒரு ஊர் மக்களும் தங்கள்கிட்ட இருக்கும் பணத்தில் ஒரு ஒரு சிறு தொகையை எடுத்து கொடுத்து அவர்களை முன்னுக்கு வருவதற்கு உதவி செய்கிறார்கள். அது வந்து இவர்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்குது. அப்ப அவர்களும் அதால் பயன்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு புத்தகம் வாங்கவோ பாடசாலை உபகரணங்களுக்கோ உடவைகள் தேவையா இருந்தாலும் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ள உள்ளவர்களுக்கு அந்த சனஜாம நிலையத்தால செய்கிறது வந்து மிகவும் வரவேற்கக்கூடியதும் ஒரு இது நன்றமாக இருக்கு. அதே மாதிரி சில ஆலயங்கள் வந்து கிராமங்கள்ல கஷ்டப்பட்டு கொஞ்சம் புனரமைக்க முடியாத பொறுமையில இருக்கிற இங்குள்ளவர்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சிறு வயதில் சென்று வழிபட்ட தலங்களை புனர்தனம் செய்து அவைய சிறப்பாக தொடர்ந்தும் அந்த கோயில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யும் உதவி வந்து இவர்களுக்கு மன நிறைவு இருக்குது. ஆலயம் இல்லா இருப்பது சிறந்ததல்ல என்றெல்லாம் நாங்கள் கூறுவோம். மாணவடியா அதையெல்லாம் நிறைய பேர் செய்கிறார்கள். அந்த விஷயத்தில் நல்ல மற்ற சில பேர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில வறுமைப்பட்ட அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் இங்க வெளிநாடுகளுக்கு கூப்பிடுவதற்கு உதவி செய்து எல்லாருமாக சேர்ந்து பணம் சேர்த்து அவர்களை கூப்பிட்டு திரும்ப அவர்கள் வந்து அவர்கள் தாங்கள் உள்ள வேலை செய்து உழைச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அவர்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள். அப்போது அவர்கள் தாங்கள் உதவி செய்து அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் இவர்கள் மன நிறைவுபடுகிறார்கள். அது அவருக்கும் உதவியாக இருக்கின்றது, இவர்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்குது. அதுகள் தொடர்ந்து இருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். மற்றும் இந்த உதாரணத்துக்கு இப்ப செந்தில் குமரன் செய்கிற சத்திர சிகிச்சை கூட மிகவும் ஒரு நல்லொரு ஆரோக்கியமாகவும் எவ்வளவோ வரம்பட்டவர்கள் பயனுள்ள செய்து கொண்டு இருக்கிறார். அது வந்து கண்கூடாக நாங்கள் எல்லாம் பாக்குறோம். அவ்வளவு பேருக்கு செய்தது அங்கிருந்து மோசடி நடக்குது என்று சொல்லி நாங்கள் அதுகளை உதவி செய்யாமல் விடுவதை விட்டுட்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து அவர்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்து இவர்களும் இந்த கொடுத்து உதவி செய்த நிறுவனங்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாம் நல்ல மிகவும் கப்பியாகத்தான் அதை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடக்குது. அதனால் அந்த வறுமை கோட்டிலே அவர்கள் அந்த சத்திர சிகிச்சை செய்ய முடியாம இருக்கிறவர்கள் அவர்கள் அதால் பயன்பெறும் போது அவர்களும் செய்கிறார்கள். அதே போல் தாயகத்தில் பாடசாலையில் கல்வி கற்றுவிட்டு நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்து ஓரளவு வசதியாக இருந்தால் அதில் ஒரு சிறுதொகை பணத்தை அந்த பாடசாலையின் புனர்த்தாரணமோ கட்ட நிர்மாண வேலைகளுக்கு பலர் உதவி செய்கிறார்கள். எல்லாரும் மற்ற இப்ப நாங்க வந்துட்டோம் இப்ப மற்றும் அங்க வர படிக்க போற பிள்ளைகளுக்கு நிதி உதவி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தால இங்குள்ள அவர்களின் பண உதவி மூலம் சிறிய கட்டிடங்கள் புனர்தாரண வேலைகளோ அந்த கட்டிட வேலைகள் எல்லாத்தையும் அவர்கள் செய்வதற்கு அந்த வந்தோரு மிகவும் நல்ல விடயம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றியை கூறி உங்களிடமிருந்து அன்பாக சில நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை

0: பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் மாமா, நான் அபிவிரதன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் அபிவிரதன் அபிவிரதன் நாமாக இருக்கின்றீர்களா?
1: நான் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்று அணிக்காக வந்திருக்கிறேன் மாமா. ஈட்டுவக்கும் இன்பம் அறியாருக்கோள் தாம் உடமை வைத்திலக்கும் வன்கணவர் என்னும் பொய்யாமொழி புலவனாம் வள்ளுவர் வாக்கிற்கு நங்க. அதாவது ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திராமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இறக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ? ஏழைகளும் வாழ்வில் விண்ணை தொடலாம் என்பதை தமது வாழ்நாளிலே எமக்கு கற்று தந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு சகதி நிறைந்த ஆடையுடன் வந்தார். அப்போது அவருடைய ஆடையை கண்ணுற்றவர்கள் எள்ளி நகை ஆடினர். உடனே அவர்களை நோக்கி ஆபிரகாம் லிங்கன் இவ்வாறு விளக்கினார். நான் பாராளுமன்றம் வரும் வழியில் ஒரு கன்று குட்டி சகதி நிறைந்த குழியில் விழுந்து மீள முடியாமல் துடித்துடித்தது. உடனே நான் அந்த கன்று குட்டியை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன். எனது ஆடை சகதியில் குளித்ததை பற்றி நான் சற்றும் கவலை கொள்ளவில்லை. நான் இன்று அந்த கன்று குட்டியை காப்பாற்ற தவறி இருந்தேன் என்றால் அந்த பச்சிலம் கன்றின் முகம் என் வாழ்நாள் முழுவதும் என் மனக்கண் முன் தோன்றி என் மன அமைதியை அழித்துவிடும் என ஒரு உயிரை மரணத்தில் இருந்து காப்பாற்றிய மன நிறைவுடன் விளக்கினார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்கிறார் கவிஞர் வாலி. மாநில சேவை அது மாதவ சேவை. மனிதர்களுக்கு ஆற்றும் உதவி இறைவனுக்கு ஆற்றும் உதவிக்கு ஒப்பானது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை ஸ்நானம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய நண்பர்கள் அவருடைய ஆடையை எடுத்து வேடிக்கைக்காக மறைத்து வைத்தனர். அப்போது கிருஷ்ண பரமாத்மா நீரிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தார். அந்த நேரத்தில் திரௌபதி அங்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் நிலையை கண்டு தனது சேலையின் தலைப்பை அவருக்கு அளித்து அவர் நீரிலிருந்து வெளிவர உதவினார். உடனே கிருஷ்ண பரமாத்மா மனமகிழ்ந்து திரௌபதியை நோக்கி நான் என்றுமே மறக்க மாட்டேன். உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் உதவி புரிந்து அருள்வேன் என வாக்களித்தார். அவ்வாக்கிற்கு நங்க திரௌபதி துச்சாதனனால் அவமானப்படுத்தப்படும் போதெல்லாம் அவமானப்படுத்தப்படும் போது கிருஷ்ண பரமாத்மா பேரருள் பொழிந்து அந்த அவமானத்திலிருந்து காத்தருளினார். நாங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது எங்களுக்கு வரமாக கிடைப்பது மன நிறைவு என்னும் பொக்கிஷமாகும். நாங்கள் ஏழைகளுக்கு உதவும் போது அவர்களுடைய முகத்தில் மகிழ்வின் அலைகள் எழும்போது எங்கள் மனதில் மன நிறைவு என்னும் கடல் பெருக்கெடுக்கும். எனவே ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை சிறப்பு வைத்தமைக்கு அபிவிரதனுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உதவி செய்தால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக செல்வன் அபிவிரதன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். திருமதி கமலவேணி.
2: கமலவேணி மீண்டும் வந்திருக்கு.
0: மீண்டும் இல்ல, தொடர்ந்து கமலவேணி.
2: நான் வந்து இந்த மன நிறைவுக்கு தான் வந்து நான் கேதாது அப்படித்தான் நான்
0: தாருங்கள் தாருங்கள் மன நிறைவு.

0: கமலபேணி.
1: உங்களுக்கே புரியும் நான் என்ன மனநிறைவுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, இதுகணியினரே, மற்றும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்துகொண்டு, நான் மன நிறைவு என்ற ஒரு உதவி செய்வதால் மன நிறைவு என்ற பக்கம் பேச வந்திருக்கிறேன். மனிதன் பிறருக்கு உதவும் போது கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு பணமோ புகழோ அல்ல, அது மன நிறைவு. ஒரு பசியால் வாடுவதற்கு உணவு கொடுக்கும் போது அவர் முகத்தில் தோன்றும் புன்னகையை பார்க்கும் அந்த நொடி நம் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை எந்த செல்வத்தாலும் அளவிட முடியாது. உதவி என்பது பிறரின் வாழ்க்கையை மட்டுமல்ல நம் மனதையும் பலப்படுத்துகிறது. நாம் செய்த நற்செயல் ஒருவரின் துயரத்தை போக்கியது என்ற எண்ணமே மனதிற்கு ஆழ்ந்த திருப்தியை அளிக்கிறது. அந்த திருப்தி தான் மன நிறைவு. நாங்கள் கொடுக்க ஒரு சந்தோஷமா ஒரு யாருக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம் வலியுடன் கொடுக்கப்படாது.
0: என்ன
1: வலியுடன் கொடுத்தா அது அவருக்கும் ஏற்காது, எங்களுக்கும் அது எங்களையும் பல வைக்காது. அந்த வலியுடன்
0: கொடுத்தோம்னா
1: ஆகவே நாங்கள் பிறருக்கு உதவுவதன் மூலம் நாம் பெறுவது வெறும் பாராட்டுதல் அல்ல, உள்ளம் நிறையும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் மன நிறைவு ஆகும். எனவே உதவி செய்வதால் கிடைப்பது மன வலிமையை விட மன நிறைவே அதிகம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். கேது நன்றி வணக்கம்.
0: இணைந்து சுருக்கமாகவே உங்கள் வாதங்களை வைத்த வைக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனநிறைவு என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரண ராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பற்றி 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனநிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? இணைந்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். இலங்கை தாயகத்தில் நெடுந்தீவில் கெத்தாக வாழ்ந்த காமாட்சி அம்மாவின் பிள்ளை கெத்தான கேது. வணக்கம் ஐயா.
0: நலம் வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமோம் அண்ணா, நலமாக. இந்த தலையங்கத்திலே உரையாடுறதுக்கு நல்ல ஒரு தலையங்கத்தை கொண்டிருந்தீங்களா அண்ணா? உலகளவும் நான் இந்த பட்டிமன்றத்தில் உரையாடவில்லை.
0: ஆனால்
2: ஒரு கால் ஓமோம் இது எனக்கு அமைஞ்சதா போச்சு. முதலில் உங்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அனைத்து குடும்பங்களும் அனைத்து டிஆர்டி நேயர்களும் நலமாயிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு 169வது பட்டி மன்றம் அனுசரணையா கொண்டு வந்தார்கள் நியூ ரூபி நகமாடத்தினருக்கு கோடி நன்றிகளையும் கூறிக்கொண்டு நடுவர் கேது அவர்களே, இந்த தலையங்கம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா? நாங்கள் மன வலி என்றே உரையாடி இருந்தோம். என் தரப்பில் பல நேயர்கள் வந்து உரையாடினர். கூடுதலான நேயர்கள் மன நிறைவு என்றுதான் உரையாடி இருந்தார்கள். இது ஒரு தமாசாவை உங்களுக்கு சொல்ல வேணும். என்னென்று சொன்னால் மன நிறைவு என்பது நல்லொரு காரியம், ஆனால் இதுல மன நிறைவு என்று உரையாடினவர்கள் இந்த பணத்தை எங்கே எடுத்தார்கள்? ஹோட்டல் இருந்து எடுத்தார்களா, அல்லது வானத்திலிருந்து விழுந்ததா, அல்லது அவர்களுக்கு ஒரு லொட்டரியில கிடைச்சு விழுந்ததாண்டுதான் என்னது கேள்வி. ஏனென்றால் நடுவர் அவர்களே, நாங்கள் புலம்பெயர்ந்து ராதா ரவி, நடிகர் ராதா ரவி சொன்னது போல, இலங்கை தமிழன் ஒரு பயக்கோடதான் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வந்தான். ஒரு நாட்டுக்கு உள்ளடும் பொழுது ஒரு பயக்கோட தான் வந்தான். அதுக்கு பிறகு நாங்கள் பட்ட கஷ்டம் அனைவரும், படித்தவன் படியாதவன், அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், எல்லாரும் கஷ்டப்பட்டு கோப்ப முதலாவது ஈஸி ஒரு ஒரு ஒரு ஒரு ஈஸியான ஒரு தொழில் என்று சொன்னால் உங்களுக்கு கோப்ப அழுவதுதான் எங்களுக்கு தொழில்.
0: உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சு என்ன கிடைச்சது? மனசுல உழந்து வேலைதான்
2: கோப்ப கழுவினாலும் நாங்கள் மனசில கூடம் எல்லாம் கழுவோனும் மப்படிக்கணும். கடைசியா இறுதியா அந்த முதலாளியோட போறவர் நாங்களா தான் இருக்கலாம். மற்றவன் பஞ்ச் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்பான்.
0: ஆமாமா,
2: இது ஒரு பக்கம் இருக்கு. இப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைஞ்சு உழைச்சு மன்னிக்கணும்,
0: உழைச்சு
2: நாங்கள் குடும்பம் அங்கே இருக்கு, நாங்கள் தனியா இங்க இருக்கிறோம். பேந்து குடும்பத்தை கூப்பிட்டு பிள்ளைகளோட கூப்பிட்டு குடும்பம் இல்லாமல் பேந்தொரு கல்யாணம் செய்து ஏதோ பொய்யோ பிரிட்ட சொல்லி நல்ல ஒரு கல்யாணம் இல்ல எங்கட தாயத்திலையும் வெளிநாடுன்னு சொன்னால் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு நல்லொரு நல்லொரு மதிப்பு இருந்தது. வெளிநாட்டுக்கு இந்த பொம்பளை பிள்ளை போய் சேர்ந்துருவோம். அந்த மாப்பிள்ளையோ அந்த கணவர் அங்க என்ன செய்யற அது பிரச்சனை இல்லை. பொல்லா கஷ்டங்களுக்குள்ள நாங்கள் இருந்து வளர்ந்து வந்து பிள்ளை பெத்து பிள்ளைய வளர்த்து வீட்டை வாங்கி காரை வாங்கி இப்படி ஒரு நிலைமையில வந்து பணம் ஐயா உலகத்துல நடுவர் அவர்களே, உலகம் வந்து மூன்று விஷயங்கள்ல தான் நடுவர்கள் நடுவர் அவர்களே உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்று பணம், அடுத்தது ஆண் பெண். இந்த மூன்று விஷயம்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் டைமண்ட் மோதிரத்தை போட்டா என்ன, பென்ஸ் கார் ஓடினா என்ன, பிளைட்டே ஓடினா என்ன, பெரிய மாளிகை வீட்டை வேண்டினா என்ன, ஒரு பத்து பவுன்ல பெரிய ஒரு சாங்கிலிய போட்டுக்கொண்டு திரிஞ்சால என்ன, இதெல்லாம் இந்த மூன்று விஷயத்திலான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம், பணம் என்பது ஒரு முக்கியமான உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கடதாசியாக இருக்கிறது. அந்த கடதாசியை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, இந்த எதிர்த்தரப்பில் உரையாடினவர் எல்லாரும் அவர்கள் என்ன சொல்றார் என்றால், ஏன் உதவியை செய்துவிட்டு மனவலி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கவரப்படுறார்கள். பணம் ஐயா, பணம், பணம் என்ற சாமான், பணம் என்ற பொருள் இல்லாட்டா நாங்கள் வாழலாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் அண்ணா வந்து ஒரு பொக்கேக்கு இருந்து உழைக்கிறேன், நான் இந்திரன் எங்கட ஆரன் சொன்ன அருள் எல்லாம் நாங்கள் பொக்கேக்கு இருந்து
0: உழைக்கிறாங்க.
2: எனக்கு நீங்கள் என்ன செய்யறது தெரியாது ஐயா.
0: சரியா, ஓகே,
2: நான் இத வெளிப்படையா சொல்லுகிறேன். இந்த சம இந்த இந்த பொக்க காலத்துல நாலு மாதத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டுதான் வீட்டை வருவேன். என்னென்று சொன்னா அங்க ஃபேன் மட்டும்தான் வேலை செய்யும், அடுப்போல் எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனா எட்டு மாதம் எனக்கு நான் இந்த வாழ்க்கையில அனுபவிக்காத இன்பம் எல்லாம் அந்த எட்டு மாதத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் வேலை செய்வேன். ஏனென்றால் கார்ல ஏறியாச்சு, பத்தியாறுல போய் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏறியாச்சு வேலை தளத்துல பத்தியாறுல காரை பார்க் பண்ணியாச்சு, உள்ளுக்கு போனாச்சு, உள்ளுக்கு போனா நல்ல வைக்க. இப்ப எங்களால தாங்க முடியாது. இப்ப பிரான்ஸ்ல எல்லாம் பயங்கர வெக்கி என்று கேள்விப்பட்டேன். தாங்க இந்த வானொலி மூலம் தாங்க முடியாது. அப்ப கிச்சன்ல யோசிச்சு பாருங்க, வெளியானதுன்னு சொன்னா கிச்சன்ல டபுளா இருக்கப்படும். இதுதான் உண்மையான விஷயம். மற்றது நடுவர்களை நான் என்ன சொல்வதுன்னு சொன்னால், இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்ன தலைப்புல அன்பு நேயர்கள் எதிர்ப்பு எதிர்த்தரப்புக்காரர் வந்து உரையாடினார்கள். படிப்பு விஷயம் தயவு செய்து நடுவர் அவர்களே, இந்த படிப்பு விஷயத்துக்கு உதவி செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னென்று சொன்னால் அதுல எங்களுக்கு எந்த ஒரு மர வலியும் கிடையாது. இந்த தாயத்தில இந்த புஷ்பவதி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த தாயத்துல கிளிநொச்சியில பார்வையற்ற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 25 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள்ல ஒரு ஒரு ஒரு ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளைய வச்சு அந்த பிள்ளைகள் வந்த உடனே அவர்களுக்கு கணக்கோ இங்கிலீஷோ அல்லது அல்லது சயின்ஸோ என்ன நடந்தது பாடம் என்று அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைகளை திருப்பி ஹோம்ஒர்க் போல வீட்டு வேலை போல எல்லாம் செய்து 20 பிள்ளைகள் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். நடுவர்களே, இந்த கொடுப்பனவு, இந்த கொடுப்பனவு நாளும் இந்த சிங்கமூர்த்தி இந்த டிஆர்டி மூலம் நாங்கள் செய்யறோம். நடுவர் அவர்களே, இந்த டிஆர்டி இல்லாட்டால், நாங்கள் டிஆர்டிக்கு வராட்டால் அல்லது அந்த அந்த அந்த பார்வையற்றவர்கள் டிஆர்டிக்கு வராட்டால் இந்த உதவியும் இல்லை, நாங்கள் கொடுத்த அவ்வளவு பணமும் எங்களுக்கு மிச்சம். அந்த படிப்புக்கு செலவழிச்ச பணத்தை நாங்கள் ஒரு காலம் எங்களோட உயிர் உள்ளவரை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எத்தனை நேயர்கள், எத்தனை எதிர்தரப்புல உரையாடினவர்கள் வந்து கதைச்சிருந்தார்கள். படிப்பு விஷயத்தை தயவு செய்ததுக்கு கொன்றாதீர்கள். பணம், தனக்காரனா கொடுக்கப்பட்ட பணம், ஒரு தாலி போகுதே என்று கொடுத்தோம், 2 தாலி போயது என்று கொடுத்தோம், எத்தனையோ கோயில் பக்கத்தில் உள்ள கோயிலோட சத்தியம் பண்ணி வாங்கினார்கள், தரவில்லை. அந்த பலி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் நடுவர் அவர்களே. நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு அஞ்சியம் வருவாய் மிச்சம் பிடிக்கிறேன், மிச்சம் பிடியாட்டியும் கேடிக்காடுல எடுத்து கொடுக்குறேன். அந்த நடுவர் அவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்லுவேன். நான் கேடிக்காட்டுக்கு வட்டி கொடுக்குறான், அந்த பணத்தை கொடுத்ததை அவர் ஏமாத்துறார்கள். மன வலி வருமா இல்லையா நடுவர்களே?
0: கண்டிப்பா கண்டிப்பாக.
2: நீங்க சொல்லியிருந்தீர்கள், உலகத்தில் 67% மனிதர்கள் மன வலியிலான் உள்ளார்கள்.
0: பொய் சொல்லி ஒரு தங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் சாக போறன் தற்கொலை செய்ய போறேன் என்று சொல்லித்தான் மற்றவர்களை ஏமாத்தித்தான் அந்த உதவியை பெறுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. உதவி பெறுகிறது அதுதான், அந்த உதவி பெறுகிறவர்களை பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறதுக்காக அந்த கதையை சொல்லியிருந்தேன்.
2: உண்மையாகவே நாங்கள் அந்த கிளிநொச்சியில் உள்ள பிள்ளைகளுக்கு, பார்வையற்ற பிள்ளைகளுக்கு 10 கலனி கம்ப்யூட்டர் வேண்டி நானும் தம்பி சிங்க மூத்தியும் 5 கொடுத்திருக்கலாம். என்ன 5 கொடுக்க வேணும்? சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி, அது பொய் சொல்லக்கூடாது. அந்த பாலிச்ச கம்ப்யூட்டர், தரமான நல்ல கம்ப்யூட்டர் அரபிலைக்கு வாங்கி அதை கொடுத்து நாங்கள் அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அதை நாங்கள் சொல்லணும் என்னன்னு சொன்னால், இதுகள் எங்களுக்கு மன வலியே கிடையாது, சாவு மட்டும் நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த எந்த தரப்பில கதைச்சு லஞ்சம் போன தம்பி கதைச்சிருந்தார், மற்ற ராதா கதைக்கும் பொழுது நான் கேட்டிருந்தேன் அந்த புள்ளி ஒரு வசனம் சொன்னால், அந்த வசனம் என் மனதை உருக்கி விட்டது. என்னன்னு சொன்னால், நாங்கள் கடன் கொடுத்து விட்டு அவர்கள் ஏமாத்தினவர் நைக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது அன்னத்தை சோற சாப்பிடும் பொழுது அந்த நினைவு வருகிறது நடுவர்
0: அவர்கள்.
2: நான் வந்து ஒரு என் ரத்த உறவில் ஒரு மனைவியின் வழியில் ஒரு கல்யாணம் செய்தேன். $25,000 கடன் எடுத்து கல்யாணம் செய்தேன். 36 வருஷம் அந்த கடனை அள்ளி அந்த கொடுக்கும் வரையும் நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், பாவம். 4:30-4:30 உழம்பி போயிடும், 12 மணிக்கு வரும். அது நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி கடனை கொடுக்கும் பொழுது, இந்த மக்கள் ஏமாத்தும் பொழுது, நடுவர் அவர்களே, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், மன வலி வந்தே ஆகும். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எது தரப்புல கதைக்கும் பொழுது எங்கள் பிளமினா அண்டன் சொல்லியிருந்தார், இதுல நாங்கள் அடிக்கடி நைக்கும் பொழுது எங்களுக்கு வருத்தங்கள் வரும். அது உண்மைதான் நடுவர்களே. நைக்கும் பொழுது எங்களுக்கு பல வருத்தங்கள் வர்றது. அந்த சகோதரிக்கு நன்றியை நான் சொல்ல வேண்டும். வருத்தங்கள் வருகிறது, அது எங்களுக்கு தெரியாமல் வருகின்றது. ஆனால் நடுவர்களே, ஒரு காலம் நான் சொல்லுவார்கள், ஒரு பழமொழி போல சொல்லுவார்களோ தெரியாது, இறந்த பணம் கூடி பணம் என்றால் உடம்பு மண்டுவார்கள்.
0: இப்ப பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும்,
2: பிணமும் வாய் திறக்கும் என்றுவார்கள். ஆனா முறையில இந்த எதிர்த்தரப்புல கதைச்சாக்கல, நான் ஒரு 2,000-3,000 கடன் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நடுவர்களே. என்னன்னு சொன்னால், அவர்கள் மரவரி இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறார்களாம் கடனை கொடுத்து விட்டு. அந்த கடனை கட்டப்பட்ட நீங்களும் செய்திருப்பீங்கள், அந்த கடனை கட்டப்பட்ட பாடு, கட்டி கொண்டிருக்கிற பாடு ஆண்டவருக்கு தான் தெரியும் நடுவர்களே. சொல்லிக்கொண்டு நடுவர்களே, எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கும் நீங்க நல்லொரு நீதி வழங்குவீர்கள், தீர்ப்ப தருவீர்கள் என்று அனைத்து இருதரப்பும் உரையாடின அனைத்து பேருக்கும் இருகை கூப்பி நான் வணங்கி விடவர்ற நடுவர்களே, வணக்கம். எங்கள் அன்புக்கு எது
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவைக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மனவலியின் அணிக்காக அமெரிக்காவிலிருந்து திருவாளர் ராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், எங்கள் சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நீங்கள் இன்று எந்த அணிக்காக வந்திருக்கின்றீர்கள்?
3: நான் மன மகிழ்ச்சி என்ற அணிக்காக,
0: மன நிறைவு என்ற அணிக்காக.
3: வணக்கம் பட்டிமன்ற நாடக சபா கீதீஸ்வரர்களே, இன்று நடைபெறுகின்ற 169 இப்பட்டிமன்றத்துக்கு ஆதரவுகின்ற நீரூவி நகை மாநில ஸ்தானத்தாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சாரும் டிஆர்டி நேயர்கள் சாராகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உலக வானிலை இந்த டிஆர்டி வானிலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் எனது அணிசார வாதாளிகளுக்கும் எதிரணிசார வாதாளிகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் உதவுவதால் மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழ் பொறுப்பு வாங்கிக் கொண்டு உதவலாம். சரி, அப்ப நாங்கள் நன்கொட முதல் மரமா வந்தது நாங்கள் எங்களை கொடுக்கிறோம்
4: என்ன,
3: அதாவது இயற்கை கொடைன்றது மனப்பாண்டு பேரே வேணும், அந்த மனப்பாள் இயற்கையாக கொடுப்பான். அது அதே மாதிரி கைமாற்றி ஒருவர் வந்து கேட்கறேன் இருந்தா கைமாற்ற கொடுத்து அது நம்பிக்கையா திருப்பி தந்து வேண்டிய எங்களுக்கு ஒரு அது ஏற்படுது
4: என்ன,
3: அது எங்கள்ட்ட காசு இருக்க வேண்டியது இன்னொரு கேட்டாருண்ட அவரு ஓரளவுக்கு ஒரு பொறுப்பு வேண்டி கொண்டு அந்த காசு திறன் போது பொறுப்பு வட்டி இல்ல வேண்டாம கொடுக்க கொடுத்தும் மனவாழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்ன. அதனுடைய தான் இந்த நன்கொடையா கொடுக்கின்றவன் வந்து இப்போ நாங்க நன்கொடையா கொடுக்கோண்டு வேண்டு வேணப்போ நன்றி உடையான இருப்போம்.
4: நாங்கள்
3: கைமாற்ற உதவி செய்கின்ற உருவான எங்கள் காலம் எல்லாம் எங்கள் எங்களை மறக்காம இருப்பான். மற்றது பொறுப்பு வாங்கி கொண்டு உதவி கொடுத்துட்டு அந்த காசு நாங்கள் பட்டி கொண்டா அவர்கிட்ட அந்த பொருளை திருப்பி கொடுத்தாண்டால் அவங்க காணத்துல எல்லாம் நான் மகிழ்ச்சியோட அவனும் நாங்களும் அவனை மனமகிழ்ச்சியோட ஆதரிப்போம்
4: என்ன.
3: ஆனாவுடைய தான் மட்டும் இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து நான் அந்த மக்கள் கொடுக்கிறார்கள் ஒரு விளக்கம் வந்து அது வந்து உண்மையில அப்படியே இல்லை. நாங்கள் புலம்பெயர்வதற்கு முன்ன நாங்கள் இப்ப 1970 போக இங்க இல்லாம எல்லாரும் புலம்பெயர்ந்தார்கள். அதுக்கு இலங்கையில இனக்கிழவர்கள் நடக்க இல்லையோ, புயல் பாதிப்புகள் நடக்க இல்லையோ, எவ்வளவு அகதியாக எல்லாம் கோயில் வழியில் இருந்த அந்த மழை காலங்கள் எல்லாம் அப்ப எல்லாம் மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்தார. அப்படி அந்த ஒவ்வொரு காலங்காட்டிலயும் எந்தெந்த அதாவது பண ஏற்றுக்கொள்ள ஏற்றாது அங்க உதவியர்கள் உதயநாதப்பாண்டு என்ற ஒரு ஒருவனுக்கு இருப்பான். இப்ப இந்த காலத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி உதவிதான் இருப்பான் என்ன. மட்டும் நாங்க குறுக்கிய பாத்திரம் அடைஞ்சு வித்து கொடுக்கின்ற மாதிரி உலகம் எங்களுக்கு தெரியும் என்ன தெருவான் அல்லது விமாத்துவான்னு சொன்ன போய் என்ன கொடுத்து போடுனா உலகத்தில் வேணும். ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கும் என்ன சொன்னால் நாங்க கொடுத்து கொடுக்க கூடாது என்ன. ஆனவடியால் என்ன பொறுத்தளவுல ஒரு இதா கொடுக்கறது மன மகிழ்ச்சி என்றது வேற இப்ப எந்த அந்த இப்ப மூலாதிகளுக்கு நாங்க கொடுக்கற அது மூலம் சன்னதி என்ற ஆலயத்துல இந்த இத்தனை மடங்கள் இருக்கு எல்லாரும் செய்து மடங்கள் எல்லாம் உதவிகிறாரு. அதான் வேற ஒரு பக்கத்துல உதவி செய்யறதுக்கு ஒரு இருப்பார், அதை உதவி செய்த அந்த மக்களுடைய வசிய போக்குறதுக்கு அப்படி எத்தனை திருக்கேதீஸ்வரம் இருக்கிறது, கிருமல சிவங்கள் இருக்கு, போய் பாருங்களே நாங்கள் சின்ன பிள்ளையிலே போய் இவ்வளவு சேர்த்து நாங்கள் பார்த்துருக்கோம் இவ்வளவு இதுகளை எல்லாம் இருந்திருக்கோம். அதனுடைய உதவி என்றதோ மற்ற இதுகளை எல்லாம் இந்த காசு இருந்தா புறம் செய்வதும் செய்தவன் இல்லை. ஆரம்பத்திலிருந்து இதுல நாங்கள் நல்ல மனமுடையவங்க எல்லாம் பேருங்க கூட உடல்கள் எத்தனை இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் எல்லாம் இப்ப அவர் சின்னல்ல இருந்த ஒரு இதன்ற அவர் மீண்டும் படங்கள் நடிக்கின்றே காசு இருக்கிற தன்னுடைய படங்களை வெளியில கொடுத்து மக்கள் எல்லாருக்கும் பேரு அது என்ன. அந்த காலத்துல கர்ணன் கதையில கழிப்படுறோம் கூட கர்ணன் அப்ப ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நாடகத்திலேயே இந்த குடை நன்கொடை கொடுக்க உதவ வேணும் என்று சொல்லி மிதப்பான்னு நடுவர்களுடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியடைய கொண்டு போய் விடுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வெற்றவைக்க நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கின்றார். எங்கள் மனோண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். அதாவது வந்து இந்த நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கு இந்த அனுசரணையை கொண்டு வாரத்துக்கு முன்னாடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வந்து நாங்க குடும்பத்தில ஒரு 5-6 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளையோட பிறக்கிறோம். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு ஐயா, சில
0: விடயங்களை
5: ஒரு குடும்பத்துல பிறக்கிற வைக்காது காலாதி காலம் தொட்டு ஒரு கடமை உணர்வோடு தான் அந்த குடும்பம் வாழும். ஆண் பிள்ளையா இருந்தா அவர் உலகி சகோதரிகளை கறி சேர்க்க வேணும். அது வந்து அது தானவும் இல்லையோ ஒன்றும் இல்லையோ, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது
0: என்ன
5: அது அந்த ஒரு கதைக்கு நான் என் தங்கச்சிக்கு சீரணம் கொடுத்து 50,000 100,000 கொடுத்து திருமணம் செய்து போட்டு நானா இருக்கேன் சொல்லிக்கொண்டு திரிவனும்
0: இல்ல.
5: அப்ப இப்ப கதைச்சவே எல்லாரும் சொல்லிக்கொண்டு சொல்லி காட்டுற மாதிரிதான் கதைச்சிருக்கணும். இது ஒருவருக்கு உதவி செய்தா அது வந்து வட்டி கொடுக்கிற ஒரு முறை இருக்கு. இந்த பேங்க் எல்லாம் இருக்குல்ல, எங்களுக்கு இன்றைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற பேங்குகள் தான்
0: என்ன.
5: இது ஒரு வீடு வாங்கவோ வாகனம் வாங்கவோ எல்லாத்துக்கும் அவன் வந்து ஒரு அவன் ஒரு தொழிலா செய்கிறான் என்ன. அது வந்து உங்களுக்கு நாங்க பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன, இந்த பேங்க் தான் எனக்கு வீடு கட்ட காசு வந்தேன் யாராவது சொல்லி இருக்கிறாங்களோ வீடு வாங்க தந்தேன்னு அவன் அது தக்குன்னு டவுலா எடுத்து கொண்டிருக்கிறான். உள்ளால கடு வறுக்குறேன் சொல்லுவாங்களோ
0: பேங்குக்கே கட்டி கட்டி அறந்து போனேன்.
5: அறந்து போய் இனிமேல் ரோட்டில கையேந்த வேண்டிய கட்டத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிஞ்சார்கள் கனவு ஆனமுறையில எதுவும் மது ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்க்கைன்றது நம்பிக்கை என்ன. அதாவது அதாவது வந்து கொடுத்த உடனே மன நிறைவான் சொல்லணும் என்ன. மன நிறைவுனா என்னக்கு கொடுக்கறன்றது முதல் சொல்லே இல்லையே இதுவரைக்கும் ஒரு தரம். என்னது குடுக்கிறோம், என்னது கொடுத்தா மனநிறை பெருமன்றத்தை சொல்லு இல்லை ஒரு தரம்.
0: இதுவரையும் சொன்னார்கள் நான் ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில உதவி செய்து அவர் இன்று நன்றா இருக்கிறார் ஒற்றுவரும் கூறவில்லையே.
5: ஒருவரும் சொல்ல இல்லையே. அது கொடுத்தது தங்களுக்கு ஒரு சந்தோஷமா அந்த சொல்லியா நித்திரவும் வந்துதான் தங்களுக்கும். இது நான் பொழுது போட்டேன் இடையா எல்லாம் வந்து இந்த யூடியூப் காரன் எல்லாம் இந்த உலகத்துல உள்ளவன் பணத்தை வேண்டி கொண்டே குடுக்கறான்னு கஷ்டப்பட்டதிலும் குடுக்கறாரு. அவன் அவன் சொல்றவைக்குதான் குடுக்கறான்னு அவனுக்கு 50,00,000 50 கோடிக்கு வீடு கட்டுறான். இது யாராவது கேட்டிருப்பார்களோ
0: இல்ல.
5: அப்ப அவர் என்ன அவர் என்ன தொண்டை செய்கிறார் அங்க அங்க யூடியூப்காரன் சேவைய செய்யல அங்க அவன் அவரு தொழிலா தான் செய்கிறான் என்ன. அப்ப இந்த பலன் பெற்றத வந்து கொடுத்தவைய பத்தி யாராவது சொல்லி இருப்பு. நம்ம எனக்கு இங்க கேது தான் இந்த பணத்தை எனக்கு கொடுக்க சொல்லி தந்தேன் யூடியூப்காரன் ஒருக்காத்தான் சொல்லுவேன். அது என்ன
0: இல்ல தனிப்பட்ட தீர வாங்கின ஒரு தரண்டாலும் வந்து சொல்லி இருக்கணுமா
5: இருக்கிறான். இப்படி இந்த கேமன்ல வாழ்றவன் லண்டன்ல வாழ்றவன் கனடாவில வாழ்றவன் இவங்கள் தந்த பணத்தை அந்த பேரை சொல்லி எப்பான்னு சொல்லி இருப்பாங்களோ உதவி பெற்றவங்கள்
0: இல்ல.
5: இதுதானே மன வலி என்று சொல்றது. இதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மன வலி என்றது காரணம் ஒரு ஒரு நன்மை செய்த ஒரு நான் பஸ்ல போய்கொண்டிருக்கணும் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து நிக்கிறான் அம்மா இடங்கோன்று சொல்றது வந்து உண்மையிலே அந்த அதுதான் அந்த ஒரு அதாவது வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கொடி என்று சொல்லணும். என்ன தான் கஷ்டப்பாடு பட்டாலும் நீங்க இடங்கோன்று சந்தோஷமா இருக்கிறானே ஒரு நாரா இருக்கட்டும் என்ன. அது நீரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அப்படி யாராவது செய்கிறாங்களோ ஒரு கதைக்கு செல்வாங்க அது எந்த ஆக்கரண்டா செய்திருப்பாங்க. இந்த வேற நாட்டுக்காரனுக்கு இவ்வளவு கவனிக்கிறேன் அவனுக்கும் ஏதாவது எழுப நிக்கலாம் வருத்தம் இருக்குமே கட்டாயம் என்ன. அப்ப இது வந்து பொதுவான கருத்துல வர விடயங்கள். மற்றது ஒன்னும் கோயிலுக்கு ஒரு ஒரு ஒரு 50-100 அனுப்பி போட்டு அங்க 30,000 கொடுத்தாண்டோன்னு அங்க அங்க அங்கே கல்வி போடுவோம். இப்படி இன்னாரு அனுப்பின காசுலாம் இந்த விவேக்கு சாப்பாடு
0: கொடுத்தேன். அந்த பங்குகள் விற்பார்கள் எல்லாம் ஒரு பங்கு 2-3 விற்பார்கள். 10 லட்சம் பங்கு விற்பார்கள். நாங்கள் எங்களுக்கும் பங்கு இருக்கு வாங்கிகளை கண்டுபிடிக்கணுமா?
5: அதான் சொல்றோம், அது தொழில் வேற கடமை வேற. நாங்கள் இப்ப ஒரு சாப்பாடு கொடுக்குறதுன்னா நாங்க சந்தோஷப்பட போறோமா? நாங்கள் குடவள்ளலா இருக்கிறோம் வந்தோம்னா அதுங்கிற கடமை ஐயா. ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு வர போறோம்னா நாங்கள் என்ன செய்வோம்? முதல் செய்கிறோம் அதாவது வந்து உணவைத்தான் பரிமாறுவோம். வந்து இருந்த உடனே ஏதாவது குடிச்ச கொடுப்போம், இது கதைப்பம் சரி சாப்பிடுவோம். அது அது வந்து எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்தான வாரான்னு. இந்த கோயில்கள்ல பாருங்க, எங்க ஊர் கோயில்கள்ல இதுக்கண்டு இப்ப ஒரு கதைக்கு நான் சாமான் இப்ப இப்பவே நான் இப்ப விளம்பரங்களும் கேட்டிருக்கிறேன். சில கோயில்கள்ல ஏதாவது பொருள் உதவி இதுகள் செய்யும் போன்ற ஏன் கேட்கிறார்கள்? அவர்கள் என்னென்று சொன்னா பாரவைக்கு இது ஒரு பிடித்திருக்க வேணும். அதை பாரவையும் ஒரு ஏதாவது ஒரு உதவியை செய்துதான் இந்த கோயிலை வளர்க்க வேணும் என்றது. அதுவும் ஒரு கடமை உணர்வு தான் ஒழிய. அதால இந்த அன்றைக்கு கேது கொண்டு வந்த அந்த சாமான் தான் இன்றைக்கும் ஐயோட்டு போயிட்டு 50 பேருக்கு 100 பேருக்கு சமைச்சு கொடுத்தாங்க. யாராவது சொல்லுவினமோ அங்க நடத்துறவே
0: இல்ல அன்றைக்குதான் சொல்லுவினமா?
5: இல்ல அன்றைக்கு அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இது நீதான் கொண்டு வந்தீங்கன்ற ஒருத்தையும் நினைக்காதீங்க. என்ன அந்த கடமைக்கு என்ன கொண்டு வந்துரு, யாரோ கொண்டு வந்து பச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களோடைய நாங்களே என்ன செய்வோம்? கொண்டு போய் ஐயா இது 50 தேங்காய் கிடக்குது, 2 மூட்டை அரிசி இருக்குது, மற்ற மரக்கறிகள் கிடக்குண்டு இவ்வளவுதான் சொல்லி போட்டு நாங்க கோயில் அலுவலர் கும்பிட பார்ப்போம். என்ன அவர் உடனே பெருசங்கத்துல பூஜையில இது இன்னார் கொண்டு வந்து அந்த அரிசி அதுதான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது சொல்லி இருப்பினமோ? அதாவது வந்து உதவி பெற்றவன் உதவி பொறுத்தவனுக்கு வந்து நன்றி மறக்காம வாழ்றதையா வாழ்க்கையாளுக்காக சொல்லி திரிய போகணும்னு எந்த வித எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது அவைக்கு. இப்ப நான் இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமத்தான் நான் கொடுக்க வேணும். என்ன நாங்கள் பேசி ஒரு கையில வச்சோண்டு ஒரு இதுல இந்த எம்ஜிஆர் பத்தி இப்ப எங்க சந்திரசேகரம் ஐயா சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து அது அது மனிதனா பிறந்தவர் இல்லையே, அது ஒரு கடவுள். அவர் ஒரு பணத்தை இதுவரைக்கும் எண்ணி கொடுத்தது கிடையாது. அவர் ஒரு கதைக்கு இன்றைக்கு அவர்கிட்ட உதவி பெற்றவன் யாரும் எம்ஜிஆரை பத்தி கதைக்கிறாங்களோ பாருங்க. என்ன எம்ஜிஆர் பத்தி இதை கொண்டு வந்தவங்க அனுசரணை கொடுக்குறாங்களா வந்து
0: உதவி பெற்றவர்கள் அது சொல்வது நான் எம்ஜிஆர் உதவி பெற்ற பெருமைக்காக.
5: அவர் ஒரு பெரிய உகந்த இடத்துல இருக்கிறார் தானே,
0: அவர் கொடுத்தாரா கொடுக்க இல்லையா தெரியாது.
5: இப்ப எங்க ரொனால்ட் ட்ரம்பே எல்லா நாடுகளும் பேசி கொண்டு இருக்கு. அவரோட ஒரு படம் எடுத்து பொடுத்தாத விட கூட உலகத்துல இல்லையா? அது அது வேற ஒரு துறை. அவர்கிட்ட என்ன அரசாங்கம் நடத்துற முறை எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதாது வேற. அவரோட ஒரு போட்டோ எடுத்தோமா என்று சொன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புகழ் மாதிரி. என்ன அப்படி சில சில விடயங்களை அந்த நடிகர் மேல பாருங்க, அவங்களை எல்லாம் செய்வாங்க. இந்த போட்டோ எடுக்க போறாங்க நடுவ பார்ப்பாங்க. ஆனா இருந்தாலும் சில இடத்தை அவர் பள்ளியில போயெல்லாம் போடும் ஒரு கடமைக்காக செய்வாங்க. யாரோ போட்டோ எடுக்க வந்து நிக்கிறமா மண்டத்துக்காக செய்கிறாங்களே ஒழிய மனப்பூர்வமா செய்கிறது கிடையாது. அதாவது வந்து ஒரு கொடுன்னு சொல்ற ஒரு சாப்பாடு, அதாவது வந்து ஒரு தினம் படிப்பிக்க போறோம். ஐயோ அப்ப உண்மையில ஒன்னு பிள்ளைக்கு படிக்க படிக்க அது வேலைக்கு விட போகணும் வேண்டாம். சின்ன வயதுல வேலைக்கு விடக்கூடாது. இந்த என்ன நெருவுப்பட்டி தொழிற்சாலை படி செய்கிற இடங்கள் இதுகள்ல இந்த இந்தியாவில கூடுதலா கஷ்டத்தின் மத்தியில படிக்க காசு இல்லாத கட்டத்துலதான் இந்த வேலைக்கு விடுதல் சிறுவர்களே எல்லாமே
6: என்ன.
5: அது இன்றைக்கு நீங்கள் போற போக்குலதான் இப்ப நடக்கிற புது ஆட்சி என்ன செய்ய போதுன்றத நாங்கள் இப்ப வேலை சொல்லக்கூடாது. என்ன ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட சில விடயங்கள் செய்ய போறார்கள், அது நாங்களும் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் என்ன பொறுத்தளவில் ஒருதனும் உதவிய பெற்ற ஒரு சரி அண்ணாதந்த சீதனத்துல நான் நல்லா இருக்கிறேன் ஒரு சகோதரி உறுதி யாருக்காவது சொல்லி இருப்பினமோ இங்க நீங்க உதவி செய்த சவோரங்கள் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நின்று அடிபடுகிறோம் பாருங்க. எல்லா சவோரங்களும்
6: என்ன
5: முதல் இதற்கு கொடுத்த சீதனம் பெரிசா கிழித்தவரோன்றுதான் முதல் கேட்குங்கள். என்ன உண்மை அந்த குடும்பத்தை வளர்த்து உணவு போட்டு வளர்த்து படிப்பிச்சு ஒரு நல்ல இடத்தை திருமணம் செய்து வைக்க வேணும் என்று எந்த தலையெழுத்து கேட்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கடமையன்றத்து இணைக்க வேணுமே ஒழிக்க ஒரு அது நாலு பேரும் சாப்பாடு கொடுத்தோன்னு அது அம்மா யாரோ வந்து சொல்லிக்கிறோம் அது கொடுத்தோன்னா மன நிறைவாம் என்ன மன நிறைவு அவன் என்ன இணைக்கிறாண்டோ பரதேசி இந்த தனிக்க சாப்பாடு மாத்திரம் தந்தவன் ஒரு வந்தவன் ஏதாவது ஒரு காச கீதை தந்திருக்கலாம் தான் என்று இணைக்கிறதான் கூட இருக்கு நம் நடுவர் அவர்களே. என்ன
6: கொடுக்கறதே 5000 தந்தவர் என் 10000 தந்துட்டு போலாம் என்று யோசிச்சிருப்பாரு.
5: இது என்ன ஒரு கப்பல் மீனும் வேண்டி மனக்கறியும் வேண்டாம் சரி இந்த காரி எல்லாம் பெரிய உதவியோண்டு உடனே சொல்லக்கூடிய ஆக்களையே நாங்க பார்த்துருக்கிறோம். என்ன அப்படி எல்லாம் வந்து எங்கட வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரியா நாங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும்படி இந்த மன நிறைவோ அதெல்லாம் அது சும்மா ஒரு கணக்கில் பட்டிருக்கிறது ஒழிய கடைசி மட்டும் மன பலியோட தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன ஒரு ஒருதன் வட்டியை கொடுக்கிறான் சீட்டை பிடிக்கிறான் அதை செய்யறான் அவன் சுத்தி கொண்டு ஓடி விட்டாங்க வேண்டா அவன் மனதிலே அந்த மன வலி அப்படியே தான் இருக்கும். என்ன இப்ப அவன் அவன் எப்படியோ சம்பாதிக்கட்டும் எந்த அவன் முயற்சியாலும் முன்னோட பாக்குறான் அதை நான் எங்களுக்கு தந்த உதவியன்றத்தை இணையாம அந்த பணத்தை கொடுக்காம இன்னும் ஒரு நாட்டுக்கு ஓடினவங்களே நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன இதுதான் இன்றைக்கு உலகத்தின் யதார்த்தம் என்று சொன்னா இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு.
6: தொடர்ந்து ஒரு போன் நம்பரையே வச்சிருக்கணும் இல்ல
5: அது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஒருக்கா. இன்றைக்கு நான் புழுவேன் 40 வருஷமா அதே நம்பர் நான் வந்த காலத்து எடுத்த நம்பர் இன்று வரைக்கும் வச்சிருக்கேன். இது எந்த ஒரு நான் இணைத்தது என்னன்னா இந்த என்னதான் காந்திகள் எல்லாரும் வச்சிருந்தாலும் இந்த வீட்டு லேண்ட் லைன்ன்றது வந்து எங்களுக்கு அந்த வீட்டில அந்த சட்டம் கேட்க ஒரு சிறப்பு மாதிரி.
6: என்ன
5: இந்த வீடுகளில் உள்ள லைன்களை பாருங்க டெலிஃபோன் விட்டு கேட்காத ஒரு கோயில் மணி அடித்த மாதிரி ஒரு சிறப்போ இல்லையோ நடுவர்களே.
6: கண்டிப்பா
5: ஒரு 50 ரூபா 45 55 ரூபா கட்டுறதாலே நாங்க பிச்சா கட்டப்பட போறது இல்லை. அந்த அந்த அந்த எங்களை அந்த ஆரம்பத்துல இருந்த இதை நாங்க மறக்காம பாதுகாக்கிறோமே. நாங்க என்னத்துக்கு முந்தி வந்த காலம் இருந்த போட்டோவளே இப்பவும் பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். என்ன காரணம் அதான் ஒவ்வொருத்தர் வந்து அதுக்கென்று ஒரு சேவை செய்தவன் கொண்டவன் நாங்கள் வந்த காலங்கள் இதுகள் என்னத்துக்கு இந்த அது ஆராயிருக்கட்டும் இப்பவும் வச்சிருக்கணும் தானே வீடுகள்ல இது பழசுதான யாராவது எரிஞ்சிருப்பார்களோ
6: இல்ல
5: இல்ல மற்றது உபத்திரம் வந்து பாருங்க தங்கட பேர் பெற வேணும்ன்ட்டு தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார்களே ஒழிய எந்த துறையிலும் பாருங்கோ கடைசி மட்டும் இது மற்றவனுக்கு தெரியாம செய்ய போறோம்ட்டு ஆறாவது செய்திருப்பினமோ இத நான்கு பேருக்கு தெரியப்படுத்துவினோம் உடனோ நான் தான் இந்த நான் தான் இந்த இதுக்கு அந்த கோயிலுக்கு நான் தான் வேலை காது கொடுத்த நான் கட்டினதுக்கு இன்றைக்கு இந்த கம்ம அம்மன் கோயில் தொடங்கியது 84 ஆரம்பித்தவர்கள் வாஸ்கர குருக்கள்
6: என்ன
5: ஊர் ஊரா ஜோமல்ல பண ஆக்கடை வச்சு காசு சேர்த்தவர் அப்பங்களுக்கு தந்த காசை வந்த புதில 280 ரூபா சத்தியமா 200 ரூபா நான் கொடுத்தேன் நான் இந்த மாதம் நாங்க சாப்பிட இல்லை இப்போ ஐயர் நாங்க கோயிலுக்கு போனோம்னு சொல்லிக்கிறோம் இவன் எல்லாம் இந்த கோயிலுக்கு காசு தந்தவன சொல்லி இருப்பறோம் அது எங்கட கடமை ஒரு செய்வங்களுக்கு கொடுக்கறது செலவு செய்கிறது சகோதரங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் அது அவை எங்களுக்கு சொல்ல போறதும் இல்லை எங்களை பாராட்ட போறதும் கிடையாது. ஆன முறையில எங்களுக்கு ஒரு கடமை உணர்வு வேற நாங்கள் ஒரு ஒரு ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது இதுகள் அதுகளை சொல்லி கொண்டு இருந்தமையா இருந்தால் உதவிக்கு இந்த அந்த அந்த அதான் செய்த உதவிக்கே ஒரு மரியாதை இல்லாம அறிப்போகும் என்ன
6: கண்டிப்பா.
5: ஆனா இந்த உண்மை என்பது இந்த பேங்குகள் இந்த பேங்குகள் ஒன்னும் இந்த பேங்குல எனக்கு நான் இப்ப கேட்டாலும் டிஸ்போ கிரெடிட்ல பாஸ் தாரானு சொல்லிடுறோம் எனக்கு முன்னால சொல்லுவோம் என்ன நான் கேட்கறேன் இந்த டிஸ்போ கிரெடிட்ன்றது இன்னும் கொஞ்சம் வீத பட்டிய கூட்டித்தான் தருவன் உதாரணத்துக்கு அர்த்தம் என்ன அதை நாங்கள் நினைக்கிறோம் இல்லையோ நான் இப்பவும் அந்த காது கிடைத்ததே பெரிய சந்தோஷம் அதனை ஒரு மரியாதையா தான் நாங்க வச்சிருப்போம் அந்த பேங்க் மேனேஜரோ மாக்கலர்னு சொல்றது இங்கே நாங்கள் இது அப்ப அப்படி ஐயா எல்லாமே அதாவது வந்து மன வலியத்தான் கொடுக்குது மனவலி எந்த செயல் ஈடுபட்டாலும் அது மன வலியத்தான் கொடுக்கும் அவருக்கு அந்த பேரை கொடுக்க போறதும் இல்லை நாங்களா சொல்லி எங்கிற பேரை பிரபலிய பத்திரமே தவிர கடைசி மட்டும் அவர்களா எங்களை புகழ போறதும் இல்லை எங்களை இவர் வளர்த்து விட்டவை இவர் எனக்கு என்ன படிப்பிச்சவர் இவர் இவராறுதான் எங்கிற குடும்பம் இதுல இன்னும் ஒரு வழியை சொல்லி கொண்டு முடிக்க போறேன் ஒரு ஒரு ஒரு சகோதரிக்கு கஷ்டப்படுதல் உதவி அவர் வேலைக்கு அவர் பரத்தக்காரன் கணவர் நான் ஊர் என்ன சொல்லும் தெரியுமோ இவருக்கு வெகு வேற வேலை இல்லையோ அவருக்கு உதவி செய்யணும் பிள்ளைன்ற திருமணத்துக்கு காது கொடுத்திருக்கணுமா இவ என்ன உள்நோக்கம் இருக்கும் என்று அந்த எவ்வளவு ஒரு ஒரு மன வலியத்தார வார்த்தையை பாவிக்கிறார்களோ இல்லையோன்னு அறிஞ்சது இல்லையோ நடுவர் அவர்களே
6: கண்டிப்பா
5: ஒரு உதவி செய்யக்க அதான் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடு பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொன்னது காரணம் என்ன நாங்க இந்த வெள்ளித்தாட்டு பள்ளிச்சண்ட வெள்ளித்தாட்ட நீட்டி நீட்டினா நாங்க போடுவோம் அதுல அத பார்த்த தெரியும் இனிமேல் இந்த கஷ்டத்துல இருக்கிறான்ன்றத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவோம் என்ன இதுக்குதான் இந்த பழமொழிகள் அது பல அர்த்தங்கள் இருந்தாலும் என்ன பொறுத்த அளவில் இது மன வலி வலி வலி என்றுதான் நான் சொல்லிக்கொண்டு விடவர்கள் நன்றி வணக்கம் நடுவர் அவர்களே
6: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் வேணும்னா நன்றி வணக்கம்
5: நன்றி வணக்கம்
6: ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனோ அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களையும் உருக பற்றி கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து ராதா இணைந்திருக்கின்றீர்கள் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
7: வணக்கம்
6: ஓம் நலமாக இருக்கின்றீர்களா
7: நீங்கள் அனைவரும்
6: அனைவருமே நலமாக இருப்போம் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம்
7: நன்றி நன்றி இருக்கோம் சொல்லுங்க இப்போ எல்லாம் சுகமா இருங்க நன்றி இரவு பொழுது எல்லாரும் சுகமா இருங்க நீண்ட நாள் வாழ வேணும் நாங்கள் இன்னும் இப்படி பார்த்து கொண்டிருக்க கூடாது கடவுள் காப்பாத்துவாங்க கடவுள் துணையோடு எல்லாரும் இருக்கோம் சுகமா நான் இப்ப எங்க அன்னைக்கு நான் கதைக்கிறேன் என்ன அணிக்கும் எதிர அணிக்கும் வார்த்தை சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லிக்கொண்டு என்ன இந்த விளக்கத்தை சொல்றேன்னா நன்றி அண்ணா சுகமா இருங்க நான் என்னண்டா கொஞ்சம் இப்ப மனோ அண்ணையும் சின்னவர் வேறு ஒரு அண்ணா சொல்லியதான் நான் இந்த சைக்கிளை வச்சு பூட்டேக்க கேட்டுக்கொண்டு
6: நான்
7: ஒரு விஷயம் கேக்குறதுக்கு ஒரு ஆக்கள்கிட்ட சைக்கிள் எடுக்க போறது கண்டு கேட்க போவேக்க நான் உதவி செய்த ஆக்கள் பக்கத்துல இருக்கு
6: நிக்கினேன்
7: போட்டுக்கொண்டு போறோம் அப்படி இது நீங்கள் இப்படி அந்த கூடாது அப்படி அந்த செய்யக்கூடாது நீங்க அங்க இதெல்லாம் இங்க இதெல்லாம் எனக்கு உபகதை சொல்லி போட்டு அந்த ஆகல் நிக்கிற இடம் தெரியா
6: போயிட்டேன்
7: உண்மையிலே அவை உண்மையிலே அவைகிட்ட பணம் இருக்குது ஆனா நான் உண்மையில அதை கேட்கல என்ன ஒரு ஆளு கதை கேட்க அதுல விடுப்பு மாதிரி வந்து கேட்டுட்டு எனக்கு புத்தி சொல்லி போட்டு
6: போயிட்டேன்
7: நான் சரி என்று விட்டுட்டு வேணாம் அதை விட்டுட்டு பேந்தாங்க எடுத்துட்டேன் உதவி செய்யல
6: அது வலிதானே
7: அது அது இப்ப சொல்றதே வலியில இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன், செய்கிறதுக்கு தான் எல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கிறேன். செய்ததும் நாங்கள் செய்தது நாங்கள் எங்கள்கிட்ட
6: இணைந்து வலியும் இருக்கின்றது.
7: வலி வலி இப்ப நான் சொல்றேன், கோயில்ல குடுக்கறது இதெல்லாம் நாங்கள ஒரு அன்னதானம் குடுக்கணும், எல்லாரும் குடுக்கணும். ஒரு கோயில்ல இப்ப சில சந்திரியா நல்லூரான இன்னைக்கு அங்க மடத்துல இருக்கிறதுக்கு எல்லாமே சாப்பாடு போடினுதான், அதுக்கு சாப்பாடு நான் மட்டும் நெல் எடுத்து இந்த வயல்ல இருந்து நெல் அடிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போய் மற்றது தென்னை மரத்துல உள்ள ஆக்களை பிடிச்சி தேங்காய் எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் நானா உதவி செய்யல தானே. கதை அதான் இப்ப எனக்கு இந்த சைக்கிளுக்கு இந்த விளக்கம் சொன்ன மாதிரி தான் கதை சொல்லலாம். அங்க செய்யணும் தானே, இப்ப நீங்கள் ஒரு தேங்காய் கொடுக்க, நான் ஒரு பிளாக்காய கொடுக்க, அவர் ஒரு வாழைப்பழ குழிய கூட அப்படி அப்படி கொடுத்து கொடுத்து இந்த தருமத்தை கதை கொண்டே கொடுக்கணும். நல்ல மனதோட குடிக்கணும், அங்க இருக்கிறதுக்கே சாப்பாடு போடணும். ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது, போடணும் வேண்டு எல்லா விஷயமும். பத்து கை இருக்கிறது, ஒரு பத்து கை தட்டுனா, பத்து கை தட்டுனா அலோதம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தான் குடுக்குறோம் நாங்க. அப்ப கொடுத்தா அந்த ஐயர் குடிச்சு கேட்க மாட்டாரு, என்ன நீங்கள் அண்டைக்கு வயல்ல நெல் அடிச்சேன் ரெண்டு மூட்டை சந்திச்சீங்க, இந்த முறை நல்ல விளைவு போல அடக்கு தாண்ட ஐயர் கேட்க மாட்டார். அவர்கிட்டதான வழியா இருக்கு சொல்லுங்க. அப்ப நான் மன சந்தோஷத்துக்கு தான் குடுக்கணும், அப்ப எல்லாரும் குடுக்கறதுல சந்தோஷம் அங்க இருக்கிறவே மன நிறைவோட சாப்பிடணும். அதுதான் அது உதவி உதவியும் நாங்கள் சந்தோஷமா குடுக்கறோம், எல்லாரும் குடுக்கறோம், மன சந்தோஷத்தோட குடுக்கறோம், அது மன நிறைவு. இது நாங்கள் இந்த ஆக்கள்கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனை அங்க அவைக்கு நாட்டுல இப்ப வெள்ளம் வந்திருக்கு இது வந்திருக்கு, நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப இந்த இது போனி கொண்டு வைங்க, இது கிரைக்ரோஸ் போனி கொண்டு அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நாங்கள் அப்படி தண்டி போட்டு குடுக்கறதும் ஒரு மன நிறைவு. இது நாங்களா செய்கிறது மன நிறைவு, நாங்களா செய்கிறது மன நிறைவுன்னு சொன்னால் அத போல ஒரு மடமத்தனம் ஒரு காலம் இல்ல. எங்களுக்கு பணம் இருக்குதான், பணம் இருக்குதுண்டா அது வீட்டுக்கு அந்த மூலையில கிடக்கட்டும்.
6: பேங்க்ல இருந்தா என்ன பிரச்சனை,
7: மூலையில கிடக்கட்டும், நாங்க போறோம் சொன்னால் அது ஆர்வம் எடுக்கட்டும். நாங்கள் கஷ்டம் இல்லாம ஒரு தேங்காய் வேண்டவனும் ஒரு பால் வேண்டவனும்னு சொன்னா எங்க கையில வேண்டவனும், எங்க காசுல தான் நாங்க வேண்டவனும். இப்ப நான் கடையில போய் எல்லாம் வேண்டி போட்டோம், ஒரு பால் வேண்டாம் காசு இல்லையா, தெரிஞ்ச மசன் கூட பக்கத்துல நிக்க
6: மாட்டேன்.
7: இதுக்கு 15 ரூபான்னு நான் இப்பதான் நின்ற காசோட முடிச்சுட்டு தான் சொல்லுவோம். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எங்க உண்மையில ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் இல்லைன்ட்டு ஒரு சைக்கிள் வண்டி கொடுக்கணும், பிள்ளை சைக்கிள் அந்த பிள்ளை ரெண்டாம் அப்ப மூண்டாம் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வண்டி கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு பேக்கும் வண்டி கொடுத்தாச்சு. கொடுத்தால் அதை அவர் சொல்லுவார், ஐயோ நீங்கள் அந்த அவருக்கு 4-5 பிள்ளை இருக்குது, அந்த அக்காக்கோ அண்ணாக்கோ ஒரு 4-5 பிள்ளை இருக்கு, நான் ஒரு ஒரு உதவி செய்தோம்னா நீங்கள் என்ன செய்து கொடுத்தது என் புள்ளக்கு நல்ல சந்தோஷம், நானும் நல்ல மாதிரி சொன்னா எந்த புள்ள காஞ்சி போய் பேங்க்ல வந்தது இவ்வளவு இருக்கிறாள் இல்ல இவள் அவ்வளவு தீப்பனுக்கு எதோ ஒன்று இல்ல அதை திரட்டி கொடுத்துட்டாள். அப்போ எப்படி இருக்கும் இது, அந்த ஒரு மனுஷனா
8: மொட்டடிக்கிற கதையல்ல. அந்த உறவுகள் இதுவரை கடந்த திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். முழுமையாக ஒலிபரப்ப முடியாமைக்கு எனது மரபருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:09, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:09. தமிழொலியில் தொடர்கின்றது ஜெர்மனிய நேரம்.

ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய் வியாழன் வெள்ளி 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகின்றது. பழமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடலை காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். அன்பு உறவுகளை மிக அவதானமாக கேளுங்கள். முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து தற்போதைய காலநிலையின் தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல்லொன்றை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து தற்போதைய காலநிலையின் தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். அச்சொல் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடலை தருகின்றோம்.

0: கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி.
1: பைத்தியம்
0: சுப்பையா நாயுடனுடைய இசை.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலிலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, தயவு செய்து இங்கே வேலை பணிபுரிகின்ற அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்து கொண்டு எங்களுடைய வானொலிக்கு நீங்கள் வராமல் விடலாம். எங்களை விமர்சனம் செய்வதில் நீங்கள் அது எலும்பில்லாததான் இந்த கவிதை வரியிலே வாலியவர்கள் சொல்லியிருக்கிறார். நரம்பில்லாத நாக்கு வைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் கொண்டு சொல்லலாம், ஆனால் சொல்லி போட்டு நல்லவன் மாதிரி நடிக்க வேண்டாம். தயவு செய்து நல்லவன் மாதிரி நடிக்க வேண்டாம். உங்களுக்கு கடவுள் ஒரு புள்ளிகளை போடுவார் என்பதனையே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி இருந்து கொண்டு எங்களுடைய வானொலியில் வந்து நீங்கள் நல்லவர் போல நடிக்காமல் இருங்கள். அன்புறவுகளை, நீங்கள் வர தேவையில்லை. தயவு செய்து இப்படி எங்களை பற்றி கேவலமாக சொல்லி போட்டு வானொலிக்கு வருவது சகுந்தது அல்ல. வெட்டொன்று துண்டு ரெண்டு. சரி அன்புறவுகளை, இந்த பாடலை கேட்டீர்கள். பாடலிலிருந்து நீங்கள் எங்களுக்கான பதிலோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 2 லேண்ட்போன் இருக்கின்றது. ஒரு வைபரிலும் பெறலாம் நீங்கள் அன்புறவுகளை. வைபர் தொலைபேசி இலக்கம் 0533 650 0774 2727. தொலைபேசி இலக்கம் 0148 3215 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0393 9851 48 47 71. மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றேன். முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து தற்போதைய காலநிலையின் தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா, புஷ்பவதி விஸ்வநாதன்.
0: வணக்கம் திருமதி புஷ்பவதி அவர்கள், நலமா இருக்கீங்களா? நாங்களும் இருக்கின்ற உங்களை அன்பான வாழ்த்துக்களும் அன்பான நீங்கள் அன்புகளுக்கு. பைத்தியக்காரன் அதுக்கு வாலிக்குட்டி எழுதினவர்
1: என்ன
0: சொல்லி சபாசடுங்க பாப்போம்.
1: நரம்பு
0: எடுக்கிறீங்களா? எனக்கு எடுக்கிறீங்களா நரம்பு? மைய புஷ்பவதி, நல்ல
1: சிரிப்பு,
0: நல்ல புஷ்பவதியின் சிரிப்போட வந்திருக்கிறீங்க. எனக்கு கலகலப்பா தான் இருக்கு.
1: அதால
0: இப்ப ஒரு நாளும் நான் கூட கேட்கல. நீங்க பாத்தீங்களா தீரன் பாலகம் நீங்க சுத்துவீங்க?
1: தர்சனம் வந்து 5 மணி 6 மணி நிகழ்ச்சியில எல்லாம் பற்றி கதைகளை எல்லாம் போட்டு
0: தந்திருந்தேன். நீட்டா கண்ணதாசன் பற்றி, அவர் கண்ணதாசன் பற்றி நிறைய 40 இதழ் செய்தால் அழிஞ்சு போச்சு போல இருக்கு. ஒரு காலத்தில்
1: தேர்ந்து
0: பாருங்களா.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் புஷ்பவதி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கீங்களா தேவி?
2: சாப்பிடுறீங்க
0: எல்லாம் போச்சு. பின்னுக்கு
1: பாரம்
0: கண்டுபிடிச்சு எழுதுங்களா?

0: ஒரு தொழிலினை காட்டக்கூடிய முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய இதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து
1: நன்றி
0: வாழ்த்துக்கள். அவர் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா அண்ணா, நலமா இருக்கிறேன். நந்தி அண்ணா, நீங்க இந்த வக்கைக்கு
0: வெக்க இல்ல, எனக்கு இந்த பேன் குளிர்றதா?
2: ஓ, அவ நீங்க எல்லாம் அங்க ஃபேன் பூட்டி வச்சிருக்கீங்களோ?
0: ஃபேன் ஒண்ணு பூட்டி இல்ல, அதுல ஃபேனுக்கு இருக்கல அவ்வளவு. அவ்வளவு தலைமையரோட இருக்கறோம். அந்த தலைமையர் எல்லாம்
2: பாருங்க, நீங்க அது கைது அவ்வளவு ஆளம் இருக்கற உங்களுக்கு பாராட்டும்.
0: எல்லாம் கடவுள் நினைச்சா நான் கடவுள் செய்வேன்.
2: தண்ணி எல்லாம் குடிச்சிட்டீங்களோ?
0: தண்ணி குடிச்சனா?
2: அது நன்றி, நன்றி. தண்ணிக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
0: நான் கடவுளுக்கு தான் நன்றி. கடவுளுக்கு தான் நன்றி.
2: உணவுக்கும் நீருக்கும் நன்றி சொல்லுவோம்,
0: நன்றி சொல்லுவோம். நன்றி.
2: நான் இதுல வந்து விரல் எடுக்கிறேன்.
0: முகத்துடன் இணையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய
2: முகம் என்று சொல்லி சொன்னா, நாங்க ஐரண்டி கார்டு எடுக்கும் போது முகம் தான் எடுக்கிறோம். அதை விட விரலையும் நாங்க கொண்டு வச்சுதான் எடுக்கணும். சில பேர் இந்த தெரியுமா உங்களுக்கு விரல் என்ன எழுத தெரியாத வைக்க விரல் அடையாளம் எடுக்கிறது,
0: கைவிட்டல் அடையாளம்,
2: அந்த அந்த முத்திரைய கொடுக்கறது. அதே மாதிரி தான் நான் அதற்காகத்தான் விரல் எடுக்கிறேன்.
0: விரல் எடுக்கிறீங்க?
2: தற்போதைய
0: காலநிலை விடா என்று எடுக்கிறீங்க? வீணா விடுது,
2: விடா என்று எடுக்கிறேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே நலமா இருக்கிறோம் அண்ணா.
0: நீங்கள் ஐபோன் வச்சிருக்கீங்க ராதா?
3: புது மாடல் நீங்களும் எல்லோரும் நலமாக இருக்கிறவன வேண்டிக் கொண்டேன். நான் மூடி எடுக்கிறேன்.
0: என்ன மூடியா?
3: ஆமாம், மூடி என்று சொல்லுங்க. முகத்தோட சேர்ந்தது முகமூடி. முகமூடிய போட்டுக்கொண்டு கொள்ளை அடிப்பாங்க, அதுவும் ஒரு தொழில். ஐயோ தெரியல, பாப்பா முகமூடியில இருந்தேன்னா இந்த வெக்கைக்கு இந்த மூச்சு திணற பாடத்தானே கூடுதலா முதியவர்களுக்கு எல்லாம் சரியான வெக்கே. அப்ப நான் மூச்சு திணறல் என்று சொல்லி பாக்குறேன்
0: அண்ணா. கட்டிக்காரி,
3: ஐயோ என்ன
0: விழுந்துட்டோம்
3: தெரியல பாப்போம்.
0: முகமுடியோட
3: அந்த மூச்சுக்கு எல்லாம் கஷ்டம், தண்ணி குடிக்காம இருந்தாலும் சரியான இதுகள் வருது.
0: நேற்று கமலமணி வீட்டுக்கு முன்னால ரெண்டு பேர் படக்கப்பட்டு விழுந்தவியா?
3: சரிங்களா, அந்த வெக்கையில அந்த மூச்செடுக்கவே கஷ்டமா இருக்கும். தண்ணி கொண்டு திரியணும் போவேக்க, முதியவர் கட்டாயம் தண்ணி கொண்டு போய் திரியணும்.
0: வண்டிகளுடன் போயிலே?
3: ஒரு மாதிரி இருக்கு மரங்கள், அது அது பக்கமா போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு வந்த நான். நல்ல காற்றோட்டமா இருக்கு தானே, அப்ப போயிட்டு வந்த நான்.
0: அவர் ராதாகர் நகராஜா அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை

0: அன்போடு வரவேற்று கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா. ஐயா எப்படி இருக்கிறார்?
1: நன்றி.
0: ராதா புல விட்டுட்டீங்க, மூச்சு திணறல் அப்ப வராது. புள்ள
1: மூச்சு திணறல் வரும், ஆனா அந்த
0: மூணாக்கு வரா, இந்த அவன் அந்த விடைக்கு தராது, கட்டி காரி.
1: நான் வந்து உலை முகம் என்றெடுத்து.
0: என்னமா
1: உலை? உலை என்று சொல்லு வந்தது பாட்டுல.
0: உலை ஊரின் பாய மூடலாமா? உலையும் பாய
1: உலை முகம் என்றா அந்த இரும்பு வேலை செய்யற இடமா?
0: உலை வாயவோ
1: உலை முகம்.
0: உலை முகம்,
1: உலை முகம் என்றெடுத்து உலையோட சேர்த்து முகத்துடன் இணையும் என்றுதானே கேள்வி. உலை முகம் என்றா இரும்பு வேலை செய்யற இடம் வந்து இருக்கு. அதுல இருந்து இப்போதைக்கு உலர்ச்சி என்று சொல்லிட்டு போறேன். பின்விட டவுட்டா சொல்றேன், முன்விட உறுதியா சொல்றேன்.
0: உயர்ச்சியா?
1: உலர்ச்சி, உலர்ச்சி.
0: வாடி, இந்த வாடி வதங்கிறது உலர்ச்சி.
1: உனக்காக சொல்லிட்டு போறேன்,
0: உலர்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
2: நானும் வந்து உள்ள தான் எடுத்தேன்.
0: உலை,
2: ஆமா உலை முகம் வண்டி இருக்குது. உஷ்ணம் என்று சொல்றேன்.
0: உஷ்ணம் என்று சொல்லுங்க. உலை முகம், உஷ்ணம். அவர் பிரேமா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரேமாவை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் ராயா.
0: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
3: என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அறிவ வச்சு
0: அது மூணாவது அறை மூடி.
3: ஓ, நீங்க வராது வராதுன்னு
0: மாமா மூச்சு திணறல் இல்லம்மா சொன்னவா? பின்னுக்கு
3: மூவன் மூடி மூடி என்ன மூவன்னாவே நீராயா முக மூடி என்ன சொன்னவா?
0: அப்ப சரியா, ஓகே. உங்கட சொல்லி
3: மூடி மூடியில இருந்து மூச்சு மூடி தான் சொல்லி கண்ணு வந்தவா
0: மூச்சு திணறல், மூச்சு திணறல், மூச்சு திணறல் வாரது.
3: அப்ப ஓகே,
0: நன்றி டீச்சர். அதான் உங்களை மாதிரி படிச்சால் ஒரு ஆள் இருக்கோன்னு சொல்றேன் நான். அவர் பத்மராணி அவர்கள் பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி அன்டன்.
4: ஆமா.
0: நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நலமா இருக்கோம்.
0: எங்கம்மா நீங்க வாக்கன்ஸ்க்கு?
4: வாக்கன்ஸ்க்கு யார் போறது?
0: என்ன ஒரு மாதமா காணையில நீங்க?
4: ரெண்டும் நாளை நடக்கல. டாக்டர் வந்தது தெரியாதே.
0: டாக்டர் வந்தவரா?
4: அது விசிட் பண்ண வர எழுதி அவரை பார்க்கறது முண்டு மாதம் ஒருக்கா வீட்டை
0: வருவினா.
4: ரெண்டு நாள் வந்தது, முதல் நாள் வந்துட்டு இந்த அடுத்த நாள் இந்த புல்லட்டுகள் இருக்கிறதுக்கெல்லாம் ஓடணும். அந்த அந்த ஓடணும் தமிழ் என்ன
0: ஓர்டினன்ஸுக்கு
4: மருந்துடையாக்குமா? மருந்து சிட்டையும் இல்லை, அது மருந்து துண்டு. இந்த ஓடணும் தமிழ் பார்க்கும்.
0: நாகரிகம் இல்லாம
4: இருக்கு.
0: மருந்து
4: சிட்டு என்றது
0: உலைக்கூடம்
4: உலைமுகம் அந்த
0: பின்னுக்கு
4: எனக்கு உக்கிரமும் சரியான உக்கிரமா இருக்கு வெயில்னு சொல்லலாம்.
0: உஷ்ணம்னு
4: சொல்லலாம். உக்கிரம் வெயில் உக்கிரமா தானே
0: இருக்கு.
4: அவர் கேட்டது
0: அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பேரினை விடையாக பெறலாம். அவர்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆண்பால் வந்து சொல்லட்டும்.
4: அப்ப அறுவரை படிப்பிச்ச ஆசிரியருக்கு தான் பேர் கேக்குறீங்க அப்படித்தானே? இல்லாட்டி திண்ணையிலயும் படிச்சு படிப்பிச்ச அதுவும் இருந்து
0: இருக்கலாம்.
4: ஆரம்பங்களில திண்ணதானே, ஆரம்பத்துல திண்ண, அதுக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டி இந்த ஆரம்ப ஆசிரியர் எல்லாம் வந்ததானே திண்ண. இப்ப திண்ண பள்ளிக்கூட ஆசிரியர் பேராயும் இருக்கலாம்
0: நினைக்கிறேன். அவர்கள் தேவி ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா?
5: ஓ நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சூப்பரா இருக்கிறோம். நன்றி.
5: நல்ல சூப்பரா இருக்கிறோம். ஒண்ணு நானும் தேதி கேமரா பிரார்த்தித்து கொண்டு நானும் வந்து உலைமுகத்திலிருந்து அங்கலத்து வரல.
0: அங்கால தெரியல. என்ன என்ன உள்ள வஞ்சிஞ்சதுன்னு போறீங்க?
5: பரவாயில்லை.
0: இப்ப சியாமலா வந்து சொல்லுவா நீங்க முதல்ல இப்ப நிக்கிற அரைமணி தீரமா சியாமலா?
5: ஆ சரி.
0: வாங்க விக்க இல்லையாம அதோட நிக்கிறா.
5: ஆ சரி நிக்கட்டேன். அங்க குறைவு தானே?
0: அங்க வெயில் குறைவு.
5: ஓ அங்க குறைவு. இங்கால தானே வந்துட்டீங்க.
0: இந்த வீடு வசந்த மாளிகை தானே?
5: ஓ வசந்த மாளிகை.
0: அப்ப அந்த வசந்த மாளிகை வருஷம் வருஷம் போய் பாப்பா?
5: ஆமா.
0: என்ன மாதிரி வச்சிருக்கணும் உண்டு? சிரிக்கிறா?
5: சரி அவா கொஞ்சம் எங்களோட சொல்லி விடுங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: என்ன அவர் சகோதரி நோர்வேல இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. நல்ல சௌக்கியமா இருக்கிற ஷியாமலா, வடியா சாப்பிட்டீங்களா ஷியாமலா? அம்மாவா சமைச்சிருந்துவா? எடையில மருமகள் தான் உங்களுக்கு சமைச்சு தரோம். மருமகள் விட்டு தான் நிற்கிறீங்களா? அப்போ எங்களுக்கு எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எல்லா இதையும் நான் செய்து வச்சுருக்குறேங்க. எங்களுக்கு மருமகள் கிட்டே நிற்கிறேன்டா நான் பயந்து போனேன். எங்களா അണ്ണൻ്റെ മകളാ, അണ്ണൻ്റെ മകൻ്റെ മനീതി, അണ്ണൻ്റെ മകൾ മകളുകൾക്ക് ഓക്കെ. അപ്പം ഇങ്ങനെ നയനാതിക്ക് പോയില്ലയോ? എന്നെ ജോസന് പോയി, എന്നെ മാനിങ്ങനെ ഇടക്കണ്ട് ബസ്സിൽ കയറിയെങ്കിൽ ആ അട കടവിള്, അപ്പം കുറേ കടവിളിക്കണ്ട എവളോ കടവിൾ നമ്പിക്കൂടെ പോകത്തേക്ക് എന്നെ ഭയം. அப்படியே நாள் அப்போ சாக மாட்டேன், அப்படியே வச்சுட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சி. என்ன பயன்தான் கொள்ளியோ, நீங்கள் இவ்வளோ ஃப்ளைட்டில் இல்லாமல் இந்தியா போய் இந்தியாவிலேருந்து சொல்லணும் போகிறீங்க. நீங்கள் துணிஞ்ச ஆள் தான். நான் துணிகிறேன் இல்லை, அல்லது பயந்தாங்கொள்ளியன்னு சொல்லுங்க, அல்லது அஞ்சு வருஷமா போ காட்டாமல் இருப்பேன். அதுதானே ஓகே. அழைச்சி கொண்டு போ. அன்றி ஷியாமலா, அம்மா அப்படி நிலமா இருக்கிறவா? உங்களோட மனது உன்ன உங்களை பார்த்த உடனே அப்படியே முகம் எல்லாம் மலர்ந்தது. ஓ ஓ ஓ படுத்துட்டாவா? அதே உட 8 மணிக்கு படுத்துருவா. அப்பா நடக்கும் ஓகே. அப்ப சொல்லு, அதுக்கம்மா பின்படைய சொல்லுகிறது சொல்றார்கள் இல்லையம்மா? பாரம் பாரம் பாரம் ஓகே. ஓமாம்மா, நான் ஒரு நாளும் சசியம்மா பிள்ளை பிடுறீங்களே, அவன் என்னத்தம்மா கேட்டா உதவி? அவர் மூடிதான் எடுத்தார் ரைட்டு, அதால தான் அந்த தவற விட்டுட்டான். நான் எழுத்துல மூவண்ணா போட்டு தான் எழுதி வச்சுக்கிறேன், அங்கால பின்னுக்கும் எழுதி வச்சுக்கிறேன். எப்போ? இப்போ கேட்ட கேள்வியா? ஓகே சொல்கிறேன். தற்போதைய காலநிலையின் தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம். தற்போதைய ஓ தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல்லொன்றினை, முடியிலிருந்து மூச்சு திணறல் இல்லை, மூளை நோய் வராதே காவம் வராதே அம்மா விற்கைக்கு. நன்றி, வாழ்த்துகள். அவர் திருமதி ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவை தொடர்ந்து வானங்களில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் வதனா.
0: வணக்கம் வதனா, நல்லமா இருக்கீங்களா வதனா? நீங்களும் இங்கே இருந்து பேசுறீங்க, கனடால இருந்து பேசுறீங்களா, இங்க இருந்து பேசுறீங்களா?
6: இல்ல இல்ல, இந்த நார்மல் போன்ல அடைக்கிறேன்.
0: என்னமா
6: நார்மல் தொலைபேசியில தான்
0: பேசுறேன். கனடால ஃப்ரீ தானே?
6: இல்ல
0: நோ லேண்ட்
6: போன் அங்க தான் இருக்கு. அங்க உள்ள
0: அங்க இல்லையா?
6: இல்ல அவ அங்க உள்ளவர்களுக்கு
0: ஃப்ரீ. அந்த உள்ளவர்களுக்கு ஃப்ரீ ஓகே. நலமா இருக்கீங்களா?
6: ஆமாம் நலமா இருக்கோம்.
0: 5 கிலோ கூடி வந்தீங்களா குறைஞ்சி வந்தீங்களா?
6: கூடி தான் இருக்கு, எப்போ வேணாலும் கூடி தான் வர.
0: வாங்க நீங்க கூடி வருவீங்க. ஓகே.
6: நானும் அந்த கேள்வியை வடிவா கேட்டுக்கொண்டிருக்கேன். ராஜன்ன பிள்ளைகளும் வந்து நின்றுனா சும்மா வந்துட்டம் வருவோம் வந்தாரு.
0: நாளையில
6: இருந்து வடிவா கேட்பேன்.
0: இன்றைக்கும் சுகமான கேள்வி நீங்க வடிவா கேட்கலாமே. முகத்துடன் நினையும் போது, முகத்துடன் நினையும் போது ஒரு தொழிலினை காட்டக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து தற்போதைய காலநிலையின் காலநிலையின் தாக்கத்தினை குறிப்பிடக்கூடிய சொல்லொன்றை விடையாக பெறலாம்.
6: நாளைக்கு
0: என்ன தமிழ் நன்றி அவர் சௌதரி வதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ வணக்கம். வணக்கம் சௌதரி, நலமா இருக்கீங்களா? அவரை தொடர்ந்து ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயா நடேசன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. உங்களிடத்தில் எப்படி வெயில் அகோரம் தானே? போதா? சரியான வெயில் சொல்லுங்க. பாடசாலை ஆசிரியரோ? நல்ல நல்ல நல்ல விட நல்ல விடாதே மாதிரி அந்த படிவான் படியா செல்லும். இல்லை இல்லை, பாடசாலை எல்லாரும் ஆசிரியர் படிப்பிக்கிற எல்லாரும் பாடசாலை இல்லை, அதுக்கு நல்ல வடிவான சொல் இருக்கு. அதே மாதிரி நிறைய இல்லையா பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விக்ரம், நன்றி வாழ்த்துக்கள் சகோதரன். அவர் திருமதி ஜெயநடேசன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புடவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
7: என்னம்மா விக்கிதா?
0: ஓ, அது அதுக்கு அத்த துவங்கிட்டு
7: இந்த பிரச்சனையினால எல்லாம் எல்லாத்தாலையும் அடிச்சு அடிச்சு நொறுக்கி பார்த்துட்டு நிக்குது இல்ல
0: நிக்குது இல்ல
7: சொல்வழியே கேட்கறது இல்லாம நிக்குது. நீங்க சொன்னா இருக்கீங்களா அண்ணா?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம். நன்றி
7: வாழ்த்துக்கள்.

0: அவரை தொடர்ந்து பத்மராணி மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் பத்மராணி. உண்மையாவா? பாகுலரா? இல்ல இல்ல, நல்ல நல்ல வடிவான சொல்லு வேற பிள்ளை. ஆசிரியர்ந்து கிடக்க அது இந்த விட நல்ல விட பாவன்னா தான் வரும். பாவன்னா சொல்லி இப்போ காட்டு கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பாவன்னா லாவண்ணா டீனா யாவன்னா இன்னண்ணா? பாவன்னா லாவண்ணா டீனா யாவன்னா இன்னண்ணா? பாலாரியன். பாலாரியன் பாலாரியன். நன்றி. தூக்கி விட இல்லையா போல லூசன் மாட்டிங்கல. சித்ரா அடிக்கணும் வந்து அங்கே ஆஃபீஸ் நம்பருக்கு என்னென்ன ரேடியோ நின்றுதாண்டு. நன்றி சோதரம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ஜெர்மன் உதயன் பேசுகிறேன்.
0: உதயன் அவர்கள் நிலமா இருக்கீங்களா? உதயன்
1: தாம் ராஜா, நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: நன்றி.
1: நீங்கள் எப்படி அங்கே நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்.
1: நானும் இதுல உலை முகம் எடுத்து
0: எடுத்து
1: உக்கிரம் என்று சொல்றேன்.
0: உக்கிரம் என்று சொல்றீங்க?
1: ஆமா.
0: சரியான கட்டிக்காரன்.
1: நான் கண்டுபிடிக்கல மற்ற வீர
0: அதான் ஒரு நாள்லயே முடிக்கிற மாதிரி கொண்டு வரேன்.
1: இது பெரும்பாலும் முடிச்சச்சுன்னா
0: நினைக்கிறேன்.
1: நாளை பொருட்களையே தான் கொண்டு போறீங்க.
0: அடுத்ததோ
1: அப்படித்தான் தெரியுது.
0: அப்படித்தான் தெரியுது. ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: அவர் உதயன் அவர்கள் உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: அப்படியே நல்லா இருங்கோ. நானும் வந்து உலகில இருந்து உசுனம் வந்து சொல்றேன்.
0: என்னன்னு சொல்றீங்க? உலகில இருந்து
2: உசுனம் வந்தா வெப்பம்.
0: அது உசுனம் என்று சொல்லி இருக்கோ வெப்பத்துக்கு.
2: ஓ,
0: உசுனம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா இல்ல வேற சொன்ன சொல்ல உண்டா?
2: இந்த நான் சொன்னது உசுனம் வந்து சொன்ன பிரேமா வந்து சொன்னா.
0: பிரேமா வந்து அவ விலைமுகத்தில் இருந்து உஷ்ணம் உஷ்ணம்
2: அதுவும் வெப்பம் தான். இதுவும் வெப்பம் தான்.
0: ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுடைய கட்டிதற்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி சுபாசினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருக்கும் ராணி சமுதரர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. நான் கதைச்சதுல ஒன்றும் மெருது இல்ல.
0: ஒன்றும் வரையிலன்னு தான் வந்து சொல்லிட்டு போறாங்க பத்மராணி.
3: அது வந்து பால் ஆசிரியன் என்று அது வருமா?
0: என்ன விடிய விடிய போய் எழுத்த
3: கேட்க இல்லையா? அது அவைய கேக்குது இல்லையா? அவன் இந்த பைபர்ல வர்றது ஒண்ணும் கேக்குது இல்ல.
0: அப்ப அவ செல்லை ஒருத்தரும் கேட்க இல்லையா?
3: இல்ல, எனக்கு தெரியாது. மற்ற வினோதரி எல்லாம் நான் பால் ஆசிரியன் அப்படி ஏதேனும்
0: பால் ஆசிரியன் பாலா
3: வணக்கம்.
0: அவர் ராணி சமுந்தர். ராணி சமுந்தரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் பிரசன்னா.
0: வணக்கம் தேவி. என்ன தேவி?
4: ஓ, நானும் நான் 40 விட சொல்லல.
0: ஓ, என்ன தெரியும்?
4: நீங்க பாலாசிரியன் சொன்னதே பத்மராணிய காத்து நான் கேட்டு வச்சிருக்கிறேன்.
0: கதைச்சது
4: மற்றது சித்ரா சியாமலாக்கா கதைச்சது ஒன்றுமே
0: வரையிலதான்.
4: சில நேரங்கள்ல
0: வரவேலையாத்து விட்டுட்டு
4: பாக்க விடுமாம். அதை தட்டி விடாட்டிக்கு வராதுன்னு
0: சொல்லித்தான்
4: செய்யல. அது
0: பாவம்.
4: நானும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கேட்டது, மருமகள் இந்த வீட்டுல சாப்பிட்டதும் அம்மா நல்லா இருக்கிறான்னு சொன்னதும்
0: 8 மணிக்கு பண்ணிட்டா
4: தனக்கு அங்க போக நயனாதீவு நாகமணாச்சிட்ட போக கப்பல்ல போக பயம் சொன்னதும் எனக்கு கேட்டது,
0: எல்லாம் கேட்டது,
4: கொஞ்சம் கொஞ்சம் கேட்டது, முழுக்க
0: வரையில பாம்பு காது.
4: ஐயோ மருமகள் வாங்கலாம், அண்ணாண்ட மகள் மருமகள் எல்லாம் சொன்னவ
0: கட்டிக்காரு, சரியான கட்டிக்காரு, நன்றி வாழ்த்துக்கள்.
4: நானு உலமுகத்துல இருந்து உத்தகன் என்று சொல்றேன், உஷ்ணம் என்று சொல்றேன்,
0: உஷ்ணம் என்று சொல்றீங்க, உலகில அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம். வணக்கம், அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம். ஓம் சுதாகர், நல்லமா இருக்கிறீங்களா சுதாகரன்? அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாகும். சுதாகரன், அவர் சுதாகரன் அவருடைய தொடர்பு வரையிலே அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
4: நன்றி,
0: வாழ்த்துக்கள்,
4: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா?
5: நலமாவே இருக்கிறோம், நீங்க?
0: நாங்கள் எல்லாம் நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
5: உஷ்ணம் உக்கிரமம் அடைஞ்சு கூரை தாண்டவம் ஆடுது.
0: என்னத்தை செய்ய சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க? நீங்க இப்படி சொல்றதெல்லாம் அது தண்டு ஆட்டத்தை காட்டுது. அதை நீங்க இப்ப தெரியாம விட்டுட்டீங்களா? அது ஒண்ணுமே செய்யாது.
5: கொஞ்சம் ஆட்டத்தான் இந்த ஆரம்பத்துல எல்லாம் குளிர்க்க இருந்துறாங்கள் தானு. ஆனா மோசமா ஆட்டுது
0: என்ன,
5: அதுதான் ஒரு கவலை. மட்டும் படி ஓகே,
0: என்னன்னு தெரியல எனக்கு, ஒன்றும் பேசிருக்கேன்.
5: நீங்க உள்ளுக்கு இருக்கிறதால, குழுமையா இருக்கிறதால ஒன்றும் தெரியாது. நீங்க வேலைக்கே வந்துடுவீங்க, நானும் பேருந்து கொஞ்சம் தனிஞ்ச பிரதான் படியிலே முறங்குவீங்க. 7-8 மணி அப்புறம் வழியில போக நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். அண்டு சொல்றீங்க,
5: அண்டு நாங்க சொல்றோம், நீங்களும் அதை இப்படித்தான் சொல்லுவீங்க.
0: அது நீங்க குளிச்சு போட்டு அடிக்கடி குளிக்கணும்.
5: அதுதான் பிரச்சனை.
0: ஒவ்வொரு மனைச்சாரத்து குறுக்கா போய் துடைக்க கூடாது, சளி ஒன்றும் துடைக்க கூடாது.
5: மொத்தத்துக்கும் தண்ணி அடிக்க வேணும்,
0: அடிக்கணும். நீங்க போட்ட மேக்கப்ல போட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாம போகும். மரக்கறி, வெண்டிக்காய் குழம்போட பாவக்காய் குழம்பு, வெண்டிக்காய் வெள்ளக்கறி, பாவக்காய் பொரியல்.
5: நாளைக்கு வெள்ளிக்கிழமை
0: பாக்கியம் கிடைக்குது இல்ல.
5: ஏ நான் நல்லபடியா என்ன உப்பு உப்பை போடாதான், தூளை முதல் போட்டுட்டு நான் ரெடி பண்ணிட்டு நீங்க பொறிக்கான்னு உப்பை போட வேணும். போட்டுட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் மேல கழுவி கிளி போட்டு போக கணக்காயிருப்பா. மேசையில எழுதி போட பொறிச்சு போட தர
0: வேண்டிய போகுது வாழ்க்கை.
5: அப்படித்தான் போக வேணும். அப்படி போனாலன்னா வருத்தங்களே வராது மனுஷருக்கு.
0: இப்படி ஆசை ஆசையா கதைக்கிற நீங்க நிகழ்ச்சிகளுக்கு ஏன் வார இல்ல? நீங்க
5: நான் வந்து நான் தானே நான் இல்ல ஏற சோம்பரியல்
0: மாதிரி கதைக்க கூடாது எனக்கு பிடிக்காது.
5: இருக்காதீங்க
0: நிகழ்ச்சி தொடங்கி 20 நிமிஷம் தான் பிறகு 5:10 தான் தொடங்கினா பிள்ள
5: அந்த நீங்க அந்த இப்ப ராணி சம்பந்தர் வந்து சொன்னமாத நான் கேட்கிறேன் பாலாஜி நீங்க படிச்சா எழுத்து கூட்டி சொன்ன நீங்க
0: தானே
5: வடிவா எழுத்து கூட்டி சொன்ன நீங்க வடிவா கேட்டு ராணி சம்பந்தர் கேட்க இல்லன்னு சொன்னாதான் வடிவா நீங்கள் அதை முதல் சொல்ல எழுத்து கூட்டி சொன்ன நீங்க வடிவா பாவனால
0: அவளுக்கு சரியான வேலையில இருக்கிறது பாட்டு படிக்க வேணும் பாலசப்ரணி மாதிரி ஒவ்வொரு மட்டு போட்டு கொடுப்பாங்களோ அந்த மட்டு கேட்ட மாதிரி படிக்க வேணும்.
5: ஓ படிப்பா நான் பாடி வர முகத்துல வந்து படிக்க மாட்டேன்
0: சம்பந்தம்
5: அனுப்பப்படாமல்
0: உங்களோட
5: பாவம் பார்த்து வேற அப்ப நான் லைன் எடுப்பதா இப்படி தொடர்ந்து லைன் வந்தா அவ பாவம் பார்த்து வரைக்கும்ல அப்ப நாங்களும் விட்டு
0: கொடுக்கத்தானே கட்டிக்காரி என்று யோசிச்சு பாருங்க
5: அது வேற
0: ஒரு நிகழ்ச்சி என்ன அடி தூள் அடிச்சேன்னு வந்துருவோம்
5: வந்துடுவா
0: இதுக்கு முதல் இதா நெடும் பா
5: பாடினாதான்
0: நீங்களே கதைச்சிருக்கீங்களே விடை சொல்றீங்களா இல்ல
5: நான் கதைச்சு போட்டுத்தானே சொல்ல போறேன்னு நான் உலக முகத்துல இருந்து இந்த உக்கிரமானது உஷ்ணம் தான் உக்கிரமானது என்று சொல்லி நான் உக்கிரம் என்று சொல்றேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
5: நன்றி
0: வணக்கம். அவர் வதனி மோகன் அவர்கள் வதனியை தொடர்ந்து வந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. ராணி சொல்லுங்கள். ராணி ஓம் அம்மா கவலைப்பட்டு போற நான் எல்லாம் கூட பாடிவரும் இப்ப பாடுங்க நீங்க அடுத்த கிழமை அடுத்த கிழமை அடுத்த சாரதியின் லீவுக்கு பாடுங்க. என்ன தெரியும் அந்த கொஸ்டி கூட போடுறீங்க அந்த கொஸ்டி கூட போய் பாடிட்டு வாங்க. நன்றி. சரி, அன்பு உருளையத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
6: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 01 57 அல்லது 604 902 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 Grafenstrasse 3898 Schweiz.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நலவண்டுதானே சொல்ல வேணும். என்ன வைக்கேண்டானு என்ன வெயிலண்டானு ஒன்றும் செய்யலாது. அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களே. இப்பொழுது நேரம் சரியாக 6:07. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இப்பொழுது முதல் இடம்பெறப் போகின்ற நிகழ்வு வளமை போன்றது. நாடகத்துக்காக அம்மா அவர்கள் வருவார்கள். அது வந்த பிற்பாடு நீங்கள் பாட கேட்கலாம். அன்பானவர்களே, அவதானமாக இருங்கள். வெயில் வெயில் வெயில், சாதாரண வெயில் அல்ல. இங்கே பிரான்சிலே வந்து இங்கே அரசாங்க எமது மக்களின் அதிதீர தவனத்திற்கு துரித செயல்பாட்டிற்கும் பிரான்சில் தற்போதைய வெப்பநிலை நிலைமை 26 பிரான்ஸ் தற்போது வரலாறு காணாத கடுமையான வெப்ப அலை அனுபவித்து வருகின்றது. சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி அல்லது 44 பதிவாகி உள்ளது என்று இங்கே பாரிஸிலே உள்ளிட்ட பல பகுதிகளில் குறையாமல் இருக்கின்றது வெப்பம் என்று இங்கே கடும் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ரொம்ப அவதானமாக இருங்க. குழந்தைகள் மதிய நேரத்திலே வெளியில் போகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப அவதானம். வாகனங்களுக்குள் போவதற்கு முதல் அந்த கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜன்னலில் திறந்து விடுங்க காற்றுகள் வாரத்துக்கு. இங்கே சில பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. பொது நிகழ்வுகள் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் உடல்நலத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிக்கையெல்லாம் விட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரொம்ப அவதானமாக இருங்கள். வெக்கை என்பது சாதாரணமானதில்லை. சரி, வலிமையாக தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 இன்னும் ஒன்று இருக்கிறது. 03 39 95 41 48 47 71 பைபர் இலக்கமும் இருக்கின்றது. 03 33 680 7 74 27. எனவே நீங்கள் எங்களுடைய நாடக கலைஞர்கள் வந்த பிற்பாடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பார்ப்போம், அவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். ஒன்று வணக்கம். மிக முக்கியம் என்னென்று கேட்டா, காற்றிலே வெப்ப காற்று வருகின்ற பொழுது கொஞ்சம் அனல் அப்படி இப்படி இருக்கும். சரி, என்ன தர போறீங்க?
8: இன்னைக்கு நாடகம் 218. தலைப்பு அம்மா சொன்னா காலையில கொடுத்தேன்னா அந்த தலைப்பை மறந்துட்டேன் அம்மா சொல்லுவாங்க.
7: சரி, அப்படியே நில்லுங்க அம்மா. அடுத்து அம்மா வணக்கம். அம்மா
9: வணக்கம். இந்திரன், நான் ஜோதிரி குலராஜ கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லமா இருக்கணும். கவனமாயிரனே.
9: என்ன
7: நாடகத்தின் பேர் அம்மா?
9: பேர் சொல்லையே எனக்கு.
7: சரி, அப்ப இரண்டு பேருமே உரியாடி கொண்டு நாடகத்தை வாங்குங்க.
8: வணக்கம் வணக்கம் அம்மா. டாம்பியம் நாடகத்தின் பேர் வந்து டாம்பியம். சரியான வக்தியா கிடக்குது அம்மாவோட. அவருக்கு அண்டி கதைச்சு பார்ப்போம் இப்படி இருக்கிறான்னு தெரியாது. இல்லை வயசு இருந்தேதானே பார்க்க கோல் பண்ணி பார்ப்போம். ஹலோ, ஓம் புஷ்பா, எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறீங்க? கவனம் வெளியில போவாதுங்க. வெக்கியா இருக்கு தானே, கவனமா இருங்கோ.
9: ஓ, சட்டை எல்லாம் உறங்கி போட்டு இப்படி வெட்டி இப்படி பார்த்தாலே அகோரமா இருக்குது. அவ்வளவு வெக்கியா இருக்குது. தாக்கையில கிடக்குது. என்ன
8: நல்ல பச்சை தண்ணி குடிங்க, மோர் கரைச்சு குடி. இருக்கீங்கோ நல்லா இருங்கோ. அதான் நாங்கள் போன கிழமை எங்களோட ஃப்ரெண்ட் வீட்டை போனோம் தானே, அப்படி சந்தோஷமா இருந்தீங்களா? அப்படி இருந்தீங்களுக்கு பங்கார ஆளுதுப்புறம் அந்த பிள்ளைய போய் பார்த்தது தானே கதைப்பா ஒன்று மட்டும் அது மறந்து போனோம். இன்றைக்கு வெயில் அவங்கடாங்க ஒரு கேப்பை மண்டு போட்டு
9: நீங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? நான் வாடிதான் நல்லா உச்சரிச்சரி உபசரிச்சு நல்லா தான் எங்களை பார்த்ததே. ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த வீட்டுல இருக்கிற உறவுகளை பார்த்தா அது என்ன ஐயா அப்படி இருக்கணும் வச்சிருக்கணும்.
8: அவங்க வந்து எல்லாம் சரியான விலை கூடின பொருள் பெரிய விலையான பெரிய மதிப்பான அந்த செட்டியல் அதெல்லாம் மூடி மூடி வச்சிருக்கணும். அந்த ஷோகேஸ் எல்லாம் பாத்தீங்க தானே எல்லாம் மூடி மூடி சில ஆக்கள் அப்படித்தான். இப்ப பிள்ளைகள் அவையிட்ட பெரிய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளும் இல்ல, சில வேலை தூசு பாட்டு மண்ணு மூடி வச்சிருக்கணும். ஆக்கள் வர நேரம் திறந்து விடலாம் தானே. எனக்கும் பார்த்த உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நாங்கள் போய் சாப்பிட்ற மீசையில இருக்கிறோம், அவியல் கோக்குட்டி செட்டியில கொட்டியோட இருக்கிறதா காணியில என்னவோ போயாச்சு வந்தாச்சு போய் எடுத்தாச்சு. அந்த அளவுல அவரு கொஞ்சம் கூச்சமா இருந்தது. பார்த்தா எல்லாம் மூடி மூடி கிடக்க அது எங்கட அந்த காலத்துல தெரியும் தானே ஒரு உறப்பு விடண்டாத்தானே எல்லாத்தையும் மூடுவோம் சோகேசம் மூடுவோம் மூடுவோம். அப்ப நீங்கள் என்ன நீங்களும் என்ன ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தீங்க. அப்ப நான் சரி
9: மூடி வச்சுக்கிட்ட தூசு போடு வேண்டு அப்படி கணக்கியில வேற அந்த வீட்டுல இருந்தோண்டு
8: அதான் அம்மா அதெல்லாம் பாத்துறீங்க தானே நல்ல வேலைப்பாடு வேலை செய்த என்ன சொன்ன முதிர மரங்கள்ல வேலைப்பாடுகள் செய்த நல்ல யானை எல்லாம் அதுகளுண்டு படிவா கிடக்குது.
9: அது இருந்தாலும் ஆக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து இருந்தாலும் திரைய தங்கி விட்டா பாக்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுதான் நம்ம இது என்ன
8: போய் குசிநீக்க போய் போடலாம் கரையால போய் அந்த கராஜுக்குள்ள சின்ன கிச்சன் ஒன்று இருக்காமட்டு சொன்னா. நீங்கள் அங்க அவரோட ஆஜி அவன் ஹஸ்பண்டோட ஆஜி ஒன்று கேட்க அவன் சொன்னா போய் தே தண்ணி போட்டு கொண்டு வரணுண்டு என்னோட ஆடு யோசிச்சு கொண்டு வந்து அந்த தே தண்ணி போட்டு கொண்டு வந்தா இது துப்பராக்குறதுக்கு கடை இது அங்க போய் ஒரு சின்ன குசினி மாதிரி இருக்கு அங்க போய் போட்டுட்டு வரண்டு. அப்படி எல்லாம் குசினி ஏண்டா குசினியில எல்லாம் தண்ணியை வட்டு சோறு அவிஞ்சு சமைச்சு இந்த வீட்டுக்கு மனம் எல்லாம் வேணும் வேணும் சமைச்சா சோறு வேணும் சொல்லு லட்சுமி கடாச்சமே வீடு இருக்கு வந்து இது என்ன
9: வீட்டையெல்லாம் கவனிச்சவே தான். ஆனால் அந்த வீட்டுல ஜாபராம கனகாலமா இருக்க போறவன் போலே இல்லோ அது அப்படி இருந்தாலும் என்ன அனுபவிக்கிறது விலை என்றாலும் என்ன வேற பொருள் என்றாலும் அதை அனுபவிச்சால இருந்து சந்தோஷமா மகள் பாகவெல்லாம் இருக்க வேணும் என்ன
8: அவியலுக்குள்ளதான் தானா வரும். நானண்டா எல்லாம் ஆசைக்கு செட்டியடா அதுல ஏறி இருந்து ஆண் குறைச்சி வரைக்கும் மூட மாட்டேன். ஏன் மூடுவான்? நாங்கள் பாவிக்கிறது வாங்கினதை மூடி போட்டு என்ன செய்யறது? ஒரு தடவை சில விலை கொஞ்சம் நாள் பிறகு அவர் மாறிவினோம் அடிக்க வருங்க அவரை கழிச்சு கேட்டு பார்க்க வேணும் மட்டும் நான்
9: கேட்டு பார்க்கறேன்.
8: போவோம் போவோம் இல்லாட்டி போனுக்குள்ளாலே ஒரு கதைச்சு பார்ப்போம் ஏதாவது சொன்ன சொல்லியா தானே அவையிலும் சிந்திக்கிறதுக்கு இது வரும்.
9: நீங்க
8: குசினிக்கானே சமைக்கிறீங்க நானும் அப்படிதான் கொண்டு சிந்தி சமைப்பேன் பிறவாகி விட்டா அலுவல் முடிஞ்சது. என்ன ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி தாம்பியமான வாழ்க்கை வாழ விரும்பினமாகவும் இருக்கட்டுக்கும் அவரோட கேட்டு பாப்போம் சொல்லி பாப்போம். இப்படி மூடி மூடி போட்டு நீங்களும் இருக்கா வாங்கி பிரியோசனம் இல்லையேன்றதான்
9: எனக்கு கூட்டி நாங்கள் செய்யறத சிதறத சிதறத பார்த்தேன்னாலும் அப்பதான் அந்த கதைக்கு ஒன்று சந்தோஷமே.
10: நாளையாவது கூப்பிடுவோம், உங்களை விட்டா கூப்பிட்டு நீங்க ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க, நான் ஒரு நாளைக்கு கூப்பிடுவோம்,
11: எல்லாரும் ஒன்று அடிக்கணும். அப்பதான் அந்த கதைகள் முஸ்பாத்திய கதைக்கு கோவிக்காமல் பண்ணலாம். என்ன
10: நீங்க சொன்னா இருங்க ஐயாவை பாருங்க, நல்லா தனியா குடிங்க. என்ன
11: மோர் இறக்கி குடிச்சிருந்தான் இருக்கிறோம், நல்ல உஷார
10: நல்ல நல்ல பச்சை தனியா குளிர்மையா வச்சு குடியுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம்.
11: ஓ நன்றி நன்றி, வணக்கம்.
7: ஹலோ நீங்கள்
10: என்னென்று
7: கேட்டால், இந்த இந்த நாடகத்தின் நானும் முந்தி எப்படி ஒரு நாடகம்
10: போட்டுனான்
7: ஒரு ஒரு ஆக்கள் கூப்பிட்டு என்னோட காய்ச்சல் என்னென்று கேட்டால், சில பேர் வந்து வீடுகளை வந்து நல்ல விலை கூடின பொருட்களை, விலை கூடின மணிக்கூடு, விலை கூடின டிவி, விலை கூடின செட்டி எல்லாம் வேண்டி வைப்பினோம். ஆனால் நாங்கள் போகிற நாங்கள் என்ன செய்யறோன்னு கேட்டால், போகிற சின்ன பிள்ளைகளை கூட்டிக்கணும் போனால் எங்களோட சில பிள்ளைகள் வந்து போகிற இடத்துல சத்தம் போடாமல் இருக்கும், உமோ இல்லையோ. சில பிள்ளைகள் வந்து அந்த செட்டியல்களால் ஏறுகின்ற அதுகள் புறுபுறுக்குங்கள். பிறகு இங்கே நிற்பீங்களா வீட்டை வார மட்டும் கேட்டால், இல்லை இல்லை நாங்கள் நிற்க மாட்டோம் போகிற இடத்த போகிறோம்னு சொல்லி போட்டு நிற்பினோம். ஏனென்று கேட்டால் அதுகளுக்கு இப்போ பொருள் ரெண்டு விதமான கருத்து இருக்குது, ஒன்று அனுபவிக்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று போராக்கள் வந்து அந்த வீடுகளில் இப்போ பிள்ளைகளை வந்து பார்த்தா ஆட்டியன் வீட்டில் போய் அந்த டிவி எடுத்து போடுங்கள், அந்த பெண்ணு ரிமோட்டுகள் உடைச்சி போட்டு தான் வாழ அதுக்கு லால ஓடி இதுக்கு லால ஓடி அதை உடைச்சி இதை உடைச்சி போட்டு போமோ இல்லையோ. அப்போ காசு காசு செலவழிச்ச வைக்கத்தான் அதுன்ற அருமை தெரியும். இப்போ பன்னி இப்போ கிட்டத்தட்ட 12,000-15,000 ரூபாய்க்கு செட்டி இருக்கு. இது ஏறி அதில் காலில் தொங்கி போட்டு போனால் அதுவும் சிக்கல் தான், ரெண்டு பக்கமும் இருக்குது. அதாவது எங்களை பிள்ளைகளையும் நாங்கள் போகிற இடங்கள்லேயே அமைதியாக இருந்துட்டு வேலை பார்க்கணும்.
10: என்ன
7: சொல்லி கொடுத்து வளர்க்க சொல்லி கொடுத்து யாரும் சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்குறது தான் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும். இங்கே எல்லாம் அப்படி இல்லை, சில பிள்ளைகள் கட்டுப்பாடாக சொல்லி வைக்கணும். அது சிலதுகள் சில இடங்களில் விரவே மாட்டுதல் நாங்கள் போயிடலேன்ட்டு. நல்ல விடயத்தை பதிவு செய்தீர்கள், நன்றி பெரியம்மா.
10: நன்றி நன்றி வணக்கம்.
7: நன்றி நன்றி நன்றி வணக்கம். சின்னம்மா
12: வணக்கம். இந்திரன்,
7: ஓ நல்ல விஷயம் நான் சொன்ன கேட்டீங்களோ.
12: ஓ எல்லாம்
7: கேட்டுக்கிறீங்க. சிக்கல்கள் இருக்குது, மிக்க அவதானமாக நல்ல சாப்பாடுகள் தண்ணி வெண்ணியல் எல்லாம் கவனமா இருக்கணும். அடிக்கடி கால கைய கழுவணும்.
12: ஓ ரெண்டு பேரும் குடிச்சாதான் ஒரு உளவேல தாக்கு பிடிக்கலாம்.
7: ஓ அது அவதானமாக. அது உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகள் 6 மாதம் அல்லது 1 வருஷம் அதேபோல் இந்த ஓரளவு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யறா, தண்ணி சீலியால் இந்த கால் எடுக்கணிங்களுக்கெல்லாம் துடைக்கணும், இல்லாட்டி அதுக்கு புண்ணாக்கி போடும். இந்த வேர்வைக்கு
12: குளிஞ்சவாது போட்டுனா அப்படி தான் துடைக்கிற கழுத்துக்கு வழிய.
7: அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னாதான் நான் சொன்னேன். சரி, அருமையான விஷயத்தை தந்தீங்க, ரொம்ப நன்றி அம்மா.
12: நன்றி வணக்கம் இந்திரன், நீங்களும் ஜோமாக இருங்கள். நன்றி நன்றி.
7: ஆம், இரண்டு பேருமே தொடர்ச்சியாக தங்களுடைய கலைப்பணியை செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்கள், உண்மையிலே தாங்கள் தொட்ட விடயத்தை தொடர்ச்சியாகவே செய்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சரி, பாடல் கேட்பதற்காக அன்புக்குரியவர்களை பறந்து வாருங்கோ, நல்ல சிறந்து வாருங்கோ. பாடல் கேட்டு நல்ல மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்போம். அந்த வகையிலே இங்கே யார் வந்திருக்கிறான்னு பார்க்கலாம். வணக்கம் பெரியம்மா, வைபரோட வந்திருக்கிறார் ராணி சம்பந்த. வணக்கம்.
3: என்ன பெரியம்மா?
7: ஓ இவ பெரியம்மா, இது சின்னம்மா, சித்தியன்னு சொல்லுவோம். சரி, என்ன மாதிரி சுகமா இருக்கிறீங்களோ?
3: நீங்க?
7: ஓ உங்களை என்ன மாதிரி வெயில் பக்கம்?
3: ஓ நல்ல வக்கைக்கு பாவக்கா காய்ச்சி கொண்டு இருக்குது,
7: அனல் பறக்குது. என்ன
3: ஆனா வேணும் எங்க இந்த கண்டுகளுக்கு வேணும் கட்டாயம்
7: வெயிலோ.
3: ஓ மாமா, அப்படி என்னதான் வேற காய்கள் நல்லா
7: கண்டுகள்?

0: சொல்லுங்க.
1: உண்மையில உண்மையில அவன் நல்ல நல்ல ஒரு தலையங்கத்துக்கு ஏத்த அந்த இது ரெண்டு பேரும் கொண்டு வந்த அவை வளமையா கொண்டு வர்றதை விட இன்றைக்கு கொண்டு வந்தது இன்னும் சிறப்பானதுதான்.
0: என்ன பாட்டு
1: மூடித்தான் அதுக்காகத்தான் அந்த எல்லாரும் மூடி வச்சிருக்கணும். என்ன அது உண்மையில
0: ரெண்டு பக்கமும் இருக்குது. சரி, நீங்க என்ன பாட்டு வேணும்?
1: நான் கேக்குற பாட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்தில்
0: என்ன சத்தம் குறைவா கிடையாது
1: பிள்ளைகளே, அந்த பாட்டெல்லாம் கேட்பான். ஃபேன் பேர்ல செய்து
0: எங்க உங்கயா? இங்கேயும் அப்படித்தான்.
1: அதனாலதான் சத்தங்குறைய கேட்குறோம்.
0: இங்கேயும் அப்படித்தான் ஃபேனுக போட்டுதானுக்கான இதுக்குள்ள இருக்கிற காற்று தானே திருப்பியும் அடிக்குது.
1: உண்மை உண்மைதான். என்ன செய்யறது அது இல்லையா ஆக இருக்கேன்
0: இருக்கல.
1: எங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ளாம் நல்லா இருக்கும்.
0: நல்லது பாட்டு கேட்போம். என்னம்மா?
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து பாடல் ஒன்று கட்டுந்த அருமையான பாடல்.

காலம் கடந்தும் சில பாடல்கள் நிற்கிறதென்றால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்தித்தோமையானால், அன்புக்குரியவர்களே, அந்த பாடலுடைய வரிகள், அந்த பாடல் என்ன கருத்தை சொல்கிறது, சின்ன குழந்தைகளுக்கு பெரியோர்களுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும், தாய் தந்தையருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டும், எங்களுடைய மொழி என்ன என்ற விடயங்களை எல்லாத்தையும் அடக்கிய அந்த பாடல்

0: திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சி பாடல்களில் அதுவும் ஒன்று. அந்த பாடலை ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்டிருந்தார், அவருக்கு நன்றி. அடுத்து யார் வந்திருக்கிற? வணக்கம்.
1: வணக்கம்
0: ரொசாலின். நாங்க நலம், நீங்க நலமா?
1: நலமா இருக்கிறோம், நன்றி.
0: நன்றி. சுகமாயிருங்கோ? வெயிலுக்கு கவதானம்.
1: வெயில அடிக்குதுக்கா,
0: அடிக்குது குளிர்.
1: என்ன
0: குளிரையும் தாங்கலாம், வெயில தாங்கல. இந்த அனல் வந்து மயங்கி விழலாம். குளிருக்குள்ள யாராவது மயங்கி விழுந்தவே இல்லையா? அது நாலஞ்சு ஜக்கேட்டை போட்டுக்கொண்டு ரெண்டு மூணு உடுப்ப போட்டுக்கொண்டு போடலாம். இது நெருப்பாயிரம் பயணங்கள் செய்கின்ற பொழுது, மற்ற இந்த வேலை செய்கிற இடங்களில் ரெஸ்டாரண்ட் உணவகங்களில் வேலை செய்கிற பொழுது, அடுப்பு கணிக்கும் பொழுது, அந்த பக்க வெளிப்பக்க இணைச்சு பார்க்கலாது. சரி, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: மான் கண்ட சொர்க்கங்கள், 47 நாட்கள் படத்தில் மான் கண்ட சொர்க்கங்கள்.
0: மானா?
1: மான் கண்ட சொர்க்கங்கள் போக போக.
0: நான் கண்ட சொர்க்கங்களா இல்ல மானா?
1: நான் தான் தெரியல. மான் கண்ட சொர்க்கங்கள், ஆமா மான் கண்ட சொர்க்கங்கள்.
0: நான் கண்ட
1: மான்,
0: ஆமாமா மான் கண்ட சொர்க்கங்கள்,
1: ஆமாமா. நல்ல பாட்டு.
0: நீங்க சொன்னா சரி.
1: இல்ல இல்ல, இது இந்த பாடலை யாருமே கேட்கவே மாட்டாங்க. நான் நினைச்சிருந்து கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்களுக்கு தரேன். இல்ல இல்ல,
0: மான் கண்ட சொர்க்கங்கள நல்ல பாடல. பாட்டு கேப்போமா அம்மா?
1: கேப்போமா.
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சோமா இருங்க, கவனம் வெயில்.
1: கவனமா இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 6:36. அந்த பாடல் 9:09 இந்த பாடல். ஆனால் அருமையான ஒரு கருத்துள்ள பாடல். இந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா காட்சியோட தெரியும். சரி, அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். ஓடிவிட்டார். அடுத்து வைபரோடாக வந்திருக்கின்றார் ரஜினி. வணக்கம் ராகிணி அல்போன். நிலமோ இருக்கிறோம். ஆண்டி ஐயோ ஏண்டி அம்மா. ஓ நினைச்சு கடும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் ஜியம்மன்? என்ன எங்க முன்சேனா? சரி, நலம்தானே. சரி, என்ன பாட்டு வேணும்? ஏன்
1: படம் பண்ணு தெரியல?
0: அவரிடம் கண்டு காதலிக்க நேரமில்லை, காதலிக்க நேரம். அருமையான ஒரு பாட்டு. அந்த படத்தில் அத்தனை பாட்டுகளும் சூப்பர் பாட்டுகள். நல்ல ஒரு என்ன பாட்டு தேவதாஸ்? ஓ தேவதாஸ் மதிப்பூ பொண்ணு. என்ன பாட்டு? செம்மீனா, செம்மீன். கடலின் அக்கறை போனோமே கொண்டு, அந்த பாட்டெல்லாம் செம்மீன் தான். சரி, வேற என்ன பாட்டு கேப்போம்? ஓகே, வருகிறது பாட்டை கேப்போம். நன்றி பெரியம்மா. இதோ வருகிறது பாடல்.

0: அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டிருந்தார் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம் இந்திரன். ஒன்றிலிருந்து வீட்டில் நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டோம்.
0: நாங்களும் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்ன பாட்டு கேட்க போறீங்கள்?
1: நான் இன்றைக்கு வந்து கொடுத்து வைத்தவர் திரைப்படத்திலிருந்து பாலாற்றில் செயலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது அந்த பாடல். இந்த பாடலுக்கு
0: பாலாற்றில்
1: செயலாடுது செயலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு சித இசை திலகம் கே வி மகாதேவன் இசையமைக்க, சீர்காழி எஸ் கோவிந்தராயனும் கே ஜமுரானியும் பாட, மக்கள் திலகமும் மேல் விஜயலட்சுமி இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு முதல் இந்திரன் இந்த பாட்டு உண்மையா இல்லையா? வேறொரு பாட்டைத்தானும் சவுந்தரராயனும் ஜமுனராயனையும் பாட முந்திக்காம் பாட்டெல்லாம் செய்த உடனே இலங்கைக்கு அனுப்பி போடுகிறோம் இலங்கை வானொலிக்கு. அது இலங்கையிலையும் ஃபேமஸ் ஆகி மதுரையிலையும் பாட்டு போயிட்டுது. பாட்டை சென்சாரை கொண்டு போய் சொல்லி போட்டினமாம். இல்லை இல்லை, நீங்கள் என்ன தக்காளி குழம்பு உடம்பு நீ வேறு ஏதோ சொல்ல வர இந்த பாட்டு முழுக்கலை மருந்து போட்டு வேற பாட்டை கொண்டாண்ட இரவோட இரவாத்தரம் கண்ணதாசனை கூப்பிட்டுக்கிட்டத கே வி மகாதான் இசையமைக்க சவுந்தரராயன் அவசரத்துக்கு கிடைக்கல சீர்காழியம் ஜம்னோராயம் பற்றி இந்த பாட்டை தயாரிச்சிருக்கிறேன். ஒரு தகவல், அப்படி ஒரு தகவல் இருக்கிறாரு.
0: விழாந்தானோ இல்லை வேறமே இருக்கும்?
1: இல்லை விழாந்தான்.
0: சரி, நன்றி. இதோ வருகிறது பாடல. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம் இந்திரன் அண்ணா.

0: அருமையான ஒரு பாடல். உண்மையில இந்த பாடல் கேட்கின்ற பொழுது அந்த ஈவி சரோஜா அவர்களும் மக்கள் திலகமும் திரையிலே வந்த அந்த காட்சி அருமையாக இருந்தது. சரி, அவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: நான் நலமாயிருக்கிறேன் பார்த்திபன். நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: எனக்கு காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை.
0: ஏன் கதவு இல்லை? ஏன்
1: எனக்கு தெரியும்.
0: நீங்க தான் நீங்க காட்டு ராணி.
1: அவங்க அந்த பாட்டு எப்படி வந்திருக்கு? நான் காட்டு
0: ராணி கோட்டையிலே கதவு
1: கதவுகள் இல்லை.
0: உங்க வெயில்
1: அதுக்கு நடக்கல.
0: விளையாட்டு கவனமா இருக்கணும். அப்ப
1: என்ன
0: இதோ வருகிறது பாட்டு. நன்றி அப்பா. நன்றி ராசா. நன்றி.

0: அருமை சுசீலா அவர்கள் பாடிய பாடல், அருமையான ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து தர்மவதி அம்மா வந்திருக்கிறீங்க. வணக்கம் அம்மா. சுகமா இருக்கிறீங்களோ? ஓ, இருக்கிறேன். கோயில்கள் குளங்கள் வருது, கோயில்கள் போகவே இந்த வக்கேக்களை இணைக்கவே வக்கையாக கிடக்கு. இப்போ ஆக பிரச்சனை என்னடா, கோயில் திருவிழாவுக்கு போய் இடிபடுறது அது ஒரு பக்கம், தேர் இழுக்காத கயத்தை பிடிக்க ஒரு பக்கம் இழுக்கும், அதை பார்க்க ஜனமில்லா நேரம். ஓ, ஜனமில்லா நேரம் போவோம். இந்த அன்னதானம் பண்ணிட்டு அந்த ஒரே இடத்த வச்சு கொடுப்பினோம். எல்லாரும் அடிபட்டு கொந்தி கொட்டி சிந்தி. சரி, நீங்கள் சுகந்தானே அம்மா? நீங்கள் சுகமோ? சரி சரி. வெயில் வெயில் வெயில். என்ன பாட்டு வேணுமம்மா? ஆஹா, இன்பம் என்னதுக்கு? தனிரசம் அது வருந்தி குடிப்பதெல்லாம் இன்பம். தனிகயிறின் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம். அதாவது மனைவியினுடைய வாயிலே வருகின்ற ஆனந்தமான சொற்கள் தான் இன்பம். அதுக்காக தர்ராபுராண்டு பேசுறது இன்பம் இல்லை. இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்னென்று கேட்டால், வெக்கைக்கு எரிச்சல்களாக கிடக்கும், சமைக்கவும் விருப்பம் பெறாது, குசினி பக்கம் போகவே நினைச்சு பார்க்கல. அதுக்குள்ள இந்த வறுக்கிறது, இடிக்கிறது, தூளுகள், அதுகளை எல்லாத்தையும் இந்த நேரம் விட்டுருவோம். அங்கே இரும்பு சட்டி கர்றா போடுறான்னா இங்கே எரிச்சல் வரும். மற்ற கொதிக்க கொதிக்க தேத்தன் சில பேர் இந்த தேத்தன் டீயல் பிளேன் டீயல் குடிக்க பார்த்தால் பிட்டிய யொக்கில் ஒரு மாட்டுக்கு வெக்கமா போல கொண்டு வந்து குடிக்குங்கள். அதெல்லாம் பார்க்க ஒரு எங்களை அறியாமலே எரிச்சல் வரும். மற்றது இந்த ரெயின்களுக்குள்ள போயக்க பாருங்கோ, இன்றைய காலமே மறுத்தர் அவங்க அடுத்த பொட்டியில் இருந்து கதைக்கிறார், ஊரு கதைக்கிறார், பிட்டிய சத்தம் அவங்க பக்கத்தில். அந்த நேரம் மெட்டவைக்கு பிட்டி அந்தனமாக இருக்கும். பக்கி ஒரு பக்கம் இது கேத்தி கொண்டு நிற்குங்களப்பா. ஐயோ, போகுது. சரி, நாங்கள் பாட்டை கேட்போம். ஆ, நன்றி அம்மா. இதோ அம்மா கேட்ட பாடல். அதற்கு முதல் அன்பானவர்களே, இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சி, உங்கள் அன்புக்குரிய ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சி விருப்பமும் நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு இன்று நம்மில் பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்களா? இது மிக முக்கியமான. யார் நம்பி யார் தான் நம்புறது? எங்களோட அருகில் இருக்கிறவையான எல்லாமே எங்களுக்கு வர்றது வினை. சரி, பாட்டு கேப்போம்.
1: இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி என்றும் உண்மை.

இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணை

0: அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவம் நிறைந்த பாடலப்பா. நேரம் சரியாக 7 மணி. 7 மணிக்கு யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ். நலமா இருக்கிறீங்களோ?
1: எப்படி
0: சமையல் எல்லாம் முடிஞ்சது?
1: சமையல் நடந்து கொண்டிருக்கு.
0: என்ன 7 மணிக்கு என்ன ராஜா பாடும்?
1: ஆடு
0: மாட்டுக்கு
1: சாப்பிடவே விருப்பம் இல்ல. சமைக்க வேணும் வந்துட்டு சமைக்கிறோம். மரக்கறிகள் இருக்கு, அப்புறம் ஒரு மரக்கறிகளை.
0: இந்த நேரங்கள்ல அதிகமாக இந்த வெக்க காலங்களில கூடுதலாக இந்த மிரக்கறிகள்லாம் நல்ல தூளை குறைச்சு
1: என்னன்னு
0: கேட்டால் இந்த ரச்சி வகைகள் அதுகளெல்லாம் செமிக்கிறதுக்கு கிட்ட போவே மாமரம்.
1: திருவிழா நடக்குது, மற்றது என்ன வீடு வந்து எல்லாம் கண்ணாடி என்ன அந்த கூட கண்ணாடிய அப்ப அது வீட்டை இருக்க முடியுது இல்ல. கண்ணாடியில சூரியன் தட்டு சிறிய குசினிக்கு என்னண்ட சிறந்த அமெரிக்கன் குசினி, அப்ப எல்லாம் கண்ணாடிய குசினிக்கு நின்ற மாட்டா சுல் வெயிலும் அவக்கா நிக்கும். அப்ப விடிய வெள்ளாமே சமைச்சிடணும் இல்லையா? வேலையால வந்துதான் இப்ப சமைக்கிறது.
0: என்ன பாட்டு வேணும்?
1: என்ன
0: பாட்டு
1: சொன்னீங்கள்? இருந்து ஒரு சின்னத்தை எந்துகிறேன் அந்த பாட்டு என்னோட அக்கானுக்கு விருப்பமான பாட்டு கேப்பம் இருக்கா பாட்டு
0: நன்றி அம்மா தேவி தனராஜ் அவர்கள். இதோ ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்.

0: களைச்சி போச்சு, ஒரு கிண்ணத்தை ஏந்தி அப்படியே விழுந்து போனார். இப்பொழுது நேரம் சரியாக 7:08. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்கின்ற நேரத்தில் அடுத்து வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம் சந்திரசேகரம் ஐயா, நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: இருக்கிறோம் ஐயா.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: நான் வந்து அந்த பழைய ஒரு பாட்டு கேக்குற, இந்த 2:16 அந்த பாட்டு கேக்குறேன்.
0: அது என்னங்கால போறீங்க?
1: சும்மா இருக்கா, பழைய நினைவுகள் வந்து இருக்கா, சும்மா கேட்டு வந்த பாட்டு கேட்டு நல்லா சாய்ந்த பாட்டு தானே.
0: 2 மலரெடுத்தால் என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள்
1: கொடுத்தாள்,
0: காலந்த நடையிலின் காதலையும் அளந்தான், காலமகள் பெற்ற மகள் கோலத்திலே. என்ன பாட்டு? சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், துன்பம் போன்ற இன்பத்திலே. என்ன பாட்டு?
1: என்ன டிஎம்எஸ்
0: எந்த கொம்பன் வந்தாலும். காலந்த நடையிலின் காதலையும் அளந்தான், காலமகள் பெற்ற பாட்டு. சுற்றி அருமையான பாட்டு. எல்லாம் காலத்தோடு கரைந்த நடிகர்கள், படங்கள், காட்சிகள் எல்லாமே அப்படியே தெரியாக நிற்கிறது. இதுகள் எல்லாம் மனதுக்கு ஒரு சந்தோஷமான காட்சிகளும் அந்த பாடல்கள் கேட்கின்ற பொழுது.
1: இப்ப அந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தவண்டே ஒரு பெருமை தான்.
0: இப்போ வர பாட்டு கேட்டுட்டாவே பாட்டை, ஒரு பாட்டை கேட்போம் பாதி ஆண்டு போட்டு பாட்டை கேட்டுட்டாவே வீட்டை போடுவோம். ஆனால் நாங்கள் இந்த பாட்டை வீட்டுன்னு கேட்போம் முழுசாக இந்த பாடல்களை. ஓமோ இல்லையா? அதுதான் பாடல். சரி, கேட்போம் பாடல்.
1: நன்றி நன்றி.
0: 2:16 அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா.

அருமையான ஒரு பாடல் சந்திரசேகரம் ஐயா கேட்டிருந்தார். என்ன பாட்டப்பா? சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். அத்தனை பாடல்களுமே முத்தானவை. தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அது எப்பவோ ஒரு நாளைக்கு உங்களை காக்கும் இல்லையா? மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் மாறிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்திருக்கும்.

0: நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தின்.
1: அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் தோற்று போய்விட்டோம் என்று ஒரு காலமும் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் உங்களை இன்னொருவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சத்தியத்தின் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். எனவே யாருடைய குறைகளையும் கேளாமல் உங்களுடைய பாட்டிலே மனச்சாட்சியின்படி நீங்கள் போய்கொண்டிருக்கோம். காரணம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். 60, 70, 80 வயது போக போக அனுபவங்கள் வரும். ஆனால் இங்கே போட்டி, பொறாமை, எரிச்சல், மற்றவர்களை பற்றி குறை கூறுவதிலேயே இந்த காலம் கரைந்து போகிறது. இப்பொழுது அதுதான் நடக்கிறது. எனவே ஒருவர் மனது 9 அடா, அங்கே ஒளிந்து கிடப்பது 80 அடா.

0: உருவத்தை பார்த்தவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா.
1: ஆம், உருவத்தை பார்த்து பனைக்கு கீழே இருந்து நீங்கள் பாலை குடித்தாலும் அது கள்ளாகத்தான் பேசப்படும். ஏனென்றால் இந்த உலகம் அப்படித்தான், மாறாது மாறாது மாறவே மாறாது. காரணம், பொறாமை பிடித்தவர்கள்.

வாழ்க்கை என்பது என்னவென்று அறிந்து கொள்வதற்குள் உங்களுடைய வாழ்க்கை முறிந்துவிடும். உண்மை. ஆனால் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்குள்ளே சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா? இன்னாருடைய பிள்ளை அல்லது இன்னார் இப்படித்தான், இவர்களுடைய குணம், நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர்கள் நேர்மை தவறமாட்டார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி வாழ்றது கஷ்டம். ஆனால் நாங்கள் நேர்மையாக வாழ்ந்து விடுவோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இப்படித்தான் நடக்கும்.

0: நடந்தால் உனக்கு மாலைகள்.
1: ஆம், சென்ற இடமெல்லாம் பாராட்டும் புகழும் உன்னை தேடி வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை பழித்தவர்கள் அதை பார்த்து பார்த்து எரிந்தே செத்து போயிடும். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. வாழேந்திரா.
1: ஆ ஐயா வணக்கம். என்ன லேட்டா வந்திருக்கிறீர்கள்?
2: லேட் ரெண்டு இல்லையா கேட்டுக்கொண்டிருந்தான்.
1: என்னது வெயில் தாங்க
2: கேட்டுக்கொண்டிருந்தான்.
1: காத்து வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். என்ன பாட்டு கேக்குறீங்க?
2: பாட்டு நல்ல ஒரு தத்துவம்.

0: பாட்டுண்டா அப்படித்தான், நடிப்பண்டா அப்படித்தான். கலை கலையை கலையா பாக்கணும். என்னய்யா சந்தோஷம்,
1: ஊர்ல
0: நன்றி சௌரம். இத வருகிறது பாடல், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள்

0: நேரம் 7:27. வாழ்க்கை என்பது நாம் எப்படி என்று யாராலும் சொல்ல முடியாது. தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் நமக்கு சொல்லி முடிப்பதற்குள் அது தானாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் நேருக்கு நேர் வர முடியாதவர்கள் எல்லாம் மற்றவர்களை பார்த்து கிண்டலடிப்பதும் கேலி பண்ணுவதும்
1: நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால்
0: வாழ்க்கை என்பது ஒருவர் நல்லா இருந்தால் மற்றவர் வாழ்த்துவது சிறப்பு, இல்லை என்றால் விலகி போவது அதைவிட சிறப்பு. ஆனால் இங்கே அப்படி அல்ல. நல்லா இருந்தாலும் பிடிக்காது, கெட்டுப்போனாலும் பிடிக்காது. கேள்வி கேட்டவன் குற்றவாளி, ஆனால் கேள்வி கேட்காமல் வாழவும் கூடாது. அது அப்படி வா.

நேரம் 7:33. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. இன்னும் சொற்ப நேரத்தில் ஜெகன் தொகுத்து வழங்குகின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருந்து நீங்கள் அற்புதமான உரையாடல்களை உரையாடப் போகிறீர்கள். அதையெல்லாம் நாம் கேட்பதற்காகவும் காத்திருக்கின்றோம். நல்ல கருத்தாலும் மிக்க பாடல்கள்

0: வன்கூருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிபுரித்து வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கே இல்லாதப்பா. இந்த நேரம் புரிபுரிப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் உனக்கு நல்ல சரி.

நல்லது அன்புள்ளங்களே. அதாவது ஒரு தண்ணி போத்தலோடையே வந்திருக்கிறார். சரி, தொடர்ந்து கேளுங்கள்.

இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய இந்திரனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முனைந்திருங்கள். 9 மணி வரை உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்

0: அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 7:42 பிரான்ஸ் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் வணக்கங்களை மீண்டும் ஒரு இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்று நம்மில் பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா? இன்று நாங்கள் பழகுகின்ற பலர்களே நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-1-51-48-42-71 அல்லது உமது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துள்ள 03-6-50-77-74-27 அது உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், அல்லது மிக நெருங்கிய வட்டங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்களா? இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக இன்று மலைபோல் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க என தெரிவில் ஒரு பாடல்

உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் அதுவே உங்கள் எண்ணத்திற்காக

0: இன்று நாம் பழகுகின்ற பலரில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்களா? இன்று நாங்கள் பழகுகின்ற பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ளலாம். நாங்கள் பலரோடு பழகினாலும் கூட அதிலே பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக ஒரு சிலர் தான் இருப்பார்கள், பலர் நம்பிக்கைக்குரியாக இருப்பார்கள். ஆகவே அந்த வகையிலே அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்ல சும சாதாரண பழகிறவர்களாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த வகையிலே இந்த வகையில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாக வானிலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
1: நன்றி.
0: அப்படி காலையிலே பாட்டி எடுக்குதா?
1: உங்களோட
0: குறைவு அதே என்ன வெயில் ஒரு மாதிரி என்ன வந்த தாங்க எல்லாம் இருக்கும், அந்த எடிக்கிற மாதிரி இருக்கும்.
1: எங்களுக்கு வழிக்காத்து உள்ளுக்கு வராது, உள்ளுக்கு இருக்கிற அதுவும் வெளியில போகாது. சுத்தி வர நாங்கள் அரண் அமைச்சிருக்கிற மலையளால
0: அது காத்து இல்ல, காத்து இல்ல, அந்த காத்தடிச்சா கூட அந்த காத்து தான் அனல் காத்தா தான் இருக்கும். அந்த கொஞ்சம்
1: அனல் காத்து தான் இருக்கும்.
0: தாயத்து வெயிலும் இருக்கிறாங்க, அங்கத்து வெயில் ஒரு வித்தியாசம். அது கொஞ்சம் வெக்கியாகவும் அந்த கச சக்கர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த நெருப்போக்கிங்க ரெண்ட மாதிரி இருக்கும். அங்கே ஈரப்பதம் இருக்கும், அந்த கொஞ்சம் இரளிப்பு தன்மையாக வந்த உடம்பெல்லாம் வந்து ஒற்ற மாதிரிலாம் இருக்குமே தவிர அந்த அப்படி இந்த நெருப்பு குளத்தி விட்ட மாதிரி இருக்காது.
1: கடந்து போவோம் குளிரும் தருமண்டு போட்டு
0: சரி சொல்லுங்கள்.
1: நீங்க பல ரெண்டு தான் கேக்குறீங்க, பல ரெண்டு சொல்லிருக்காது, சிலர் இருக்கிறார்கள். நார்மலாவே நான் யாரையும் நம்பி பழகுறதும் இல்ல, அதுல
0: நான்
1: பிரச்சனையும் இல்லை, குறை சொல்வதும் இல்லை. ஆனா என்ன யாராவது என்ன வடிவா நம்பி புரிந்து கொண்டாருன்னா அவருக்கு நான் நம்பிக்கை தான் இருக்கும். அதுல எதிர்கருத்து இல்லை.
0: நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான்
1: நீங்கள் ஒரு ஒரு வடிகட்டினா ரெண்டு தரம் படிக்கட்டுறது. லேசில நான் வந்து நம்ம இரண்டு சிறு வயது முதல அந்த பழக்கம் இருக்கு. லேசில வந்து ஒருவரை நம்பி கதை சொல்றது அந்த இல்லை.
0: எங்களுக்கு ஒரு கதை சொல்ல வாராராக இருந்தாலும் கூட அவர்த்தான் நாங்கள் முதல்ல அவர்தான் நாங்கள் தவறாக இடப்படைய அவர் சொல்லி போட்டார். அவர் என்ன தூக்கி பிடிக்க கூட, அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவர்
1: இல்லை. நாங்கள் நம்பிக்கையில ஒருவருக்கு நாங்கள் சொன்னாலோ அடுத்தவர் எங்களை சொன்னாலோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த கதை வெளியில போக கூடாது.
0: நட்பா இருந்தா கூட நட்பு பிரிஞ்சாலும் கூட அந்த கதை சொல்ல இருந்தது. நட்பு பிரிஞ்சாலும் இந்த ரகசியம் காக்கப்படமாக இருந்தால் அதான் உண்மையா நட்பன்னு சொல்லி
1: நட்பன்னு சொல்லுவேன். அது உண்மை. அது ஏன் நான் இப்ப நானும் நீங்களும் பல அதை கதைச்சிருப்போம்.
0: சரி, நல்லது. என்ன பாடலை கேட்போம்?
1: சூரரை போற்று படத்தில் இருந்து வெய்யோன் சொல்லி
0: வெய்யோன் பாடல்கள் உங்களுக்காக அந்த வருகிறது. ஆர்வத்தோடு நிகழ்ச்சி சிறப்பித்தமைக்கு நன்றிகள். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் குவரனை தொண்டர் குவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ சூரரை போட்டி திரையிலிருந்து ஜி வி பிரகாஷின் இசையில்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் 8 மணி 1 நிமிடம் கேட்ச் தில்ல 7 மணி 1 நிமிடம் கேட்டு தமிழில் 7 பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் நேச்சானது பிரதி வியாழன் தோறும் இடம் 7:30 9 நேரையும் உடையமான டிஆர்டி தமிழொலியில். அதுவும் இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக திறந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: பாலேந்திரா
1: நிலமா? நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம், நன்றி. இதுவரைக்கும் நிலம்
2: இப்போ
1: மட்டும் நாங்கள் நிலந்தார்
2: சும்மா டக்கண்டு எடுத்த உடனே நாங்கள் அவர் நல்லவர் டக்கண்டு புழங்க கூடாது, டக்கண்டு மாயையும் விடக்கூடாது. காசு போயிரு மணி நேரம் இல்ல மட்டும்
1: அவரோட
2: அவரோட நீர் நல்ல சினியம் தானே, அப்ப அது நீர் அவரோடைய வச்சு கொள்ளுங்க எனக்கு சொல்லாதுன்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு இன்னும் கதையை புடுங்கி பேந்து அதை வந்து இன்னொருவருக்கு சொல்லி இன்னொருவருக்கு சொல்லி
1: வெளிநாட்டு பெரிய ஒரு இடஒருத்தர் வந்து சொன்னாராம், என்ன சொன்னா உங்களை நண்பரை பற்றி சொல்லான்னு சொல்லி, அவர் சொன்னா நல்லா சொல்ல போறீங்க கூடா சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னாராம். கூடா சொல்ல போறேன் அவர் கேட்டாராம், நீ எனக்கு சொல்றதால எனக்கு அதுல என்ன பிரியோசனை இருக்குன்னு கேட்டாரா, நீ அந்த கதையை நான் உன்ன கேட்கறதால எனக்கு என்ன பிரியோசனை வேண்டாம் ஒன்று அவ நான் சொல்ல தவிர நீ விடாண்டு சொல்றாரு. சில பேர் இந்த கதையை கேட்கறதெல்லாம் சொல்ல வேண்டியும் பாருது, நாங்கள் அந்த கதையை கேட்க விட்டுட்டோம் டேலபாய் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள்.
2: சில பேர் ஒரு பழக்கம் கட்டுறீங்க, அந்த ஒரு கதையை அவர் சொல்ல போறோம் சொல்லுங்க, அதுல எனக்கு முதலே தெரியும் சொல்லு, எனக்கு முதலே தெரியும் சொல்லுங்க.
1: கதையை வாங்குறதுக்க
2: குறிப்பிட்டும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இந்த ரேடியோவில் இருக்கிறார்கள், ஒருத்தர் கதையை ஒருத்தர் சொல்றது ஒருத்தர்
3: அதனால பொதுவாக அதான் சொல்லிப்பேன். இல்லாத இவங்க நல்ல எங்கள்ட்ட ஒரு நல்ல உறவுகள்கிட்டையும் கூட அது இருக்குது, நல்ல நட்புகள்கிட்ட கூட அது இருக்குது. நல்ல நட்பன்ற அது நல்ல நட்பன்ட்டு சொல்ல முடியாது, உறவு சொல்ல நட்பன் சொல்லாமலையே நல்ல நட்பன்ட்டு சொன்னால் ஒரு நாளும் இந்த நட்பன் சொன்னால்
2: இப்ப பாருங்க இப்ப நீ இருந்தாலும் இது இருபது வருடமா இருவராக்கும் இப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அப்ப இல்ல அது வந்து புலங்கு ஆகலாம்
3: நட்பு தச்சல நாளைக்கு நட்பு பிரிஞ்சாலும் கூட அந்த நீங்க சொன்னதோ நான் சொன்னதோ அந்த நட்பு காப்பாற்றப்பட வேணும். சில அதான் உண்மையான நட்புன்றது
2: என்ன பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு வருஷமா இருந்தவ இது வரைக்கும் ஒரு நேர் வந்து சொல்லிடுமா விஜய் வந்து ஒரு ஆள் கதை கதைக்கிறது ஒரு ஆள் சொல்ற அப்படியான பழக்கம் இல்லை, அப்படி கதைக்க போறதும் இல்லாம அதுதான் அது ஒரு தடவை வளப்பிலே இருக்குது ஜெகன், ஒரு தடவை தாயப்பன் வளர்க்குற வளப்புல அது இருக்குதே ஒழிய சும்மா நாங்கள் மத்தியோட பழ சாட்ட கூடாது மத்தியாவது இதுல கொஞ்சம் திருந்தி கொள்ள வரணும் இந்த ஒரு தடவை ஒருத்தர் கொழுங்கி வைக்கிறது தூக்கி வைக்கிறது ஆகிய நட்புகளை பிரிச்சு கொடுத்தது ஒரு தடவை அது திருந்த வந்து திருந்த உடம்பு அது என்ன திருந்த போய் பிடிச்சா நாங்கள் இங்க தலைப்பு கொண்டாலும் திருந்த போறது இல்ல
3: சரி. நன்றி உங்களுக்கு இணைந்து கொண்டதற்கு நன்றி, உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடத்திற்கிறோம் நன்றி வணக்கம். அவர் பாலேந்திரன் இணைந்து கொண்டு அவருக்காக அருமை கேட்ட அந்த பாடல் சூரியகாந்தி திரையில் இருந்து

நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இரு

நிலவு வானும் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன். நீ வளர்ந்ததா

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: நேரம் 8:12 டிஆர்டி தமிழ் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக இன்று நாம் பழகுகின்ற பலரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா? நாங்கள் பழகுகிறவர்களில் பலர் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா? பலரோ சிலரோ. இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக மாலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம்
3: பாத்திமன். பாத்திமன் நிலமா இருக்கீங்களா? நாங்கள் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி.
4: என்ன செய்வாங்க சொன்னா, முதல்ல காசுனா கொஞ்சத்தை வாங்குவாங்க, சரியா? கொஞ்சத்தை வாங்கி திருப்பி திருப்பி கொஞ்ச
3: நாளைக்கு
4: முதலே கொண்டு வந்துருவார்கள்.
3: அப்படி செய்வார்கள்.
4: முதல்ல கூட ஊர்ல இருக்கிற அப்பாரு கல் செங்கல்ல ஏற்றி கொடுத்தவர் வீடு கட்டுறதுக்கு. அப்ப அவரு வேணா அந்த காசு தரவில்லை. அப்ப பரவாயில்லாம லொரியும் டீசலும் இந்த கணக்கு. இந்த கல்லுக்கு தான் காசு கொடுத்து வாங்க, அந்த காசு தாங்க. அப்புறம் கதைக்க விட்டாங்க, வீடு வாரவில்லை கதைக்கிறதில்லை. அப்ப மாத்தி விடா. அதுக்கப்புறம் அவர மகனுக்கு காயப்பட்ட உடனே வந்தாரு. அப்பாட்டு அம்மகனா இந்த அம்மா நிறுத்தானே சாதியா இருந்த. அப்ப நண்பர்கள் அவர் மூலமா குயிக்கா பாத்துக்கலாம் சொல்லி
3: அவர் காசு வேற விஷயம்.
4: இது வந்து ஆபத்து. ஒரு மனிதாமியம் இதெல்லாம் நான் செய்தேனா அவனை கூட்டிக்கொண்டு உள்ளுக்கு ஆட்ட காய்ச்சி எடுத்து சரியா பாக்க வச்சிருக்கான். அவர் மனிதாபியம்னு சொன்னாரு அப்பா உடனே. அப்படி பல செய்வார்கள். முதல்ல வந்து கொஞ்சம் அப்ப சொன்னீங்க இந்த கோபம் இல்லாத நல்ல மாதிரி நடிக்க போட்டு அப்புறம் கோபம் வந்த அப்புறம் மாதிரி மாறிடுவார்கள். ஒரு கதையை சொல்லி போட்டா கோபம் வந்தப்போ திருப்பி அந்த கதையை அவுட்டு விடுவார்கள். யார் சொன்ன சொன்னு சில வேலை. இன்னொரு ஸ்டேஜ் எனக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு அடிபடைக்குள்ள எங்களுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சாடுனா அந்த ரெண்டு பேரும் எந்த எங்கள்ல தலைவரும் சொல்லிவிடும் கடைசியா இவன் தான் சொன்னேன். அப்ப இல்லைன்னு சொன்னாலும் அவர் ரெண்டு பேரும் எந்த எனக்கு ஒன்றும் என்ன நாங்க முந்தி தூரத்துல இருந்தேன்னா குழந்தை கொடுத்தா குழந்த உடனே போயிடுவாங்க வெளியில. என்ன சமைச்சா நான் சாப்பிட்டு வந்தானே. அதுக்கப்புறம் பாட்டி சொல்லி கூட போன அப்புறம் அடிங்க வரணும் வந்தா அவங்க சமைச்சு சாப்பிடுறாரு. ஆனா காசு நான் தான் கொடுக்குறாரு, காசை கிட்ட தர மாட்டாங்க. அப்படி எல்லாத்தையும்
5: குடும்பங்கள் இந்த புருஷன் பஞ்சாதி கூட நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கல. இப்ப புருஷனுக்கு பஞ்சாதி நம்பிக்கைக்குரியவரா இல்ல கணவன் மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவரா இல்லாம தான் இருக்கிறார். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தில் அது கூட இருக்கிறது. கூடுதல் குடும்பங்களை இப்ப எடுத்து பார்த்தால் அவர்கள் கூட நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை. இப்ப எத்தனை இடங்கள்ல பிள்ளைகள் பெற்றோர்களோட நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதில்லை.
4: எல்லாம் மாறிவிட்டது. இப்ப எல்லாம் பணம் தானே முக்கியமா இருந்தது. அப்ப அதாலதான் இந்த நமக்கு வெள்ளக்கார பாருங்க பஞ்சாதி தான் நினைச்சு அவன் சாப்பாடு சாப்பிட்டு பே பண்ணுவான். ஆம்பளை தனக்கு பே பண்றாரு. அவன் கண்டுபிடிச்சண்டில்ல ஒற்றுமை இல்லண்டில்ல அது அவங்க பழக்கம். அது போல இவர் செய்து வந்தா
5: அவர்கள் ஒருத்தர் சீட்டு கட்டுறான்னு சொன்னால் அவன் தன்னை ஏதோ ஒன்றை குறைச்சித்தான் தன் வாழ்க்கையில ஏதோ அனுபவிக்க வேண்டிய ஒன்றை குறைச்சித்தான் அந்த சீட்டை கட்டுவான். ஏன்னா எல்லாருக்கும் காசை கூட வச்சுக்கொண்டு சீட்டை கட்டுறது இல்லை. அப்ப சீட்டை கட்டுறான்னு சொன்னா அந்த சொல்லுவார் வாயை கட்டி வைத்த கட்டின்னு சொல்லுவார்களானே. அதே மாதிரி அந்த சாப்பாட்டாலேயோ இதை வந்து தேவையற்ற சில ஒன்றை குறைச்சித்தான் அந்த மாதத்துல மாசம் மிச்சப்படுத்தித்தான் அந்த சீட்டை கட்டுவார்கள். அப்படி அந்த சீட்டை கட்டுகின்ற போது அவர்கள் அந்த சீட்டை கடைசியில் நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் சொன்னால் அந்த அவர்கள் ஒரு 20 மாதமோ 10 மாதமோ 15 மாதமோ காத்துக்கிட்டு அது செய்து போட்டு கடைசியில் அவர் காசு வர மாட்டேது ஒரு தேவைக்காக அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்கள் அந்த நம்பிக்கையை சிதறடித்து விட்டார்கள் சொன்னால் அதை இப்போ தாங்க முடியாமல் இருக்கும். அப்படி அது இங்கே ஏமாற்றப்பட்ட பிறர் இருக்கிறார்கள். காசை கொடுக்க அதாவது சில பேர் சீட்டை கட்டி போட்டு அதில் விட்டு அவர்கிட்ட சீட்டுக்காரட்டையை விட்டு போய் அந்த வட்டியில் சீட்டு கட்டலாம்னு சொல்லி விட்டு விட்டு லட்சக்கணக்காக வந்தவர்களோட பிறர் இருக்கிறார்கள். இங்கே இப்படி ஏமாற்றப்பட்டதால் தற்கொலை செய்தவர்களே இருக்கிறார்கள்.
4: வாங்க சொல்லுவாங்களா கொடுத்த இந்த காசுல அப்ப வாங்க சாரம் ரெண்டு வாங்கலாம் ரெண்டு ரெண்டு பேரும் அந்த வட்டி காசை விட்டு சாரம் எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். கொடுத்து போனீங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க வட்டி காசை அது தந்தை தந்துட்டேன் ரெண்டு சொல்லுவாங்க. அப்படி
5: நன்றி பார்த்தீங்க.
4: நன்றி வணக்கம். நான் கிட்டமால என்ன சட்டம்
5: அது பாஸ்மார்க் நன்றி இளைஞன் வைக்க நன்றி வணக்கம். அவர் பார்த்திமன் அடைந்தோண்டார். பார்த்திமனுக்காக அவர் கேட்ட அந்த பாடல் பாஸ்மார்க் திரையிலிருந்து.

0: பிரசல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
1: நேரம் 8:25 டிஆர்டி தமிழோட இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அந்த வேலை இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற லண்டோ மன அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம், நலமாக இருக்கிறோம், நீங்க நலந்தானே?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். கொஞ்சம் கால நிலையங்களை வாட்டி பகைக்குதான் சொல்லி கொண்டு.
1: உங்கேயும் வெயில் கடமையா இருக்கிறதா?
2: இது வந்து உண்மையில நம்பி நண்பர்கள் என்றது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை. அது என்ன, சொந்த தவறங்களே மறந்து நண்பனுக்காக நின்ற கதைகளும் இருக்குது, சில சினிமாவிலும் இது காட்டி இருக்கிறார்கள்.
3: என்ன நட்பர் என்றால் அந்த கூடுதலா படங்கள்ல நல்லதான் காட்டு வரலாமா?
2: அப்ப அந்த துரோகியமாக ஆக்கலாம், நாங்க இந்த கணத்துல எடுக்கலாம் சில பேரு.
3: அப்படியாவது நட்பா இருக்க கூடாது,
2: அது நட்பு இல்லை. அது அது வந்து இந்த பகட்டுக்காக தங்கட பேரை பெருமைப்படுத்துறதுதான் அந்த உண்மையான ஒரு, அதாவது வந்து ஒரு பாடசாலை நண்பர்களா இருந்தா எங்களுடைய ஆசிரியரை நாங்கள் சேர்ந்து எங்களுக்குள்ள பேசுவோமோ இல்லையோ ஜெகன், சில அவர் எங்கள உண்மையில எங்களுக்காகத்தான் கை அடிப்பர் கொள்ளுவர் ஆசிரியர். ஆனா அவரை எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள் சேர்ந்து கிண்டல் அடிப்போம் அல்லது இவர
3: ஆசிரியர் ஆசிரியர் எங்கள் காத்து திறந்து விடுறவர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் சேர்ந்து ஆசிரியர் சைக்கிள் காத்து திறந்து விடுறது, சைக்கிள் டயர் ஓட்டி ஆக்கி விடுறது அந்த காலத்துல இருக்குத்தானே.

0: பள்ளிக்கூட நட்புகளை ஒப்பிட முடியாது என்று சொன்னால் அது பள்ளிக்கூட நட்புன்றது அது ஒரு தெய்வீகமா சொல்லுவாரு நட்புன்றது தெய்வீகமா நட்புன்னு சொல்லுவாரு தானே இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆட முடியாத விஷயங்களை கூட நண்பர்களோட ஒரு ஆடி கொள்ளலாம் சொல்லி சொல்லுவார்கள். நண்பரிடம் சொன்னால் இந்த கதை வெளியில போகாதுன்ற ஒன்று இருக்காது. உறவினரிடம் சொல்லும் போது அது எப்படி அந்த கதை வெளியில வந்துவிடும். அந்த நல்ல நல்ல நல்ல நண்பரிடம் சொன்னால் அந்த கதை அவர்களுக்குள்ள மட்டும்தான் இருந்து கொள்ளும்.
1: இல்ல இதுல ரெண்டு மூன்று விதம் இருக்கு ஜெகன். எப்படி என்றா, ஒன்று வந்து தாங்கள் நல்ல பேர் எடுக்க வேணும், அந்த இப்படி ஒரு நாங்க ஒரு வேலை ஒரு நிறுவனத்துல வேலைகிறோம் மூன்று நாலு பேர் சேர்ந்து, அதுல வந்து நாங்கள் அந்த நிறுவனத்தின் குற்றம் குறுகள் சிலதுகளை ஒரு பெரிய விபரீதம் இல்லையா, அது நாங்க இவன் சம்பளம் கூட்டுறான் இல்லையா, அல்லது ஏதோ இவங்க இவங்க எங்களுக்கு லீவு தாரது இப்படியா அப்படின்னு ஏதோ ஒரு குறைய வைப்பன் நாங்கள். ஆனா
0: நடவடிக்கையில
1: ஈடுபடுவார்கள். நண்பர்களா இருந்து கொண்டு கழுத்தறுக்கிறார்கள் நிறைய பேரை நானும் பார்த்திருக்கிறேன். அதான் இனிமேல் அதான கொஞ்சம் கவனமானங்க இருக்கணும் என்று சில பேர் சொல்ற வார்த்தைகளை நாங்கள் சாதாரணமா எடுத்துக்கொள்றோம். சில இவனை ஆச்சு அவன் அப்படி செய்யான்ட்டு, ஆனால் உண்மையின்படி ஒன்ற ரெண்டாக்கி அதை திடிச்சு அதை பெருப்பிக்கிறது சில நண்பரா இருந்து கொண்டு. அது அதான் அவைக்கு நண்பர்கிட்ட தகுதியே கிடையாது அவைக்கு என்ன முறை கொண்டு ஓடியன்று சொல்ற. ஊர்ல ஒரு கதைய பெண்டுகள் கொண்டு போய் அந்த வீட்டுக்கு சொல்லி இந்த வீட்டுக்கு சொல்லி சொல்றான் செய்யணும்ன்றா அது கொண்டு ஓடியன்ற ஒரு பட்டம் இருக்கு அவைக்க. அந்த நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஊர்ல
0: கேள்வி
1: இது மாதிரி ஒரு அறிவு வேண்டாம எங்களுக்கு. இப்ப ஒரு ஒரு நண்பன் சரி ஏதோ ஒரு குளோவிலே ஒரு ஒரு வார்த்தைய பாவிச்சுட்டாருண்டா அதை நாங்கள் அதை ஒரு பெருசுபடுத்தி அதன் சம்பந்தம் இல்லாத சும்மா அங்கே கிடந்தவங்க போனவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி அதே அந்த பெரிசு படுத்துறவைய பற்றி என்ன நினைக்கிறீர்கள். ஒரு நண்பரா இருந்து கொண்டும் அந்த
0: கூடுதலாக நாங்கள் வெளியில போகின்ற போது சில வழியில் நல்ல எங்கள் நண்பர்களுக்குள்ள சரி அந்த நான் கூடுதலாக அந்த நண்பர் எனக்கு நண்பர்கள் வட்டம் கூட அப்போ நான் வெளியில் போவேன். அப்போ சில வழியில் அந்த போராட்டங்களில் நாங்கள் தங்கியிருக்கிற போது சில இடவுடலாம் சரி ரெண்டு பேர் பயங்கர வாதாட்டங்கள் நடக்கும் சண்டைகள் நடக்கும். ஆனால் அடுத்த நாள் காலமே நாங்கள் நோம்பலாக இருப்போம் என்று சொன்னால் அந்த அப்படி ஒரு பிரச்சனை நடக்காம என்று சொன்னால் அந்த புரிந்துணர்வுன்றது இருக்கும். அந்த அதான் உண்மை, அந்த உண்மை நட்புன்றது அதான். இப்போ நாங்கள்
1: அடுத்தவனுக்கு
0: நட்புன்றது நாங்கள் அந்த தெரிவு செய்து அந்த ஒரு ஆக்களோட நாங்கள் நட்பாக பழகுகிற போதோ அல்லது அவரோட பழக ஆரம்பிக்கின்ற போது அவர்களை மாதிரி பிரிந்து கொள்ளும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இந்த நட்பு மாதிரி பழகி போட்டு அவர்களுக்கு அந்த சிலருக்கு அந்த ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். இந்த அது இப்போ பல இடங்களில் இருக்கிறார் அந்த அப்படி இப்போ பல பேர் இருக்கிறார்கள். அந்த அவர்களை சேர்ந்து கலைத்து போட்டு பிறந்து வேற இடத்துல போய் விவரமாக சொல்றார் வழக்கம் உண்டு அவர்கள்.
1: நாங்கள் உதாரணத்துக்கு நாங்க ஊர்ல வாலிபால் விளையாடுவோம் புட்போல் விளையாடுவோம் ஜெகன். ஏதாவது படிக்கலுக்கு எங்கட நண்பர்களுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வீட்டை வந்து சொல்ல மாட்டோம், அம்மா கேட்போம் அறிஞ்சா கேட்போம்.
0: என்ன சில வீட்டு வந்து வீடு எல்லாம் சொல்ல முடியாது சொல்லி தான் வீட்டுல சொன்னா வீட்டுல அடிபடுவோம். அதுக்காண்டி வீட்டுல அடிவுள் வேண்டியதில்லை அது ஒரு புல விட்டால் வீட்டம் சொல்ல முடியாது வீட்டு சொன்னா வீட்டு அடிவுள் வேண்டியது புல விட்டு.
1: இப்ப ஒரு அதாவது நிறுவனத்தை பற்றி நான் சொல்றது காரணம் எல்லாரும் வேலை சொன்ன உண்மையில இந்த வெளிநாட்டவங்களும் அவங்க தங்களுக்குள்ள பிரச்சனையான
0: அப்படி இல்லை அந்த வெளிநாட்டவர்கள்ட்ட கூட அந்த பழக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லிங்க. இப்ப இந்த இளைய தலைமுறை வெளிநாட்டவர்களோட வேலை செய்கின்ற போது அவர் சொல்வார்கள் அந்த ஒரு மேசையில அன்றைக்கு யார் இல்லையோ அவரை பற்றி தான் கூட நான் விமர்சனம் வைப்பாரு சொல்லி.
1: அவனுக்கு நேர்மையா நடக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய தாக்கம்.
0: நாங்கள்
1: நிறுவனம் நான் பெண்ண சொல்லவார் என்று சொன்னா எல்லாரும் ஒத்துத்தானே அந்த அந்த அந்த ஒரு செயல்பாடுகள்ல எதுதானும் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய முடியங்கள். ஆனால் இந்த துரோகிகள் வாழ்ற நாடுகள்ல நாங்களும் எங்களை அதான் சொன்ன சில விஷயங்கள் ஏமாந்து போற விடயங்களும் இருக்குது. ஆனா
0: அவைக்கு போராட்டங்கள் கூட அழிஞ்சது காரணம் அந்த நம்பிக்கை துரோகங்கள்
1: தானே.
0: காட்டி கொடுப்பு துரோகம் தானே இந்த போராட்டம் ஒன்றை அழிஞ்சது காரணமே அதுதானே அது.
1: அப்ப மொத்தத்தில தமிழன் கொள்கையே அதுதான் காட்டி கொடுத்து சங்கிலியன் காலத்துல இருந்து வர்ராசேரன்ல இருந்து எல்லாரும் காட்டி கொடுத்து கொடுத்துதான் மாட்டுப்பட்டவன். அது இன்றைக்கும் கடைசியில உடுத்தி இருக்கு. இப்ப உங்கள மத்தியிலும் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு ஜெகன். ஆனா அது கூடிய சீக்கிரம் சில விடியல் கிடைக்கும் சில
0: இருக்க.
1: நன்றி. அந்த பாட்டை பார்ப்போம்.
0: நன்றி, வணக்கம். அவர் லண்டோ மனவன் இந்த நபருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இது வானிலைகளில்.

0: அரசு லாட்சபிலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
1: நேரம் 8:39 தியேட்டர் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும். அதுவில் இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக இன்று நாம் பழகுகின்ற பலரும் நம்பிக்கைக்குரியவர்களாம். இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள அந்த வேலை எண்ணத்தோடு அடுத்த அன்பாக நினைத்துக் கொள்கிறேன்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தேவி. நிலமா? நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள்.
2: என்னன்னு சொல்ற எல்லாரையும் போட்டு இருக்கா உலு புலு புது எல்லாரும் இருக்கலாம். சுகமா வர வேணும் அன்றுதான் நிறைவேண்ட வேண்ட. நல்லா தண்ணி குடியுங்கோ, நல்லா தயிர் சாப்பிடுங்கோ, மோர் குடியுங்கோ, வெங்காயம் கருவேப்பமீது எல்லாம் வெட்டி போட்டு. நம்பிக்கை என்று சொல்றீங்கன்னா நம்பிக்கைன்றது என்னோட பழகிறவெல்லாம் கூட நல்ல நம்பிக்கையோடதான் பழகினா
1: கணிக்க முடியும். எனக்கு ஓரளவுக்கு அது அவர்களை
2: கணிக்கிறேன்.
1: இந்த புகழ்ச்சியில ஏமாந்து விடுவேன். அந்த எனக்கு அவர்களை கதைக்கிற கதையை வைத்துக் கொண்டே அவர்களை நான் ஓரளவுக்கு கணித்து விடுவேன். இந்த இவர்கள் இப்படித்தான்
2: இவர் சொல்லுவேன். பழகி பார்க்கும் கொஞ்ச நாள் பழகுங்க அறிவா கை விட்டுடும் வேற கை விட்டுடும் அப்படி ரெண்டு பேர் சொல்லு. நான் பழகி பார்த்தேன். எனக்கு நல்ல எனக்கு நம்பிக்கையானவையா இருந்தா நான் பழகுவேன். தொடர்ந்து ரெண்டு பேரையும் என்னோட நல்லாத்தான் பழகிறார்கள். எனக்கு அந்த என்னோட சொல்றது நம்பிக்கை துரோகம் என்றது ரெண்டு பேரையும் எனக்கு நல்லாதான் சிதன் இருக்கிறார்கள். இவன்
1: நல்லவர்கள் போலியானவர்கள் இருக்கிறார்கள்.
2: என்ன சொல்லுங்க இப்ப என்னட்ட இங்க இருந்து நான் ஒவ்வொரு முறையும் போகைக்கு யாரோ தெரியாது யாரோ தெரியாது வெறும் மூலம் வெற்ற மூலமா என்னட்ட அப்ப நான் அங்க கொண்டு கொடுப்பேன். இந்த முறை நான் ரெண்டு முறை போய் வந்தேன். இந்த முறை வந்த இடத்தையும் ஜெகன் என்னட்ட ஒரு நிறைய நகைகளை தந்து விட்டுட்டினான். அவர் வந்து இங்க வந்துட்டு அவட்ட வைஃபும் மகள் அவ ரெண்டு பேரும் இங்க வர போய் நம்ம அவ வரைக்கும் நகைகள் கொண்டு வர இல்லாதா அப்ப அக்காட்ட கேட்டு அக்கா என்னட்ட குணம் தந்துட்ட இதை கொண்ட குடுக்குறியோ. அப்ப நான் கேட்டேன் அவர் வீட்டை வந்தவர் என்ன சந்திக்க வந்தவ அம்மா அப்பாவும் வந்தவ. அப்ப நான் அவையிடம் கேட்டேன் என்னோட நீங்க பழகையில நான் அங்க இருந்தேனா நீங்க என்ன நம்பிக்கையோட சித்தங்காணியில இருக்கிறவையா என்ன நம்பிக்கையில என்னட்ட குணம் தாருங்கள் இந்த நகையுண்டு. அப்ப ஒரே ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் செத்த எங்கட அக்காக்கு தெரிஞ்சவன் எங்களுக்கு சொந்தமும் இல்ல. தாங்கள் மர செத்த வீட்டுக்கு வந்த இடத்த தாங்கள் எங்க உன்னை விட உங்களோட சௌகரங்களோட பழகினா அந்த நம்பிக்கையில நான் தாரம்
1: என்று சொல்லி சொல்றேன். சொல்லி பண்ணுவ நான் முந்தி நான் உனது கொடுத்த வாண்டதில் நம்பிக்கையாண்டு
2: தந்திருந்தார்கள் இந்த முறப்போய்க்க கை செயின் மோதிரம் முக்குத்தி. அப்ப நான் வெறிட்ட குழந்தைக்கு கொடுத்தேன் இப்படி நகைகள் குடம்
1: தந்தேன். அது ஒரு நம்பிக்கை தந்தவரன்னா கூட அது உங்களுக்கு அது பயங்கரமான ஒரு ரிஸ்கான பயங்கர ரிஸ்கான வேலையை பத்தி துலஞ்சா கூட அவர்களும் நம்ப மாட்டார்கள். மனச்சாட்சிக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அவர்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சிலவங்க கேட்காட்டி கூட எடுத்துருப்பாவோண்ட மாதிரி சில ஒரு சின்ன நகைண்டா கூட அப்படி இருக்கும். அந்த கூடுதலாக சில இருக்கிற நம்ம இருக்கிற அந்த சில அந்த பொருட்கள் ஆக்கள்கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க இந்த ஆக்கள் கொடுத்துடுறேன் நான் கொடுக்கும் போது அதை போட்டோ எடுத்து கொடுத்துடுறவளோ இருக்கிறாள். நகையில்லை சும்மா சாக்லேட் அதை கொடுத்துடைக்கு அப்படியே நடந்திருக்கு. நான்
2: கேள்விப்பட்டிருக்கேன்
1: அதையே படம் எடுத்து போட்டாங்க. எனப்புறம் இந்த இவ்வளவு சாமான் வந்ததோன்னு என்று சொன்னாலும் இஞ்சி ஒரு ஆக்கள்கிட்ட ஒரு ஒன்று கொடுத்து விட்டா போகுது. அவர்கள் இந்த சாமான் கூடி போச்சுண்டாக்காண்டி இந்த அவர்களை உடைச்சு இந்த கொண்டு போயிருக்காங்க. உடைச்சு கொஞ்சத்தை கொண்டு போயிருக்காங்க. அவர் அங்கே அவர்கள் இந்த பொருட்களை வாங்க வரும்போது அந்த போட்டோவை கொண்டு வந்தார்கள். அவ்வளவு சாமான் கொடுத்து விட்டான்னு சொல்லி
2: ஒட்டித்தான்
1: அவர்கள்
2: நிச்சயமாக
1: ஊருக்கு போறவர்கள் கூட பெண்களா சரி அங்க போன பின்பு அவர்கள் செய்கிற தப்புகளை கூட அந்த அவர்கள் நம்பிக்கையின்மை தானே காரணம்
2: அமைகிறது. உதான் சொல்றீங்க ஐயா. அப்ப நான் ஆறுண்டே தெரியாது எனக்கு பிளைட்டுக்கே இருந்துட்டேன் பக்கத்துல இருந்த தமிழக்கா என்னோட கதைச்சு கதைச்சு அவ காசு கொண்டு போறா வீடு கட்டுறாவாம். அவ வந்து தீப அனலதீவு அக்கா அவ என்னட்ட காசு தந்துட்டா ஐயகன் ஐயோரம் ஐயோரம் என்னட்ட தந்துட்டா. நானும் பே எனக்கு வேண்டி கொண்டு போயிட்டார். அப்ப நான் அவ இந்த வண்டில வந்தவன் நான் வெளியில போட்டேன். அப்ப நான் நிக்கிறேன் அந்த அக்கா இந்த பிள்ளைகளே இருந்து மேய்ச்சிட்டு நிக்கிறீங்க ஒரு ஆள் காசு அவ வேணு போவா போவா எனக்கு நடந்த பேச்சு தெரியுமா நான் வேண்ட பேச்சு என்ன நம்பிக்கை தந்தவாக்கு அந்த நம்பி எங்களை கூட தருவேன் என்று தந்திருக்கிறோம். அப்படி நம்பிக்கை உயரல் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று கூறிக்கொண்டீங்க. நான் கேட்ட பாடல தாங்கோ நானும் உங்க நம்பிக்கை தான் வச்சிருக்கிறேன் டிஆர்டி தமிழொலி நேயர்களோட
1: எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி வணக்கம். அவர் திருமதி தேவிதன் ரஞ்சன் அவருக்காக அருள் கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிலைகளில்

0: தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம்
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545 91 44 79 26.
4: நேரம் 8:57 மணி 55 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகின்ற பாடலாம்.

இந்த பாடலும் நிலவு காண்கின்றது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் பயிற்சிகள் சிறப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழின் இணைத்தமிழர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவளோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
5: Mélodie et Tordre-Gelec, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம் வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்டா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இளம் தவில் கலைஞர் ஒருவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்துக் கொண்டார். ராசபாத வீதி கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த 17 வயது நம்பிய பிரசாந்த் சச்சின் என்பவரே உயிர்மாய்த்துள்ளார். இந்த கலைஞர் புதன்கிழமை புங்குடுதீவு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தவில் கச்சேரிக்கு சென்று வந்துள்ளார். அதன் பின்னர் அச்சுவேரி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தவில் கச்சேரி இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை. அதன் பின்னர் புதன்கிழமை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். அந்த கலைஞர் தனது 8 வயதில் தவில் வாசிக்க ஆரம்பித்த நிலையில் தற்போது 17 வயது ஆகின்ற நிலையில் தனது கலைத்திறமையால் தனது நெஞ்சங்களில் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா இன்று பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கு உரையாற்றினார்.

0: நாட்டு மக்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுத்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் கைவிடப் போவதில்லை என்று இன்று நாடாளுமன்றத்தில் மேலும் ஜனாதிபதி தெரிவித்தார்.
1: விசாரணை அதிகாரிகளை அச்சுறுத்தி இந்த செயல்முறையை நிறுத்துவதற்கு எவரேனும் முயற்சிப்பார்களாக இருந்தால் அதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்க போவதில்லை எனவும்
2: இந்த முயற்சியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகரம் மிகப்பெரிய பணியை செய்கிறார். இன்று அவர் எதிர்க்கட்சியினரின் எதிரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயகம் மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவிரத்ன பாரிய பணியை செய்கிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. இந்த வேலை திட்டத்தில் எமது அமைச்சர் ஆனந்த விஜயபால சிறந்ததொரு தலைமைத்துவத்தை வழங்கி வருகிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. சட்டமாதிபர் திணைக்களத்தின் திலீப் பீரிஸ் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார். என்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. இந்த வேலை திட்டத்தில் இன்று நீதிமன்றமும் பாரியதொரு பங்கினை ஆற்றி வருகிறது. கடந்த இரண்டு நாட்களாக இதற்குள் சத்தமிடுவதை நான் கண்டேன். இன்று நீதிமன்றமும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரியாக மாறியுள்ளது. ஏன் நீதி நியாயம் மற்றும் பண்பை ஏற்படுத்துவது என்று எதிர்க்கட்சியின் சில குழுக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. நீதியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, நியாயத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, ஜனநாயகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, நல்லாட்சி என்று எதிர்க்கட்சியினரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அரசாங்கத்துக்குள்ளே அரசாங்கத்தின் அனுசரணையோடு குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்குமாயின் அந்த குற்றவாளிகளை வெளிப்படுத்த கூடாதா? அது நாட்டை காட்டிக் கொடுப்பதா? அது தேச துரோகமா? இல்லை, அது ஒரு நாகரிகமான நாட்டை கட்டி எழுப்புவதற்கான நோக்கமாகும். ஜனாதிபதி முதல் அடிமட்ட அரசியல் தலைமை வரை, ஜனாதிபதி செயலாளர் முதல் அடிமட்ட அரசு அதிகாரி வரை அனைவரையும் ஒரு பண்பான நாட்டின் பங்குதாரர்களாக மாற்ற வேண்டும். ஆனால் நமது நாடு எங்கே இருக்கிறது? ஒரு பண்பற்ற நாட்டில் நமது ராணுவம், நமது புலனாய்வு பிரிவு ஆகியன மீது நமக்கு கௌரவமும் மதிப்பும் ஆத்மார்த்தமான அன்பும் உள்ளது. நமது ராணுவமும் புலனாய்வு பிரிவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளன. மக்களின் பாதுகாப்பிற்காக ஏதேனும் ஒரு பணியை செய்யும் போது அவர்கள் எங்கேனும் பாதிக்கப்படுவார்களாயின் நாம் அவர்களுக்காக முன்னிப்போம். அவர்களை எவ்விடத்திலும் பாதுகாக்கவும் கௌரவிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதனை நாம் செய்வோம். ஆனால் அந்த ராணுவத்தின், அந்த புலனாய்வு பிரிவின் ஒரு சிறிய குழுவினர் அரசாங்கத்தின் தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகாரத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட அரசியல் முகாமின் அதிகாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பார்களாயின் அவர்களுக்கும் தகுந்த தண்டனை வழங்குவதற்கு நமது அரசாங்கம் தயங்காது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஒன்று, நமது ராணுவத்தின் நற்பெயருக்காக நாம் இதை செய்ய வேண்டும். இரண்டு, ஒரு பண்பான நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நாம் இதை செய்ய வேண்டும். மூன்று, நமது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் இதை செய்ய வேண்டும். ஒரு மிக சிறிய குழுவினர் தங்களின் அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி செய்த காட்டு மிராண்டித்தனமான படுகொலைகள் காட்டு மிராண்டித்தனமான குற்றங்களாகும். நாம் நிச்சயமாக அந்த காட்டு மிராண்டித்தனமான படுகொலைகளுக்கும் காட்டு மிராண்டித்தனமான குற்றங்களுக்கும் எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டுள்ள ஒரு அரசாங்கமாகும். அந்த பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்காக நாம் இதை செய்ய வேண்டும். ராணுவத்தின் கீர்த்திக்காக நாம் இதை செய்ய வேண்டும். அதே போல் அரசாங்கத்தின் பண்பிற்காக நாம் இதை செய்ய வேண்டும். இதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? இல்லை, உங்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடியவர்கள் குற்றவாளிகள் மட்டுமே. அந்த குற்றங்களின் மூலம் லாபம் அடைந்தவர்கள் மட்டுமே அதனை செய்ய முடியும். அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள், அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள முயற்சித்தவர்கள், ஜனநாயக மனித உரிமைகள், மனிதநேயத்தின் மீதான கௌரவம் கொண்ட வேறு எந்த ஒரு சிவில் குடிமகனும் பிரஜையும் இந்த விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மேடைகளை அமைத்து ஷானி அபேசேகர போன்ற கனவான்களுக்கு திலீப் பீரிஸ் பொலிஸ்மா அதிபர் அதே போல் நீதிமன்றம் ரங்க திசா நாயக் ஆகியோருக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை தொடுத்து வருகின்றார்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக? அவர்கள் செய்த குற்றம் என்னவென்று எனக்கு கூறுங்கள். அவர்கள் செய்த குற்றம் என்னவென்றால், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களை மக்களின் முன்னிலையில் வெளிப்படுத்தி அது குறித்து விசாரணை நடத்தினர். அதற்காக அவர்கள் குற்றவாளிகள் அல்லர். எனவே யாராவது அதிகாரிகள் மீது தனித்தனியாக அச்சுறுத்தல் விடுத்து தனித்தனியாக பயமுறுத்தி இந்த முயற்சியை நிறுத்தி விடலாம் என்று நினைத்தால், இந்த முயற்சியை நிறுத்துவதற்கு எவ்விதத்திலும் இடமளிக்க மாட்டோம் என நாம் உறுதியளிக்கிறோம். நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். இந்நாட்டு பொதுமக்கள் அவர்களுக்காக ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த குற்றவாளிகளுக்காகவும் முன்னிற்க போகிறோம். நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். இந்நாட்டு பொதுமக்கள் அவர்களுக்காக ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த குற்றவாளிகளுக்காகவா முன்னிற்க போகிறோம்? நாம் நாட்டின் பொதுமக்களுக்காகவே முன்னிற்க வேண்டும். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன்.
0: தொடர்ந்து செம்மணி படுகொலை விவகாரத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று இன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் வலியுறுத்தினார்கள். முதலில் சாணக்கியன் அவர்கள்,
3: நீங்கள் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்றிருந்த நீங்கள் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை அறிந்திருப்பீர்கள். தயவு செய்து அங்க இடத்திலே போராட்டத்திலே ஈடுபட்ட மக்கள் ஒரு அரசியல் பின்னணியிலே இயங்குகிறார் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இந்த செம்மணி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை, இல்லாவிட்டால் அரசாங்கம் இந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவில்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டு சுமக்கவில்லை. அந்த மனித எச்சங்களை வந்து அடையாளம் காண வேண்டும். இஃப் வித்வுட் த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யாமல் யாருடைய குடும்ப உறவினருடைய மனித எச்சங்கள் என்று கண்டுபிடிக்காவிட்டால் பிரயோசனம் இல்லாமடும். அதுக்கான தேவையான வசதிகள் இலங்கையில் இல்லை. அப்ப இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் எங்களுக்கு உங்கள் மீது கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றால்,
4: நீங்கள் அந்த புதைக்குழியை அகழ்வதற்கான நிதியை ஒதுக்குகின்றீர்கள், ஒதுக்கப்படுகின்ற நிதி.
0: இந்த கருத்தானது இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் அவர்களது.
4: மட்டும் போதாது, அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச பொறுமுடக்கமே அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டும். அந்த விடயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களா? படுகொலை நடக்கின்ற நேரத்தில் இருந்த ராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அதனோடு தொடர்புடைய குழுக்கள், இவர்களை கண்டறிய வேண்டும் என்றால் சர்வதேச பொறுமுறை ஒன்று வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுக்கின்றது, பாராட்டுகின்றோம். ஆனால் இதற்கான நீதி, நியாயம், பொறுப்பு கூறல் என்பது எங்களது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும்.
0: தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரா பதிலளிக்கிறார்.
5: நீதி கொடுத்துள்ளோம் என்பதை உறுதியாக அறிவிக்கின்றேன். நாம் அகழ்வு பணிகளை ஆரம்பித்து தற்போது அறிவிக்கின்றேன். நாம் அகழ்வு பணிகளை ஆரம்பித்து தற்போது அதனை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் டிஎன்ஏ பகுப்பாய்வு என வரும்போது அதன் தன்மை மற்றும் வகை ஆகியவற்றை பொறுத்தே நீங்கள் கூறியதை போன்று சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட இடங்களையே நாட வேண்டியிருக்கும். ஏனெனில் அவற்றில் சிலவற்றை இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நிச்சயமாக அது முன்னெடுக்கப்படும். எனினும் தேவையை பொறுத்ததாகவே அது அமையும். அந்த தேவைகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவாலும் நீதிமன்றத்தினாலும் எமக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். சிறிய தூரிகைகளை பயன்படுத்தி அகழ்வுகள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நுணுக்கமாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நான் நேரில் சென்று பார்வையிட்ட போதே உணர்ந்தேன். எனவே நானும் எனது அரசாங்கமும் மக்கள் பிரதிநிதியாக நீங்களும் பொதுமக்களும் உண்மைகளை விரைவாக வெளிக்கொணரப்படுவதையே விரும்புகின்றோம். எனினும் கட்டாயமாக உண்மைகள் கண்டறியப்படும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உறுதியளிக்கின்றேன். எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எமது அரசாங்கத்துக்கு இல்லை.
0: தொடர்ந்து பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2.5 மில்லியன் டாலர் மத்திய திரைசேரி பண கொள்ளைக்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்க வேண்டியதில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதிக்குழு முன்னிலையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் கருத்து வெளியிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் போது அது தவறான கணக்கொன்றுக்கு சென்றமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் போது இந்த விவகாரத்துக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நிதிக்குழுவில் கூறுகின்றார். நிதி பரிமாற்ற ஒழுங்குமுறை சட்டத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை சட்டமா அதிபர் திணைக்களமும் அங்கீகரித்துள்ளது. பணத்தை அனுப்பும் போது அந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் கூறினேன். நிதி

0: பரிமாற்ற சட்டம் மிகவும் இந்த விடயத்தில் தெளிவாக உள்ளதாக அவர் இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பாணை அனுப்புமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது.
1: குறித்த இரண்டு இந்திய சாட்சியாளர்களையும் தொடர்பு கொள்ள முடியாது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரீரா நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுந்தரபுடு இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கமைய ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கின் சாட்சி விசாரணை திகதி ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சட்ட அதிபரால் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை நாமல் ராஜபக்சே இன்று பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் சில அமைப்பாளர் நியமனங்களை வழங்கியதன் பின்னர் கருத்து தெரிவித்தார். இன்று இந்த நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நாம் காணவில்லை. ஒரு வெறுப்பு பழிவாங்கல் மற்றும் ஒரு குழுவின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இன்று இந்த நாட்டில் அரசியல் காணப்படுகிறது. இன்று ஆட்சி செய்யும் அரசியல் கட்சி தனது எதிரிகளை பகைவர்களாகவே பார்க்கிறது. இன்று யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் அவர் ஊழல்வாதி அல்லது திருடன். ஒருபுறம் இந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள். புலனாய்வு பிரிவினர் அறிக்கை கொடுத்ததுதான் இப்போது இருக்கின்ற தவறு. புலனாய்வு பிரிவினர் அறிக்கை கொடுக்காமல் இருந்திருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இப்போது அறிக்கை கொடுத்த புலனாய்வு பிரிவுதான் குற்றவாளி. கோப்புகளை மூடி மறைத்து வைத்திருந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கின்றன. அவர்களுக்காக பயங்கரவாதிகளுக்காக ஆஜரான சட்டத்திரணிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கின்றன. அரசாங்க பதவிகள் கிடைக்கின்றன. ஆனால் பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை வழங்கிய சிவில் பிரஜைகள் சிறைக்கு செல்கின்றார்கள். தெளிவாகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் அரசியல்மயமாக்கலை செய்ய முயற்சிப்பதுடன் நாட்டில் மக்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு முறை பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக தெரிகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சாட்சிகளாக மாறுவார்கள். சட்டத்திறனைகள் குற்றவாளிகளாக மாறுவர். இப்போது செல்லும் நிகழ்ச்சி நிரலின்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை சாட்சிகளாக மாற்றுவார்கள். சட்டத்திறனைகளையும் மற்றவர்களையும் குற்றவாளிகளாக்குவார்கள். இந்த நிலைக்கு இவர்கள் இந்த அடக்குமுறையை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றார்கள்.
0: தொடர்ந்து கடந்த காலங்களில் அரங்கேறிய தஜாவுதீன் மரணம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான குண்டுவீச்சுகளுக்கு பின்னணியில் அரச அதிகார பின்னணியை கொண்ட ஒரு சிறிய குழுவே செயற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். நாட்டில் கடந்த காலங்களில் நிலவிய அநாகரிகமான அரசியல் மற்றும் நாடாளுமன்ற கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நாகரிகமான பாதையில் கொண்டு செல்ல தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் நாட்டில் அச்சுறுத்தலாக விளங்கிய இலக்கத்தகடுகளற்ற வெள்ளவான் கடத்தல்கள் மற்றும் வீடுகள் உடைக்கப்படுவதற்கு எதிராக போராடியவர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இவை யாவும் சாதாரண சிவில் மோதல்கள் அல்ல என்றும் அரசியல் தேவைகளுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அநாகரிகமான குற்றங்கள் என்று சாடினார். சிறைச்சாலையில் உள்ள முக்கிய போதைப்பொருள் வியாபாரி ஒருவருடன் நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் 92 தடவைகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குற்றவாளிகளை தண்டிப்பது பழிவாங்கல் அல்ல. மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் முக்கிய நோக்கமே நாட்டை நாகரிகமானதாக மாற்றுவது. இந்த நாடாளுமன்றம் மற்றவர்களின் தோலை உரிக்கும் இடமாக அன்றி வாதங்களை நடத்தும் நாகரிகமான இடமாக மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தனது உரையில் வலியுறுத்தினார். அதேவேளை நாடாளுமன்றத்தில் செங்கோலை தூக்கி கொண்டு ஓடுவது தீரச் செயல் அல்ல, அது ஒரு அநாகரிகமான செயல் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். கடந்த காலங்களைப் போலன்றி தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் புதியதொரு அரசியல் நாகரிகத்தை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 3-4 தசாப்தங்களாக நாட்டில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் அரசியல்வாதிகளின் முழுமையான ஆதரவுடனும் பாதுகாப்புடனும் வளர்ந்து வந்ததாக ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். 80களில் சாதாரண ஆயுதங்களுடன் இருந்த குற்றக்குழுக்கள் இன்று அதிநவீன தானியங்கி துப்பாக்கிகளை கையாளும் அளவுக்கு சர்வதேச வலையமைப்பாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இவற்றை ஒழிப்பது சில மாதங்களில் சாத்தியமில்லை என்றாலும் அரசாங்கம் இதற்கான கடுமையான மற்றும் நிலையான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கை மண்ணிலிருந்து போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் முழுமையாக வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 1979 ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டுவரப்பட்டு கடந்த

சட்டத்தினால் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த சட்டத்தில் முழுமையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் மானியத்துக்காக 57 பில்லியன் ரூபாய் நிதியொதுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கர்ணத்திலக்க இன்று பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். அத்துடன் அவர் மத்திய கிழக்கின் நிலைமை முழுமையாக சீராகவில்லை, மசகு எண்ணெய் விலை நிலையற்றதாகவே காணப்படுகிறது, ஆகவே எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் உறுதியாக அறிவிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிளவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சொந்த வீட்டு முற்றத்தில் நின்ற மாமரத்தின் நிழலில் அமர்ந்து காற்று ரசித்த நாட்கள் நேற்று போல இருக்கின்றன. ஆனால் 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்குமான தூரம் சில கிலோமீட்டர்களாக சுருங்கிவிட்ட போதிலும் மனதால் அது எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. காரணம், அவர்களின் பூர்வீக காணிகள் ராணுவ பயன்பாட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டு முள்வேலிகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றன. இலங்கையில் உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தை அடைந்த போது கேப்பாப்பிளவு மக்கள் தங்கள் வீடுகளையும் விவசாய நிலங்களையும் விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. போர் முடிவடைந்ததும் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பலாம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அவர்களின் வளமான விவசாய நிலங்கள், வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார மூலங்கள் அனைத்தும் ராணுவ படை தலைமையகத்தின் தேவைகளுக்காக தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த பல வருடங்களாக மக்கள் தற்காலிக குடியிருப்புகளிலும் உறவினர்கள் வீடுகளிலும் அகதிகளாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பகுதி பகுதியாக சில காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னமும் பெருமளவிலான பூர்வீக நிலங்கள் ராணுவத்தின் வசமே இருக்கின்றன. இதன் காரணமாகவே நேற்று கேப்பாப்பிளவு மக்கள் மீண்டும் ராணுவ படை தலைமையகத்தின் முன்பாக ஒன்று கூடி கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எங்கள் நிலம் எங்கள் உரிமை, எங்கள் மண்ணை எங்களிடமே ஒப்படை என்ற கோஷங்கள் அந்த பகுதி எங்கும் எதிரொலித்தன. கைகளில் பதாய்களை ஏந்தியபடி வயதானவர்கள் முதல் சிறுவர்கள் வரை கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது வீதியில் அமர்ந்திருந்தார்கள். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தங்களின் விவசாய நிலங்களை மீட்பதன் மூலமே தங்களால் மீண்டும் கௌரவமான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று அவர்கள் கண்ணீருடன் குறிப்பிட்டார்கள். வடக்கில் இன்னமும் தீர்க்கப்படாத சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய மற்றொரு தீராத பிரச்சனையாக இந்த நில ஆக்கிரமிப்பு விவகாரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் வாக்குறுதிகள் பல வந்த போதிலும் கேப்பாப்பிளவு மக்களின் சொந்த மண்ணுக்கான போராட்டம் இன்னும் ஒரு தொடர் கதையாகவே நகர்கிறது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி துறை வருமானம் நடப்பு 2026 முதல் 5 ஜனவரியிலிருந்து மே வரை 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மாபெரும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இலங்கை சுங்கத்திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக புள்ளிவிவரங்களின்படி கடந்த 2025 மே மாதத்துடன் ஒப்புகையில் 2026 மே மாதத்தில் மாத்திரம் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 18.34% என்ற பாரிய வளர்ச்சியினை பதிவு செய்து 1570.64 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துவிட்டது. பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டு துறைகளையும் உள்ளடக்கிய இலங்கையின் ஒட்டுமொத்த கூட்டு ஏற்றுமதி வருமானம் 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் 7.393.39 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.56% வளர்ச்சியாகும். இதில் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்ட ஒட்டுமொத்த வருமானம் 5.78 மில்லியன் டாலர்கள். இது 7.63% வளர்ச்சி. அதேநேரம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட சேவைகள் ஏற்றுமதி துறை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணித்து 1634.95 மில்லியன் டாலர்களை 7.31% வளர்ச்சி இந்த நாட்டுக்கு ஈட்டிக் கொடுத்துள்ளது. கடந்த மே மாதத்தில் மாத்திரம் பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் 1223.49 மில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 18.25% வருடாந்த வளர்ச்சியை காட்டியுள்ளது. அதேபோன்று சேவைகள் ஏற்றுமதி துறை மே மாதத்தில் 347.15 மில்லியன் டாலர்களை பெற்று கடந்த ஆண்டை விட 18.67% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த அபார வளர்ச்சி குறித்து இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவரும் முதன்மை நிறைவேற்ற அதிகாரியுமான மங்கள விஜயசிங்க கருத்து தெரிவிக்கையில், முதல் 5 மாதங்களிலே 7 பில்லியன் டாலர் இலக்கை தாண்டியிருப்பது இலங்கை

0: ஏற்றுமதியாளர்களின் பலம், புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் மற்றும் அவர்களின் விடாமுயற்சி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆடைத்துறை வழக்கம் போல நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் வருமானம் 6.6% அதிகரித்து 414.72 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. குறிப்பாக இலங்கையின் முக்கிய சந்தையான அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 14.51% என்ற கணிசமான வளர்ச்சியை கண்டு இந்த துறைக்கு பெரும் பக்கபலமாக அமைந்திருக்கிறது. சென்னை துறை 17.13% என்ற பலத்த வளர்ச்சியினை பதிவு செய்துள்ளது. இதில் தென்னை நார்பொருட்கள் 32.95% சிரட்டை உற்பத்திகள் 21.18% தென்னை முளை கருப்பொருட்கள் 6.13% சர்வதேச சந்தையில் நன்மதிப்பை பெற்று வளர்ச்சியை எட்டியுள்ளன. அறிவு சார்ந்த சேவைகள் ஏற்றுமதி துறையில் தகவல் தொழில்நுட்பத்துறை தனது நிலையான வளர்ச்சியை தக்கவைத்துக் கொண்டு மே மாதத்தில் மாத்திரம் 158.21 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றுக் கொடுத்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தேயிலை ஏற்றுமதி வருமானம் 1.12% என்ற சிறிய வீழ்ச்சியை கண்டு 130.33 மில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஏற்றுமதி 42.32% பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்ததே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் அதிகார சபைகள் ஊடாக படிப்படியாக பறித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய சுற்றுச்சூழல் சட்டமூலம் தொடர்பில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் சட்டமூலத்தின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிக குறைந்த அதிகாரங்களும் மத்திய அரசுக்கு மீண்டும் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக சுற்றுச்சூழல் விவகாரங்களில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையானது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு உள்ளூராட்சி மன்றங்களின் திண்ம கழிவு முகாமைத்துவத்துக்கான ஆளுநரை நியமிக்க அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. கழிவகற்றும் வாகனங்களுக்கான அனுமதி வழங்கல்களும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பறிப்பதோடு மன்றங்களை செயலிழக்க செய்யும் வகையில் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட முற்படுவது கண்டிக்கத்தக்கது. இவ்வாறான அதிகார பறிப்பு செயற்பாடுகள் முன்னிய கால பகுதிகளில் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதுவர் சாரா கசல்பாத் அவர்களிடம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நேற்று மாலை மட்டக்களப்பு ஊடக மையத்துக்கு விஜயம் செய்த ஜெர்மன் துணை தூதுவருக்கும் மட்டக்களப்பு ஊடக நிர்வாகத்தினருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்ததோடு அரசாங்கத்தின் தற்கால செயற்பாடுகள், தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஜெர்மன் துணை தூதுவர் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் ஊடகவியலாளர்கள் மீது பிரயோகிக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கவும் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசியல் தீர்வை வழங்குவதற்கும் ஜெர்மன் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஊடகவியலாளர்கள் கோரிக்கையை அவரிடம் முன்வைத்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தோதி அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்சாவும் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். மிரிகான பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமான முறையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவர் அங்கு சமூகம் அளித்துள்ளார்.
1: இன்று காலை 9:45 அளவில் ரோஹித் ராஜபக்சே கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு வருகை தந்ததுடன் பிற்பகல் 3 மணி அளவில் அங்கிருந்து வெளியேறினார். மெரிஹான பகுதியில் உள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் நிதியை முதலீடு செய்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். 2018-2021 காலப்பகுதிகளில் இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொழில் ஒன்று இல்லாத நிலையில் பாரிய அளவிலான முதலீடு 2 நிறுவனங்களில் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என முறைப்பாட்டில் வினவப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டை போலீஸ் மாதிபருக்கு அனுப்பியதன் பின்னர் கொழும்பு மத்திய குற்றம் விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர்.
0: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபயசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரரான கோத்தபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு, முன்னாள் நீதிபதி அல்விஸ் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் எந்தொரு அறிக்கையிலும் மனுதாரரான கோத்தபாய ராஜபக்சாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடமை தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமமுறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் வழங்கிய தீர்ப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச குறித்து ஒரு வார்த்தை என்றாலும் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சஹ்ரான் ஹாசிமின் தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து 2017 முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அத்தொடர்பான விசாரணை கோப்பு காவல்துறையினரால் சட்டமா அதிபர் தனக்கழகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் அதற்கு எதிராக எந்தொரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்த சட்டத்தரணி அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்களே தற்போது கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்ய தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர் மனுதாரர்களால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலாவின் வாக்குமூல பிரதியுடன் சில படங்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிள்ளையான் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் கருணா விநாயமூர்த்தி முரளிதரன் ஆகியோருடன் கோத்தபாய ராஜபக்ச அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என்று குறிப்பிட்டார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவ்வாறான படங்களை எடுப்பது சாதாரணமான ஒன்று என்றும் அதன் மூலம் மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்க முடியாதென்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டமா அதிபர் தனைக்களம் முற்றிலும் பழிவாங்கும் நோக்கோடும் தீய நோக்கத்துடனுமே இந்த படங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சுவிட்சர்லாந்தில் அரசியல் போரிடம் கோரி வாழும் அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சனல்போ ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கையின் நீதித்துறை சிதைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கடத்தல்கள் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சாவினர் மீது சுமத்த அசாத் மௌலானா செயற்பட்டுள்ள நிலையில் அத்தகைய ஒருவரின் கூற்றை அடிப்படையாக கொண்டு தனது கட்சிக்காரரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பல குற்றங்களுடன் தொடர்புடையது என்று அசாத் மௌலா குறிப்பிட்டிருந்தாலும் அவரே அந்த கட்சியின் செயலாளராக பணியாற்றியவர் என்பதையும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை July 6 வரை ஒத்திவைக்க உத்தரவை பிறப்பித்தது. வடமாகாணத்தில் உள்ள 2 உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சாவுச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானபிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகியோர் அவர்களின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். மாநகர சபை மற்றும் நகரசபைகளை கட்டளை சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த ஆளுநர் சாவைச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானபிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிபன் ஆகிய இருவரும் குறிப்பிட்ட பதவிகள் வகிக்க தகுதியற்றவர்கள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கமைய இந்த பதவி நீக்கம் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் இருவரும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாதென்று விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் கடந்த மாதம் 6 இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நிலையியல் கட்டளை 27(2) கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். 2025-2026 பெரும்போக விவசாயத்தில் 2.8 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 2026 நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது. தற்போதைய விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரத்தை கமநல அபிவிருத்தி மத்திய நிலையம் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பகுதிகளில் உர விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அவற்றுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுக்க நிறுவன மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் உற்பத்தி செலவுக்கு அமைய விலைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக உள்ளோம். அதற்குரிய நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரூபாய் வர்த்தக முறையின் மூலம் அடுத்த 2 வருடங்களுக்குள் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 30% முதல் 40% வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் 1 ஆண்டிலே வர்த்தக பரிமாற்றம் 15% முதல் 20% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். இந்த புதிய இலங்கை ரூபாய் இந்திய ரூபாய் வர்த்தக முயற்சியானது இரு நாடுகளிலும் பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழமாக்குவதற்கான ஒரு முற்போக்கான படியாகும் என்று விவரித்தார். இதன் முக்கிய நன்மைகளாக அவர் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வர்த்தகத்துக்காக அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கும் நிலை பெருமளவில் குறையும். இதன் மூலம் நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் டாலர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாணயம் மாற்றங்களினால் ஏற்படும் நஷ்டங்கள் தவிர்க்கப்படுவதோடு வர்த்தக கொடுக்கல் வாங்கல் செலவுகளும் குறைந்துவிடும். இந்த பொறிமுறையானது அமெரிக்க டாலருக்கான தேவையை குறைத்து உள்நாட்டு நாணய மாற்று வீதத்தின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்துவிடும். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயம் இந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருவதாக மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான நிதி பரிவர்த்தனைகளை வலுப்படுத்துவதற்காக இலங்கையின் மத்திய வங்கி இந்திய தரப்புடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோரின் தலைமையில் இலங்கை ரூபா முதல் இந்திய ரூபா வரை இந்திய இலங்கை வர்த்தக பெருவழியை வலுப்படுத்தல் என்ற உயர்மட்ட வட்டமேசை மாநாடு அண்மையில் கொழும்பில் நடத்தப்பட்டது. இதில் கொள்கை வகுப்பாளர்கள், வங்கியலாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டார்கள். இனிவரும் காலங்களில் கொழும்பில் இயங்கும் இந்திய வங்கிகள் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் இலங்கை இறக்குமதியாளர்களுக்கு நேரடியாக இந்திய ரூபாவில் கடன் வழங்க முடியும். அதேபோன்று இலங்கை வங்கிகளும் டாலர் மாற்றீடு எதுவுமின்றி வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு நிதியளிப்பதற்காக இந்திய ரூபாவில் கடன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது இந்த புதிய திட்டத்தின் சிறப்பம்சமாகும். தற்போது பிரித்தானியாவை முந்திக் கொண்டு இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கான வருடாந்த ஏற்றுமதி 1 பில்லியன் டாலர்களை தாண்டியிருப்பதோடு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான இறக்குமதி 5 பில்லியன் டாலர்களை நெருங்கியுள்ளது. குறிப்பாக இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கான விநியோக சங்கிலியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. இலங்கையின் ஆடை உற்பத்திக்கு தேவையான சுமார் 2.6 பில்லியன் டாலர் பெறுமதியான மூலப்பொருட்கள் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே புதிய ரூபாய் வர்த்தக முறைமை இந்த துறைக்கு பெரும் நன்மை அளிக்கும். இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்தோலங்க வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் இந்தியா டெஸ்க் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு முகவரான கீதா மூலம் இயக்கப்படும் இந்த விசேட பிரிவு இலங்கை வர்த்தகர்கள் இந்திய சந்தையை எளிதாக அணுகுவதற்கும் அங்குள்ள ஒழுங்குமுறை வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்வதற்கும் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு ஜனசித பெருமன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனசித பெருமன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், கௌரவ ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் தான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டபூர்வமான முறையில் உரிய பொது மன்னிப்பினை வழங்க நடவடிக்கை எடுங்கள். மகா சங்கத்தினராகிய நாம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக ஒரே இடத்தில் ஒன்றிணைய வேண்டும். தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்தை அழிப்பதற்கான எந்தவித செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அரசியல் அமைப்பில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அதிகாரம் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான வழிமுறைகள் அமைய பெற்றுள்ளன. ஆனால் கடந்த காலங்களில் பதவியில் இருந்த ஜனாதிபதிகள் இந்த சட்டவிதிகளையும் நடைமுறைகளையும் சரியாக பின்பற்றி பொது மன்னிப்பை வழங்கவில்லை. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய போது இந்த சட்டவிதிகளை முறையாக பரிசீலித்தாரா அல்லது அதற்கு தேவையான உரிய ஆவணங்களை உரிய இடங்களுக்கு அனுப்பி வைத்த பின்னரா அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது? முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்புக்கும் தற்போதைய ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவின் செயற்பாடுகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இப்போது நன்றாக புரிகிறது. ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தனது அதிகாரங்களையும் சட்டத்தையும் சரியாக பயன்படுத்தி தவறு நடந்த இடங்களை ஆராய்ந்து அத்துமீறி பொது மன்னிப்பு பெற்றவர்களின் மன்னிப்பை ரத்து செய்து சட்டத்தை நின்றாட்டி வருகிறார். அதிகாரம் கிடைத்தவுடன் சிலர் அதனை தவறாக பயன்படுத்துகிறார்கள். பொது மன்னிப்பு வழங்கும் போது அதற்கு பொறுப்பான கீழ்மட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகளை பெற்று உரிய ஆவணங்களை மேலதிக பரிசீலனைக்கு கொண்டு வந்தே அதில் கையொப்பமிட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அதிகாரம் கிடைத்தவுடன் சிலர் மதிமயங்கி கண்டபடி கையொப்பமிடுகிறார்கள். தற்போது கலகொட அத்தே ஞானசார தேரருக்கும் இந்த சட்ட பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி இந்த விடயத்தில் தலையிட்டு கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு முறையான ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசியல் அமைப்பை சரியாக பின்பற்றினால் எவராலும் எந்தவித பிரச்சனையும் இன்றி பணியாற்ற முடியும். அதனை மீறும் போதுதான் ஊழல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் உருவாகின்றன. அதிகாரம் கிடைத்தவுடன் அரசியல் அமைப்பை மறந்து தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பிரச்சனைகளை உருவாக்கி நாட்டை அழித்து பாழாக்குகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மலேக மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 4700 வீடுகளை உள்ளடக்கிய வீடமைப்பு திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கலந்துரையாடலின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அனர்த்த அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 2026 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக வீடுகள் வழங்கப்பட இருக்கிறது. மீதமுள்ள வீடுகள் பெருந்தோட்ட துறையில் பணியாற்றும் தகுதியான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 22 பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் தோட்டங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் அரச பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனம் ஜன வனவசம மற்றும் எல்கடுவ பெருந்தோட்டங்களின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கும் இந்த வீடுகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்திய அரசாங்கம் 2.8 மில்லியன் ரூபாவையும் இலங்கை அரசாங்கம் 400,000 ரூபாவையும் நிதி பங்களிப்பாக வழங்கியுள்ளன. இந்த நிலையில் வீடமைப்புக்காக அடையாளம் காணப்பட்ட காணிகளை தாமதமின்றி விடுவிக்குமாறும் பொருத்தமான ஏனைய காணிகளை அடையாளம் காண்பதற்கு தேவையான அறிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடமைப்பு திட்டத்துக்கான உதவித்தொகையை தெரிவு செய்யப்பட்ட 34 பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது தலா ஒரு பயனாளிக்கு 3,50,000 ரூபாவுக்கான காசோலை என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். பயனாளிகளுக்கான இந்த உதவித்தொகையானது கிழக்கு மாகாண வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக விடுவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் ஏழை குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசிம நலன்புரி திட்டம் கடந்த 2023 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதோடு அதன் இரண்டாம் கட்டம் இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான தரவுகளை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2023 ஆண்டில் 4 பிரிவுகளின் கீழ் சுமார் 16,00,000 பேருக்கு அஸ்வசிம கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. ஆனாலும் கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் அதன் 4வது பிரிவைச் சேர்ந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இதன் 3வது பிரிவைச் சேர்ந்த 4,25,000 பயனாளிகளுக்கான அஸ்வசிம கொடுப்பனவுகளும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த இரண்டு பிரிவுகளிலும் உள்ள குடும்பங்களில் ஏதேனும் குடும்பங்கள் ஈழநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் அஸ்வசிம நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் அசான் தர்சக தெரிவித்துள்ளார். வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துமாறு தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. நேற்று இந்த கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்தார். இதன்படி அடுத்த ஐந்து நாட்களுக்குள் கட்டண திருத்தம் குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாத இறுதியில் டீசல் விலையை கருத்தில் கொண்டு வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை ஜூலை 5ஆம் தேதி அமல்படுத்துமாறு முன்னதாக அறிவித்திருந்தோம். ஆனாலும் அனைத்து சங்கங்களுடனும் கலந்துரையாடி அவர்களின் அனுமதியுடன் வழக்கம்போல் ஜூலை 1ஆம் தேதி முதல் வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தோம். அதேபோல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இந்த 5 நாட்களுக்குள் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. தங்களது கட்டண விவரங்கள் அனைத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். எப்படி இருந்தாலும் ஜூலை மாத கட்டண திருத்தத்தில் 15% அதிகமான சதவீத உயர்வு கிடைக்கும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு நகரின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அதிகாரபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய உயர்ஸ்தான நிகராலயம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் மற்றும் இலங்கை பிரதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது கொழும்பில் மின்சார பேருந்துகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்துவதற்கான வரைபடம் பிரதி உயர்ஸ்தானிகர் தெரசா ஒபகானியால் கையளிக்கப்பட்டது. அத்துடன் இலங்கையின் மின்சார போக்குவரத்து இலக்குகளை அடைவதற்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் ஆதரவு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய கொள்கைகளுக்கு அமைவாக நிலையான மற்றும் திறமையான எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக புதிய பஸ்கள் இலங்கையில் பயன்படுத்தப்பட இருக்கிறது.
2: அதிபர் நெடுஞ்சாலைகளுக்காக பயன்படுத்தப்படும் 200 சொகுசு பஸ்களும் சாதாரண வீதிகளில் பயணிக்கும் 400 பஸ்களும் இதில் அடங்குவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இந்த பஸ்கள் டிசம்பர் மாதத்துக்குள் நாட்டுக்கு கிடைக்க உள்ளது. இதே வழி கொள்வனவு செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பஸ்கள் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி நாட்டுக்கு கொண்டுவரப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பஸ்களில் அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் அவற்றதன் பின்னர் செப்டம்பர் 20 தேதிக்கு பின்னர் அவை சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து பாடசாலை மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பாடசாலை உணவகங்களுக்கான விசேட பரிந்துரைக்கப்பட்ட உணவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான இலங்கை என்ற தேசிய திட்டத்தின் கீழ் இந்த புதிய உணவு பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை உணவகங்கள் தேசிய ஊட்டச்சத்து வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதை

0: செய்வதே இதன் முக்கிய நோக்கமாக தெரிவிக்கப்படுகிறது. சுவாதார அமைச்சினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பிரதான உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகளின் விவரம். பிரதான உணவுகளாக காய்கறி கலந்த சோறு, பருப்புச்சோறு, சோள பால்சோறு, தேங்காய்பால் பொங்கல், காய்கறி பிட்டு, ஊட்டச்சத்து ரொட்டி, பூசணிக்காய் தேங்காய் ரொட்டி, பலாப்பழ கொத்து, காய்கறி முட்டை ரொட்டி, தோசை மசாலா, தோசை இட்லி மற்றும் காய்கறி ஊத்தப்பம், தனி தாளித்த பயறு வகைகள் அதாவது தானியங்கள், முட்டை சலாட் சாண்ட்விச், மீன் சாண்ட்விச் மற்றும் காய்கறி சாண்ட்விச், காய்கறி சுருள், காய்கறி சலாட் மற்றும் சோள சலாட், முளைகட்டிய பயறு கறி, முட்டை மசாலா கறி மற்றும் முட்டை ஒம்லெட் சுருள், சிற்றுண்டிகள் மற்றும் பானங்களாக பழ குச்சுக்கள் மற்றும் பழக்கிண்ணங்கள், பழங்கள் சேர்த்த யோகட், வேக வைத்த சோளம், பென்கேக்ஸ், பலாக்கொட்டை உருண்டை, மரவள்ளிக்கிழங்கு, வற்றாழை வள்ளிக்கிழங்கு உருண்டை, கலப்பு பழச்சாறு, பயறு பால் கஞ்சி, காய்கறி சூப், சோள சூப் மற்றும் பூசணிக்காய் சூப். மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆரோக்கியமான உணவுகளை மாத்திரம் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. 2025-2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான சான்றிதழ்கள் இணையவழி முறைமையின் ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே வெளியிட்டுள்ள அறிக்கையில், சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக பரீட்சார்த்திகள் எந்த காரணம் கொண்டும் பரீட்சைகள் திணைக்களகத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. பரீட்சார்த்திகள் தமது சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக திணைக்களகத்துக்கு வருவதை தவிர்த்து இணையதள முகவரி ஊடாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையவழி முறைமையின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் சான்றிதழ்கள் அஞ்சல் சேவை மூலம் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது நேரத்தில் 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால அட்டவணையிலும் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான கால அவகாசத்தை முறையாக கருத்தில் கொண்ட பின்னரே இந்த பரீட்சை கால அட்டவணை தயாரிக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளின்படியே பரீட்சைகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 2025 ஆண்டு முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,584 கிலோ போதைப் பொருட்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக சேத்திட்டத்தின் கீழ் 2025 ஆண்டில் மாத்திரம் சுமார் 54,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களிலும் தீவிரமாக தொடர்ந்ததால் மொத்த போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 226 பில்லியன் ரூபாவை அதாவது 22,600 கோடி ரூபாவை எட்டியுள்ளது. கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பெரும்பாலும் கடல் எல்லைகளிலே இவை முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள் வைப்பறையில் இருந்த 750 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்த அதிகாரியே திருடி விற்றுள்ளார். மேலும் கடந்த 2025 ஜூலை 28 அன்று அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அதிகாரியொருவர் அவரது சோதனையின் கீழ் தன்வசம் வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீண்டும் விற்பனைக்காக கடத்த முயன்ற போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் வலையமைப்பை ஒழிப்பதற்காக தகவலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடத்தக்காரர்கள் பற்றிய விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட போலீசார் கடற்படையினருக்கு 785 மில்லியன் ரூபாவுக்கு அதிக தொகை பணப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 8,584 கிலோ போதைப் பொருட்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உயர்நீதிமன்ற வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் தொழில்நுட்ப முறையில் அளிக்கப்படும் என்றும் அவர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார். தெல்தெனியாவில் இயன்முறை சிகிச்சையாளர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தனபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுரலியா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தெல்தெனிய ஆதார மருத்துவமனை கருகில் கடந்த 17ஆம் தேதி கைவிடப்பட்டிருந்த சிற்றுந்தோன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர் அம்பாறை மருத்துவமனையில் இயன்முறை சிகிச்சையாளராக கடமையாற்றிய 34 வயது நம்பிய சம்யா தர்சினி என்பது விசாரணைகளில் தெரியவந்தது. நுவரலியாவில் உள்ள விடுதியொன்றில் வைத்து அந்த பெண் உயிரிழந்த நிலையில் உடலத்தை சந்தநபர் சிற்றுந்தில் கொண்டு சென்று தெல்தெனியாவில் கைவிட்டு சென்றிருக்கிறார். அவர் உடலத்தை எடுத்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியாவின் அறிவுறுத்தலின் பேரில் வலன மத்திய ஊழல் ஒழிப்பு படையணியின் படைப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோகான் ஒலுகுலவின் வழிகாட்டலில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. குற்றப்பிராய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப உதவிகளுடன் சந்தநபர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிப்பது கண்டறியப்பட்டு சாவைச்சேரி கைதடி பகுதியில் வைத்து அவர் பயணித்த பேருந்து மறைக்கப்பட்டது. இதன்போது பிரதான சந்தநபர் அவரது மனைவி மற்றும் ஒரு பிள்ளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்படும் போது சந்தநபர் தொப்பி முகக்கவசம் மற்றும் போலி தலைமுடி அணிந்திருந்ததோடு அவரது மனைவி முஸ்லிம் பெண் போன்று மாறுவேடம் அணிந்திருந்தார். பிரதான சந்தநபர் தன்னை ஒரு தமிழர் என காட்டிக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைதான சந்தநபர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கும் அங்கிருந்து குருநாகல் சென்று அங்குள்ள தமது ஏனைய 2 பிள்ளைகளையும் பார்த்த பின்னர் சரண்டிய இருந்ததாக கூறினாலும் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவே திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். கொலை நடக்கும் போது தான் தியன பகுதியில் உள்ள வீட்டில் இருந்ததாக சந்தநபரின் மனைவி தெரிவித்துள்ளார். ஆனாலும் சந்தநபரால் ஏமாற்றப்பட்ட பெண்களிடம் தன்னை சந்தநபரின் மூத்த சகோதரி என்று அவர் அடையாளப்படுத்தி வந்திருக்கிறார் என்பதும் தமது 3 பிள்ளைகளில் இருவரை கடந்த 21ஆம் தேதி நாரம்மலவில் உள்ள வீட்டில் விட்டுச் சென்றதும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. தான் விடுதிக்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்ததால் பயந்து போய் சடலத்தை வாகனத்தில் கொண்டு வந்து விட்டதாக சந்தநபர் கூறினாலும் பிரீத பரிசோதனையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டதில் உயிரிழந்தார் என்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் அந்த பெண் தனக்கு பணம் கொடுத்திருந்தாலும் அது 1.5 கோடி ரூபாய் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தநபருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து உதவிகளை வழங்கிய குண்டசாலை பிரதிசபை ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த தினத்தன்று மாலை உடலத்துடன் சந்தநபர் இந்த ஊழியரின் வீட்டுக்கு சென்று தங்கியிருக்கிறார். பின்னர் உடலத்தை கொண்டு செல்ல உந்துருளியில் பின்தொடர்ந்ததோடு சந்தநபரின் குடும்பத்தினரை மாத்தலையில் உள்ள தாயார் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த ஊழியரின் மனைவியிடமிருந்து சந்தநபர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார். முன்னதாக அம்பாறை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற போது இந்த இயன்முறை சிகிச்சையாளருடன் சந்தநபர் காதல் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். சந்தநபர் 30 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களை இலக்கு வைத்தே இந்த மோசடிகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். கடுகஸ்தோட்டை பகுதியில் ஆடைக்கடை நடத்திய இவர் அங்கு வேலை செய்த பெண்ணிடமிருந்து 2 லட்சம் ரூபாயை பெற திட்டமிட்டிருந்தார். பெண்களை ஏமாற்றி பெறும் பணத்தை கொண்டு இவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட சந்தநபர் அவரது மனைவி மற்றும் குண்டசாலை பிரதிசபை ஊழியர் ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரலியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள்.
1: சந்தேகநபரும் அவரது மனைவியும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது நேற்று கைது செய்யப்பட்டனர். நுவரலிய போலீசார் வலான ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்த கூட்டு சுற்றுவழைப்பின் மூலம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பள்ளிகள பகுதியைச் சேர்ந்த 43 வயதான பிரதான சந்தேகநபரும் 35 வயதான அவரது மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே குறித்த சம்பவம் ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் குண்டசாலையின் பிரதேச சபையின் சாரதி ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவழைப்பின் போது சந்தேகநபர் குண்டசாலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சாரதி பிரதான சந்தேகநபருக்கு போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர். இதற்காக பயன்படுத்தப்பட்ட காரும் மோட்டார் சைக்கிளும் சந்தேகநபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி மாலை தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்தே பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். விசாரணைகளில் உயிரிழந்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக கடமையாற்றிய வலிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதானவர் என போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து அச்சம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலியல பகுதியில் வசிக்கும் 19 வயதுடைய காவிந்தியா பவனி என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் கடந்த 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 அன்று அடம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அச்சம்பிட்டிய போலீசார் வெளிமடை நீதவான் நீதிமன்றத்துக்கு விவரங்களை சமர்ப்பித்ததோடு அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளுக்காக தற்போது பொதுமக்களின் உதவிகளை நாடியிருக்கிறார்கள். காணாமல் போயுள்ள இந்த இளம்பெண் சுமார் 5 அடி 6 அங்குல உயரமும் சாதாரண உடல் அமைப்பும் மாநிறமும் கொண்டவர் என்பதோடு இடுப்பு வரை நீண்ட தலைமுடியை கொண்டவர் என்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். எனவே இவரை பற்றிய ஏதேனும் விவரங்கள் அல்லது தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக அட்டம்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் இலக்கத்துக்கோ அல்லது போலீஸ் நிலைய தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தரவுகள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டில் இதுவரை டெங்கு காய்ச்சல் காரணமாக 29 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு நாடு முழுவதும் இனங்காணப்பட்ட மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 48,287 ஆக உயர்வடைந்துள்ளது. மொத்த நோயாளர்களில் 25,167 பேர் மேல் மாகாணத்தில் மட்டும் பதிவாகியுள்ளார்கள். மாவட்ட ரீதியாக கொழும்பில் 10,085 பேரும், கம்பகாவில் 9,093 பேரும், மாத்தறையில் 3,451 பேரும் பாதிப்படைந்துள்ளார்கள். அத்துடன் களுத்துறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 3,000 அதிகமானோரும், காலி மற்றும் கண்டி மாவட்டங்களில் 2,700 அதிகமானோரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கமைய டெங்கு அதி அபாயகர வலயங்களாக 112 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இந்த ஜூன் மாதத்திலே பதிவாகியுள்ளது. ஜூன் மாதத்தின் கடந்த 24 நாட்களில் மட்டும் 14,446 புதிய நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். நோயாளர்களின் சடுதியான அதிகரிப்பால் களுபோவில போதனா மருத்துவமனை, IDH மருத்துவமனை, மாத்திரை மற்றும் கோமகம மருத்துவமனைகள் தங்களின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளன. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி செயலாளர் நந்திக குமார் நாயக்காவின் கையொப்பத்துடன் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜூன் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
1: அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் தொழில்நுட்ப மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு செயல்பாடுகளுக்கான பங்களிப்பினை வழங்க உள்ளனர். நாட்டின் முதன்முறையாக கிராமிய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு திட்டமும் அது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதற்காக கிராம உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக சக்தி குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று முதல் டெங்கு பரவல் நிலைமை மற்றும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகின்றமை தொடர்பான அனைத்து தரவுகளும் கிராமிய மட்டத்தில் சேகரிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறினார். இதற்கு முன்னர் இத்தகைய தரவுகள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டத்திலேயே பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய கிராமிய மட்டத்தில் பெற்றுக் கொள்ளப்படும் தரவுகள் அந்தந்த வார இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளன.
2: டெங்கு நோய் ஒழிப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு நிலையத்தின் முதலாம் நாளான நேற்றைய நாளில் மாத்திரம் 47 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் மூலம் குடும்பங்கள் காணப்படும் சுற்றுச்சூழல் தொடர்பில் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். சுகாதார அமைச்சினால் குறித்த செயற்பாட்டு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையான 12 மடத்தியாளங்களில் குறித்த 47 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து இலங்கையில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழைவீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரங்கம வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுரிலியா மாவட்டங்களிலும் இன்று சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ஆக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டும் வகையில் அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதே பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான மற்றும் இறுதியான இலக்கு. எனவேதான் மக்களவையில் எப்படி என்றாலும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை எட்ட அந்த கட்சி தீவிரம் காட்டி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆண்டு மின்கட்டண உயர்வு இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட மாட்டாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிக்கிறார்.
4: சென்னையில் மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வாரியத்தில் குறுகிய கால ஒப்பந்தங்களை நீண்ட கால ஒப்பந்தங்களாக மாற்றி மின்சார கொள்முதல் செய்வதன் மூலம் மாதம் 215 கோடி ரூபாயை சேமிக்க முயற்சிப்பதாக கூறினார். மின்கட்டண உயர்வால் தொழில்துறையினர் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
5: ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்தாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவதில்லை, அது தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை.
4: மின்வாரியத்தில் 2000 ஆண்டில் சுமார் 100,000 பேர் வேலை பார்த்த நிலையில் தற்போது 74,000 பேர் மட்டுமே பணியில் இருப்பதாக கூறிய திரு நிர்மல்குமார், மின்வாரியத்தின் இன்றைய கட்டமைப்பு மற்றும் வருவாய் அடிப்படையில் 140,635 ஊழியர்கள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். எனவே 74,174 காலி பணியிடங்களில் 20,449 பேர் இந்த ஆண்டு நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
6: கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அக்கட்சி கவுன்சிலர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து இறந்தவர்கள் குலதெய்வங்கள் பெயரில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாநகராட்சி துணை மேயராக இருக்கும் திரு ஜி எஸ் ஆஷாநாத், கவுன்சிலர் திரு ஆர் வினோத் ஆகியோர் பாரத மாதா பெயரிலும், சில வார்டு உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பலிதானி எனப்படும் இறந்தவர்கள் பெயரிலும் பதவி எடுத்துக் கொண்டனர். இவர்களில் தற்போது கேரளா சமூக விரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் திருச்சூர் மத்திய சிறையில் உள்ள சுகந்தன் குருதேவன் பெயரில் உறுதிமொழி ஏற்றிருந்தார். இந்த உறுதிமொழி ஏற்பு மாநகராட்சி சட்ட விதிகளுக்கு எதிரானது என்றும் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் திரு தீபக் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் துணை மேயர் உட்பட 20 பாஜக கவுன்சிலர்களின் உறுதிமொழி ஏற்பு செல்லாது என்று அதிரடி தீர்ப்பளித்தது. கடவுளின் பெயரால் அல்லது உளமாற என்று மட்டுமே உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிமன்றம் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உறுதிமொழியை மீறி பதவி பிரமாணம் செய்தால் செல்லாது என்று கூறியுள்ளது. இது விதிகளை மீறிய செயல் என்றும் அவர்கள் 20 பேரும் 4 வாரங்களுக்குள் மீண்டும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிட்டிருப்பது அக்கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் சைவ உணவு திணிப்பு முயற்சியில் மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சாதி குறித்து அவதூறாக பேசியதற்காக மத்திய இணையமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு பஞ்சாப் மாநில பட்டியலினர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியிருக்கிறார். மத்திய தொடர்ந்து துறையின் இணையமைச்சரான ரவ்நீத் சிங் பிட்டு கடந்த மே 26 அன்று காவல்துறை அதிகாரியுடனான வாக்குவாதத்தில் அவரின் சாதி பெயரை கூறி அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவம் முழுவதும் பதிவான வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து தனது பேச்சுக்காக மத்திய இணையமைச்சர் பிட்டு பொது மன்னிப்பு கோரியிருந்தார். மேலும் இந்த விகாரம் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு பஞ்சாப் மாநில பட்டியலினர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் 2 முறை ஆஜராகாமல் தவித்து வந்த மத்திய இணையமைச்சர் பிட்டு நேற்று பஞ்சாப் பட்டியலினத்தவர் ஆணையத்தின் முன்பு நேரில் ஆஜராகி தனது தவறை ஒப்புக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோரினார். அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ஆணையம் ரவ்னித் சிங் பிட்டுவை பில்லூரில் உள்ள தேரா பாபா பிரமதாஸ் குரு ரவிதாஸ் மகராஜுடன் தொடர்புடைய தேரா சக்கந்த் பாலன், ஜலந்தரில் பகவான் வால்மீகி தீர ஸ்தலம் மற்றும் அமிர்தரஸில் உள்ள ஸ்ரீ தர்பார் சாஹிப் ஆகிய நான்கு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று மரியாதை செலுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக கருதி அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். புதுடில்லியில் விஐபி கல்ச்சர் இன் இந்தியா பவர் பிரிவிலேஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரஸி என்ற நூலை அவர் நேற்று வெளியிட்டு பேசுகையில், குடிமக்களுக்கும் அரசு பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கும் இடையிலான உறவில்தான் மக்களாட்சியின் சாரம்சம் உள்ளது, அரசு பதவியை சலுகையாக பார்க்காமல் பொறுப்பாக கருதும் போதுதான் மக்களாட்சி செழித்து வளரும், நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை கொள்கைகளை மையமாக கொண்ட சமூகம் இருக்க வேண்டும் என்பதே அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்று அவர் கூறினார். திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி பேசிய அவர், உண்மையான தலைமைத்துவம் என்பது எளிதில் அணுகக்கூடிய தன்மை, இரக்க உணர்வு, பொறுப்புணர்வு ஆகியவற்றால் அடையாளம் காணப்படுகிறது. அரச நிர்வாகம் என்பது மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தன்னை சட்டசபையில் தேட வேண்டாம் என்றும் மக்கள் மனதில் தான் பதிந்திருப்பதாகவும் முதலமைச்சர் நடிகர் விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முனாக்கானா ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார்.
7: திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் திரு மதிவாணன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சட்டப்பேரவையில் திரு உதயநிதியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் அங்கு தம்மை தேடிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் என்றார். தம்மை அங்கே தேட வேண்டாம் என்ற திரு ஸ்டாலின், சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் மக்கள் மனதில் தாம் இருப்பதாக குறிப்பிட்டார். கோட்டையில் தம்மை பார்க்க வேண்டுமெனில் கலைஞர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டம் கோப்புகளில் பார்க்கலாம் என்றும், மகளிர் உரிமை தொகை இருக்கும் வரை தாமே ஆட்சியில் இருப்பதாகவும் அவர் கூறினார்.
8: கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டுருக்கோம். அங்க ஸ்டாலின் எங்கேயும் தேடிட்டு இருக்க அவசியமே இல்ல, கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன்.
7: தம்மை 60 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் கலைஞர் வழியில் கூட்டணியில் இருப்பவர்களை எப்போதும் விடமாட்டேன் என்ற திரு ஸ்டாலின், அவர்களாக போனால் ஒன்றும் சொல்ல முடியாது என்றார்.
8: நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன், ஆனா அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம்.
7: கடந்த 5 ஆண்டுகளாக தமது ஆட்சியில் மேட்டூர் அணை June 12 திறக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இந்த ஆண்டு தண்ணீர் திறக்காததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது மின்வெட்டு உள்பட ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து, நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என்று கல்வியமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் சில கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன.
9: நாடு முழுவதும் கடந்த May 3 நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் முறைகேடாக வெளியானதால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 21 551 நகரங்களில் மறு தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் நீட் மற்றும் CBSE 12 பொது தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் ஜனதா கட்சி தொடர்ந்து இன்று 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது.

0: இந்நிலையில் போராடும் மாணவர்களை தீவிரவாதிகளின் பி டீம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டில் 90 வினாத்தாள் கசிவுகள் அரங்கேறியுள்ளதாகவும் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை பிரதமர் திரு மோடி கடுமையாக விமர்சித்தது போன்று தற்போது மத்திய கல்வி அமைச்சர் நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களை தீவிரவாதிகள் என விமர்சித்திருப்பது கண்டனத்திற்குரியது என திரு கார்கே தெரிவித்துள்ளார். இதேபோல் காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் வலைதள கணக்கு முடக்கப்பட்டது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் விசாரணைக்கு நேரில் ஆஜரான அக்கட்சியின் நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே தங்கள் கணக்கை தடை செய்யும் உத்தரவையோ ஆட்சேபனைக்குரிய பதிவுகள் குறித்தோ அதிகாரிகள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் உள்ள பயனர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகளை பின்தொடர்வதாக அதிகாரிகள் தங்களிடம் கூறியதாக திரு அபிஜித் தீப்கே தெரிவித்தார். மேலும் அரசுக்கு வரி செலுத்தும் தங்களை தீவிரவாதிகள் என்று அழைக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு அபிஜித் தீப்கே தேர்வு முறைகேடுகளால் நிகழ்ந்த தற்கொலைகளுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
1: பயிர்கடனை முழுமையாக ரத்து செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலமைச்சர் நடிகர் விஜய் தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள்.
2: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து சென்ற விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் தாவேக்கா தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தும் வாசகங்கள் கொண்ட பட்டை அணிந்திருந்தனர். அரசு அறிவித்த பயிர்கடன் தள்ளுபடியால் 5% விவசாயிகள் கூட பயனடையவில்லை என்று அவர்கள் கூறினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பெத்தாம்பாளையத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் முன்பு திரண்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
3: எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்கள் பயிர்கடனை முழுமையாக ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா விவசாயிகள் மழையில வெயிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனா அது மழையில வந்து அழிஞ்சு போயிருந்த பயிர் அல்ல, அதனாலதான் கடன் ஏற்படுது. அந்த கடனை நீங்க கண்டிப்பா ரத்து செய்யணும்.
4: விவசாயிகளை யாரும் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்க சுயசிந்தனையின் பேரிலேயே நாங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் முதல்வர் பேச்சுக்கு நாங்க கண்டனத்தை எங்க விவசாயிகளின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: தஞ்சையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் திரு விஜய் சொன்னதை செய்யவில்லை என கண்டனம் தெரிவித்து கண்களில் கருப்பு துணி கட்டி முழக்கமிட்டபடி வெளிநடப்பு செய்தனர். பயிர்கடன் தூக்கு கயிறு போல இருக்குவதாக கூறி கழுத்தில் கயிற்றை மாட்டியபடி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
5: குறுவை தண்ணீர் இல்லாம குறுவை ஒண்ணு செய்ய முடியல. அதே போல அவர் சொன்ன அடிப்படையில் கடன் தள்ளுபடியும் செய்யல. பாரபட்சமாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம கிட்டத்தட்ட நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிகளை வஞ்சிக்கிற வகையில் அந்த கடன் தள்ளுபடிங்கிறதுக்கு ஆயினால உடனடியாக நீங்கள் சொன்ன அடிப்படையில முழு கடனையும் தள்ளுபடி செய்யணும்.
2: ராசிபுரம் அடுத்த கூனவேலம்பட்டி புதூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பயிர்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
1: தொடர்ந்து பழனி அருகே போதிய விளைச்சல் இல்லாததால் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அழித்து வருகிறார்கள்.
6: திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வடையில் உள்ள ஆயக்குடி மா மற்றும் கொய்யா பழங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஊராகும். அங்கு மட்டும் 1000 ஏக்கருக்கு மேல் மா விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. நல்ல விளைச்சல் இருந்தும் கிலோ 10 ரூபாய்க்கு விலை போவதால் விரக்தி அடைந்துள்ள விவசாயிகள் மாற்று விவசாயத்தை நாட முடிவு செய்து மாமரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
7: நல்லா விளையும் போது வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியாத சூழ் விலையெல்லாம் போகுது. எங்க தோட்டத்துல வந்து 490 மரங்கள் நான் வந்து இப்ப வெட்டி எடுத்துட்டு இருக்கேன். இது வெட்டுறது கூட வந்து நான் வந்து கை காசு போட்டு தான் மரத்தை வெட்டிட்டு இருக்கேன். போய் விலை கிடையாது. என்ன காரணம்னா பக்கத்துல வந்து எந்த ஒரு தொழிற்சாலைகள் கூழ் ஃபேக்டரி பழக்கூழ் தொழிற்சாலை எதுவுமே வந்து அரசு அமைக்கல, தனியாரும் அமைக்கல. இப்படி போச்சுன்னா மா விவசாயமே இருக்காது.
6: மாமரங்களை வெட்டிவிட்டு கொய்யா சப்போட்டா எலுமிச்சை போன்ற மாற்று விவசாயத்தில் ஈடுபட இருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். தங்களை பாதுகாக்க மாம்பழத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்து அரசை கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என்றும் ஆயக்குடி பகுதியில் குளிர்பதன கிட்டங்கி மற்றும் பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
1: தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளதால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
0: நத்தம், சானார்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் விளையும் தேங்காய் குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கொப்பரை தேவைக்காக காங்கேயத்திற்கும் பெருமளவில் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டு வந்தன. கடந்த சில ஆண்டுகளாக தேங்காய் விளைச்சல் குறைவாக இருந்ததால் ஒரு தேங்காயின் விலை 15 முதல் 20 ரூபாய் வரை விலை போனது. இந்நிலையில் சில நாட்களாக நத்தம் பகுதியில் தேங்காயின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தடைப்பட்டதால் உள்ளூர் சந்தைகளில் தேங்காயின் தேவை குறைந்துள்ளது. தேங்காய் 10 முதல் 13 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் உற்பத்தி செலவு கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் கூறினர். போதிய விலை இல்லாமல் தேங்காய்களை குடோன்களில் வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.
8: போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு தேங்காய். இப்ப போன வருஷம் 15 to 20 ரூபாய் வரைக்கும் போச்சுங்க. நாங்க ஒரு 500 மரத்துல சுமார் வந்து சாகுபடி பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த ரேட்டுக்கு இந்த வருஷம் 10 ரூபாய் to 12 ரூபாய் தான் எடுக்கிறாங்க. வெளிமாநிலங்களுக்கு

0: ஜூன் மாதம் 24ஆம் தேதி பாஸ்போர்ட் சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அந்த தேதி பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோல இந்த ஆண்டும் நேற்று பாஸ்போர்ட் தினமாக கொண்டாடப்பட்ட நிலையில் கடவுச்சீட்டு எனும் பாஸ்போர்ட் குறித்து மத்திய அரசு புதிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதன்படி பாஸ்போர்ட் என்பது சர்வதேச பயணத்தை எளிதாக்க உதவும் ஒரு பயண ஆவணம் மட்டுமே என தெளிவுபடுத்தியுள்ள வெளியுறவு அமைச்சகம், அந்த ஆவணம் ஒருவரிடம் இருப்பதால் மட்டுமே அதனை குடியுரிமைக்கான உறுதியான ஆதாரமாக கருத முடியாது என கூறியுள்ளது. கடந்த ஆண்டு மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள அமைச்சகம், அந்த ஆண்டில் மட்டும் 1,47,00,000 இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளது. காவல்துறை சரிபார்ப்பு முடிந்த 6 நாட்களுக்குள் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் நாட்டில் 77 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 6 மடங்கு அதிகரித்து 545 உயர்ந்துள்ளது. தற்போது குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்களாக பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் குடியுரிமை தொடர்பான ஆவணங்கள் ஆகியவை வலுவான ஆதாரங்களாக உள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச பயணங்களுக்காக இந்திய குடிமக்களுக்கு வெளியுறவு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்திய கடவுச்சீட்டு, கடவுச்சீட்டு சட்டத்தின்படி இந்திய குடியுரிமைக்கான சான்றாகவும் விளங்குகிறது. உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்கள் எந்த ஒரு நாட்டு குடிமக்களுக்கும் கடவுச்சீட்டுகளை குடியுரிமைக்கான சான்றுகளாக கருதுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து தமிழக காவல்துறையில் 15 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 5 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவியுயர்வுடன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 4 காவல் கண்காணிப்பாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ரால்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 11 உயர்ந்துள்ளது. இன்றும் ஒருவர் இறந்து போனார்.
2: திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் பண்ணையில் ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவால் பாதிப்பில் ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று பிற்பகல் சுமித்ரா என்ற 22 இளம்பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறால் பதப்படுத்தும் பண்ணையில் அமோனியா வாயு ஏற்பட்ட கசிவால் கிட்டத்தட்ட 70 மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனை, அதே போல தனியார் மருத்துவமனை, சென்னை ராஜீவ்காந்தி, அதே போல ஸ்டாலின் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இன்று காலை நிலவரப்படி 11 மொத்தம் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் இன்று பிற்பகல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமித்ரா 22 என்ற இளம்பெண் இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது அவரது சடலத்தை பிணக்கூர் ஆய்வு செய்து அதாவது DNA டெஸ்டும் எடுக்கப் போவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உறவினர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு உறவினர்கள் வந்த பிறகு அவர்களுக்கும் DNA டெஸ்ட் எடுக்கப்பட்டு முடிவுகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பிறகு சடலம் ஒப்படைக்கப்படும் என மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏனாவானா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அமெரிக்க பிரதிநிதிகளுடன் டெல்லியில் நடத்திய 2 பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தகவலை அமைச்சர் நேற்று தெரிவித்தார். இந்திய உச்சநீதிமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் மொஸ்கோ சென்றுள்ள இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்ய கூட்டமைப்பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஈகோர் கிறிஸ்னோவை நேற்று மொஸ்கோவில் உள்ள மார்பிள் கோலில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள பரஸ்பர ஒத்துழைப்பின் அவசியம் குறித்தும், நீதி வழங்கும் முறையை மேம்படுத்தவும், நீதியை எளிதில் அணுகுவதை உறுதி செய்யவும், நீதிமன்ற நடைமுறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட இருநாடுகளின் நீதித்துறைகளும் மேற்கொண்ட டிஜிட்டல் மாற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. உயர்தரம் வாய்ந்த நீதித்துறை சார்ந்த கல்வியின் முக்கியத்துவங்கள் பற்றியும் அப்போது சுருக்கமாக விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மற்றும் அவர்களது குழுவினரின் பரஸ்பர வருகைகள், குறுகிய மற்றும் நீண்டகால பயிற்சி திட்டங்கள் மற்றும் கூட்டு கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளை நடத்துதல் ஆகியவற்றின் மூலம் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான இருதரப்பினரின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்த

0: ஆகியிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய மதகுரு அலி அயோத்தெல்லா கொமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட ராணுவ தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கொமேனி உயிரிழந்திருந்தார். அவருடன் அவரது மகள், மருமகன், பேரக்குழந்தை ஆகியோரும் உயிரிழந்திருந்தனர். இஸ்லாமிய சட்டங்களின்படி ஒருவர் உயிரிழந்த 24 மணி நேரத்துக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் மேற்காசியாவில் நிலவிய போர்ச்சூழல் காரணமாக கமேனியின் இறுதி சடங்கு பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் அயதுல்லா அல் கமேனியின் இறுதி சடங்குகள் தெஹ்ரான் மற்றும் கோம் ஆகிய நகரங்களில் எதிர்வரும் ஜூலை 4, 5, 6, 7 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி நிகழ்வு ஜூலை 9ஆம் தேதி மஷாத் நகரில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அயதுல்லா அல் கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த அழைப்பு தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி தரப்பில் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இறுதி சடங்குகளில் பங்கேற்க சீனா, ரஷ்யா, கட்டார், பிரான்ஸ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சார்பில் தங்கள் நாட்டின் தூதுக்குழு இறுதி சடங்கில் பங்கேற்கும் என பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து சிங்கப்பூரில் 4 மாதங்களாக சம்பளமின்றி தவித்த 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அந்த நாட்டு அரசு நிதியுதவி அளித்துள்ளது. சிங்கப்பூர் நாட்டில் இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களில் 400 இந்திய வங்கதேச தொழிலாளர்களுக்கு அவர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் கடந்த 3 முதல் 4 மாதங்களாக சம்பளத்தை வழங்கவில்லை. இதைத் தொடர்ந்து அந்த 400 பேருக்கும் தலா 7500 ரொக்கமாகவும் 7500 ரூபாய் மதிப்பில் பொருட்களை வாங்குவதற்கான கூப்பன்களும் வழங்கப்படும் என்று சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சிங்கப்பூர் தேசிய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலர் நெக்ஸே மெங் கூறுகையில், இந்த நிதியுதவியை கொண்டு அவர்கள் 400 பேரும் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து பெற்றுத்தருவது தொடர்பாக சிங்கப்பூர் அரசுடன் தேசிய தொழிலாளர் சங்கம் பேசும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து சிங்கப்பூர் அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறுகையில், இந்த விவகாரத்தை அரசு முக்கிய பிரச்சனையாக கருதுவதாகவும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். சம்பளமின்றி தவிக்கும் தொழிலாளர்கள் வேறு வேலையை தேடிக்கொள்ளும் வரை அவர்கள் சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கான சிறப்பு அனுமதியை அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் வீடுகள், நிறுவனங்களில் குளிரூட்டும் கருவி பொருத்துவது, பராமரிப்பது போன்ற சேவைகளை கேபிஏ என்ஜினியரிங் நிறுவனம் வழங்கி வருகிறது. அதன் கிளை நிறுவனம் எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் ஆகும். அந்த 2 நிறுவனங்களில் பணிபுரிந்த இந்தியர்கள், வங்கதேச நாட்டவர் 400 பேருக்கு கடந்த 3 முதல் 4 மாதங்களாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பெட்ரோலில் 20% எத்னோல் கலப்பானது பாதுகாப்பானது, இதனால் வாகன காப்பீடு கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாதென்று மத்திய அரசு மீண்டும் விளக்கம் அளித்துள்ளது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வழிகளில் ஒன்றாக இந்தியாவில் பெட்ரோலில் எத்தனோல் கலப்பு என்பது வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. 100% எத்தனோல் எரிபொருளை பயன்படுத்த நடவடிக்கை எடுப்பது தொடர்பான கோப்பில் கையொப்பமிட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அண்மையில் தெரிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அதே நேரத்தில் எத்தனோல் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டால் வாகனங்களில் பிரச்சனை ஏற்படுவதாக, முக்கியமாக சற்று பழைய வாகனங்களில் பிரச்சனைகள் அதிகரிப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஏனென்றால் அவை 100% பெட்ரோலில் இயங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது. எத்தனோல் கலப்பால் பழைய வாகனங்களின் செயல்திறன் குறைவு, வாகன பாகங்களில் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. இதுபோன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் வாகனங்களுக்கு காப்பீடு கிடைக்காது என்ற தகவல் பரவியது. இந்த நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பில், 20% எத்தனோல் கலப்பு என்பது பாதுகாப்பானது, பொருளாதார நன்மைகளும் கிடைக்கிறது. மேலும் எத்தனோல் கலப்பு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். அமெரிக்கா, பிரேசில், ஜப்பானில் வெற்றிகரமாக இது அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் பிரேசிலில் 27% எத்தனோல் கலக்கப்படுகிறது. பெட்ரோலில் எத்தனோல் கலப்பால் நாட்டுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணி சேமிக்கப்படுகிறது. வேளாண் கழிவுகளிலிருந்து எத்தனோல் எடுக்கப்படுவதால் விவசாயிகளும் பயனடைவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்கத்தாவின் தர்தலா பகுதியில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்து போனார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மாயார் பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வந்த சிறுத்தையொன்று நள்ளிரவில் வீட்டுக்குள் பூந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.
2: மாயார் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் காட்டு யானைகள், சிறுத்தைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் நுழைவது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சிறுத்தை ஒன்று தினந்தோறும் இரவில் வீடு வீடாக சென்று வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மாயார் மின்வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டினுள் இரவு 10 மணி அளவில் புகுந்த சிறுத்தை வீட்டுக்குள் படுத்திருந்த நாயை பிடித்துச் செல்ல முயன்றது. இதை பார்த்து அச்சமடைந்த உரிமையாளர் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியே வந்து கதவை மூடினார். இதனால் சிறுத்தை வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் ஆக்ரோஷத்துடன் உலா வந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற மசினக்குடி வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கதவை திறந்து சிறுத்தையை வெளியில் விட முயன்றனர். ஆனால் பொதுமக்கள் சிறுத்தையை வீட்டிலிருந்து திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயக்க ஊசி செலுத்தி வேறு வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது.
0: தொடர்ந்து மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள்.
3: ஆத்தூரைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்ற கர்ப்பிணி பெண் மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் கடும் மூச்சு திணறலால் அவதிப்பட்டார். இதற்காக பல தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றபோது தாயின் உயிரை காக்க குழந்தையை அகற்ற வேண்டிய நிலை இருப்பதாகவும், சிகிச்சை அளித்தாலும் குழந்தையின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் வந்த அவர் காது, மூக்கு, தொண்டை மருத்துவக் குழுவின் கண்காணிப்பில் சேர்க்கப்பட்டார். பரிசோதனைகளில் பரமேஸ்வரிக்கு பைலேட்ரல் கோனல் அட்ரீஷியா போனிடைப் எனப்படும் அரிய பிறவி குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாசல் எண்டோஸ்கோப், நவீன நாசல் மைக்ரோ ட்ரில் மற்றும் மைக்ரோ டெப்ராய்டர் கருவிகளை பயன்படுத்தி வெளிபுறத்தில் எந்த தடும்பும் இல்லாமல் மிக நுணுக்கமான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சிகிச்சையின் மூலம் மூக்கில் சுவாசிப்பது சீராக்கப்பட்டு பரமேஸ்வரி தற்போது நலமாக உள்ளார்.
4: நம்மளுடைய இஎன்டி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் கிருஷ்ணசுந்தரி அவங்களோட டீம் சேர்ந்து அதை அழகா ஆபரேட் பண்ணி அவங்களுடைய மூச்சுத்தணலை சரி பண்ணி இப்ப அவங்க வந்து டெலிவரி ஆயிட்டு பேபியோட ஹாப்பியா இருக்கிறாங்க.
3: சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரிய வகை அறுவை சிகிச்சை மூலம் கர்ப்பிணி பெண்ணும் கருவில் இருந்த குழந்தையும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது.
0: இனி இன்று சென்னையில் விற்கப்பட்ட தங்க வெள்ளி விளம்பரங்கள்.
5: சர்வதேச சந்தையில் தங்கம் மீதான முதலீடுகள் குறைந்து வருவதை அடுத்து அதன் விலை தொடர்ந்து இறங்கு முகத்தில் உள்ளது. இந்தியாவிலும் இம்மாத தொடக்கத்திலிருந்து தங்கம் விலை குறைந்து வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,120 ரூபாயாக உள்ளது. கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,140 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 230 ரூபாயாக உள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் 1 சவரன் 1,16,000 ரூபாயாக இருந்த நிலையில் கடந்த 21 நாட்களில் சவரனுக்கு 10,880 ரூபாய் சரிந்துள்ளது. இந்நிலையில் தங்கம் விலை மேலும் குறையவே வாய்ப்புள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளது தங்கம் வாங்குவோரிடையே மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
6: தைவானின் கிழக்கு கடற்படை பகுதியில் அண்மையில் சீன கடலோர காவல்படை மேற்கொண்ட நடவடிக்கைகள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்று பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இது ஆபத்தை விளைவிக்கிறது என்று அந்த நாடுகள் வெளியிட்ட அறிக்கை குறிப்பிடுகிறது. அந்த கடல் பகுதியில் சீனாவிற்கு எந்த அதிகார வரம்பும் இல்லை என தைவான் கூறுகிறது. ஆனால் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளை ஒரு சிறப்பு கடல்சார் போக்குவரத்து சட்ட அமலாக்க நடவடிக்கையின் பகுதி என்று சீனா கூறுகிறது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தனது நாடு கடற்படையை அணு ஆயுதங்களைக் கொண்டு பலப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அரசு செய்தி நிறுவன தகவலின்படி ஒரு புதிய கடற்படை கப்பலை அறிமுகம் செய்தபோது அவர் இத்தகவலையும் கடற்படையை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களையும் அறிவித்தார். தென்கொரியாவும் அமெரிக்காவும் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு தள்ளுவதாக கிம் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார்.
0: பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. சில பகுதிகளில் மின்சாரம் இல்லை, மக்கள் அவதிப்படுகிறார்கள். 1947 ஆண்டுக்கு பிறகு பிரான்சில் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாள்தோறும் சராசரி வெப்பம 30 டிகிரி செல்சியஸை தொட்டுவிட்டது. நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் உச்சபட்ச வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மேற்கு பகுதியில் 1000 வீடுகளில் மின்சாரம் கிடையாது. கடுமையான வெயிலால் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரிட்டனில் ஜூன் மாதத்தின் ஆக வெப்பமான நாள் பதிவாகியிருக்கிறது.
7: ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் வாட்டி வரைத்து வருகிறது. தெற்கு இங்கிலாந்தில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை எட்டியுள்ளது. தலைநகர் லண்டனில் கோடை வெயிலின் வெப்பம் குழந்தைகளை தாக்காமல் இருக்க அவ்வப்போது ஸ்ப்ரே பைப்புகள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இது குளிர்ச்சியாக உணர வைப்பதோடு வேடிக்கை விளையாட்டாகவும் அமைந்திருப்பதால் குழந்தைகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா, ஸ்கேலா, நார்ட்சுட் பகுதிகளில் வெப்ப அலைகளிலிருந்து முதியோர்களை காப்பாற்ற அவர்களுக்கு பகல் நேரத்தில் குளிர்சாதன வசதி உள்ள திரையரங்குகளில் இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள முதியோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 6 நாட்களில் மட்டும் இங்குள்ள 6 திரையரங்குகளில் 650 முதியோர் வந்ததாக திரையரங்கம் ஒன்றின் மேலாளர் தெரிவித்தார். பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக ஈஃபில் டவர் மாலை 4 மணிக்கே மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இத்தாலியில் வெப்பத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் சோர்வடைந்துள்ளனர். நீர்நிலைகள் அருகில் உள்ள இடங்களில் குவிந்து இளைப்பாற்றி வருகின்றனர். ரோம், மிலன், புளோரசன்ஸ் நகரங்களில் வெப்ப அலையின் தாக்கம் கடுமையாக உள்ளதுடன் நாளுக்கு நாள் ஏறுமுகமாகவே உள்ளது. இதே வேகத்தில் நீடித்தால் 2003 ஆண்டில் 20,000 பேரை காவு வாங்கிய வெப்ப அலையின் வீட்டுக்கு நிகரான தாக்கம் ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. ஸ்பெயினில் வெப்பநிலை 40 டிகிரியை எட்டும் என்று கணித்துள்ள வானிலை மையம் வெப்ப அபாயம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மாட்ரிடில் நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணங்களில் காட்டுத்தீ பரவாமல் தடுக்க பாரம்பரிய தீ மூட்டும் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஐரோப்பா முழுவதும் போக்குவரத்து வலையமைப்புகளும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதால் பல பகுதிகளில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு கோடையின் வெப்பம் மற்றும் புழுக்கம் காரணமாக 1000கணக்கானோர் உயிரிழந்தது போல் இந்த ஆண்டும் நிகழாமல் தடுக்க ஐரோப்பிய நாடுகள் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் வீசும் வெப்ப காற்று ஐரோப்பாவை நோக்கி நகர்வதே இந்த தீவிர வெப்ப அலைகளுக்கு காரணம் என சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: இங்கிலாந்தின் தெற்கு பகுதியில் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கிறது. கடைசியாக 1976 ஆண்டு அங்கு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது மீண்டும் மீண்டும் ஏற்படும் வெப்ப அலைகள் உலக வெப்பநிலை உயர்வதன் அறிகுறி என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். வெப்ப அலைகள் இன்னும் அடிக்கடி ஏற்படலாம், கடுமையாகுவதோடு நீண்ட நாளுக்கு நீடிக்கலாம் என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதே நேரம் மேற்கு ஐரோப்பா மேலும் ஒரு கடுமையான வெப்பநிறைந்த நாளை எதிர்கொண்டு வருகிறது. இது வர இருக்கும் நாட்களில் கிழக்கு ஐரோப்பாவுக்கும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல நாட்கள் வெப்பமான காற்றை ஒரே இடத்தில் வைத்திருக்கும் வளிமண்டல நிலைமைகளும் வானிலை நிலைமைகளுமே இந்த கடுமையான வானிலைக்கு காரணமாக உள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். பிரான்சில் பெரியளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறது.
8: நான் பிரான்சின் தெற்கில் வென்சில் இருக்கிறேன். இங்கு ஆரஞ்சு நிற வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை மிக மிக அதிகமாக உள்ளது. கோடை முழுவதும் சாத்தியமான புதிய வெப்ப அலைகளுக்கு முன்னதாக பிரான்சில் சுகாதார பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த பிரதமரால் ஒரு அவசர திட்டம் அறிவிக்கப்பட்டது. நாட்டின் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான மேற்கு பிரான்சில் இன்று காலை ஒரு மின் உற்பத்தி நிலையம் பாதிக்கப்பட்டதன் விளைவாக 60,000 வீடுகள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே இது நாடு முழுவதும் உள்ள பலர் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை காட்டுகிறது.
0: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. ஈரானின் அணுசக்தி தளங்களில் விரைவில் சோதனை நடத்தப்படும் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவன அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரபில் குரோசி கூறியிருந்தார். ஆனால் அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்வது தொடர்பில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரியொருவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மத்திய கிழக்கு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்த அவர் முயலுகிறார்.
9: ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட 60 நாள் காலக்கெடு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இது அமெரிக்காவின் முக்கியமான இடைத்தேர்தல்கள் நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்னதாக இருக்கும். இந்த தேர்தல்களில் டொனால்டு டிரம்பின் கட்சி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும்பான்மையை இழக்கக்கூடிய அபாயத்தில் உள்ளது. இப்போது செனட்டில் நடைபெற்றுள்ள வாக்கெடுப்பை டிரம்ப் நிர்வாகம் பெரிய விஷயமாக கருதவில்லை. அது சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது குறைந்தபட்சம் ஈரான் மீதான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க வேண்டாம் என டிரம்பை சம்மதிக்க வைக்கலாம். தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக அவர் ஏற்கனவே எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து காசா மீதான போரின் போது இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்துக் கொன்றதற்கு ஆதாரங்கள் உள்ளதென்று ஐக்கிய நாடுகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட கடுமையான உடல் மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் உள்ளிட்ட மனிதரிம மீறல்கள் மற்றும் குற்றங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணையம் ஆய்வு செய்தது. இத்தொடர்பாக எஸ் முரளிதர் தலைமையிலான ஐக்கிய நாடுகள் சர்வதேச விசாரணை ஆணையம் வெளியிட்டுள்ள 100 பக்க அறிக்கையில் அக்டோபர் 7, 2023 முதல் அக்டோபர் 7, 2025 வரையிலான காலகட்டத்தில் காசாவில் நடந்த மோதல்களால் குறைந்தது 20,179 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், 44,143 குழந்தைகள் காயமடைந்தார்கள். கொல்லப்பட்ட குழந்தைகளில் 5 வயதுக்குட்பட்டோர் 5,031 பேர், அவர்களில் 1,029 பேர் 1 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் சுமார் 420 பேர் பச்சிளங்குழந்தைகள். பாலஸ்தீன குழந்தைகள் திட்டமிட்டு குறிவைத்து கொல்லப்படுவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற அவமானகரமான நடத்தைகள் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் மற்றும் பாலினம் சார்ந்த வன்முறைகள் உட்பட அத்துடன் அனாதை இல்லங்கள், சுகாதாரம் மற்றும் கல்வி நிலையங்கள் போன்ற குழந்தைகளுக்கு அவசியமான முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்தல் ஆகியவை தொடர்பான மறுக்க முடியாத ஆதாரங்களை விசாரணை ஆணையம் கண்டறிந்துள்ளது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது.
10: 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலை அடுத்து காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே தீவிர போர் மூண்டது. இதில் 1,000+ இஸ்ரேலியர்கள், 1,000+ பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தடைப்பட்டதால் பலர் உயிரிழந்தனர். காசாவில் வசித்து வந்த 100,000+ இடம்பெயர்ந்தனர். தற்காலிக போர் நிறுத்தம் மூலம் சில பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் சர்வதேச நாடுகள் மற்றும் ஐநா சபை உள்ளிட்டவை போர் நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டன. இந்நிலையில் கடந்த 2025 நவம்பரில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியுமான திரு முரளிதர் தலைமையில் ஐநா விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஜாம்பியாவைச் சேர்ந்த புளோரன்ஸ் மும்பா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கிறிஸ் சிடோட்டி ஆகியோர் ஆணையத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த ஆணையம் போர் தொடங்கிய நாள் முதல் கடந்த மார்ச் 31 வரையிலான காலகட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதியில் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்களையும் குற்றங்களையும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதில் 20,000+ பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டும் 44,000+ காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்குட்பட்ட காலகட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதியில் நிகழ்ந்த மொத்த மரணங்களில் 30% குழந்தைகளே எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வீரியம் கொண்ட வெடிப்பொருட்கள் தலை மற்றும் உடலின் மேற்பகுதியை குறிவைத்து ட்ரோன்கள், குறிப்பார்த்து சுடும் துப்பாக்கிகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும், போர்க்காலத்தில் 58,000 குழந்தைகள் தங்கள் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ இழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காசா முனை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட மேற்கு கரை பகுதிகளில் நடத்தப்பட்ட மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் பாதுகாப்பு படைகளுமே பொறுப்பு எனவும் ஆணையம் கூறியுள்ளது. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து காசாவில் நிலைமை மேம்படவில்லை என்றும், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டும் தாக்கப்பட்டும் வருவதாகவும், மனிதாபிமான உதவிகள் குறைந்த அளவே அவர்களுக்கு கிடைப்பதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வீட்டு விலையை குறைக்க பலி சமைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க இருகட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். நாடாளுமன்ற கட்டிடத்தில் கையெழுத்து சடங்கு நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் டிரம்ப் அதை ரத்து செய்தார். 21ஆம் நூற்றாண்டு வீட்டு வசதி சட்டத்துக்கான பாதை என்ற மசோதா இரண்டு அம்சங்களை முன்வைக்கிறது. ஒன்று வீட்டு விலையை குறைப்பது, மற்றொன்று அதிகளவில் வீடுகளை கட்டி கொடுப்பது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தன. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அமெரிக்க வாக்காளர்களுக்கு வீடு ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதை அது பிரதிபலிக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டை நிபந்தனைகளை கடுமையாக்குவது தொடர்பான சட்டத்துக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தால்தான் வீட்டு விலை மசோதாவில் தான் கையெழுத்திடுவேன் என்று டிரம்ப் கூறினார். அவர் வீட்டு விலை மசோதாவை ரத்து செய்தால் ஒழிய 10 நாளில் அது சட்டமாகலாம். இது நேரத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு உத்தரவிடும் சட்டமூலத்தை அமெரிக்க செனட் சபை செவ்வாயன்று ஆதரித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. ஜனாதிபதிக்கு உத்தரவிடும் தீர்மானம் ஒன்றை காங்கிரசின் இரண்டு அவைகளும் நிறைவேற்றியது இதுவே முதல் முறையாகும்.
10: அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீதான வான்வெடி தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கியது. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையும் மூடப்பட்டதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரித்தது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் அமைதி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றன. இதனிடையே அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்கும் அதிபர் டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த ஜனநாயக கட்சி தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டது. இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி கீழவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 215-208 வாக்குகள் கணக்கில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று அமெரிக்க செனட் சபையில் டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் தீர்மானம் 50-48 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியுள்ளது. ஜனநாயக கட்சியுடன் இணைந்து குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களான ரேண்ட் பால், சூசன் காலின்ஸ், லீசா முர்கோவ்ஸ்கி மற்றும் பில் காசிடி ஆகியோர் இத்தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஜான் ஃபெடர்மேன் இத்தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளார். குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களான மிட்ச் மெக்கானல் மற்றும் டே மெக்காமிக் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. டிரம்பின் அதிகாரத்தை குறைக்கும் தீர்மானம் ஏற்கனவே 9 முறை கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது 10வது முயற்சியில் நிறைவேறியுள்ளது. அதில் ஈரானுக்கு எதிராக போரை நிறுத்த வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் நாடாளுமன்ற அனுமதி இல்லாமல் அதிபர் தன்னிச்சையாக ராணுவத்தை இறக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட போதிலும் இது ஒரு கூட்டு தீர்மானம் என்பதால் இதற்கு அதிபரின் கையொப்ப தேவையில்லை என்று வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு இந்த தீர்மானம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசபக்தி அற்றவர்கள் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஈரான் உடனான போரால் அமெரிக்கா பெரும் ஆயுத இழப்புகளை சந்தித்துள்ள நிலையில் அதனை ஈடுகட்ட அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் $80 மில்லியன் நிதியை அரசிடம் கேட்டுள்ளது. ஆனால் உண்மையான இழப்பு $1,000 இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் தொடர்ந்து நெட்வொர்க்கில் தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் ESMR டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைப்பில் ஜெர்மனி தழுவிய அளவில் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அனைத்து தொடர்ந்துகளும் தொடர்ந்து நிலையங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் ஜெர்மனியில் பதிவாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டின் தொடர்ந்து சேவை நிறுவனமான டொச்பான் நிறுவனம் தனது இணையதளத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் தொடர்ந்து நெட்வொர்க்கில் உள்தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ESMR அமைப்பில் ஜெர்மன் தழுவிய அளவில் சிக்கல் ஏற்பட்டது, காரணம் கண்டறியப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அவசரகால அமைப்பை பயன்படுத்தி நிலைமையை சீராக்க முடிந்தது, சிக்கல் சரி செய்யப்பட்டு விட்டது, சேவைகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் ஜெர்மனி முழுவதும் தொடர்ந்து நிலையங்கள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டன. சேவை முடக்கத்தின் போது பயணிகள் அமர்ந்திருக்க ஏதுவாக தொடர்ந்துகளை திறந்து வைப்பதாக டொச்பான் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஹோர்முஸ் நீரிணியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஈரானிய அரசு தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இந்த போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சர்வதேச எரிபொருள் விநியோக பாதையான ஹோர்முஸ் நீரிணியை ஈரானிய படைகள் முடக்கியது நேர்கள் அறிந்ததே. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணியை கடக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாதென ஈரானிய அரசு தனக்கு உறுதியளித்திருப்பதாக அதிபர் டிரம்ப் நேற்று பதிவிட்டிருக்கிறார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் எந்தவிதமான சுங்க கட்டணங்களையோ காப்பீட்டு கட்டணங்களையோ அல்லது வேறு எந்த கட்டணங்களையோ கூறவோ பெறவோ இல்லை என்பதை ஈரானிய அரசு அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தவறான மற்றும் குழப்பத்தை விளைவிக்கும் செய்திகள் பரப்பப்பட்டாலும் இதுதான் உண்மையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென்னமெரிக்க நாடான பெருவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி பழமைவாத கட்சியின் வேட்பாளரான கெய்கோ புஜிமோரி முறியடிக்க முடியாத வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதன் மூலம் பெருநாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் என்ற வரலாற்று சாதனையையும் அவர் படைக்க உள்ளார். பெரு அதிபர் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இந்த மாத தொடக்கத்தில் நடைபெற்றது. இதில் பதிவான மொத்த வாக்குகளில் கெய்கோ புஜிமோரி 50.11% பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட இடதுசாரி வேட்பாளர் ரோபர்ட்டோ சான்சேஸை விட 43,386 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். இன்னும் 40,213 வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டியுள்ளதால் கெய்கோ புஜிமோரியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. தேர்தல் ஆணையம் ஜூலை மத்தியில் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கும் சூழலில் கெய்கோ புஜிமோரி ஜூலை 28 அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார். நாலாவது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட கெய்கோ புஜிமோரி இதற்கு முன் 2011, 2016, 2021 ஆண்டு தேர்தல்களில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தார். வடகொரியாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5,000 டன் எடையுள்ள அதிநவீன சோகியோன் போர்க்கப்பல் அந்த நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வடகொரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள நம்போ துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அதிபர் கிம் ஜோங் யுன், இந்த கப்பல் நாட்டின் வளர்ந்து வரும் ராணுவம் மற்றும் கடல்சார் அணு ஆயுத பலத்தின் முக்கிய அடையாளம். இதே ராகத்தைச் சேர்ந்த மற்றொரு போர்க்கப்பல் பழுதுபார்க்கப்பட்டு விரைவில் கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக 10,000 டன் எடையுள்ள போர்க்கப்பலை உருவாக்க திட்டமிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். எங்கள் கடற்படை வெறும் எல்லையை பாதுகாக்கும் படியாக மட்டுமே இருந்த காலம் கடந்து தற்போது அணு ஆயுத பலத்துடன் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த படியாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பாதுகாப்புக்கான இந்த சோகியோன் போர்க்கப்பல் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அறிமுகம் செய்யப்பட்டு பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் எதிரி நாட்டு கப்பல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. அண்மைய காலங்களில் இந்த கப்பலிலிருந்து அணு ஆயுத பயன்பாடு கொண்ட குரூக்ஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக வடகொரிய அரசு தெரிவித்திருக்கிறது. இதநேரத்தில் வடகொரியாவில் இருந்து இருநாட்டு எல்லையை கடந்த வடகொரிய ராணுவ வீரரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. வடகொரிய ராணுவ வீரரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறினார்கள். வடகொரியாவை துரக்க அந்த வடகொரிய ராணுவ வீரர் முயற்சி செய்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். 1950களிலிருந்து ஆயிரக்கணக்கான வடகொரியர்கள் தென்கொரியாவுக்கு தப்பிச் செல்லுகிறார்கள். பொதுவாக அவர்கள் சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் மூலம் தென்கொரியாவுக்கு செல்வார்கள். ஒருவர் தென்கொரியாவையும் வடகொரியாவையும் பிரிக்கும் நில எல்லையை பயன்படுத்துவது அறிந்து அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் கண்ணிவெடிகளும் அதிகம் இருக்கும். தென்கொரியாவுக்கு செல்லும் வடகொரியர்கள் முதலில் சோலின் வேவுத்துறையால் விசாரிக்கப்படுவார்கள். இதுவரை 34,000க்கு அதிகமான வடகொரியர்கள் தென்கொரியாவை சென்றடைந்துள்ளார்கள். சூடான், எரித்திரியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய நான்கு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் தங்கள் எல்லைக்குள் நுழைவதற்கு லிபியாவின் கிழக்கு பகுதி அரசு தடை விதித்துள்ளது. லிபியாவின் வடக்கு கடற்கரை பகுதி வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முயலும் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதே நேரம் தூதரக அதிகாரிகள், கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பணியாற்றுவோர்களுக்கு மட்டும் இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011 அதிபர் கடாபியின் வீழ்ச்சிக்கு பிறகு லிபியா நாடு கிழக்கு மேற்கு என்று இருவேறு அரசுகளின் கீழ் பிளவுபட்டு நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. லிபியாவில் தற்போது 900,000 அதிகமான குடியேறிகளும் அகதிகளும் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது. இவர்களில் சூடான் நாட்டைச் சேர்ந்தவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். சிறந்த வாழ்வாதாரத்தை தேடி ஆபத்தான கடல்வழி பயணங்கள் மூலம் ஐரோப்பாவை அடைய முயலும் இவர்கள் கடத்தல்காரர்களால் பாதுகாப்பற்ற சிறிய படகுகளில் அடைத்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதனால் ஏற்படும் விபத்துகளில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் கடலிலே உயிரிழக்கும் சூழலில் பெரும்பாலான படகுகள் நடுவழியிலே இடமறிக்கப்பட்டு மீண்டும் லிபியாவுக்கே திருப்பி அனுப்பப்படுகின்றன. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஆயிரக்கணக்கானோருக்கு எபோலா தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 250 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதன் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணங்கள் பல தசாப்தங்களாக பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொண்டு வருவதோடு மோதல்கள் காரணமாக இடம்பெயர்ந்த 35 லட்சம் மக்களும் அங்கு வசிக்கிறார்கள்.
11: லிபியா நகரம் ஈபோலா பாதிப்பின் முக்கிய மையங்களில் ஒன்றாக உள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கே உள்ள கனிம வளம் நிறைந்த இந்த பகுதி மோதல்களால் இடம்பெயர்ந்து பலரின் தாயகமாக உள்ளது. இங்கு டசன் கணக்கான ஆயுத குழுக்கள் செயல்படுகின்றன. 25,000 மக்கள் வசிக்கும் கிகோன்சே போன்ற பல முகாம்கள் இந்த நகரத்தில் உள்ளன. ஈபோலாவால் இங்கு குறைந்தது 10 பேர் இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஈபோலா மரணங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே நாங்கள் அந்த முகாமுக்கு சென்றோம். ஈபோலா நோய் தங்கள் பகுதிக்கு வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று அங்குள்ள மக்கள் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தனர்.
12: நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று பாருங்கள். ஒரே அறையில் குழந்தைகள், பேரக்குழந்தைகள் என ஒன்றாக 10 அல்லது 15 பேர் இருக்கிறோம். இடம்பெயர்ந்தது முதல் மிகவும் துன்புற்று வருகிறோம். எங்களுடைய விவசாய நிலங்களுக்கு திரும்ப முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறோம்.
11: ஈபோலா பரவல் குறித்து தெரியும் என்றும் அதை தடுப்பது குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் கூறினர். ஆனால் அதை செய்வதற்கான வசதிகள் அவர்களிடம் இல்லை.
13: இங்கு மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ஆனால் கை கழுவும் வசதிகளோ சோப்போ இல்லை. எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? இத்தகைய வாழ்க்கை சூழலில் இந்நோய் எங்களை அழிக்கக்கூடும்.
11: தங்கள் விவசாய நிலம் உள்ள பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்ததில் இருந்து அவர்கள் வெளிநாட்டு உதவியை முழுமையாக சார்ந்துள்ளனர். ஆனால் நிதி உதவி குறைப்புகள் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை கடுமையாக பாதித்துள்ளன. இது இங்கு ஈபோலா அச்சுறுத்தலை மேலும் அதிகரித்துள்ளது. புனியாவில் வாழும் மக்கள் அனைவரும் ஈபோலா பரவலின் பாதிப்புகளை உணர்கிறார்கள். பிரதான கத்தோலிக்க பேராலயத்தில் நிலைமை முன்பு போல் இல்லை. நுழைவாயிலில் கைகளை கழுவுதல் மற்றும் உடல் வெப்பநிலை பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. மேலும் திருப்பலியின் போது பலர் பேராலயத்திற்கு வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். பிறரோடு தொடர்பு கொள்வது சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன.
14: முதலாவதாக திருமுழுக்கு மற்றும் நோயில் பூசுதல் போன்ற சில திருவருள் சாதனங்களை வழங்குவது இடைநிறுத்தப்பட்டது.
15: The sacrament of the sick, even the ordination.
14: ஜூன் 11 தேதி நடைபெற இருந்த குருத்துவ திருநிலை பாடும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
11: பேராலயத்திற்குள் மக்கள் ஒருவரை ஒருவர் தொடாதவாறு போதுமான இடைவெளியை விட்டு நிற்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஈபோலா தொற்று பாதிப்புக்குள்ளான உடல் திரவங்கள் மூலம் அடுத்தவருக்கு பரவுகிறது. ஆனால் புனியா நகரில் இயல்பு வாழ்க்கை கிட்டத்தட்ட வழக்கம் போல தொடர்கிறது. நான் புனியா நகரின் மையத்தில் இருக்கிறேன். நகரம் பரபரப்பாக இருப்பதை பார்க்கலாம். என்ன நடக்கிறது என தெரியாமல் இங்கு வந்திருந்தால் இங்கு ஈபோலா பாதிப்பு பெருமளவில் இருப்பது உங்களுக்கு தெரியாது. வழக்கம் போல பரபரப்பாகவே உள்ளது. ஆனால் எங்கு பார்த்தாலும் ஈபோலா குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் மற்றும் அதை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அறிவிப்பு பலகைகளை எங்கும் காணலாம். பாதுகாப்பின்மை காரணமாக இங்குள்ள வணிக நிறுவனங்கள் தாமதமாக திறந்து சீக்கிரமாகவே மூடப்படுகின்றன. வெளியூர் செல்பவர்கள் வாகன தொடரணியாக செல்கின்றனர். இப்போது அவர்கள் ஒரு புதிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர். உயிரிழந்தவர்கள் குறித்து தங்களுக்கு தெரியும் என நீங்கள் உரையாடும் ஏறக்குறைய அனைவரும் கூறுகிறார்கள். தொற்றை தடுப்பது குறித்து அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தங்களின் குடும்பத்தினரின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு வருவாய் ஈட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டு முரண்பட்ட நிலைகளுக்கு நடுவில் சமநிலையை பேணுவது சவாலான ஒன்றாக உள்ளது.
0: தொடர்ந்து சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது. நிறுவனத்துக்கு சீன ராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்கா அதற்கு தடை விதித்தது. அமெரிக்க ராணுவத்துடன் பணியாற்றும் வாய்ப்புகளை இது கட்டுப்படுத்தும். அமெரிக்கா அலிபாபா, பைடு, பிவைடி உள்ளிட்ட 80 சீன நிறுவனங்களை அந்த பட்டியலில் சேர்த்திருக்கிறது. பதிலுக்கு சீனா 10 அமெரிக்க நிறுவனங்கள் மீது ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு

0: அந்த நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடியாது. பல ஆண்டாக நிறுவனத்தை பிரித்திய சட்ட நிறுவனம் இனிமேல் அவ்வாறு செய்ய முடியாது என்று விலகிவிட்டதாக அலிபாபா கூறியது. அது பேச்சு சுதந்திரத்தை மீறும் செயல் என்று அது தெரிவித்தது. குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அலிபாபா பட்டியலிருந்து தன்னை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. வெனிசுலாவின் கடற்கரையோர பகுதியில் 7.1 மெக்னிஜூட் வலுவளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: தலைநகர் காரகாசிலிருந்து 168 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோரோ நகருக்கு மேற்கே முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.2 ஆகவும் 39 வினாடிகளில் அடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.5 ஆகவும் பதிவானது. நிலநடுக்கங்களால் லாக்வைரா நகரில் பேஸ்பால் போட்டி நடந்து கொண்டிருந்த மைதானம் குலுங்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கரகாஸ் வீதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் குலுங்கி அச்சமூட்டிய நிலையில் மைகட்டா நகரில் உள்ள சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலைய கட்டடம் துண்டுகளாக சிதறி விழுந்ததால் பயணிகள் உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்தனர். நிலநடுக்கங்களை தொடர்ந்து ஏற்பட்ட 20 பின் அதிர்வுகள் பல்வேறு மாகாணங்களிலும் உணரப்பட்டன. பல நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெனிசுலா வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடர் இந்த நூற்றாண்டிலேயே மிகவும் அதிகமான பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு உதவ தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் சவாலை எதிர்கொள்ள அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக அறிவித்தார். வெனிசுலாவில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் உதவி கோரி கூக்குரலிடும் ஓசைகள் கேட்ட வண்ணம் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். இதுவரை 164 உடல்களும் படுகாயமடைந்த 1000 பேரும் மீட்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த பேரிடரில் 100,000 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 1821 ஆண்டு ஜூன் 24 தேதி ஸ்பெயின் காலனி ஆதிக்கப்படைகளை பின்னாளில் கொலம்பியாவின் முதல் அதிபராக திகழ்ந்த சைமன் பொலிவர் தலைமையிலான படைகள் கரபோபா என்ற இடத்தில் வென்றன. அந்த போர் வெற்றி தினமான நேற்று தேசிய விடுமுறை என்பதால் பெரும்பாலான மக்கள் வீடுகளுக்கு உள்ளே இருந்ததால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது.
0: சீனாவில் தவறாக நடந்து கொண்ட மலேசிய சுற்றுப்பயணிகளில் ஒருவர் மலேசிய காவல்துறையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. அவர் மீது விசாரணை நடத்தப்படுவதாக காவல்துறை அதிகாரி காலித் இஸ்மாயில் கூறியிருக்கிறார். சீனாவில் மலேசிய சுற்றுப்பயணிகள் மூக்கை மூடிக்கொண்டு துர்நாற்றமாக இருப்பதாக கூறும் காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. காவல்துறை விசாரணை நடத்தும் என்றும் சட்டம் மீறப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவல்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் அனைத்து நேரங்களிலும் முறையாக அனைத்து இடங்களிலும் நடந்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். விசாரணை செய்யப்படும் நபரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. மலேசியாவின் சமூக ஊடக பிரபலம் நூர் அசிகின் முகமது டலில் அந்த காணொளியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். அவர் காவல்துறையைச் சேர்ந்தவரா என்பது தெரியவில்லை. அவரது காணொளி உள்ளூர் மக்களை அவமதித்ததாக பலரும் சீனாவில் குறை கூறினார்கள். சீனாவிலும் அந்த காணொளி பலரை கோபமடையச் செய்தது. காணொளியை நீக்கிவிட்டு அசிகின் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். தாய்லாந்தில் மைக்கேல் ஜாக்சன் என்று கூறப்படும் மனசாவின் நண்டசெனுக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 64 வயது பாடுகிறான் அவர் மதுபோதையில் காரை ஓட்டி நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதினார். 2024 ஆண்டு அக்டோபரில் பாங்காக்கில் உள்ள ஒரு பாலத்தில் அந்த சம்பவம் நடந்தது. மோட்டார் சைக்கிளில் இருந்த 28 வயது பெண் இறந்து போனார். அவரது 21 வயது சகோதரர் பாலத்தில் இருந்து விழுந்து கடுமையாக காயமுற்றார். அவர் மருத்துவமனையில் காயங்களால் உயிரிழந்தார். விபத்து நேர்ந்த இடத்தில் மனசாவின் மண்டியிடும் காணொளி தாய்லாந்து முழுவதும் பகிரப்பட்டது. டிக்சிரோ என்று அழைக்கப்படும் அவர் 1980கள் 1990களில் தொப்பி மேல் சட்டை ஆகியவற்றை அணிந்து ஆடியதால் அவர் மைக்கேல் ஜாக்சனுடன் ஒப்பிடப்பட்டார். டோக்கியோவின் புறநகரில் இருக்கும் கச்சியோஷி பகுதியில் பாடசாலைகளுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் 700 கரடிகளை விரட்டும் தெளிப்பான்கள் வழங்கப்பட இருக்கிறது. அவற்றை பெற அவசர செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற நிதியாண்டில் ஜப்பானில் இதுவரை இல்லாத அளவு 13 பேர் கரடிகளால் கொல்லப்பட்டார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் மே வரை 5 பேர் கரடியால் தாக்கப்பட்டு இறந்தார்கள். 20 பேர் காயமுற்றுள்ளார்கள். ஹஜியோஷி அருகே காடுகள் நிறைந்த மலைகள் இருக்கின்றன. வார இறுதியில் மலையேற பலர் அங்கு செல்வது உண்டு. ஏப்ரல் முதல் அங்கு 11 முறை கரடி காணப்பட்டது அல்லது அதற்கான அறிகுறி தென்பட்டது. கரடி எதிர்ப்பு தெளிப்பான், நகரம் மின்சார வேலி, சத்தம் போடும் கருவிகள் ஆகியவற்றுக்கு $93,000 செலவு செய்யப்படும் என்று உள்ளூர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் குடியிருப்பு பகுதிகளுக்கு கரடி வந்தால் வேட்டைக்காரர்களை கொண்டு வருவது பற்றியும் திட்டம் வகுக்கப்படுகிறது. உலகின் முதல் ட்ரில்லியனர் என்று வரலாற்று சாதனை படைத்த 2 வாரங்களுக்குள் தொழிலதிபர் இலோன் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்து போனார். அவரது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் பாரிய வீழ்ச்சியை சந்தித்ததை தொடர்ந்து இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. புளும்பர்க் பில்லியனர்கள் குறியீட்டின்படி இலோன் மஸ்கின் சொத்து மதிப்பு சுமார் $350 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் சரிவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாத தொடக்கத்தில் 1.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமாக காணப்பட்ட அவரது நிகர சொத்து மதிப்பு தற்போது சுமார் 957 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துவிட்டது. இந்த மாத தொடக்கத்தில் உலகமே பெரிதும் எதிர்பார்த்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பொது பங்கு வெளியீட்டை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பும் இலோன் மஸ்கின் தனிப்பட்ட சொத்து மதிப்பும் வெகுவாக அதிகரித்தன. இதன் மூலமே அவர் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற மைல்கல்லை கடந்து சாதனை படைத்திருக்கிறார். ஆனாலும் அதன் பின்னர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் அவற்றின் உச்சவரம்பிலிருந்து 30% மேலாக வீழ்ச்சி அடைந்துள்ளன. அத்துடன் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளும் சரிவை சந்தித்ததால் இலோன் மஸ்கின் பெருமளவிலான சொத்துக்கள் கரிய தொடங்கின. இந்த திடீர் சொத்து வீழ்ச்சிக்கு மத்தியிலும் இலோன் மஸ்க் உலகின் பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இன்னமும் முதலிடத்திலே நீடிக்கின்றார். அவரது சொத்துக்களில் பெரும்பகுதி ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் பங்குகளிலே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி செல்வந்தர்களின் சொத்துக்கள், பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் சந்தை மதிப்புகளோடு எவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவை எவ்வளவு வேகமாக மாறக்கூடும் என்பதையும் இந்த சரிவு வெளிப்படுத்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவில் QR கோடு அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டியிட்டு யாசகம் கோரும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. சீனாவின் காங்சோ நகரை தலைமையிடமாக கொண்டு யூனிட்டி ரோபோடிக்ஸ் என்ற நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனம் மனித வடிவிலான ரோபோக்களை உற்பத்தி செய்து வருகிறது. ஒரு ரோபோவின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் 16 லட்சமாக உள்ளது. இந்த ரோபோக்கள் பெரும்பாலும் வீட்டு உபயோக பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தீயணைப்பு உள்ளிட்ட பேரிடர் மீட்பு பணிகளிலும் இவை ஈடுபடுத்தப்படுகின்றன. யூனிட்டி ரோபோடிக்ஸ் நிறுவனம் தனது ரோபோக்களை மக்களிடம் பிரபலப்படுத்தும் நூதன விளம்பரத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி சீனாவின் சிச்சுவான் மாகாண தலைநகர் செங்குடுவின் பிரதான சாலையில் யூனிட்டி நிறுவனத்தின் ஒரு ரோபோ QR கோடு அட்டையுடன் யாசகம் கோரி வருகிறது. இந்த ரோபோ மண்டியிட்டு அமர்ந்து கைகளை கூப்பி யாசகம் கோருகிறது. மின்சார கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை, எனவே யாசகம் அளித்து உதவுங்கள் என்று ரோபோ உருக்கமாக கூறுகிறது. யாசகம் எடுக்கும் இந்த ரோபோவின் வீடியோ வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செங்டு மட்டுமன்றி தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட நகரங்களிலும் யூனிட்டி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் சார்பில் இதே பாணியில் நூதன விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீனாவில் நாற்று நடும் போட்டி, ஆனால் வயல்வெளியில் அல்ல, கடைத்தொகுதி நடுவில் நிக்போ நகரில் உள்ள கடைத்தொகுதியில் அது நடத்தப்பட்டது. அதில் சுமார் 1000 பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். கடைத்தொகுதியின் முதல் மாடியில் நாற்று நடுவதற்காக தற்காலிக வயலொன்று உருவாக்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொள்ள சூசோப் நகரிலிருந்து 3 மணி நேரம் அதிவிரவு தொடர்ந்தில் பயணம் செய்ததாக சொன்னார் செங்கிசியாவ். சிறுவயது நெவுகளை மீண்டும் ஆசை போட அது நல்ல வாய்ப்பாக இருந்தது என்று தெரிவித்தார். மேலும் விவசாய கலாச்சாரத்தையும் முன்னோர்களின் அயராத உழைப்பையும் புரிந்து கொள்ள அந்த அனுபவம் உதவியது என்று தெரிவித்தார். அரிசி எப்படி உருவாகிறது என்பதை சிறுவர்கள் கற்றுக்கொள்ள போட்டி சிறந்த வழியாக அமைந்ததாக பெற்றோரும் தெரிவித்தார்கள். உலகளாவிய சுகாதாரத்துறை எப்போதும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. தற்பொழுது உலகின் மிக அதிகமாக விற்பனையாகும் புற்றுநோய் ஊசி மருந்து பிரிட்டன் முழுவதும் உள்ள 1000கணக்கான நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இது நீண்ட சிகிச்சைக்கான காலத்தை 90% வரை குறைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
2: கடந்த தசாப்தத்தில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட விதம் வேகமாக மாறி வருகின்றது. தோல் புற்றுநோய்க்கான நோய் எதிர்ப்பு சிகிச்சை பெறுவதற்காக ஸ்டீபன் ஃப்ரெண்ட் இங்கு வந்துள்ளார். முன்பு இந்த மருந்து ட்ரிப் மூலம் உட்செலுத்தப்பட்டு வந்தது. இதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். தற்போது சில நிமிடங்களே ஆகக்கூடிய எளிதாக ஊசி மூலம் வழங்கப்படுகிறது.
3: இதனை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்ததால் இங்கு வரும்போது சற்று பதற்றமாகத்தான் இருந்தது. ஆனால் எல்லாம் நன்றாக நடந்து முடிந்தது. செவிலியர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். வழியே இல்லாமல் சுமூகமாக முடிந்தது. இந்த புதிய வழிமுறை பதற்றத்தை பெருமளவு குறைத்து விட்டதாக நினைக்கிறேன். இது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை போன்றது. எந்த வித்தியாசமும் இல்லை.
2: ஸ்டீபன் எடுத்துக்கொள்ளும் கீட்ரூடா என்ற ஊசி மருந்து அவரது சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை மிகவும் எளிதாக தாக்குவதற்கு உதவுகிறது. இந்த வகையை சேர்ந்த மூன்றாவது சிகிச்சை இது. இப்போது இது தேசிய சுகாதார சேவை மூலம் விரைவாக மற்றும் எளிதாக ஊசி மருந்து வடிவில் வழங்கப்படலாம். இது மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு கிடைக்கும்.
4: ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 14,000 பேர் இந்த சிகிச்சை பெறுகின்றனர். தற்போது அவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு வந்து நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் உட்செலுத்துதல் சிகிச்சையை பெற வேண்டியுள்ளது. இதனை நாம் குறுகிய காலத்தில் செய்ய முடிந்தால், முதலாவது அது நமது கீமோ தெரப்பி பிரிவுகளில் கூடுதல் இட வசதியை ஏற்படுத்தும். இரண்டாவதாக இந்த சிகிச்சையை நோயாளிகளின் வீடுகளுக்கு அருகிலேயே வழங்குவது குறித்து சிந்திக்கலாம். இதன் மூலம் சிகிச்சைகளை மருத்துவமனைகளில் இருந்து மாற்றி உள்ளூர் சமூக பகுதிகளிலேயே வழங்க வழிவகை ஏற்படும்.
2: இந்த புதிய வகை ஊசி மருந்து பிரிட்டன் முழுவதும் கிடைக்க உள்ளது. இதற்காக தேசிய சுகாதார சேவை செலுத்தும் தொகை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான விலை பழைய உட்செலுத்துதல் சிகிச்சையின் விலைக்கு நிகராகவே இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மார்க் ஹென்றி, அவருக்கு 34 வயது, சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தர வரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களின் வரலாற்றிலே 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீரர் பந்து வீச்சில் டெஸ்டில் முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களின் வரலாற்றிலே 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீரர் பந்து வீச்சில் முதலிடம் பிடித்துள்ளதால் அந்த நாட்டு ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இங்கிலாந்து வீரர் ஜோரிட், அவருக்கு 38 வயது, சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறார். இத்துடன் 12வது முறையாக டெஸ்டில் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்காக 165 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ஜோரூட் 14,075 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். அதில் 67 அரை சதங்கள் மற்றும் 41 சதங்கள் அடங்குகின்றன. இந்த அபார துடுப்படுத்தாட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்து அவர் அசத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது. இந்த உலக கோப்பையில் தோல்வியே காணாத அணியாக ஆஸ்திரேலியா வெற்றியுடன் பயணித்து வருகிறது. கால்பந்து கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கனடா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி தோற்கடித்துள்ளது. குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் 0-1 தோல்வியுற்றதால் கால்பந்து உலக கோப்பையிலிருந்து பனாமா அணி வெளியேறியிருக்கிறது. 2026 உலக கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி செக் குடியரசு அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து உலக கிண்ண தொடரின் பி குழுவுக்கான லீக் போட்டியில் கத்தார் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி தோற்கடித்துள்ளது. பிரபல கால்பந்து விளையாட்டாளர் ரொனால்டினோ இத்தாலியின் ரவென்னா குழுவில் சேர்ந்துள்ளார். அவர் கடைசியாக 2015 ஆண்டு புலிமினன்ஸ் குழுவில் விளையாடினார். அதன் பின்னர் ஓய்வு பெற்று விட்டார். பிரேசிலை சேர்ந்த ரொனால்டினோ 17 ஆண்டுகள் கால்பந்து போட்டிகளில் பங்கெடுத்தார். இளைய தலைமுறையினர் தங்கள் கனவை நோக்கி செல்ல ஊக்குவிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இத்தாலியின் எமிலியா ரொமக்னோ பகுதியில் உள்ள ரவென்னா ஒரு சிறிய கால்பந்து குழு. அதன் அரங்கத்தில் சுமார் 12,000 பேர் அமர வசதி உள்ளது. 46 வயது ரொனால்டாவின் வருகையால் ரவென்னா பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ரவென்னா குழுவில் சேர்ந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டார். அதன் உரிமையாளரான இக்னாசியோ சிப்ரியானி தமது பல ஆண்டு கால நண்பர் என்றும் ரொனால்டோ குறிப்பிட்டார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.68 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.11 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 36.61% இந்திய பெறுமதியில் 94.22% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15% இந்திய பெறுமதியில் 116.20% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.75% இந்திய பெறுமதியில் 124.21% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85% இந்திய பெறுமதியில் 66.21% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து வங்கிகளில் கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

சொன்னோகிறோம்.

நீங்கள் உரையாடும் போது தலைவர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கு மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள்.
0: நேர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த செவ்வியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் காலங்களில் 4 சீட்டை கூட பெறுவது மிக மிக கடினம், 4 சீட்டில் கூட ஜெயிக்காது என்ற கருத்தினை பகிர்ந்திருக்கிறார். அவரது கருத்தினை கேட்போம்.
2: வணக்கம். இப்ப அதிமுக தொடர்ந்து பல தோல்விகளை கண்டுட்டு வராங்க. அதிமுக இருந்து நிறைய பேர் தாவைக்கால போய் இணைறாங்க. இதனால அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இதுக்கப்புறம் அதிமுக பல தோல்விகளை கண்டுட்டு வரும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நேரடியாக நம்மளே பாக்குறோம், இப்ப அதிமுக இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால போய் இணைறாங்க அப்படின்றப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? உண்மையா மற்றும் பல கட்சியில அதிமுக இணைஞ்சிருச்சுன்னு
3: எடுத்துக்கலாமா? அதிமுகவில் எந்த தொண்டரும் போகல. இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா? 25%. 13 கட்சி கூட்டணியில திமுக வாங்கியது 25%, விஜய் வாங்கியது 35%. அப்ப 25% இரண்டு திராவிட கட்சியும் வச்சிருக்கு. இந்த திராவிட கட்சி ஒழிக்கக்கூடிய வாக்கு அண்ணாமலைக்கு இருக்கா? இல்ல. அதிமுக திமுக இரண்டும் 25-25% வாக்குகளை நிரந்தரமா வச்சு 10% வாங்க விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ திமுக உடைய வாக்கு சேதாரமாயிருக்கு. பிசிக வெளியே போயிருச்சா? திமுகவை மட்டுமே நம்பி இருந்த கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டாங்க, காங்கிரஸ் வெளியே போயிருச்சு. திமுகவுடைய மிகப்பெரிய சேதாரம் முஸ்லீம் வாக்கு, கிறித்துவ வாக்கு. இதெல்லாம் போன பிறகு 10% வாக்கு போன பிறகு திமுக வாக்கு வங்கி 15% மாறிடுச்சு. அதிமுக வாக்கு வங்கி அது அப்படியே 25% இன்னும் இருக்கு. எது பெரிய கட்சி?
2: ஆனா அதிமுக மீது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நேரடியாவே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறப்ப உண்மையான தொண்டர்கள் கூட ஏன் அதிமுக இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும்ல சார்?
3: இல்லமா, அது இருந்தாலுமே வாக்கு வங்கிதான் ஒரு சக்தியை தீர்மானிக்கும். ஜெயலலிதா டெபாசிட்டே போச்சு பர்கூர்ல. முதல்ல சுவனன் ஜெயிக்கிறார், ரெண்டா டி ராஜன் நிக்கிறார், ஓட்டு வாங்குறார், மூணாவது ஜெயலலிதா. அதம்மா முதலமைச்சராக இல்லையா? வாக்கு வங்கி நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய கட்சி ரெட்டையிலேயே வந்து அதிமுக தான். அதனால அதிமுக இந்த காலத்தில் எடப்பாடியில் யார் வந்தாலும் அதிமுக இருக்கும். ஆனா திமுக குடும்பம் இருந்தால்தான் திமுக இருக்கு. நீங்க 6 மாத காலம் விஜய் மீது அதிருப்தி அதிகமாகும். அப்போ பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் விஜய்க்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் மாறும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். அதற்கான சூழல் தான் இருக்கு. புதிதாக இன்னொரு கட்சி உருவாகி எதிர்கட்சியால வர முடியாது. விஜய்க்கு 10% வாக்கு குறைந்தால் அதே எதிர்கட்சியா போயிடும். 3 பேர் ஈக்குவலா 25% வாங்குவாங்க. அதிமுக திமுக விட அதிகமா 10% வாங்கினதுனால நாற்காலி அவர்கள் வசப்பட்டது. அதனால 2வது இடத்தில் அதிமுக தான் இருக்கு, 3வது இடத்தில் திமுக இருக்கு.
2: ஆளுங்கட்சியா இருக்கிற தாவைக்காவே அதிமுகவை மற்றும் சில கட்சிகள் அப்படின்ற ஒரு வரிசையில தான் வைக்கிறாங்க. நேரடியா திமுக

0: எங்களுடைய எதிரின்ற மாதிரி ஜெயிச்ச பிறகும் விஜய் அவர்கள் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களையே அதிமுக எதிர்கட்சியா கணிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்ல சார்.
1: இல்ல அவங்களுக்கு அதிமுக வளர்ந்துடக்கூடாது, திமுக அழிஞ்சு போச்சு, மேலும் அதை அழிக்கணும்.
0: அதிமுக ரீப்ளேஸ்மெண்டா தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்களே சார்.
1: இல்ல அப்படி தாவேக்கா அது விஜயனுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஓட்டு, அதிமுக ரெட்டை இலைக்கான ஓட்டு, திமுக உதயசூரியனுக்கான ஓட்டு. ஆனா மிசில் சின்ன என்பது விஜய்க்கு மட்டுமே சொந்தமான வாக்கு, அதனால அதோட அது இணைத்தெல்லாம் பார்க்கவே முடியாது.
0: உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து தாவேக்கா பக்கம் இருக்காங்க அப்படின்றத தாவேக்காவை சேர்ந்த முக்கிய தலைவர்களே ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க சொல்ற மாதிரி அதிமுக கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா சி வி சண்முகம் இடையில நடந்த பிரச்சனை, திமுக கூட நேரடியா இவங்க கூட்டணி வைக்கலாம் அளவுக்கு பேசினாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வெளியே வரும்போது அதிமுக மேல இருந்த நம்பிக்கை அந்த இடத்துல குறைஞ்சிருச்சா சார்?
1: இல்ல அதிமுக எந்த சூழல் போனாலும் ரெட்டையிலே அதிமுகவை காப்பாற்றும். இப்போ செங்கோட்டையனை சபாநாயகர் ஜே சி டி பிரபார் யார் போனாலும் தொண்டை பின்னாடியே போலி, ஒருத்தர் பின்னாடி போலி. ஏன் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு உடன்பாடு வந்தது, தேவர் ஜெயந்தி குரு பூஜையில் நீ 50,000 பேர் கூப்பிட்டு வா, நான் 50,000 பேர் கூப்பிட்டு வர்றேன், எடப்பாடி மிரட்டிடுவோம். இந்த திட்டம் போட்ட பிறகு நீங்கள் 500 பேர் கூட செங்கோட்டையனால் திரட்ட முடியல. அந்த பக்கம் 500 பேர் கூட ஓபிஎஸால் திரட்ட முடியல. அப்போ என்ன நடந்தது? அதிமுக தொண்டன் யாரும் வெளியேற விரும்பவில்லை, திமுகவில் உடைச்சிட்டு வைக்க போனார். இப்படி பல பேர் போயிருக்காங்க, ஆனால் உடைஞ்சது. அதிமுக ஆரம்பித்த காலம் 72, இன்னைக்கு வருஷம் 2026, எந்த கட்சி இது உடைத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு பலவீனமான கட்சி அல்ல அதிமுக. திமுக யார் வேணால் உடைக்கலாம், எத்தனை முறை வேணாலும் உடைக்கலாம், ஆனால் அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது. டிடிவி போயிருக்கா, ரெட்டையா போயிருக்கு? சசிகலா போயிருக்கா, ரெட்டையாலையா போயிருக்கு? இல்லையே. அதெல்லாம் அவர்களுடைய சொந்த செல்வாக்கு. ஊருக்கு 500 பேர் இருப்பான், அவர்கள் காசு கொடுத்து லாரிக்கு ஆளை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. இதுதான் நடக்கிறதே தவிர உண்மை தொண்டை அதிமுக ரெட்டலை தொண்டை முதல் முறையாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டான்னா எந்த சூழலையும் மரணம் அடைகிற வரை அவன் ரெட்டலை விட்டு போக மாட்டான். திமுக அப்படி இல்லை. திமுக நீங்கள் திமுகவுக்குள்ளேயே கருணாநிதியை பிடிக்காம பெரும் கூட்டமே இருக்குது, அதுதான் அதிமுக, அதுதான் அதிமுக. இப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால அதிமுக வாக்கு வங்கி எந்த காலத்திலையும் சேதாரம் ஆகாது. திமுக வாக்கு வங்கி பல இடங்களில் சேதாரம் ஆயிருக்கு.
0: ஆனா இப்ப இருக்கிற அரசியல் களத்துல வந்து எல்லாரும் இந்த கவர்ச்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த சோசியல் மீடியா மூலமா ஜென்சிகளை கவர்றாங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் இந்த ஒரு விஷயத்துலதான் திமுக அதிமுக கொஞ்சம் பலவீனமாயி தோத்துட்டாங்க, அதனாலதான் தாவேக்கா ஜெய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசுறப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்?
1: இல்ல வந்து சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான கருத்தை உருவாக்குற ஒரு இடம் தான் சோசியல் மீடியாவில் தெரிஞ்சு போச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெரியார் அதான் சொல்லுவார், ஏய் நான் சொல்றேங்க ஏத்துக்காத, உன்னுடைய பட்டறிவில் பகுத்து பாருங்கவர். இன்னைக்கு அந்த நிலை வந்துருச்சு. சோசியல் மீடியா எல்லாம் பார்வமாக மாறி திமுக 50 பேர் வச்சிருக்கான், அதிமுக 50 பேர் வச்சிருக்கான், தாவேக 50 பேர் வச்சிருக்கான், அண்ணாமலை 25 பேர் வச்சிருக்காரு. இதுதான் சோசியல் மீடியான்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால சோசியல் மீடியா செய்திகளை யாரும் நம்புவதில்லை. காரணம் இது உண்மையா உண்மைத்தன்மை அல்ல, இதெல்லாம் பெய்டு நியூஸ். பணம் கொடுத்து பேச சொல்றான், பணம் கொடுத்து பேச சொல்றான், பணம் தான் பிரதானம். அப்ப இது மீடியா துறை அழிஞ்சு போச்சு, செய்தியாளர் துறை அழிஞ்சு போச்சு. ஒரு சேனலில் இருந்தால் ரெண்டு கேமரா ஒரு சிஸ்டம் இருந்துனா எந்த கருத்தை வேண்டுமானாலும் மக்களை திரிக்கலாம், மக்கள் வந்து உடனடியாக ஏமாறுவான். அடுத்து அந்த செய்தி பொய்யான செய்தின்னு அங்கேருந்து வெளியேறுவான். பெட்ரோல் டிமாண்டுங்கிறான் எல்லாம் கூடிட்டான் பங்கில், ஒரு 2 மாதம் முந்தி நடந்தது பார்த்தீங்களா. இல்லையா பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, கேரளாவில் கிடைக்குது, ஆந்திராவில் கிடைக்குது, கடலாறு கிடைக்கும். சாயங்காலம் வரைக்கும் சொன்னோம், அப்பதான் கூட்டம் கிளைஞ்சது. அப்போ யாரோ சமூக விரோதி செய்யலாம், பெட்ரோலே கிடைக்காது, கேஸே கிடைக்காது, சமையலே பண்ண முடியாதுன்னு விறகுதான் எரிக்கணும்னு ஒரு செய்தியை பதிவிடுறான். அது மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஆகுது, அது உண்மை அல்ல, அது அவனுடைய சொந்த லாபத்துக்காக செய்யப்பட்ட வேலை. அதனால இனி அது போன்ற சமூக வலைதளங்கள் எல்லாம் இனிமே மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதுக்குள்ள என்ன செய்தி உண்மை இருக்கு, இதை மக்கள் தேட ஆரம்பிச்சு. அதனால இந்த சோசியல் மீடியா கதை, திரைப்பட கவர்ச்சி கதை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வருகிற பொழுது இவர்கள் எல்லாம் விரட்டப்படுவார்கள். பல நாடுகள் அப்படி நடந்திருக்கு, அதே போல தமிழ்நாட்டிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு இளைஞன் தலைமை தாங்குவான். டெல்லியில சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், வேலை இல்லாத இளைஞர்கள் பூரா கரப்பாம்பூச்சி போல அங்கங்க தெரியலான்னாரு. கரப்பாம்பூச்சி கட்சியை ஆரம்பிச்சிட்டான், பல லட்சம் பேர் இளைஞர்கள் கூட்டம். அது உண்மையான கூட்டம், ஏன் அத்தனை பேருக்கு தேவை இருக்கு, வேலை வாய்ப்பு தேவை இருக்கு, தங்கறதுக்கு அவனுக்கு உழைவிடம் தேவைப்படுது, இதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுதான் அவ்வளோ பேர் கூடியிருக்கு. அதனால உலகம் பூரா சமூக மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு. சோசியல் மீடியா வச்சு யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் ஏமாத்தலாம், ஒரு வாரம் ஏமாத்தலாம், எட்டாவது நாள் அவன் தேட ஆரம்பிச்சுவான், வீட்டு விட்டு வெளியே தேட ஆரம்பிச்சுவான். அதனால திமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக வாக்கு வங்கிகளை வைத்திருக்கு, அதான் பிரதான எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.
0: திமுக முழுசா அழிஞ்சிருச்சு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப கூட அவங்க ஆக்டிவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சோ அவங்களும் ஒரு பக்கம் அந்த தோல்வியை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப திமுக இல்ல அப்படின்னு ஆகிடுமா?
1: மா திமுக தேர்தலுக்கு முன்பு திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், திமுக தான் அதிகாரத்துக்கு வரும். இப்படி நம்பியவர்களுக்கு கோலத்தூர்லயும் ஜெயிக்க முடியலையே. இப்ப என்ன வியூகம் வைக்கிறாங்க, முதல் அதே வியூகம் தானே, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், தக்க வைக்கணும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் மதிக்க மாட்டான், அப்போ எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிச்சா தான் முதலமைச்சராக முடியும், அங்கேயும் ஜெயிக்கணும். கடைசியில் குளத்தூர்லேயே ஓட்ட விட்டீங்கள, இதுதான் திமுக. ஆக திமுக என்பது காங்கிரஸ் எப்படி கழுத தெரிஞ்சு கட்டிருப்பாச்சு, அதே போல திமுகவும் 4 சீட் வாங்குகிற காலம் மிக விரைவில் வரும், அப்பொழுதுதான் திமுக மீண்டும் மறுபரிசீலனை செய்யும். அடுத்து ஆட்சி வர்றது எப்படி, 10 ஆண்டு போய் 15வது ஆண்டு வந்துருச்சு, திமுக என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கு, அண்ணா திமுக அதை பற்றியெல்லாம் பார்க்கறது இல்லை, 25% ஓட்டு வாங்குது. ஆக திமுக நீங்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்க காரணம், இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த செய்தியும் கிடையாது, எந்த முற்போக்கான செய்திகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளே மூட்டை கட்டி தூக்கி வெளியில் போடணும் சொல்லிட்டான், கம்யூனிஸ்ட் கட்சிகளே கொள்கை இல்லாமல் போச்சேன், அப்போ திமுக என்ன பண்ணும்? அதனால் எதிர்காலத்தில் திமுகவுடைய அரசியல் நீங்கள் மண்மூடி போகும் வாய்ப்பே இல்லை. திமுக மீண்டும் அரசியலுக்கும் ஆட்சிக்கும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை.
0: சார், நீங்க சொன்னீங்க அரசியல் களம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக இருந்தது, இந்த நிலையில திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, திமுக இருந்த கூட்டணிகள் விலகி இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அலைன்ஸ்ல நாங்க பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக விலகுது, இதை எப்படி பாக்குறது சார்?
1: திமுக பொறுத்த வரைக்கும் திமுக இடத்தை தாவக நிரப்புது. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, திமுக நம்பி பலன் இல்லை, தாவேக்க நம்பினா நமக்கு ஒரு 40 சீட் கிடைக்கும்னு ராகுல் நம்புறாரு. அப்புறம் திமுக எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? அதுதான் காரணம், இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறுவதற்கு. எதிர்காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தாலும் வெற்றி பெற முடியாது.
0: பா சிதம்பரம் சொல்றாங்க திமுக மொத்தமா விலகல அப்படின்ற கருத்தை அவர் வைக்கிறார். இன்னொரு பக்கம் எங்களுக்கான துரோகத்தை காங்கிரஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் திமுக தலைவர்கள் முன் வச்சு ஒரு பிரச்சாரமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? உண்மையாவே காங்கிரஸ் அந்த பண்ணதுனாலதான் அந்த ஒரு விரக்தியில இந்தியா அலைன்ஸ்ல இருந்து திமுக வெளிவராங்களா?
1: திமுக பொறுத்த வரைக்கும் தாவேக்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஆட்சி கவுளணும், எவ்வளவு சீக்கிரம் கவுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கவுக்கணும். திமுக அப்போ தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 கோடி ரூபாய் விலை வைத்து இப்போ யாராவது கிடைப்பானா மீன் தூண்டி போட்டாச்சு. 20 கோடிக்கு யாராவது கிடைப்பானான்னு அமைச்சர்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். எப்படியாவது 10 பேரை இழுத்து ஆட்சியை கலைச்சிருங்க. 20 கோடியை கட்டிட்டு அலையறான் அவ்வளவு பேர். இதெல்லாம் திமுக கடுமையான பலவீனத்தில் இருக்கு. திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வர முடியாது என்பதற்கு இதை விட எந்த ஆதாரங்களும் தேவையில்லை.
0: ஆரம்பத்துல 6 மாதம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 3 மாதம் கூட தாங்காது தாவேக்கா அப்படின்றத வெளிப்படையாவே மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை திமுக முன்னெடுக்கும் எடுத்துக்கலாம்?
1: திமுக பொறுத்த வரைக்கும் எந்த ஊழலையும் கண்டிக்காது தாவேக்காட்ட. ஏன் ஊழலை கண்டிச்சால் திமுக மீது ஊழல் பல வழக்கு பாயும். ரகசியமா விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனதே இந்த ஒப்பந்தம் தான். அப்போ உன்னுடைய ஊழலை நான் கொண்டு கொள்வதில்லை, என்னுடைய ஊழலை நீ கண்டு கொள்ளாது.
0: விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஒப்பந்தம்
1: தான். ஆமா, சட்டசபையில தீர்மானத்துக்கு தீர்மானம் நடக்கிற பொழுது ரகசியமாக வெளியேறினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? எதிர்த்திருக்க வேண்டாமா? பலமா எதிர்க்கணுமா இல்லையா? உன்னை எதிரியை தானே, உன்னை எதிர்த்தான ஆட்சிக்கு வந்தான்.
0: அந்த இடத்துல உதயநிதி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டலையா சார்? நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு தானே வெளியே வந்தாங்க. திமுக ஆதரவு இல்லாம தாவேக்கா இல்லைன்றத அந்த இடத்துல அவங்க பதிவு செஞ்சாங்க தானே சார்?
1: பதிவு செஞ்சுட்டு அதுக்கு பதிவு செஞ்சு தப்பிச்சு ஓடுறதா எதிர்ப்பை காட்டுறதா?
0: வெளிநடப்பு அப்படின்னு
1: ஓடுறதா வெளிநடப்பு என்ன அர்த்தம்? தப்பி ஓடுவதா எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும். அப்ப அந்த எதிர்ப்புங்கிறது அங்க இல்லைன்னு அர்த்தம். ஆதரவு எதிர்ப்புன்னு 2 விஷயம் இருக்கலாமா? ஆதரவு 108 ஓட்டு, எதிர்ப்பு 116 ஓட்டு. எதிர்ப்பு 116 அங்க வல்லியே என்ன காரணம்? ஓட்டு போட்டேன்னா வழக்கு பாயும், ஜெயிலுக்கு போயிருவேன், துர்கா ஜெயிலுக்கு போயிருவேன், ஸ்டாலின் வழக்கு ஜெயிலு, சபரிசன் ஜெயிலு. இதெல்லாம் அறிவிக்கப்படாத மிரட்டல். இல்ல நான் தப்பிச்சு போயிடும்.
0: விஜய் மிரட்டலுக்கு பண்ணிடுறவங்களா திமுக?
1: இல்ல இப்படியே விஜய் எதுக்குல ஊழலே நடக்கலையா? 1 மாத காலம் இத்தனை ஊழல், நம்ம 10 பாட்டிலுக்கு 10 ரூபா போயிட்டாலும் இருக்கு, அதே எதுக்குல வாயே திறக்கலையே? பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கா உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும்? அப்போ இதான், நான் வீட்டுக்கு வரும்போது யாரும் இருக்கக்கூடாது, துரைமுருகன் இருக்கக்கூடாது, டிஆர் பாலர் இருக்கக்கூடாது, நான் மட்டும் தனியா பேசணும். இதுதான் டெய்லிங். உதயநிதிக்கு சபரீசன் துர்கா காப்பாற்றப்பட்டார், எந்த வழக்கும் போடுறார். மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஊழல், முன்னாள் ஊழல், இந்நாள் ஊழல், இதுதான் இன்றைய அரசியல்.
0: ஆட்சி மாறினாலும் ஊழல் மாறல.
1: ஆட்சி மாறவில்லை. நீங்க விஜயகுமார் தான் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, திமுகவில் கோடி கோடியா கொள்ளையடிச்சு கொடுத்தவர். நீங்க கீர்த்தனாவை அமைச்சரா மதிப்பதே இல்லை விஜயகுமார். இன்னும் விஜயகுமார் திமுக ஆட்சியில நியமித்த ஆட்கள் தான் இன்னும் சுத்தி சுத்தி வரலாம். திமுக எதுக்குவே இல்லையே. என்ன காரணம்? உன்னுடைய ஊழலை நான் கண்டு கொள்ள மாட்டேன், என்னுடைய ஊழலை நீ கண்டு கொள்ளாது.
0: ஜெயிச்ச பிறகு விஜய் திமுக தானே சார் எதிர்க்கிறாரு?
1: திமுகவை எதிர்க்கிறாரு, நடிக்கிறார். ஹெச்ஆர்என்சியில பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் பாலம் நகையெல்லாம் ஊக்கப்பட்டு பாலம் பாலமாக்கப்பட்டு அது எங்க? அதை போய் புடியனா தின்னூர் விற்கிறவன், ஊர்வத்தி விற்கிறவனை போய் பிடிக்கிறார் ரமேஷ். எல்லா நகையிலும் உருக்கப்பட்டு கணக்கு இருக்க எங்க அந்த அதிகாரி? எங்க இப்ப இதுல இபியில ஹார்ட் டிஸ்கே காணாம எங்க போச்சு? அது கண்டுபிடிச்சிருக்குமா இல்லையா? இன்னும் 5 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? பல கோடி ரூபாய் ஊழல் நடந்த இபியில ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இவங்க தானே சொல்றாங்க ஆதாரம் அழிச்சுட்டாங்கன்னு. ஆதாரம் அழிப்பதற்கு ஆதாரம் தானா போய் அழிக்குமா? அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அழித்த நபர் யார்? புடிச்சு ஜெயிலு போட்டுக்கணுமா இல்லையா? எல்லாம் ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஒண்ணு இல்லை, நாங்க ஊழல் செய்ய தயாரா இருக்கோம். உங்களுடைய ஊழல் எங்களுடைய ஊழல் ரெண்டும் ஒரு நேர்கோட்டை இணைகிறது. அதே கான்ட்ராக்ட் எங்களுக்கு பணம் கொடுக்க போறான்.
0: தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: பாண்டியன் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து அடுத்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்ல குறைவால் மறைந்த வேதனை இன்னும் அவரது ரசிகர்களிடையே மறையாத நிலையில் அவரது மகள் மருமகள் மனோஜின் மனைவி மற்றும் பேத்திகளிடையே சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது தொடர்பாகவும் பாண்டியன் ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டார். அவருடைய கருத்துக்கள் இந்த விடயம் தொடர்பாகவும் தொடர்கின்றது.
3: ஐயா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உயிரிழந்து அவர சடங்கெல்லாம் முடிஞ்ச அந்த ஈரம் கூட காயல, அதற்குள்ளே வந்து அவங்க குடும்பத்துல ஒரு சண்டையை வெடிச்சிருக்கு. இந்த குடும்ப சொத்து தகராறு, மகளுக்கும் மருமகளுக்கும் இடையான சொத்து தகராறு, இது ரொம்ப பூதாகரமான வெடிச்சிருக்கு. என்னதாங்க ஐயா அந்த சொத்து தகராறு, என்ன பிரச்சனை?
1: இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா இயக்குனர் இமயம், இந்த இயக்குனர் இமயம் பல இயக்குனர்களை உருவாக்கியிருக்க, அதனாலதான் அவருக்கு இயக்குனர் இமயம். ஆனால் பல இயக்குனர்கள் இன்று வரை அவருடைய பெயரை உச்சரித்து வருகிறார். ஆனால் அவருடைய ரத்த சொந்தம், அவருடைய மகன் மனோஜ்,
3: காதல் மனைவி,
1: இந்த குடும்பம் திரைப்பட துறையில சாதிக்க முடியாமல் தவித்து நிற்கிறது.
3: ஆமா,
1: அவர் அவரால் உருவாக்கப்பட்ட பல இயக்குனர்கள், பாக்யராஜ்,
3: பாக்யராஜ் இறுதி சடங்கு வரைக்கும் ராதிகா இருந்தாங்க அவங்க.
1: ஆமா, பாண்டியராஜன், பார்த்திபன், இப்படி இப்ப இருக்கிற சீமான், இப்படி பல பேரை சொல்லலாம். அத்தனை பேருமே அவருடைய தயாரிப்புகள் தான். மணிவண்ண, கவுண்டமணி, செந்திலு, வடிவேலு, இப்படி பல பேரை சொல்லலாம். ஆனால் அவருடைய அந்த திரைப்பட இயக்கத்தை அவருடைய மகன் மனோஜ் இல்ல மருமகள் மகள் தொடர முடியாத ஒரு சூழலுக்கு இன்றைய சூழல்.
3: அவங்க தம்பியை கூட கொண்டாந்து பார்த்தாரு, அவரு கூட கோல வச்ச முடியல.
1: அவருடைய மைத்துனர் மனோஜ் கிரியேஷன்ஸ், மனோஜ் யாருமே அந்த திரைப்பட துறையில தொடர முடியல. இப்ப அவருடைய மருமகள் கூட திரைப்படம் சார்ந்த குடும்பம் தான். மனோஜ் மனோஜ் அதை விரும்பி தான் திருமணம் செய்ய,
3: காதல் திருமணம் தான்.
1: ஆமா ஆமா.
3: அவங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றாங்களா?
1: கேரளா, மலையாளி, மலையாளி. அவங்க மலையாளி தான். மனோஜுடைய மனைவி கேரளா தான். அவருடைய சொத்துக்கள் இன்னைக்கும் பல கோடி இருக்கு.
3: இருக்கு.
1: நீங்க விஜய் வீடு பக்கத்து வீடு அவர் வீடு.
3: விஜய் வீடு பக்கத்து.
1: அப்போ ஈசிஆர்ல பண்ணை வீடு, தேனியில பெரிய நிலம், பண்ணை நிலம், எஸ்டேட்டு, பல கோடி சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சொத்துக்கள் இவருக்கு எந்த வகையிலும் பயன்படலை கடைசி காலத்துல. ஏன்? அவர் அவருடைய மகன், மருமகள், மகள், மனைவி, ஆளுக்கு ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம்
3: பிரிச்சு கொடுத்தா,
1: பிரிச்சு கொடுக்கல,
3: கொடுக்கல,
1: பிரிந்து கிடக்கிறார்கள்.
3: பிரிந்து கிட,
1: பிரிச்சு கொடுத்தாலே சண்டை வந்திருக்காத, பிரிந்து கிடக்கிறார்கள். இவருடைய மரணத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கொடுக்கிறார்கள். எதுக்கு? சொத்தை பிரித்துக் கொள்வதற்கு.
3: இறுதி சடங்கு கிடையாது, சொத்துக்கு ஒன்று கூடல்.
1: இவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒருவரும் அவருடைய உதவிக்கு வரல, ஆனால் மரணத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடி சொத்துக்களை அடைவதற்கான ஒரு முயற்சி. இதுல ஒவ்வொரு சொத்தும் பல கோடி ரூபாய் போகும். பல கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்துக்கள் மருமகளுக்கு போறதா, மருமகளுக்கு ரெண்டு பெண்
3: குழந்தை
1: மகளுக்கு போறதா, மனைவிக்கு போறதா, இந்த சண்டையை யார் தீர்த்து வைப்பது? இப்ப அப்படியே கோர்ட்டுக்கு போக போறாங்க. யாருக்கும் இந்த சொத்து அனுபவிக்க முடியாதபடி, அடுத்த வாரிசுகள் கூட அனுபவிக்க முடியாதபடி நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த சொத்தெல்லாம் போக போகுது. இந்த சொத்து எனக்கு வேணும், ஒருத்தர் பூட்டுவாரு, இன்னொருத்தர் உடைப்பாரு, இன்னொருத்தர் அதை வேலியை வேலி போடுவாரு, இன்னொருத்தர் வேலியை உடைப்பார், இதெல்லாம் நாலாவது என்ன ஆகும்? காவல்துறைக்கு போய் நீதிமன்றத்துக்கு போகும். பலவே பல திரைப்படத்தில் உச்சம் தொட்ட ஆட்களுடைய பல பேருடைய நிலவரம் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கு. அதே அதேதான் இப்ப பாரதி ராஜாக்கும். சரி, இந்த மருமகளையும் மகளையும் மனைவியை அழைத்து இந்த சொத்தம் மூணா பங்கி மகனுக்கு மருமகளுக்கு மகளுக்கு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆள் யாராவது இருக்காங்களானா? அப்படி யாரும் இல்லை. ஏன்னா யார் சொன்னாலும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார். மகன் என்ன சொல்லுது? மருமகள் கல்வி போச்சு இல்ல, சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லா சொத்தும் எனக்கே. தாயும் மகளும் ஒரே ஒன்றா நிக்கிறாங்க, மருமக தனியா நிக்குது. மனோஜனுடைய மனைவி,
3: காதல் மனைவி,
1: காதல் மனைவி பாரதி ராஜாவுடைய மருமக தனியா நிக்குது. அப்போ இதுல அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் எதிர்காலம் என்ன? பழமுடிய சுத்து இருக்கு.
3: கண்டிப்பா அந்த இறுதி சடங்குல கூட அந்த நந்தனா மருமகள் நந்தனா வந்து அவங்க மகள் வந்து ஏதோ பேசிடுறாங்க, அதை வந்து ராதிகா கூட சமாளிக்கிறாங்க. அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் கதறி அழுறாங்க, என்னன்னே தெரியாம அழுறாங்க. அந்த அளவுக்கு தான் அங்கேயும் அந்த இறுதி சடங்குல கூட அந்த பிரச்சனை அந்த சொத்து விவகாரம் வெடிச்சிருக்குங்க.
1: அதான் நீங்க பாலராஜாவுடைய மகன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இவ்வளவு இருந்தது போக சொத்து பக்கம் யாரும் வரக்கூடாது, நீங்க கேரளாவுக்கு போங்க. இதுதான், இத நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்துல வழக்கு நடத்தி இந்த சொத்தை கைப்பற்றுவதற்கு குறைஞ்சது 10 முதல் 15 வருஷம் ஆகும். 15 வருஷத்துக்கு வாழ்வாதாரத்துக்கான வழி
3: மருமகள்,
1: மருமகளுக்கு, மனோஜுடைய இரண்டு மகளுகளுக்கும். இத யாரு யோசிக்கணும்? பாரதி ராஜாவுடைய மனைவி, மனோஜனுடைய தாய்.
3: நேத்துக்குங்க ஐயா, இயக்குனர் மனோஜ்குமார் சொல்லிட்டு உறவினர், பாரதி ராஜாவுடைய உறவினர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு.
1: மனோஜ் யாரோ தம்பி தான்,
3: மைத்துனர் வீடியோ வெளியிடுறாரு. அதாவது மகன் மனோஜ வந்து இவரு திரைப்படத்துறையில எப்படியாவது கோலோச்ச வைக்கணும் என்பதற்காக நடிகரா மாத்திருக்காரு. இப்ப தாஜ்மஹால், அள்ளி நகரம் போன்ற பல்வேறு திரைப்படங்களும் எடுத்திருக்காராம். ஆனா அவர் வந்து அதுல கோலோச்ச முடியல. அடுத்து அவருடைய விருப்பம் இயக்குனராக இருந்தது, இயக்குனராக ஆக்கியும் பார்த்திருக்காரு. இதெல்லாம் ஆக்குனதுக்கு பல கோடி பல லட்சங்கள் செலவாயிருந்தது, இதற்காகவே பல சொத்துக்கள் அவர் வந்து வித்தாரு அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு. எத்தனை கோடி தான் வித்தாரு? அதே போல அந்த கோயம்பேடு ஐடிபி பேங்க், பல பேங்க்லயும் அவரு கடன் வச்சிருக்காரு அப்படின்ற போல சொல்றாங்களே, எவ்வளவுதாங்க ஐயா கடன் வச்சிருக்காரு? அவருங்க
1: இல்லைங்க, அதாவது நீங்க 80களில் அவர் ஒரு பெரிய இயக்குனர், அன்னைக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபா, இன்னைக்கு அது வந்து 50 கோடிக்கு சமம். ஸ்ரீதேவி, கமல், ரஜினிய வச்சு 16 வயதிலே படம் எடுக்கிற பொழுது அந்த படம் 5 லட்சம் ரூபா தான் பட்ஜெட். இவருக்கு சம்பளம் அன்றைய காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு சொத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 50 கோடி. இப்ப அதே போலதான் எம்ஜிஆர் மரணம் அடைகிற பொழுது ஏஆர்எஸ் கார்டன், அம்பிகா ராதா சரசம்மா கார்டன், பலசர் வாக்கத்துல மெயின் ரோட்ல எம்ஜிஆர் காலை புடிச்சிட்டு அழுகுறாங்க. யாரு? அம்பிகா ராதா சரசம் 3 பேர். எந்த சேட்டா, எங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ போல ஸ்டுடியோ கட்டணும், எங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை. நீ இருக்கும்போதுதான் அந்த ஏஆர்எஸ் கார்டன் ஸ்டுடியோ கட்டி நீதான் திறந்து வைக்கணும். இப்படி எங்களை நடுவு தெருவில் விட்டுட்டு போறையா, ஹவுசிங் போர்டு இடம் நீ எடுத்துக்க, 5 ஏக்கர்.
3: ஓகே,
1: பாலராஜாவுக்கு 5 ஏக்கர்.
3: எந்த அம்மே இவ்வளவு நான் எடுத்துக்கோ அப்படின்ற போல அவர் கொடுத்துட்டாருங்களா?
1: அப்போ எம்ஜிஆர் என்ன நினைச்சு கொடுத்தாருன்னா, இந்த திரைப்பட தொழில் அழிந்து போய்விடக் கூடாது.
3: ஓகே,
1: திரைப்படம் எப்படியாவது திரைப்படத்தை இவர்கள் எல்லாம் காப்பாற்றுவார்கள். இந்த இடத்துல தான் எம்ஜிஆர் கொடுத்தார். ஆனால் பாரதி ராஜா அத ஏதோ ஒரு A2B போல ஹோட்டல் நிறுவனத்துக்கு லீஸ் கொடுத்துட்டார், அது கைவிட்டு போயிருச்சு. இன்னைக்கு அந்த சொத்துடைய மதிப்பு பல கோடி, ஒரு 500 கோடி ரூபாய்க்கு போகும். அதை அவர் அதை பராமரிக்கல. யாருடைய தப்பு? பாரதி ராஜா தப்பு தான். நீங்க அந்த பல இயக்குனர்கள் அப்போ வாங்கின சொத்து இன்னைக்கெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு போகுது. ஆனா பாரதி ராஜா மகனை ஒரு பெரிய ஹீரோவாக்கணும், மகனை பெரிய இயக்குனர் ஆக்கணும் என்பதற்காக பல சொத்துக்களை வித்து தான் படம் எடுத்தார். ஆனாலும் அது பல கோடி இழப்பு தான் இருந்தாலும் இன்று அளவுக்கு குறைஞ்சதே ஒரு 300-400 கோடி சொத்து இருக்கு. ஈசிஆர் வீடு,
3: நீலாங்கரை
1: வீடு, தேனியில பண்ணை வீடு, நிறைய நிலங்கள் இருக்கு, அதுல நிறைய முதலீடு பண்ணிருக்காரு. அப்ப இது இது எல்லாமே இரண்டு குடும்பங்களும் அமர்ந்து சரிபாதியாக பிரிச்சு மகனுக்கு ஒரு பாகமா மகளுக்கு ஒரு பாகம் பிரித்து கொள்வதுதான் நீங்க புத்திசாலித்தனமே தவிர இவரும் பயன்படுத்த முடியாத அவர் நீதிமன்றத்துக்கு போவார், இவர் பயன்படுத்த முடியாத அவரும் நீதிமன்றத்துக்கு போவார். அப்போ நீதிமன்றத்திலே இந்த வழக்கு 20 வருஷம் ஓடும், 20 வருடம் வழக்கு செலவு. நீதிமன்றத்தில் ஒரு பழமொழி இருக்கு, வழக்கில் வெற்றி பெற்றவன் தோல்வியடைந்ததாக கருதப்படுவான், தோல்வியடைந்தவன் மரணம் அடைந்ததாக கருதப்படுவான். மற்ற ஐரோப்பா நாடுகள் 3 மாசம் 6 மாசம் கேஸ் முடிஞ்சிடும், இங்க
3: பல வருஷங்கள்
1: 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்போ இதை இரண்டு குடும்பத்தையும் அமர வைத்து ராதிகாவை போன்று ஒரு நபரால் தான் இது தீர்த்து வைக்க முடியும். ராதிகா சொன்னா யாரு கட்டுப்படுவானா, நந்தனா கட்டுப்படும். ஆனால் பாரதி ராஜா மகளும் மனைவியும்
3: ஜனனி,
1: ஜனனியும் ஜனனியுடைய அம்மாவும் கட்டுப்பட மாட்டார்கள். காரணம் என்னன்னா, நந்தனா நந்தனாவுக்கு எந்த சொத்துக்களுக்கும் ஏதோ கொடுக்கற வாங்கிட்டு ஓடிடு, ஏன்னா அந்த அம்மா கேரளா, அதனால கேரளாவில் இருந்து வந்து இந்த சொத்தை மீட்டெடுக்க முடியாது. பாரதராஜ் என்ன பண்ணி உயிரோடு இருக்கும் போத
3: பிரிச்சு குத்துருவான். திரைப்படங்கள் எல்லாம் பேசினாரு, பெண்ணுரிமை சாதி பல பெண்ணுரிமை எல்லாம் பேசியிருக்காரு பல. ஆனா தன்னுடைய குடும்பத்துல அந்த பெண்ணுரிமை சமபங்கு சம உரிமைய அவரு பிரிக்க முடியாம போச்சது
1: இல்ல, அவரு அவரு அதை முயற்சிக்கல, அவர் அதை
3: முயற்சிக்கல.
1: அதனுடைய விளைவு அவருடைய பெயர்த்தி தான், அவருடைய ரத்த சொந்தம் தான். அதை எதிர்காலத்தை துளைத்து விட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அந்த துக்க வீட்டில கதறி அழுததை பார்க்க முடிஞ்சது. மகன் என்ன நினைக்குது, நம்ம அப்பா வசதியா இருந்த காலத்துல நமக்கு பெரிய அளவுல எந்த சொத்துக்களும் கொடுக்கல, இப்ப மரணம் அடைந்த பிறகு இருக்கிற சொத்துக்களையாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் இதுல சகோதரனுக்கு சகோதரனுடைய மனைவிக்கு பாதி போகணும்ல,
3: கண்டிப்பா
1: அத அவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட சட்டப்படி அவர்களுக்கு ஒரு பங்கு போகும், மகளுக்கு ஒரு பங்கு மகனுக்கு ஒரு பங்கு.
3: ஐயா, ஏன் வந்து சொந்த அண்ணனுடைய மனைவிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க, என்ன காரணம்? ஏன்னா இன்னொரு காரணம் சொல்லப்படுது, இவங்க வந்து இவர் காதல் திருமணம் நம்ம சமூகத்தை கடந்து வந்து இவர் கேரளாவை போய் கட்டிட்டாரு அப்படின்ற போல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்களா, அது உண்மையா? அதனாலதான் கொடுக்க மறுக்கிறாங்களா?
1: அதுதான் உண்மை. தேனியிலயோ கம்பத்திலயோ பூடியிலயோ இருந்தா ஒரு 50 பேர் தடியோட நிற்பான்.
3: ஆமா,
1: என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு வழி சொல்றான்னு
3: நிப்பான்.
1: எங்க போய் நிப்பான்? பாரதராஜா மனைவி ஜனனியோட அம்மாட்ட போய்
3: நிப்பான்.
1: ஆள் ஒண்ணு தடி ஒண்ணு நிப்பான். என் பிள்ளைக்கு பேத்திக்கு வழிய சொல்லிட்டு போனுவான். இப்ப நந்தனா எங்க கேரளாவில இருந்து யார கூப்பிட்டு வரும்? அதுதான் இப்பவுமே உள்ளூர் சரக்குக்கும் வெளியூர் சரக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, நிறைய சொத்துக்கள் பூராம தேனி பக்கம்தான் இருக்கு. அவர் அடக்கம் பண்ண இடம் கூட பல ஏக்கர் நிலம்.
3: இப்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு கூட அவர் ஸ்கூல் கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்திருக்காரு, அந்த லேண்டை வித்துதான் வந்து கடனை அடைச்சிருக்காங்க அப்படின்ற போலயும் அந்த மனோஜ்குமார் இயக்குனர் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம கடனை மேலும் அடைக்கிறதுக்கு கடன் இருந்திருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கான டாக்குமெண்ட் வந்து மனோஜ் வீட்டுல, அதாவது நந்தனா வீட்டுல இருந்திருக்கு, அந்த டாக்குமெண்ட் அவங்க தரல, அதனால வந்து கடனை கட்டவும் முடியல, கடனோடவே இறந்துட்டாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. எல்லாரும் அனுதாபமா அந்த பிள்ளைக்கு தான் பேசுறோம் நந்தனாக்கு, ஆனா அவங்க அந்த டாக்குமெண்ட் தரலன்னு இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருங்களே.
1: அதுக்கு என்ன காரணம்னா, அந்த டாக்குமெண்ட கொடுத்தா அதுவும் கடனுக்கு முங்கி போயிடும்.
3: ஓகே,
1: கடலுக்கு
3: அதுவும் கடல்
1: அதனால இந்த சொத்தாவது இந்த
3: நான் நம்பி கேரளாவில இருந்து நம்பி வந்தோம்
1: இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்காகவாவது இந்த சொத்து பாதுகாக்கட்டுங்கிற எண்ணத்துல ஏன்னா கணவனும் இறந்துட்டாரு கணவனை
3: சிறு வயதிலே இறந்துட்டாங்க
1: அப்ப கணவனை இழந்தவர் இந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்காக யோசிப்பதுல தப்பு இல்லை எல்லா சொத்தையும் வித்து கடனுக்கு வட்டிக்கும் பழைய கடனுக்கு போச்சுதான் நாங்க கேரளாவுக்கு எப்படி ரயில் ஏரியா போக முடியும் அதனால இருக்கிற சொத்தாவது இந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கட்டுங்கிற எண்ணத்துல அந்த பத்திரத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் அது ஒவ்வொரு தாயும் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழி சொல்லணும்ல இவர்கள்ட்ட போய் சேனியில போய் எல்லாம் பஞ்சாயத்து பண்ண நிலமோ பணமோ சொத்தெல்லாம் வாங்கவே முடியாது அது அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனாலதான் இருக்கிற சொத்துக்களை இந்த குழந்தைக்கு பாதுகாப்புக்கு ஒரு எண்ணத்துல அது வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம்
3: இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்க பாரதி ராஜா அவர்கள் அவங்க மகள் வீடு அந்த வெளிநாட்டுல சிங்கப்பூர் நினைக்கிறேன் அங்க இருக்கும் பொழுது அங்க பல சொத்துக்களை வந்து நம்ம எழுதி வாங்கிடுச்சு அப்படின்ற போல சொல்றாங்களே அது உண்மையா எழுதி வாங்கிட்டாங்க
1: அதாவது நம்ம இந்தியா பதிவுத்துறையில தான் இந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்க முடியும் ரெண்டாவது பாரதி ராஜா அப்படி இவரும் தெரியாம மகனைக்கு வஞ்சகம் பண்ணிட்டு மகனும் இல்ல மகனுடைய மனைவிதான் இருக்காங்க ரெண்டு குழந்தையும் இருக்கு இவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு முழு சொத்தையும் மகளுக்கு எழுதி கொடுக்க கூடிய அளவுக்கு அவரு ஒரு பெரிய நய வஞ்சகன் அல்ல இரண்டு பேருக்கு சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள் இப்படித்தான் அவரு கடைசி காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்ததாக அவங்க நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்க இரண்டு பேரும் இருக்கிற சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இரண்டு பேரும் சரி சமமா பிரித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு பேரும் சண்டை அடித்து கொண்டு போக வேண்டாம் அது நம்ம நம்ம ரத்தம் மகனுடைய சொந்த மகள்
3: மகள்கள் ஆமா
1: அப்ப அவர்கள் நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை தானே அதனால இருக்கிற சொத்தை எனக்கு பின்னாடி ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கங்கிறதான் அவருடைய வாதம் அவர் எல்லாத்துக்குமே மகளுடைய ஜனனிக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னா சொல்லுவது ஏற்க முடியாது
3: சரிங்க மிக்க நன்றி பாரதி ராஜா கொடுத்து
1: நன்றி வணக்கம்

0: பெற 188 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. அராபவ ஆண்டு ஆனி மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, முஹரம் மாதம் பிறை 10. ஒலி 9:08 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968, அழைக்க வேண்டிய எண் 6691119.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார், புஷ்ப

48 ஆகிவிட்டது. அருணாச்சலம் பர்த்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. தேனி சிதன்றல் தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாரு. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. விறுவிறுப்பான பிஃபா உலகக்கண காற்பந்து போட்டிகள் உங்களுக்காக நடந்துகிட்டு இருக்குது. அந்த வரிசையில சற்று முன்பு நடந்து முடிந்த ஆட்டத்தின் நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். குழாசாவ் 0, ஐவரி கோஸ்ட் 2, எக்வடோ 2, ஜெர்மனி 1. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இந்த இ பிரிவு பட்டியலை பொறுத்தவரை இறுதி நிலவரம் 4வது இடத்துல குழாசாவ், 3வது இடத்துல எக்வடோ, 2வது இடத்துல ஐவரி கோஸ்ட், முதல் இடத்துல ஜெர்மனி. சரி, ஃபிஃபா உலகக்கண காற்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது 7 மணிக்கும் ஆட்டங்கள் நடக்க போகுது. டுனீசியா நெதர்லாண்ட்ஸை சந்திக்கிறாங்க, ஜப்பான் ஸ்பெயினை மோதுறாங்க. இந்த ஆட்டங்களின் நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி 9:06 இணைந்திருங்க. 8 மணிக்கு மேல விளையாட்டு விமர்சகர் வெங்க அவரை சந்திக்க போறோம். இது வரைக்கும் நடந்து முடிந்த ஆட்டங்களை பத்தின அவருடைய கருத்துக்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நீங்க என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபம். உங்களுக்கு பிடித்த பழைய பாடலை விரும்பி கேட்கலாம். முதல் பாடல் வரப்போகுது பெண்ணை நம்புங்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து வி குமாரோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பிசிசிலா பாடிய இந்த பாடல் ஜெல்டா சாந்தி. இதோ உங்களுக்காக

0: பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜீனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே சொல்லிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
5: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: செய்தித்தாள்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: உலகம் சுற்றும் பாலிமன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் என்ன பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, சமீபத்துல என் கண்ணுல ஒரு தகவல் பட்டுச்சு. தமிழுடைய அழக பாருங்க, எப்படி பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க நம்ம மொழியன்னு. இப்ப உதாரணத்திற்கு வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வண் அப்படிங்கிற வேறு சொல்ல கொண்டது. அந்த வண்ணுக்கு என்ன அர்த்தம்? வளைதல், அதுக்கப்புறம் பணிந்து அடங்குதல், வழிபடுதல், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. ஆக இந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை பணிவு, கலாச்சாரம் இதை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. முக்கியமா நம்ம எதுக்கு தெரியுமா வணக்கம் சொல்றோம்? நாம இன்னொருத்தருடைய, குறிப்பா அவங்க உடல்ல இருக்கிற அந்த தெய்வ சக்திக்கு வணக்கம் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருள்படனே பலர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஏன், மறைந்த முன்னாள் ஒலி ஒன்பதாறு எட்டு படைப்பாளர் நம்ம பாம பாலகிருஷ்ணன் இருக்காங்களே, அவங்க கூட வணக்கம் சொல்லும் போது இரு கை கூப்பி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம அந்த மரியாதையை கொடுக்கணும். ஒருத்தர் நம்ம முன்னாடி நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு, குறிப்பா அவங்கக்குள்ள இருக்க இந்த இறை சக்திக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். இவ்வளவுதான், நம்மளுடைய கலாச்சாரம் ஒவ்வொரு சொல்லுலையோ ஒவ்வொரு செயலையோ அடங்கியிருக்குன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நீங்க இன்னும் யாருக்கும் வணக்கம் சொல்லல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்லிருங்க. சொல்லும் போது இந்த தகவல் உங்களுக்கு ஞாபகத்துக்கும் வருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலிகள் ஒவ்வொரு பேரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் meelison.sg.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 6:36 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சமீபத்துல ஒரு காணொலி பார்த்தேன். அதுல ஒரு பேச்சாளர் சொல்றாரு, இப்போ நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நாம அங்க இருக்கிற அந்த வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். காரணம், அது நம்மளை பலப்படுத்த போகுது. இன்னும் கூடுதலா நம்ம தூக்க ஆரம்பிச்சோம் சரியான முறையில அப்படின்னு சொன்னா அது நமக்கு இன்னும் வலிமையதா சேர்க்கும் அப்படிங்கிற தைரியம் நமக்குள்ள வரும். அந்த மாதிரிதாங்க வாழ்க்கையில நாம துன்பங்களை, சவால்களை, கஷ்டங்களை பார்த்து பயப்படவே கூடாது. அதுவும் என்னடா அடிக்கிட்டே போத பிரச்சனை நினைச்சீங்க. அதெல்லாம் பார்த்து பயந்தோம் வேலைக்கே ஆகாது. தைரியமா போவோம். ஆண்டவன் நமக்கு தோண என்ன நான் சொல்றது.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்படிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: வானிலையை பொறுத்தவரை சிங்கப்பூர்ல இன்று நாள் முழுவதும் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். சமீபத்துல ஒரு அறிக்கை படிச்ச, சிங்கப்பூர்ல ஒரு சராசரி மனிதர் அவரு எந்த அளவுக்கு சாப்பிடுறாரு, எந்த அளவுக்கு சாப்பாடுக்காக செலவு செய்யறாரு அப்படிங்கறத குறிச்சு வச்சிருந்திருக்காரு. அதுல அவருக்கு தெரிய வந்த தகவல் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சு நான் சாப்பிடுறதுனால வெளியில என்ன ஆகுது, என்னுடைய சாப்பாடு காசு மட்டும் 800 வெளி வரைக்கும் வருது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதனாலே நான் பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில அவர் சொல்லியிருந்தாரு. நல்ல விஷயம்தான், பொருளாதார ரீதியா நம்ம வந்து பார்த்து பார்த்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா திருத்த ஆரம்பிப்பீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை. கவலையே படாதீங்க, இதுக்காகவே 1008 செயலி இந்த உலகத்துல இருக்கு. ஏதாவது உங்களுக்கு பிடித்தது அல்லது மலிவா இருக்கிறத பயன்படுத்தி பாருங்க. முக்கியமான விஷயம், ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய்ன்னு சொல்ற மாதிரி இப்பவே இந்த கணமே உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்த ஆரம்பிங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: நேரம் பட பாடல கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 6:58
1: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracom.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracom.sg/ready-set-go.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மேரிகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெயஸ்ரீ. பேனவ் சேவையின் அடுத்த தலைமுறை வசதிகளை அறிமுகப்படுத்த சிங்கப்பூர் திட்டமிட்டுள்ளது. கட்டணம் செலுத்தும் நடைமுறையை எளிமையாக்குவதும் நெட்ஸ் QR உடன் ஒருங்கிணைப்பதும் அதில் அடங்கும். இணைய வழி பரிவர்த்தனைகளும் மேலும் சுலபமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்யவோ திரைப்பிடிப்பு எடுக்கவோ இனி தேவையில்லாமல் போகலாம். 2026 இறுதிக்குள் இந்த வசதிகளை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்த சிங்கப்பூர் நாணய வாரியமும் வங்கிகள் சங்கமும் திட்டமிட்டுள்ளன. வேகமான ஒருங்கிணைந்த மின்னலுக்கு பண பரிவர்த்தனைகள் அனைவருக்கும் பயனளிக்கும் என நம்புவதாக துணை பிரதமர் கான் கிம் யோங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் ஒவ்வொரு கழக பிளாக்கிற்கும் பக்கத்திலும் 500 மீட்டர் தூரத்துக்குள் ரொக்கம் எடுக்கும் வசதி இருப்பது உறுதி செய்யப்படும். தானியக்க வங்கி இயந்திரம், பணம் எடுக்கும் வசதி அல்லது வங்கிகளை போன்றவற்றில் ஏதாவது ஒன்று வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். சிங்கப்பூர் மின்னலக கட்டண முறைக்கு மாறும் நிலையிலும் மூத்தோர் தொடர்ந்து ரொக்கத்தை பெற வசதி இருப்பதை இது உறுதி செய்யும். சிங்கப்பூர் வங்கிகள் சங்கம் அதனை அறிவித்தது. இடைப்பட்ட காலத்தில் DBS, OCBC, UOB ஆகிய வங்கிகளும் நெட்ஸ் நிறுவனமும் முக்கிய பொது இடங்களுக்கு 500 மீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் வங்கி வசதியை இந்த ஆண்டின் இறுதிக்குள் கொண்டிருக்க திட்டமிடப்படுகிறது. பொது போக்குவரத்து நிறுவனங்கள், உணவங்காடி நிலையங்கள், பெரிய பேரங்காடிகள் உள்ளிட்ட இடங்கள் அவற்றில் அடங்கும். சிங்கப்பூரைச் சேர்ந்த 50 இளையர்களுடன் அண்மையில் நடத்தப்பட்ட நேர்காணல்களின் அடிப்படையில் மேட்டா தொழில்நுட்ப நிறுவனம் முதல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் மேட்டா பிரதிநிதிகள், பெற்றோர், கல்வியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இளையர்கள் திரையில் செலவு செய்யும் நேரம், இணைய துன்புறுத்தல் போன்ற சவால்களை மையமாக கொண்டு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. திரையில் பிள்ளைகள் மூழ்கி கிடப்பதால் பல கவலைகள் இருப்பதாக பெற்றோர் திரு ஆர் சவுந்தரராஜ் பகிர்ந்தார்.
3: பிள்ளைங்களோட ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் எது ரொம்ப எனக்கு கவலையா இருக்குன்னா, அவங்க எவ்வளவு நேரம் அந்த இணையத்தை பயன்படுத்துறாங்க பொறுத்திருக்கு. வயசுக்கு ஏத்த கண்டென்ட்ஸ் வருதா, அதை தவிர்த்து சைபர் புல்லிங் இருக்கு, ஸ்கேம்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து எப்படி பாக்குறாங்க, எப்படி தவிர்க்கணும், அதெல்லாம் அவங்க தெரியுதா, அது வந்து பெரிய கவலையா இருக்கு.
2: சமூக ஊடகம் அன்றாடம் தரும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பிள்ளைகளும் பெற்றோரும் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதை பங்கேற்பாளர்கள் வலியுறுத்தினர். ஹார்முஸ் நீரிணையில் அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் பாதைகளை தவிர வேறு வழிகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத பாதைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு கப்பல் உரிமையாளர்கள் பொறுப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் அமைப்பு UKMTO தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த சம்பவம் குறித்து ஈரான் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் சண்டை நிறுத்தத்தை மீறியதாக ஹெஸ்போலா அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் 3 பொதுமக்கள் மரணதாக அது தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் அமைப்பின் போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் முன்னதாக கூறியிருந்தது. இதுவரை சண்டை நிறுத்தத்தை இஸ்ரேல் 3 முறை வெளிப்படையாக மீறியுள்ளதாக அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 188 உயர்ந்துள்ளது. 200 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். தலைநகர் கரகஸ், அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1500 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 250 கட்டடங்கள் சேதமடைந்து இடிந்துள்ளன. இதனால் ஏறத்தாழ 3000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் கடந்த 100 மேலாக அந்நாட்டை தாக்கிய மிக வலுவான நிலநடுக்கங்களாக கருதப்படுகின்றன. பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் பெக்கிங்ஹாம் அரண்மனையில் 10 நடைபெற்று வரும் புதுப்பிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடைந்ததும் அங்கு திரும்ப குடியேறப்போவதில்லை என அரண்மனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் உள்ள தனது தற்போதைய இல்லமான கிளாரன்ஸ் ஹவுஸிலேயே அவர் தொடர்ந்து வசிக்க முடிவு செய்துள்ளார். இதற்கிடையே 2024-2025 ஆண்டில் மன்னர் சார்ல்ஸ் $17 மில்லியன் அதிகமாக வரி செலுத்தியதாக முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. அரச குடும்பத்தின் நிதி விவரங்களில் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து உலகக்கண்ண செய்திகள். இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டங்களில் எக்வடோ 2-1 எனும் கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. மற்றொரு போட்டியில் ஐவரி கோஸ்ட் 2-0 எனும் கோல் கணக்கில் குராக்காவை வீழ்த்தியது. நேற்று நடைபெற்ற போட்டிகளில் சுவிட்சர்லாந்து 2-1 எனும் கோல் கணக்கில் கனடாவை வென்றது. போஸ்னா என் ஹெர்சகோவினா 3-1 எனும் கோல் கணக்கில் கத்தாரை தோற்கடித்தது. பிரேசில் 3-0 எனும் கோல் கணக்கில் ஸ்காட்லாந்து எளிதாக வென்றது. மொரோக்கோ 4-2 எனும் கோல் கணக்கில் ஹைட்டியை வீழ்த்தியது. மெக்சிகோ 3-0 எனும் கோல் கணக்கில் செக் குடியரசை தோற்கடித்தது. இறுதியாக சவுத் ஆப்பிரிக்கா 1-0 எனும் கோல் கணக்கில் சவுத் கொரியாவை வென்றது. இனிவரும் ஆட்டங்கள். இன்று காலை 7 ஜப்பான் ஸ்வீடன் துனிசியா நெதர்லாந்து ஆகிய அணிகள் பொருதுகின்றன. காலை 10 பெரகுவே ஆஸ்திரேலியா துருக்கியே அமெரிக்கா ஆகிய அணிகள் களமிறங்குகின்றன.
4: சொல்லும் பொருளும். எஸ்டிமேட், மதிப்பீடு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்களை அதிகாரிகள் நேரில் சென்று மதிப்பீடு செய்வர். எஸ்டிமேட், மதிப்பீடு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
6: வணக்கம் சிங்கை. நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
9: ஏன் அவசியம்னா,
8: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
9: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-up Place, B1-25.
8: இப்போதே அழையுங்க. 6-3-3-4-1-0-5-5, 6-3-3-4-1-0-5-5.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சாய் அபியாங்கர், தீப்தி சுரேஷ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தடுத்து விறுவிறுப்பான பாடல்களா வரப்போகுது. இவரத்திலிருந்து தேஜி பிரசாத்தோட இசையில முகேஷ் சுசித்ரா பாடிய பாடல கேட்க போறோம். அதனை அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் தளபதி விஜய் அவருடைய பாடல் ஒன்று வரப்போகுது. பகவதி படத்துல இருந்து தேவிசிதன்ற தேவாவோட சில தளபதி விஜய் வடிவேலு பாடிய பாடலை கேட்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 7:12 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவிஜி. தற்போது ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அதை ஒட்டி சில ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில எஃப் பிரிவை சேர்ந்த துனீசியா நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தின் தற்போதைய நிலவரம். துனீசியா 0, நெதர்லாண்ட்ஸ் 2, ஜப்பான் ஸ்வீடன் அவங்களும் வந்து பொருத்திட்டு இருக்காங்க ஆட்டத்தை. இரண்டு ஆட்டங்களும் 13வது நிமிடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. உடனே கூட நிலவரங்களை தெரிந்து கொள்ள ஒலி 968 நீங்க இணைந்துருங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE செல்லும் வழியில் மோல்மின் சாலை அந்த பகுதிக்கு பிறகு 5ஆம் தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338223232 355 செம்மவாங் வே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
4: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
5: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
4: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட குழத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
8: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
7: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
8: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
7: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
8: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
9: கிளம்பிட்டாயா?
10: உங்க பேர் பார்த்தா

நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க. இணைந்திருக்கு என்னோட இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். முதல் தகவல், இன்று உலக குளிர்பதன பெட்டி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், எக்வடோர் ஜெர்மனி பொருதிய உலகக்கண்ண காற்பந்து போட்டிகளின் இறுதி முடிவு, எக்வடோர் 2 ஜெர்மனி 1. மூன்றாவது தகவல், ஸ்பெயின் இந்த நாட்டின் தலைநகரம் பார்சலோனா. இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார், அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கை.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிசா காஃபி பரிசா காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத கண்டுபிடிங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். முதல் தகவல் என்னவென்றால், உலக குளிர்பதன பெட்டி தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், ஃபிஃபா உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நடைபெற்ற ஆட்டம், எக்வடோ ஜெர்மனி பொருதிய ஆட்டம், அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம், எக்வடோ 2 ஜெர்மனி 1. ஸ்பெயின் இந்த நாட்டின் தலைநகரம் பார்சலோனா. இந்த மூடுல எது தவறான தகவல் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். விஜயா குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க. இன்று உலக குளிர்பதன பெட்டி தினம் அனுசரிக்கப்படுது, சரிதான். எக்வடோ ஜெர்மனி பொருதிய ஆட்டத்தின் இறுதி நிலவரம், எக்வடோ 2 ஜெர்மனி 1. ஸ்பெயினின் தலைநகரம் பார்சலோனா கிடையாதுங்க, மட்ரிட். பலரும் முயற்சி செய்தீங்க, உங்களுடைய முயற்சிக்கு மிக்க நன்றி. இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன், காரணம் இன்னொரு பரிசு கொடுக்கறதுக்கு. இந்த முறை சமூக ஊடகம் சார்ந்த ஒரு கேள்வி. அண்மையில நான் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தேன், அதுல குறிப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு பிரான்சுக்கே போன மாதிரி உணர்வு கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். அந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சில பேர் இன்னொரு காணொலியை பார்த்திருப்பீங்க, சில பேர் காணொலியா நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்றீங்களா? ரொம்ப சுலபம், வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க, லிங்க் நான் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரியான பதிலுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
2: 9:06 நிலவரம்,
1: 7:39 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை KJEPIE செல்லும் வழியில் PIE துவாஸ் எக்ஸிட், பிரிக்லன் சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
1: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கே அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
2: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
1: அதான் குமார் மேஸ்.
3: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
7: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
3: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
8: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
3: ஆமா, ஒயிட் ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
8: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போற
9: ஒயிட் ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294-9602 அல்லது 6294-9603.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
11: வணக்கம் சிங்கே.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. புன்னகை மன்னன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால குரு சேஷன் படத்துல இருந்து பாடல் பெற்றது இசை ஞானி இளையராஜாவோட இசையில. உங்களுக்காக ஆட்டம் தொடர போகுது, இன்னும் ஒரு பாட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, 8 மணிக்கு மேல FIFA உலக கால்பந்து போட்டிகள் 2026 இதனை பத்தின தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள வராரு விளையாட்டு விமர்சகர் வெங்கா. Facebook லைவ் பக்கமா வந்துருங்க, அங்க உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. மின்னல் வேகத்துல சரியா பதில் சொன்ன முதல் நேயர் யார் என்றால் அவங்க தான் நம்ம விமலா. ஜாலான் இகோ ஃபிளோரா அந்த பகுதியில் இருக்கிற எக்கோ பெலடியம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே போய் நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற தகவல்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் இப்போவே இன்ஸ்டாகிராம் பக்கமாக போனீங்கன்னா. எங்கே போகிறது தெரியலையா? ரொம்ப சுலபம், வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நான் கொடுக்குறேன். இணைந்திருக்க எங்களோட இது வணக்கம் சிங்கை.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE தோப்பாயோலுரோங் 2 நுழைவாயிலுக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூபிஇ ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேருந்தாடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.